0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருவிருத்தம் ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி 4வது திருமுறை திருச்சிற்றம்பலம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திரு ஆலவாய் பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடந்து அப்பால் உள்ள துவாதசாந்தம் எனப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக் கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப் புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புத கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய்ச் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க வண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குருஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றாசியர் நெடுமாறர், மங்கையர்க்கு அரசியார், குலச்சிறையார் பெருந்தொண்டாற்றிய பெருநகர். திருவாலவாய் திருநகருக்கு எழுந்தருளிய ஞான போனகராம் ஞானசம்பந்தப் பெருமான் மங்கையர்க்கு அரசி என்று எடுத்து எண் திசை பரவும் ஆலவாய் இதுவே என்று பாடிய திருப்பதிகம் பண் புறநேர்மை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திரு ஆனைக்க சிலந்தி யானை ஜம்பு முனிவர் பூசித்த தலம். பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்றான நீர் கருவறை சிவலிங்க மூர்த்தத்தின் கீழ் ஊற்று எடுத்து பெருகுவதாலும், மூர்த்தியே அப்புலிங்கமூர்த்தியானதாலும் இத்தலம் அப்புவிற்குரியதாக போற்றப் பெறுகிறது. எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி ஆனைக்கா அண்ணலை உச்சிக்காலத்தில் பூசிக்கும் நிகழ்வை போற்றும் வகையில், நாள்தோறும் உச்சிக்கால பூசையில் சிவாச்சாரியார் அம்பிகை சன்னதியிலிருந்து பூசைக்குரிய உபகரணங்களோடு புடவை கட்டி வருவது, இறை வழிபாடு செய்வது என்பது இன்றும் நாம் காணக்கூடிய காட்சியாகும். கோச்செங்கட் சோழனோடு தொடர்புடைய தலம். உறையூர் சோழன் காவிரியில் தவறவிட்ட முத்தாரத்தை திருமஞ்சனக்குடநீர் வழியாக தம் திருமுடியில் ஏற்றருளிய பிரான் ஆனைக்கா அண்ணல். நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பஞ்சப்பிரகாரம் வேறு எங்கும் காண்டற்கரிய கவினுடையது. கொள்ளிடம் காவிரி இரண்டிற்கும் இடையில் உள்ள ஆற்றடைக்குறையில் அமர்ந்த பிரான் வெண்ணாவல் அரசு. ஆறு ஆதாரத்தலங்களில் சுவாதிட்டானத்திற்குரியதாக போற்றப் பெறும் தலம் திரு ஆனைக்கா. தமிழ் வேதச்சோதி என்று முருகப்பெருமானை அருணை முனி போற்றி துதிக்கும் திருப்புகழ் பெற்ற அற்புதமான பதி. கச்சியப்ப முனிவர் பெருமானருளிய ஆனைக்கா புராணம் அருங்கலச் செப்பு ஆம். சிராப்பள்ளி குன்றுடையானை செந்தமிழ் மாலைகளாற் போற்றிப் பரவிய சிறபுறக்கோன் திருஞான சம்பந்த பெருமான் திருவானைக்காவிற்கு எழுந்தருளி வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளை போற்றி துதித்துப் பாடியருளிய திருப்பதிகம் வானைக்காவில் என்பதாம். பண் கௌசிகம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இந்திரநீல பருப்பதம் பண் இந்தளம். திருச்சிற்ற

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருநனிபள்ளி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை, தலம் திருவன்னியூர்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருநல்லூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

குருவமரே கொங்கம் குரா மகிழ் சண்பகம் கொன்றி வன்னி மறுவமரு நெழ்கொடி மாடம் மலிமறையோர்கள் நல்லூர் உருவமரு பாகத்து உமையவள் பாகனி உள்குதுமே உருவமர் பாகத்து

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு பாச்சிலாச்சிராமம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் தக்கராகம் இராகம் காம்போதி திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அன்னை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அன்னை பத்து.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பகர்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருவாலி அமுதனார் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா திரு

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கல் உண்ணாமை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் கல் உண்ணாமை. கழுநீர் பசி

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை பரணதேவ நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

ஏத்துற்று பார்த்தல் எழில்வால் அடைவால் போர் ஏத்துற்று பார்த்தல் இறைஞ்சுதல் ஏத்துற்று பாசுவதம் அன்று அழி

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க

வரவும் இசனையே துபாடல் நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் குறிஞ்சி 4வது கட்டளை. வம்பார் குன்றம் என துவங்கும் திருப்பாடல்

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் தேவார பலன்கள். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்பர் சுவாமிகள் முன்ன ஒரு பாட்டுல சொல்றார், கோயிலை சுத்தப்படுத்துவதை விட, கோயிலுக்கு மாலை கட்டி போடுவதை விட, கோயிலுக்கு விளக்கேற்றுவதை விட, அவனுக்கு பாட்டு பாடிவிடு, அதற்கு அவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே இல்லை என்றுதானே சொன்னார் சுவாமி. அவனைத்தான் பாட்டு அவி என்று சொல்கிறார் திருஞான சம்பந்தர். அது சாப்பாடு அவனுக்கு. என்று என்னைக்கு நான் படித்தேனோ அன்னையிலிருந்து நான் கோயிலுக்கு போய் பாட தவறுவதே கிடையாது. கோயிலுக்கு போய் பாடாத நாளே கிடையாது. பேசாத நாளெல்லாம் பிறவான ஒரு நாள் கூட ஓய மாட்டேன். இன்னைக்கு கூட கந்தகோட்டத்துல போய் சிவலிங்கத்துக்கு போய் ரெண்டு பதியும் சொல்லி, முன்னெல்லாம் 10 பதியும் 15 பதியும் சொல்லுவேன். இப்போ பலவிதமான வேலைகள் ஆனதுனால 2 பதியமாவது சொல்லுவேன். தவறாம சொல்லி விடுவேன். என்ன மழை பெஞ்சாலும் இடி பெஞ்சாலும் சரிதான், என்ன உடம்பு சரியில்லாம போட்டாலும் சரிதான், நிச்சயமா அந்த சனியில போய் நின்று விடுவேன். ஆமா, இப்படி சுவாமி இப்படி எல்லாம் பாடி பாடி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த சாதாரி பண்ணை இந்த பெண் பாடி காட்டினாள். சாதாரி பண்ணில திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று எண்ணி பார்ப்போம். தமிழ் கொஞ்சுகிறது அந்த தமிழ்ல. சமீபத்துல ஒருவர் என்ன பண்ணினார், ஒரு நல்ல விழுபெரிய புத்தகம் ஒன்று கையில கொண்டாந்து கொடுத்து, ஐயா நான் எழுதியிருக்கிறேன் கவி, இதனை பாருங்கள் என்று சொன்னார். யாராரோ பெரிய ஆறுகள்லாம் அவருக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். வாங்கி பார்த்தா எதுகையும் இல்லை மோனையும் இல்லை அப்படி ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கு பெரியார்கள்லாம் சாற்று கவி கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன பண்ணேன், ஒரு தேவார புத்தகத்தை அவர் கையில கொண்டாந்து கொடுத்து, ஐயா இதனை படித்து பாருங்கள், இதுல இந்த எதுகை எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள், அப்படி ஒரு 2-3 பதிகம் நீங்க படிச்சு விட்டு அப்புறமா எதுகை மோகனையோடு எழுதி கொண்டு வாருங்கள், உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அவருக்கு மூஞ்சி சுண்டி போச்சு. என்னடா, யாராரோ பெரிய பெரிய மகா வித்வான்கள்லாம் சாத்து கவி கொடுத்திருக்கிறார்கள், ஒரு சின்ன தேவாரம் பாடுறவன் அப்படி சொல்லிவிட்டாங்க. என் மேல வருத்தப்படாதீங்க. நீங்க வசன நடையா எழுதிட்டு போயிருந்தீங்கன்னா நான் சொல்ல போறது கிடையாது. பாடல்கள் என்று எழுதி விட்டதுனால இந்த எதுகை மோனையே இல்லையே. இந்த சம்பந்தருடைய தேவாரத்துல எதுகையா வருது இல்ல, ரகர எதுகையில ஒரு பதிகம் பாடுகிறார் சுவாமி. சுரர் உலகு அப்படின்னு வந்ததுன்னா அந்தாண்ட தீரமாபுரம் வந்ததுன்னா அது எதுகையோட சரியா போயிடும். அந்த வரியோட சரியா போச்சு. பதத்துக்கு பதம் எதுக வருதியா, சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம், அந்த இடைந ரகரம் வந்துட்டு பாருங்க, 2வது எழுத்து, அதுதான் எதுகை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அவ்வளவு தமிழ் போராது. சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம் முரணிய அரணமதில் முப்புறமெறிய விரவு வகை சரவிசைகள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் நிறை நிறைகள் வருசுருதி சிறவுரையினால் பிரமன் உயர் அறநழுகுள் சரணகிணை பரவவளர் திறமபுறமே. தமிழ் 7வது நூற்றாண்டு தமிழ் இது இல்லையா. ஆமா, இது இசையோடு பாடி வைத்திருக்கிறார் திருஞான சம்பந்த பூர்த்தி பெருமான். துறருலகு நர

0: இதுல ராகம் மாத்திரம் இருக்குன்னு நினைச்சு விடாதீங்க. நீங்க தாளமும் இருக்கு. எப்படி தெரியுமா? தாளம் சொன்ன சதுர்சரம் என்பது நாலு, திசரம் என்பது மூன்று, தண்டம் என்பது ஐந்து, மிஸ்ரம் என்பது ஏழு, சங்கீர்ணம் என்பது ஒன்பது இல்லையா? இப்போ இந்த நட இந்த மிருதங்கத்துல வர்ற சொல்லுக்கு சாமி என்ன சொல்றாரு? தக தாக்கிட்ட தக தாக்கிட்ட தக தாக்கிட்ட தக தாக்கிட்ட. இப்படி ஒரு சொல்லு வரணும்னு நினைக்கிறார் சாமி. இந்த கண்டத்துல இன்னொரு சொல்லு தக் தகிட தக்கிட தக்கிடன்னு வரும், அதுவும் கண்டம் தான். அதுக்கு அந்த மிகு தந்த ஒரு பதியம் ஒரு பாட்டு வருது. இன்னொன்னு தட்டாக்கிட்ட, இதுவும் இதுவும் கண்டம் தான். தத்தா கிட்ட தா மூணு, கிட்ட ரெண்டு, மூன்று ரெண்டு அஞ்சு, நிராமய பரபர அப்படின்னு ஒரு பாடல். இந்த பதிகம் பூரா இந்த தாளத்துக்காகவே சாமி பாயிருக்கு கிடையாது. அப்படி நாம சொல்றது தப்பு. சிவனுடைய பரத்துவம் சொல்வதற்குத்தான் அவர் தொடங்கினார். இதெல்லாம் அதுக்குள்ள வந்து பூந்துகிறது, அவ்வளவுதான். ஆமா, நாம நான் நம்மளும் நம்ம மனைவியும் தங்கறதுக்கு தான் ஒரு வீடு கட்டினோம். அதுல பேரன் பேத்தி மருமக அவன் எல்லாம் வந்து பூந்துக்கணும், அவ்வளவுதான். ஆமா, சுவாமி வந்து பரத்துவம் சொல்வதான் அதை தொடங்கினார். அதுல இசையும் கருத்துக்களும் வரலாறுகளும் தானே வந்து புகுந்து கொள்ளுகிறது அந்த தேவாரத்துல. ஆமா, இப்படி ஏகப்பட்ட பதிகங்கள் இந்த ஒன்னூர் ஒன்று பதிகமா, ஒன்னு ரெண்டு பதிகமா பாடி வைத்திருக்கிறார்கள், நமக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சில பேர் நினைக்கிறான், ஏண்டா இவ்வளவு பதிகம் பாடி வச்சான், இதை படிக்கவே முடியலையேன்னு. சென்னை டவுன்ல இவனுக்கு நாலு வீடு இவங்க பெரியவர்கள் வாங்கி வச்சிருந்தா பைத்தியகாரன் வாங்கி வச்சான். நான் சொல்லுவான், சொல்லுவானா பைத்தியகாரன் என்ன ரெண்டு வீடு வாங்கி வைக்காம போனான்டா அப்படின்னு அப்படித்தான் சொல்லுவான் இல்லையா? போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இல்ல பாடி வைத்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனாருடைய பதிகம் தொண்ணூத்தாறு காசட் ஆகிறது. அந்த பதிகத்தை பூரா பாடுவதற்கு ஒன்றரை வருஷத்துக்கு முந்தைய அதை தொடங்கினேன். தோடு செவி என்ன, என் உடம்பு பத்தல, என் உடம்புல உள்ள வலிமை பத்தல. ஆமா, அது தெய்வீக நூல், அதுகிட்ட போய் நான் போட்டி போட முடியுமா? கடைசியில ஒரு நாலு பதியம் இருக்கும்போது இந்த நாலு பதியம் பாடுவேனா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. உடல் அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைக்கல. எப்படியோ கட்டப்பட்டு அந்த நாலு பதியத்தையும் அந்த நாலு கேசத்தையும் பாடிவிட்டேன். யாருக்காக? திருஞான சம்பந்தருக்கா இல்ல பிரம்மபுரத்தில் இருக்கிற ஈசனுக்கா? உங்களுக்காக தான் பாடி வைத்திருக்கிறேன். நீங்க பக்தியா கோயில்ல போய் கேட்கணும்னு வேண்டாம். நம்ம தமிழிசை, நம்ம மூதாதைகள் பாடியது, நம்ம மத நூல் அது, அதனை நாம கேட்கிறோம். அதுல வரும் எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் அப்படின்னு வரும். கேளுங்க, அந்த அற்புதமான திருப்பதிகத்தை கேளுங்க. அந்த தமிழ் எப்படி போகிறது என்று சொல்லுங்க பாருங்க. அந்த தமிழ் அந்த பதிகத்தை ஓதினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றும் சொல்லுகிறார் சுவாமி. எம்பிரான் எனக்கமுதம் என்று ஒரு திருப்பதியும். இந்த பதிகத்தை படிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மது பிரபுரத்தின் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் முடிபத்து இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார். பொன்னடைந்த பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமில்ல, கட்டப்பட்டு சம்பாதிச்சுள்ளாம், அதனால அனுபவிக்கிற இன்பத்தையும் அனுபவிச்சு விடலாம். ஆனா நீ புண்ணியவானாகவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் சுவாமி. பொண்ணை படைத்தவன் போகத்தை பல படைத்தவன் புண்ணியவானாக இருப்பான் என்று சொல்லிவிட முடியாது இல்லையா? ஆமா, நீ புண்ணியவானாகவும் இருக்கிறாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். இந்த அற்புதமான திருப்பதிகத்தை உங்களுக்காகத்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். சுந்தர தேவாலயம் 25 காசட், மாணிக்க வாசகர் காசட் 8 காசட், திருவாசகம் முழுதும், திருஞான சமுதர் தேவாரம் 96 காசத்துகள் கிடைக்கும் உங்களுக்கு. ஓஹோ, நாவுக்கரசர் வயசை நாம எட்டுகிறதுனால இது நமக்கு வருகிறது போல எண்ணினேன். கூற்றாயினவாறு பதிகம் முழுதும் பாடிவிட்டேன், ஒரு எழுத்து கூட விடாமல் பாடியிருக்கேன். கூடிய வரலையும் பிழை வராமல் பாடணும். எழுத்து பிழையற கற்கின்றீர் என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். எழுத்து பிழையாக நாம ஓதக்கூடாது. ஒரு நாள் ஒரு போஸ்ட்ல எனக்கு வந்து பி சுவாமிநாதன் 10 ரூபாய் வந்தது. நான் சொல்றது ஒரு 50 வருஷத்துக்கு முதி பி சுவாமிநாதன் என்று வந்து விட்டது. எனக்கு நல்லா பழக்கப்பட்ட போஸ்ட்மே நான் 10 ரூபாய் எனக்கு குடும்பத்தான். பி சுவாமிநாதனுக்கு ஒரு சுழி கூட போட்டான் அவனோ. அந்த மறுபடியும் நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போய் இல்ல நான் தான் சுவாமிநாதன் சொல்லி என்னுடைய பாஸ்புக் எல்லாம் காட்டி அதுக்கப்புறம் அப்பன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர் கொடுக்க சொன்னார். 10 ரூபா காசுக்கு இந்த எழுத்து பிழை இருந்தால் செல்லலையே, ஆண்டவன்கிட்ட போகிற தமிழ் பிழை இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா?
1: முடியாது.
0: அதனாலதான் நான் பாடும் பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் புத்தகத்தை வைத்துக் கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறார், எங்க பிழை வருகிறது அப்படின்னு. பிழை வந்ததுன்னா எந்திரிச்சு நோண்டுவாரு, நேர்த்தி விடுமா இருக்காள். அப்ப சொல்லு, அதனால நான் பிழையர பாடிவிட்டேன் என்று மாறுதட்ட தயாரா இல்லை, இருக்கவும் கூடும். அவரையும் தள்ளி என்னையும் தள்ளி கூட திருவருள் அப்படி செய்திருந்ததுன்னா நான் ஒன்னும் செய்ய முடியாது. என்னுடைய முயற்சியிலே, சிவனுடைய முயற்சியிலே அது பிழையற வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். நாவுக்கரசர் கூட ஒரு ரெக்கார்ட் பாடிவிட்டார், கூற்றாயினவாறு திருவதிகில பாடப்பட்ட இன்னொரு குறுந்தகை ஒன்று, நாமார்க்கும் குடியெல்லாம் பதிகம் பூரா, பதிகம் பூராத்தான் ஒரு எழுத்து கூட விட மாட்டோம். பர்சில இருந்து ஒரு 10 பைசா கீழே விழுந்தா விட்டுருவோமா? குனிஞ்சு எடுத்துடுறோம் இல்ல. அப்படி திருநாவுக்கரசர் பாடிய எழுத்துல ஒண்ணு விடுறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டா? ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் உரிமை உண்டா? விடுவதற்கும் உரிமை இல்லை, சேர்ப்பதற்கும் உரிமை கிடையாது. அப்படி ஒருத்தர் சேர்த்தாரு பாத்தீங்களா, பாடல்கள்ல வேற ஒரு பாடல்களை செருகி வைத்தார் அல்லவா ஒரு பெரியவர். அது இன்னைக்கும் அவருடைய கெட்ட பேரை வெளியாக்கிட்டு இருக்கு அல்லவா, வெள்ளி பாடல் என்று. அது அதை நான் விளக்கமா நான் சொல்ல தயாரா இல்லை, வேண்டாம் விட்டுறேன். அந்த கெட்ட பேர் அவருக்கு இருக்கிறது அல்லவா, எழுத்த விட்டு பாடினா எனக்கும் அந்த கெட்ட பேர் வருந்தானே, வேற ஒரு எழுத்த சேர்த்தாலும் கெட்ட பேர் வருந்தானே. அது உங்களுக்காகத்தான் என்று எனக்கு தான் தேவாரம் தெரியுமே, நான் தேவாரம் படிக்கிறதுக்குன்னு வந்துட்டேனே. அதனால நீங்கள்லாம் வாங்கி கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்க நூல் அது என்று சொல்லி இந்த சாதாரி பண்ணுல இப்படி நிறைய பதிகங்கள், கொஞ்சம் நஞ்சம் என்று சொல்ல முடியாது, அப்படி பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண் இதனை பாடி காட்டினாள் என்று சொல்லி அந்த நேரத்தோடு நான் நிறைவு பெற்றுக் கொள்வேன். எல்லோரும் பஞ்சாட்டரும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருநெல்வாயில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயாமாளவ கௌளை திருச்சிற்றம்.

கோதியார் மதில் குற்று அழித்தவரே, நீதியார் நெல்வாயிலார் மறை ஓதியார் எமது உச்சி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: சம்பந்த பெருமான் திண்ணிலகண்டி ஆழ்ப்பாணரை வைத்து பாடவில்லையே, இதுக்கு என்ன செய்தார்? தில்லையிலேயே அரியனுக்கு அரியனுடைய பதிக்கு வரணும்னு விண்ணப்பித்துக் கொண்டு அப்படி வந்தவர். இங்கேயும் கூட இருக்கிறார், ரெண்டாவது கூடவே ஆழ்வாசித்து கொண்டு வருகிறார். எனவே மறந்திருக்க முடியாது. ஆனாலும் இவரை பற்றி இல்லை. ஒரே ஒரு சிறு குறிப்பு, இந்த பதிகத்தில் ஏழாவது பாட்டு கிடைக்கல. ஒரு கால் அந்த பாடலில் அவருக்கு அவரை குறித்திருந்து அது கிடைக்காம போயிருக்குமோ, அல்லது எப்படி குறிக்கவில்லை? இது ஐயமே என்று எழுதியிருக்கிறேன், அவ்வளோதான். ஆமாம், எனக்கு ஐயம் அவ்வளோதான். இனிமேல் காரணம் சொல்ல முடியல. அடியவர்கள் தம் பின் வருகின்ற அடியவர்களை அவ்வப்பதிகளில் வருகின்ற பொழுது குறித்தல் மரபு. எனினும் தென்னிலகண்டை ஆழ்ப்பாணர் உடன் வருகின்ற பொழுது தில்லையிலேயே விண்ணப்பித்துக் கொண்டும், உடன் வந்து தன்னுடைய ஊருக்கு வந்தவுடன் அடியனுடைய பதி இது என்று விண்ணப்பித்துக் கொண்டும் இருந்த பொழுதும் அவரை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லாதது பற்றி ஐயுறவாக இருக்கிறது என்று தான் சொல்லுவேன். எழுதணுமா எழுத வேணாமா? எழுதாமல் இருக்க முடியாது. எழுதியது தெரியல என்ன காரணம். ஒரு கால் தவறி போன அந்த ஏழாவது பாட்டில் இருந்திருக்குமோ, இருந்திருக்க வேண்டும். அல்லது பல பதியம் கிடைக்கல, இங்கே என்ன ரெண்டு சில பதியங்கள் பாடி அதில் பதியந்தோறும் கூட வர்ணிச்சிருக்கலாம். யார யாழ்ப்பாணரையும் அந்த அம்மா மதன் சுவாமணியரையும் வாசிச்சிருக்கலாம். நம்ம செஞ்ச பாவம் எவ்வளவோ அதில் எத்தனையோ, அதில் இது ஒன்றும் கிடைக்கவில்லையா? ஆனால் தெரியல, இப்போ இருக்கிற பதியத்தில் இல்லை என்ற ஒரு குறிப்பை மன கனிவோடு மன வருத்தத்தோடு எழுதியிருக்கிறோம். ஆகவே அவரை பற்றி ஒன்றும் இந்த பாட்டில் ஒன்றும் இல்லை. எருக்கத்தம்புலியூரில் படையார் தருபூத பகடார் உரிபோரு உடையார் உமையோடும் உடனாயிடு கங்கை சடையான் எருக்கத்தம்புலியூர் தருகோயில் விடையான் அடியேத்த மேவாவணிதானி, இந்த பாட்டில் இல்லை. இதே போல் பத்து பாட்டிலையும் இப்போ இருக்கிற பாடல்களில் இவர் தென்னிலகண்டை யாழ்ப்பாணரை பற்றி ஒரு குறிப்பா, அல்லது வெறும் யாழ்ப்பாணன் என்று கூட ஒரு குறிப்பு இல்லை. தெரியல என்ன விளங்கவில்லை பெருமானுடைய திருவுள்ளம் என்னன்னு. இப்படிப்பட்ட அதில் அருமையான பாட்டில் பாருங்கள், அடுத்த பாட்டில் கடைசியில் கலையான் அடியேத்த கருதா வினிதானி, பெருமானுடைய திருவடி திரு இருக்கத்தம்புலியூரில் இருக்கிற பெருமானுடைய திருவடியை தொழுதால் வினைவாரா. அடுத்த பாட்டு அப்படியே தான், திரையார் சடையானி தே சேர திருவாமி என்றெல்லாம் சொல்லி நிறைவாக, ஏறார் எருக்கத்தம் புலியூர் உறைவாணி சீரார் தெழுகாலி திருவார் சம்பந்தன் ஆறா அருந்தமிழ்மாலை விவல்லார் பாராரவரியத்த பதிவான் உறைவாணி. அதனால் இந்த பதியத்தை நன்றாக பாடியவர்கள் மேலுலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் விரும்புமாறு இவர்கள் போய் சேருவார்களாம். ஏன்னா இப்போ நாம் போகும்போது அங்கே இருக்கிற மேல் இருக்கிறாள்னா இவனும் வந்திருக்கான்னு நினைக்க மாட்டாங்களாம். அரா இது ஒரு நல்ல ஆன்மா, இந்த ஆன்மா நம்மோடு வந்து சேர்ந்தது என்று சொல்லி அங்கே இருப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சி பெறுவார்களாம். அப்படிப்பட்ட பெரும்பே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அந்த குறிப்போடு கூட தீயக்கத்தம்பிலிருந்து திருமுது குன்றம் செல்லுகிறார். திருமுது குன்றம் அது எது? விருத்தாஜலம்னு பேர். நல்ல அருமையாக பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் திருமுது குன்றம் என்று தான் பெயர் இருந்திருக்குது. இந்த பயலுவை மாற்றியிருக்காங்க சரிங்களா. முது என்பதற்கு முதுமை என்பதற்கு விருத்தம் விருத்தம், குன்றம் என்பது படமொழியில் அஜலம், எனவே விருத்தாஜலம்னு மாற்றி வளைச்சானு. இதெல்லாம் இப்படி ஆகணும், இப்போ திருமுது குன்றம் என்றே இருத்தல் வேண்டும். அருமையான தமிழ் பெயர்களை கெடுத்தார்கள். நம்மால் என்ன பண்ணுறேன், அரை விருத்தாஜலம்னு இப்போ இருந்தால் என்ன போச்சு, பழகி போச்சு சரிங்களா. அதையே மாத்திரான் நம்ம தமிழ் ஆப்போம். மக்கு பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம அப்பா என் அப்பா ஓ அப்பா எல்லா அப்பாவும் இது என்ன சொல்லி அழைஞ்சோம், திருமுது குன்றம்னு அழைச்ச விடா ராஜா. இந்த பவிவாரை மாற்றித்தான் மீண்டும் நம்முடைய இருப்பிடத்துக்கு வர்றோம். அது கூட வரப்படாதா? வரப்படாதாப்பா? இது வெறியாடா? இது நெறிடா? நெறி வெறி என்பது என்ன? ஒரு அதிக பற்றின் காயற காரணமாக தப்பு செய்யறது. இது உரிய இடத்துக்கு வர்றோம் மீண்டும். இது கூடவா? இது நெறியப்பா, வெறி அல்ல. தமிழ் வெறி அல்ல, நெறி. என்ன பண்ணுறது? அங்கே இருக்கிறவங்க தமிழ் குடிமன் கூட எழுதலாம். அவங்க சொல்லி

பேசி திருமதி மண்டபெல்லாம் அப்படி மாற்றணும்னு சொல்லி பேசியிருக்கார். எங்கள் புலவர் குழுவில் இன்னும் இருக்கார் அவர், அமைச்சராக இருந்தால் அவரும் ஒரு பிரின்சிபலாக தானே, மதுரையில் அவர் பிரின்சிபலாக இருந்தால் நாங்கள் திருப்பனாளில் இருந்தோம், புலவர் குழுவில் அவர் இருக்கிறார், நாங்களாம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கிறேன் செய்யணும். எனவே இப்படி திருமுதுகுன்றம் என்ற ஊர், இப்பொழுது விருத்தாஜலம், அந்த ஊருக்கு செல்கிறார்கள் எல்லாரோடும். அங்கே பதியம் பாடுகிறார், இரண்டு பதியம் இன்னைக்கு காலையில் நமக்கு போர்ஷன் முடிக்கணும், இரண்டையும் இணைத்து பாடி விடுவார். பாடினா நம்ம அதை முடிச்சுட்டோம்னா இன்னைக்கு காலையில் 10 முடிஞ்சதுன்னு அர்த்தம். என்ன

0: தேரே முதுகுன்றடைவோமே. தழையார் வடவிய வீதனில் தவமே புரி செய்வன் இழையாரிடை மடவாளோடும் இனிதா உரை விடமா மழைவான் இடைமுழ முழவு அவ் எழில் வளைவாழும் நிறு எரிகள் முளைவாளறி குமிரும் உயர் முதுகுன்றடைவோமே. விளையாததோர் பரிசில் வரு பசுபாச வேதனை உள் தலையாயின தவிரம் வருள் தலைவன் அது சார்பா கலையார் தரு கதிராயிரம் உடைய அவனோடு முளையாமதி தவழும் உயர் முதுகுன்றடைவோமே. சுரர் மாதவர் தொகு கிண்ணரர் அவரோதரை நரரான பல்முனிவர் தொழ இருந்தான் இடம் நலமா அதிரார்தர் அணிபார்க்கலன் அவை கொண்டு பன்னாளும் முரசார்வரே மன மொயம்புடை முதுகுன்றடைவோமே. அறையார்கள் அந்தந்தனை அயில் மூவிலை அழகார் கரையார் நெடுவேலில் மிசை ஏற்றானிடம் கருதில் மறையாயின பல சொல்லி உன் மலர் சார்ந்தவை கொண்டு முறையால் மிகு முனிவர் தொழு முதுகுன்றடைவோமே. ஏவார் சிலை எயிலின் எயிலின் உருவாகி எழில் விசையற்கு ஓ போவாத இன்னருள் செய்தயம் ஒருவர்க்கிடம் உலகில் சாவாதவர் பிறவாதவர் தவமே மிக உடையார் மூவாத பல் முனிவர் தொழு முதுகுன்றடைவோமே. தழல் சேர்தரு திருமேனியர் சசி சேர் தடை முடிய மழமால் விடை மிக ஏறிய மறையோனுரை கோயில் விழவோடொலி மிகுமங்கையர் தகுமாட சாலை முழவோடிசை நடமுன் செய்யும் முதுகுன்றடைவோமே. செதுவாய்கைகள் கருதிம் வரை எடுத்த திரள் அறக்கல் கதுவாய்கள் பத்தலறியிட கண்டான் உரை கோயில் மதுவாய செங்காந்தள் மலர் நிறைய குறைவில்ல முதுவேகள் முத்து உதிரும் பொழில் முதுகுன்றடைவோமே. இயலாடிய பிரம அரி இருவர்க்கு அறிவறிய செயலாடிய தீயார் உருவாகி எழசெங் எழு செல்வன் புயலாடு வண்டு பொழில் சூழ் புனர்படப்பை தடத்தருகே முயலோட வெண்கயல் வாய்தரே முதுகுன்றடைவோமே. அருகரோடு புத்தர் அவர் அறியாரன் மலையார் மருகன் வரும் இடவக்கொடி உடையானிடம் மலரார் கருகு குழல் மடவார்கடி குஞ்சியது பாடி குறிஞ்சியது பாடி முருகன் அதே பெருமை பகர் முதுகுன்றடைவோமே. முகில் சேர்தரு முதுகுன்றுடையானை மிகு தொல்சீர் புகழின் நகர் மறைஞான சம்பந்தன் உரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடிவை பத்தும் பகரும் அடியவர்கட்கு இடர்பாவம் அடையாவே. திருமுதுகுன்றம் பண்குறிஞ்சி நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்தோவிற்கு என்றும் இன்பமே. அத்தன் முதுகுன்றை பத்தியாகி நீர் நித்தம் ஏத்தோவிற்கு உய்த்தல் செல்வமே. ஐயன் முதுகுன்றை பொய்கள் கட நின்று கைகள் கூப்போவேர் வையம் மதாமே. ஈசன் முதுகுன்றை நேசமாகி நீர் பாசமலதோவ பாசவினை போவே. மணியார் முதுகுன்றை பணியார் அவர் கண்டீர் பிணியாயின கேட்கட்டு தனியாவர் உலகிலே. மொய்யார் முதுகுன்றில் ஐயாயன வல்லார் பொய்யாரிரவோர்க்கு செய்யான் அணியானே. விடையான் முதுகுன்றை இடையாதே தூவார் படையாயின சோழ உடையார் உலகமே. பத்து தலையோனை கத்த விரலூன்றும் அத்தன் முதுகுன்றை மொய்த்து பணிமீனே. இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை உருகி நினைவார்கள் பெருகே நிகழ்வாரே. தேரர் அவனரும் சேரும் வகையில் தான் நேரில் முதுகுன்றை நீ நின்று உள்குமே நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உரைவல்லார் என்றும் உயர்வாரே. திருச்சிற்றம்பலம்.
1: இப்பொழுது திருமுதுகுன்றத்தில் இருந்து நீலகண்ட யாழ்ப்பாணம் மதங்க சோழாமணியார் மற்ற அடியவர்கள் நம்முடைய சிவகாசி சிவனுடையார் கூட்டம் எல்லாம் இருக்க இந்த அருமையான பதிகத்தை அருளி செய்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். மத்தாவரை நிறுவிக்கட கடைந்தவிடம் உண்ட கொத்தார்தர் மணிநீள் மொழி சுடர்வண்ணனது இடமாம். எங்கள் பெருமான் தேவர்கள் பொருட்டு இந்த திருப்பார்கடலை கடைந்த பொழுது நன்மையான பொருள்கள் வர அவரவரும் எடுத்துக்கொண்டார்கள், தீமையான பொருளாக இருக்கிற நஞ்சு வர விட்டு விட்டார்கள். அதை அருமையாக ஏற்று நமக்கெல்லாம் அருள் செய்கின்ற பெருமான் சிவபெருமான். அவர் இருக்கின்ற இடம் இந்த இடம். அது எப்படி இருக்கின்றது? கொத்தார் மலர் குளிர் சந்தையில் ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாறு வந்து அறிவீழ்தரு முதுகுண்டடைவோமி. மணிமுத்தாறுங்கிற நதி அப்படியே அந்த கோயிலை வளமாக வந்து கொண்டிருக்கு. அந்த முத்தா மணிமுத்தாறு நல்ல மலர்களையும் நல்ல மணிகளையும் கொண்டு வருகின்றது. வளத்தினால அவற்றை எல்லாம் கொண்டு வந்து பெருமானுக்கு வைத்து அந்த ஆறும் அடிபணிகின்றது அல்லவா. ஓடுகிற ஆறு கூட பெருமானை வணங்கி செல்கிறது என்று அருமையாக அந்த பதிகத்தை பாடுகிறார். இது அப்படியே முழுமையாக அந்த அந்த பெருமான் இருக்கிற இடம் இதோ திருமுதுகுன்று என்று அந்த அந்த அந்த மாதிரி அறிமுகப்படுத்துகின்ற பகுதியாக இந்த பதியம் முழுது அமைந்திருக்கிறது. நிறைவாக நாம் சொல்லுவோம் ஆறு இங்கே. அப்போ பாருங்கள் எட்டாவது பாட்டில் என்ன ஆறு இருக்கிறா இல்லை தாமன் இருக்கிறான், ஒன்பதுலையும் திருமால் பெருமன் அறிய, பத்தில் சமணல் இருக்கிறாங்க, பதினொன்றில் முகில் சேர்ந்தர் முதுகுன்றுடைய யானை மிக தொல்சி புகழின் நகர் மறையான சம்பந்தன் உரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடிவி பத்தும் பகரும் அடியவருக்கு இடர் பாவம் அடையாவே துன்பமோ பாவமோ எவையும் வாரா என்று முடித்தார். அதன் பிறகு அப்படியே வளமாக வராராம் எங்கே திருமுதுகுன்றத்தை. அந்த வளம் வருகின்ற பொழுது பாடினார் என்று சொல்லி இந்த பதிகத்தை அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய சேக்கிரார் பெருமான். ரொம்ப இருக்கு குரல், அது சின்ன சீர்களில் மூன்று சீர்களில் சொல்கிறார். நின்று மலர் தூவி இன்று முதுகொண்டை நன்றும் ஏத்துவீர்க்கு என்றும் இன்பமே. வேற ஒன்றும் வேணாப்பா, கையில் ஏதோ ஒரு மலர் இருந்ததுன்னா என்ன மலராக இருந்தாலும் சரி எருக்கும் பூவாக இருந்தாலும் சரி எடுத்து போட்டு என்னமாப்பா நீ இருக்கிற என்னை பார்த்துக்கப்பா வேற என்ன நான் செய்ய முடியும் என்று அன்போடு போட்டால் நிச்சயமாக எல்லா துன்பமும் நீங்கும் என்று கூறி அந்த திருக்குறிக்குள் இருக்கு. ஒவ்வொன்றும் அப்படி தான், அத்தன் முதுகொண்டை பத்தியாகி நீர் நித்தம் ஏத்துவீர்க்கு குய்த்தல் சொல்லுவேன் தினமும் வழிபாடு செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லி நிறைவாக அந்த பதிகத்தில் நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உறைவல்லார் என்று உயர்வாரே அப்படின்னா திருமுதுகுன்றத்து பதிகமாக இருக்கிற இந்த பதிகத்தை எல்லாம் என்று மனதில் வைத்து கொண்டு ஓதுவர்களுக்கு என்னைக்கு நிலைபேறான செல்வம் கிடைக்கும். நிலைபேறான செல்வம் சீக்கிரம் முத்தி செல்வம் வீடு பேறு வீடு பேறு கிட்டும் என்று சொல்லி இப்பொழுது திருமுதுகுன்றத்திலே இந்த ரெண்டு பதியங்க வளம் வந்து இந்த பதியத்தை பாடி
0: திருமுதுகுன்றம் முரசதிர்ந்தெழுதரு பண் சாதாரி திருமுக்கார். முரசதிர்ந்தெழுதரு முதுகுன்றம் மேவேய பரசமர் பட

0: திருச்சிற்றம்பலம்.
1: எல்லாமல்ல பெருமானுடைய திருவுள்ள நமக்கு எல்லா நலங்களையும் மேன்மேலும் மிகுவிக்குமாறு பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, இன்று ஏற்று போற்றுவோருக்கு எல்லா நலங்களும் மேல்மேலும் பெருகுமாறு பெருமானுடைய திருவடியை வணங்கி இப்பொழுது இதை ஆரம்பிக்கும். திருமுதுகுன்றம், நம்ம காலையிலே எப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருமுதுகுன்றம் சென்று இருந்தாரோ அதே போல சில நாட்கள் அங்கே தங்குகிறார் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் குறிக்கிறார். எனவே இந்த இன்றைய நாளில் நாம் திருமுதுகுன்றம் தான் இருப்போம். பிற்பகல் பொழுதிலும் கூட பாடுகின்ற ஐந்து பதியங்களும் திருமுதுகுன்றத்து பதியமே. ஆதலால் திருமுதுகுன்ற பெருமானுடைய திருக்கோவிலில் இருக்கிறோம். திருமுதுகுன்றம் சென்று வந்தவர்கள் உங்களுடைய கண்களிலேயே அந்த உருவம் நிற்குமானால், அப்படி இந்த பிரம்ம கோவில் இருக்கும், இந்த பிரம்மா அந்த மணிமுத்தாறு போகும், இந்த பாலம் தாண்டினா தான் இங்கிருந்து போகின்ற பேருந்துகள் எல்லாம் அப்படி அந்த பாலை தாண்டி அப்புறம் பேருந்து நிலையத்துக்கு போகும் இல்லை. அப்படி ஒரு கண்கள் அப்படி அகக்கண்ணால் காணுங்கள் கண்டு இப்பொழுது அந்த மணிமுத்தா அந்த ஆற்றுக்கு பக்கமாக இருக்கிற திருக்கோவில், திருக்கோவிலுடைய முன் கோபுரம் தான் நினைவு வருது. அதாவது நம்ம வழிபாடு செய்த தர்மியாதீன மகா சன்னிதானம் என்ன சொல்வார் என்றால், வழிபாடு செய்த ஏதோ விருதாயலம் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் போராதுமாங்க. மீண்டும் அந்த திருக்கோவில் நினைச்சிங்கன்னா, இப்படி உள்ளே நுழைவது எப்படி, விநாயகர் எங்கே எழுந்திருக்கிறார், மீண்டும் எப்படி நேராக வந்து பலமாக வந்தால் எப்படி என்னென்ன பார்க்கலாம், அப்புறம் மீண்டும் உள்ளே நுழைகின்ற பொழுது பெருமான் திருமேனி ஓரளவாவது, சில திருமேனிகள் மிக உயர்ந்து இருக்கும், திருப்பனந்தாளில் இருக்கிற திருமேனி மிக உயர்ந்த திருமேனி, கங்கைகொண்ட சோழபுரம் இன்னும் கேட்க வேணாம், தஞ்சை இப்படி கேட்கலாம், சொல்லுங்க. ரொம்ப வைசிரம் கோயில் ரொம்ப சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் திருமேனி இருக்கும். சீர்காழி ரெண்டுக்கும் நடுப்புற ரொம்ப உயர்ந்ததும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை, அப்படி இருக்கும். இப்போ அது மாதிரி சிவலிங்க திருமேனி கொஞ்சம் மனசில் நிற்கணும். நடராஜா அங்கே இருக்கார், சிவகாமந்தூர் இப்படி, அப்புறம் அப்படியே வந்தோம்னு சொன்னால் அவர் இருக்கும்போது இப்போ சுற்றுப்பிரார்த்தில் தட்சிணாமூர்த்தி இப்படி குருமூர்த்தி இருக்கிறார், அப்புறம் அப்படியே மூலில் வருகின்ற பொழுது முருகப்பெருமான் அப்படிலாம் வழிபாடு, அவர் அப்படியே வருகின்ற பொழுது சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் இருப்பார் அப்படி இருக்கும். அப்படி வந்தவொடனே சில இடங்களில் அம்மன் கோவில் வேறாக இருக்கும், உள்ளே இருக்கும் அப்படி அம்மன் கோவில், அப்புறம் பெருமாட்டி தரிசனம் பண்ணிட்டு மேலே வருகிறோம் என்றால், ஏறத்தால் அந்த திருக்கோவில் சென்றால் மீண்டும் நினைவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது அந்த மாதிரி நம்மளால் இயலலை. ஏன்னா நம்ம லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணி ஒரு நாளைக்கு 20 தளம்னு போயிட்டு போகிறோம். போகும்போது அந்த தளத்தை நெரிச்சா போதும், அவர் ஒரு ரவுண்டு வந்துட்டா போதும் என்று இருக்கே தவிர, நம்ம அமைதியாக கும்பிடுகிற பழக்கம் இல்லை. ஏதோ நாங்கள் திருப்பனந்தாள் இருந்ததுனால எல்லா தலங்களும் பார்க்க முடியாத புண்ணியம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் மனசில் வரும்படியாக இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மனசில் வரும்படியாக இருக்கணுங்கிறது. நீங்கள் மனசுலன்னா மீண்டும் அப்படி நினச்சா எல்லாம் தெரியணும், அப்படியே வந்து அகக்கண்ணால் கண்டுகளிக்கணும். அந்த அளவுக்கு போகணும்னா நமக்கு ஒரு முறைக்கு இருமுறை அல்லது போன பொழுதாவது நம்ம அமைதியாக இருந்து வழிபாடு செய்தால் போதும். நம்ம எங்கே அப்படிலாம் முடியுது, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 தளம்னா 10 தளம் போட்டு போகிறோம். இதில் சாயந்தரம் வந்த சமயத்தில் சில பேருக்கு இந்த காஃபியெல்லாம் தம் கட்ட முடியும், சில பேருக்கு முடியாது, அதில் ஒரு எரிச்சல் வரும். ஏன்னா ரெண்டு விதமான முகப்பு இருக்கும். நாங்களும் போகும்போது சொல்லுவோம், இந்தபடியா இன்றைக்கி காஃபிக்குன்னு நிறுத்தினீங்க தொலைஞ்சது, ஒரு தளம் போச்சு. ஆமாம்மா, அதனால் சரி சாப்பிடாமல் போனோம்னா என்னையா ஒரு காஃபி கூட சாயந்தரம் சாப்பிட முடியலையா என்று திட்டம் அழைச்சிட்டு போனவங்களை இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சிவஜீவ சபை குறிப்பு ரெண்டும் நீக்கி விடுக அல்லது ஏற்க எல்லாம் வச்சுங்க. ஆனாலும் எனக்கு என்ன பண்ணோம்னு சொன்னால், வெளியில் போனால் நமக்கு இருக்கிற சௌகரியம் முழுதும் பார்க்கப்படாது தான். இப்போ இங்கே எப்போதும் தான் காஃபி சாப்பிட்டுருக்கேன், எப்போ தான் வர சாப்பிட்ருக்கேன், இன்றைக்கி வரலாம் போனால் போயிட்டு போகுதுங்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இல்லை பஸ்ஸை விட்டு நிறுத்தாமல் காஃபியை வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, பரவாயில்ல ஒன்றும் திங்காது, கிளப்பில் விட்டோம் தொலைஞ்சுது. ஆமாம், அது ஒன்று சாப்பிட்டா பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம்னு போகும், இப்படி போகும். இது மாதிரிலாம் சங்கடங்கள் இருக்கும். இந்த அழைச்சிட்டு போகிறவங்களுக்கு வருகின்ற சங்கடங்கள் பல இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனாலும் அப்படித்தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ முன்னுடைய ஞானசம்பந்த பெருமாள்லாம் அமைதியாக நடந்து போய் அருமையாக அடியாரோட சூழ வரவேற்பனை வரவேற்று அப்படிலாம் அவங்களுக்கு பாடும் பணியே பணியாருவாங்கிற மாதிரி, இந்த வழிபாடு செய்வது தான் பணியே அவர்களுக்கு. நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு எத்தனையோ பணிகளுக்கு இடையில ஏதோ ஒரு நாள் போய் பலம் வந்துட்டு வந்து தேவலாம் போகலான்னு போகிறோம். நம்முடைய நிலைமை வேறு, அவங்க நிலைமை வேறு. அதனாலே இப்போ திருமுதுகுன்றத்திலே அது மாறி போடுறது திருக்கோபுரத்திலே உள்ளே நுழைந்து பெருமான் திருமணிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடுகிறார் அப்படின்னு. இது சாதாரி, இது மாதிரி தான் திருமலி மதுரை சிறு அதே தான் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கு. நாம் ஒரு 10 பதிகத்தை நல்லா இந்த மாதிரி மூர்த்திகளை வைத்து பார்த்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் நாமே இப்படி கொஞ்சம் இப்படி இழுத்து இழுத்து பாடலாம். அதனால் முரசதிந்தெழுதரு முதுகுன்றம் ஏவிய பரசமற்படையுடையீரே, பரசமற்படையுடையீர் உமை பரவுவார் அரசர்கள் உலகில் ஆவாரே. இந்த வானவர்கள் தானவர்கள் அது அது நடவேற, ஏன்னா அது நீளமான படம். வானவர்கள் தானவர்கள் வாகைப்பட வந்ததொரு மாகடல் விடம், நீண்ட பாட்டு, ஆனா சாதாரி தான். ஆனா இது முரசதெந்தெழுதரு முதுகுன்றமீவிய வரசமற்படையுடையீரீ இருக்கு. ஆனா ரெண்டும் சாதாரி தான். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சோம்னா நாம அப்படி வரலாம் சரிங்களா. இவங்க மாதிரி வர முடியாது, பாஸ் மார்க் வாங்கலாம். ஏதோ 34 மார்க் வாங்கி ஒரு மார்க் தொலைஞ்சு போகுதுன்னு போட்டு பாஸ் போட்டுடலாம் சரிங்களா. அந்த மாதிரிதான் ரொம்ப அருமை. இதுல இது மாதிரி முன்னிரண்டடி என்னன்னு கேட்டா பெருமானை அழைக்கிறார், படையுடையூரே பரசமர் படையுடையீரே. அடுத்த பாட்டுல பாருங்க, பையரவு பை அறவம் அசித்தீரே இடுப்புல பாம்பை அணிந்திருக்கின்றவரே. மூணாவது பாட்டுல மழவிடை அது உடையீரே அருமையான ஆணையத்தை உடையவரே. அடுத்த பாட்டுல உருவமர் சடைமுடியீரே அழகான சடைமுடியுடைய பெருமானி என்றெல்லாம் இப்படி பிடித்து அழைத்து அவரை கேட்கிறார். அப்படி உடையவர் உமை பணிபவர் என்னென்ன பயன் பெறுவார் அப்படின்னா, உமை பணிபவர் முதல் பாட்டுல அரசர்கள் உலகில் ஆவார். திருமுதுகுண்டத்தில் இருக்கிற பெருமானை வணங்கினால் உலகத்துல பேரரசராக விளங்கலாம் என்று சரிங்களா. பேரரசராக அந்த காலத்து முடியரசராக அர்த்தம், இந்த காலத்து பிரதமரா இல்ல சரிங்களா. எனக்கு எனக்கு இந்த செஞ்சா தரியா இல்லைன்னா நான் விளக்கட்டுமா, இந்த தர்றேன் தந்தா உனக்கு கெடுதல் தரல என்ன எனக்கு கெடுதல் என்ன செய்ய புடிச்ச நெருக்கி. இது அரசா, இது அரசுமல்ல பேயின்னு அர்த்தம் அல்ல. அப்ப நான் ஆணையிட்டாலும் அது எல்லாம் பேரரசாக இருந்த காலம், அந்த மாதிரி அரசராக இருக்கலாம் எங்களுடைய முதுகுண்ட பெருமானை பணிந்தால் என்று முதல் பாட்டுல பயன் சொன்னார். அடுத்ததுல பையரவம் அசைத்தீர் உமை பாடுவார் நெய்விலர். உண்மை வணங்குவர்களுக்கு எந்தவித மனசுல நெய்வு ஏற்படாது, தொய்வு ஏற்படாது. நாள்தோறும் நலமே, ஒவ்வொரு நாளும் நலமாகவே வளரலாம் என்றெல்லாம் சொன்னார். அடுத்த பாட்டுல உமை வாழ்த்துவார் பழியோடு பகையிலர் தாமே. பழியும் இல்லை பகையும் இல்லை அல்லவா, பழி தன்னால் வருவது, பகை பிறரால் வருவது அல்லவா. தன்னால வந்து கெடுதலும் இல்லை பிறரால் கெடுதலும் இல்லை அப்படிலாம் இருக்கலாம் சரி. அடுத்தது உன்னை ஏத்துவார் திருவுடு தேசினர் தாமி. தேசினர் தேஜஸ் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். திருன்னா தெரியும் செல்வம், செல்வமும் நல்ல ஒளி. என்ன ஒளின்னு கேட்டா, ஐயா இந்த சிவகாசியில சின்ன குழந்தையிலிருந்து மிகப்பெரியவங்க வரைக்கும் ஐயா பேர் சொன்னா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அப்படி, அப்படி ஒரு பெரிய ஒளி. ஆனா உலகமெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாத அமைப்புடைய இல்லைங்களா. வாரியார் சொல்லிட்டு இருப்பாரு என்ன முகவரி கேட்டோம்னா, கிருபானந்த வாரிங்கண்ணா சிந்தாதிரிப்பேட்டை சென்னை ரெண்டுன்னு போடுங்க போதும் பார். ஏன் கேட்டா 88 சிங்கண்ண செட்டி தெரு அதெல்லாம் போட வேண்டியதில்லை, ஏன்னா நாடறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் வேண்டியதில்லைன்னு ஒரு பழமொழி. அது மாதிரி சில பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா சிங்கண்ண செட்டி தெரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எதிரில் சந்துக்கு பக்கத்தில் என்று இப்படி போகணும். ஏன்னு கேட்டால் அந்த ஆள் ஒன்றும் ஒளி இல்லைன்னு அர்த்தம். சார் வாரியார் சென்னைன்னு போட்டாலும் அலறிட்டு வரும் சார் அப்படின்னு சொன்னால் பெரிய ஒளி பயம்னு அர்த்தம். ஆமாம், அட்ரஸை சுருங்க சுருங்க ஒளி அதிகம்னு அர்த்தம், அட்ரஸ் பெருக பெருக ஒளி இல்லைன்னு அர்த்தம். சீக்கிரம் விட்டுருங்க இல்லைமா, நாமளே நாடி பிடிச்சிக்க வேண்டியதான் அவங்கவுங்களும். நம்ம ஒளி எப்படிப்பட்ட ஒளிங்கிறது சரிங்களா சிவம். ஆகவே இப்போ இந்த மாதிரி நல்ல முதுகண்ட பெருமானை வணங்கினால் நல்ல ஒளி இருக்குங்க இல்லைங்களா. அந்த ஒளினா நல்ல எல்லாராலும் போடப்படுகின்ற பாராட்டுதலும் எல்லாராலும் அறியப்படுகின்ற தன்மையும் அப்படி. சரி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு பாருங்க, நான்காவது பாட்டு கிடைச்சது. 6, 5, 6, 7, 3 பாட்டு கிடைக்கிற பாடல் கிடைக்கிற சரிங்களா. என்ன பண்ணுறது, அது நம்ம எப்படியோ ஏடு அந்த எழுதும்போது ஏடுகள் அப்படியே கிடைந்து விட்டன, விட்டு போயிடுச்சு, அதனால போயிட்டு. சரி இனி 8வது பாட்டு ராமணன் இருக்கு. 10 முடியடைத்தீர் 10 தலைகளும் செய்கிறார் அல்லவா. முத்தி தருமுயர் முதுகுண்டமேவிய 10 முடியடத்தீரே. 10 இங்க பொதுவா சொன்னாலும் யாருடைய 10, ராவணனது 10, ராவணனது 10 அல்லவா. 10 முகம் இது முகமும் போச்சு, 20 தோளும் போச்சு அப்படிதானே. 10 தலை போச்சுங்கிறார், 20 தோள் போச்சுங்கிறமே. தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சீர். அந்த மலை எடுத்தானா பெருமான் பார்த்தார், ஏண்டா பேர உனக்கு நான் எல்லா வரும் நன்மையும் கொடுத்து உனக்கு நன்றி கிடையாது அல்லவா, அதனால பெருவிரல ஒரு ஊண்டு உண்ணாராம். தேரை நிறுத்தி மலை எடுத்தான் தீரம் இறைந்தும் இற்றதென்று உந்தி பெற 10 தலையும் கூட்டுதுன்னு. அங்கே இன்னொருத்தி வந்தா, ஏண்டி கைய என்ன ஆச்சுன்னாரு, நீ ஒன்னுடைய 20 இற்றதென்று உந்தி பெற 10 தலை 20 கை எல்லாம் ஒழிஞ்சது போடுங்க. இப்படியெல்லாம் இந்த இங்கே 10 தலை மட்டும் சொன்னார், 20 தோளும் சொன்னார் திருவாசகத்துல சரிங்களா. இப்படி எல்லாம் எனவே 8 ராவணன், 9 என்னது திருமால் பிரமன் காண முடியாமை, அதை வந்து வெளிப்படையா சொல்லாம சொல்லியிருக்கார். முயன்றவர் அருள் பெரு முதுகுன்ற மேவியே இயன்றவர் அறிவறியினர். இயன்றவர் என்ன இயன்றவர்? அடியையும் முனியையும் காண முயலும் என்று முயற்சித்தவர்கள் இயன்றவர். யாரு? திருமால் பிரமன். அந்த பெயர் சொல்லிய தவிர அந்த கருத்து சொல்லிட்டார். எனவே ஒன்பதாவது பாடல்ல அந்த கருத்து இருக்குது. பத்துல என்ன இருக்கும்? தேரர் சமன் தேரர்கள் மொற்றால் பொடிதனி முதுகுண்டமேவிய கட்டமன் தேரரை, எனவே சமணரையும் புத்தரையும் சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் அந்த நெறியாக அமைந்திருக்கின்ற அமைப்பு இருக்கிறது. இனி பதினோராவது பாட்டுல மூடிய சோலை சூழ் முதுகுண்ட சீதனை என்று சொன்னார். இதுல ஒரு அருமைப்பாடு பாருங்க. திருமுதுகுண்டத்தை மட்டுமே எடுத்து வச்சுட்டு பாருங்க. இந்த பத்து பாட்டிலையும் திருமுதுகுண்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பாடுறது என்னென்னவெல்லாம் அடைமொழி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முரசதிர்ந்து எழுதரும் முதுகுன்றம் முதல் பாட்டு. திருமுதுகுண்டத்தில் என்னன்னு கேட்டா, நல்ல ஆங்காங்க இருக்கிற மக்கள் நல்ல முரசு கொட்டி இது கொட்டி நல்ல வீரத்தை பாராட்டி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பார்களாம். அது அப்படிப்பட்ட முதுகுண்டம். இப்ப என்ன வெறும் முதவரியா பாக்குறோம். ரெண்டாவது பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. மொய்குழலாளுடன் முதுகுன்றம் ஏவிய, அங்க என்ன அம்மையப்பராக பெருமான் வீட்டிருக்கின்றான், அதோட சரி அப்படிப்பட்டது. மூன்றாவது பாட்டுல முழவமர் கொடிலணி, முழவுன்னு என்ன நல்ல மத்தளம் எல்லாம் வாசிக்கப்படுமா. முன்ன வந்து முரசு வாசிக்கும்னார், இப்ப மத்தளம் வாசிக்கும்னார். சரி, அடுத்ததுல முருகமர் கொடிலணி முதுகுன்றம். முருகன்னா வாசனை. நீங்க பாத்தீங்கன்னா திருமுதுகுண்டத்துக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு இல்ல அன்னைக்கு போனா கமகமன்னு வாசனை வச்சுட்டே இருக்குமா. ஏன்? எல்லாம் சுற்றுப்புற சூழல்ல சோலைகள் இருக்கும், நல்ல மலர்கள் இருக்கும், நல்ல வாசனை. அதனால அருமையான நறுமணத்தோடு முது திருமுதுகுண்டத்தை வழிபாடு செய்யலாம். அப்படி எல்லாம் இருக்கும்படியான திருமுதுகுண்டம் என்று சொன்னார். அடுத்த பாட்டுல முத்தி தருமுயர் முதுகுன்றம். சரிசா, சோலை இருக்கலாம் மலர் இருக்கலாம், இதெல்லாம் இம்மை பயன் போற கதிக்கு அப்படின்னார். அடாரடா, எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. முத்தி தருகின்ற முதுகுன்றம் என்று அந்த முத்தி பேட்டையும் அறிவிக்கும் என்று சொன்னார். அடுத்தவர் முயன்றவர் அருள் பெரு முதுகுன்றம். நல்ல அருமையான அமைப்பு. சில இடத்துல நீங்க என்னதான் உழைச்சாலும் இந்த ஊர்ல ஒன்னும் பேர் வாங்க முடியாத சில்லற சேராதுப்பா அப்படிங்கல. திருமுதுகுண்டத்துல நீங்க எந்த அளவு முயற்சிங்க அந்த அளவுக்கு உயர தொழிலாங்க. அப்ப தொழில்களில் தொடங்கணும்னா எங்க தொடங்கணும்? திருமுதுகுண்டத்துல தொடங்கணும். எப்ப? ஏழாம் நூற்றாண்டுல. இப்ப போய் தொடங்க முடியாது. இப்ப எப்படி இருக்குன்னு யாருக்குண்டா தெரியாது. ஏழாம் நூற்றாண்டுல நீங்க எந்த தொழில் அங்கு போய் எடுத்தாலும் முயன்றவர் அருள் பெறுவினர். எந்த முயற்சி நீங்க அறிவு துறையில எடுத்தாலும் சரி, தொழில்துறை எடுத்தாலும் சரி, அங்க போய் ஒரு தொழில போய் அமைச்சிங்கன்னா ஆஹா ஓன்னு பெரிய பேசாரு. அப்படியா இருக்க முடியாத திருமுதுகுண்டம் என்றெல்லாம் சொன்னார். இனி மொட்டலர் பொழில் அணியினர். அது என்னது மொட்டு? முன்ன சொன்ன பாருங்க, முருகமர்னாரு, இப்ப மொட்டலர்னாரு. மொட்டுனா அரும்புகள், அரும்புகள் மலரும்படியான பொழில் உடையது. இப்படி எல்லாம் திருமுதுகுண்டத்தை பத்தி பார்த்தா, ஞான சம்பந்தர் கண்ட திருமுதுகுண்டம் என்று எடுத்தா சோலை சூழ்ந்தது, முயன்றவர்களுக்கு எல்லாம் முயற்சி கேட்ட பயனை தருவது, சரிங்களா, நறுமணமுடையது. இனி முத்தி தருவது. முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு என்று திருநீத்தை பற்றி சொன்னது போல திருமுதுகுண்டமும் அப்படியெல்லாம் தரும். இப்படியெல்லாம் இருக்கின்ற திருமுதுகுண்டத்தை நிறைவாக என்ன பாட்டு? மூடிய சோலை சோல் முதுகுண்ட சீசனை நாடிய ஞான சம்பந்தன், நாடிய ஞான சம்பந்தன செந்தமிழ் பாடிய அவர் பழியிலர். யார் பாடுகிறார்களோ பழியின்றி இருப்பார்கள் என்று சொல்லி இந்த அருமையான திருப்பதியத்தை நிறைவு செய்தார்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: தலம் திருக்கோடிகா. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருப்பஞ்சேலி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அதன் பின்பாக மிக அழகாக செடிகொள் நோய் உள்ளனவும் தீவினையும் தீர்ந்தொழிய சிந்தை செய்மின். நம்ம சிந்தை செய்யணும், ஆனா அந்த சிந்தை எதற்காக என்றால் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதன் பொருட்டாக என்று மிக அழகாக திரு கருப்பரியலூர், ஊர் பேரே பாருங்க, கருப்பரியலூர் இல்லையா, நமக்கு மேல்கொண்டு இனிமேல நம்ம கருவுக்கே வர வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு தலம், அந்த தலத்து பதிகத்துல சிம்மாந்து சிம்புளித்து அப்படின்னு வரும். அந்த பதிகத்துல எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேங்கிறது மகுடம். நம்ம அவரை நினைச்சா அவர் நமக்கு இனிமையானவரா இருப்பார் இல்லையா. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் என்று நமது அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அவரை நம்ம எப்போதும் இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால் எந்தாவது ஒரு வகையில ஒண்ணு ஜபம் பண்ணலாம், இல்லைன்னா அவருடைய புகழை பாடலாம், அல்லது பதிகங்களை கையால எழுதலாம் நோட்டு போட்டு. அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னா பதிக பொருட்களை இப்படி கேட்கலாம். அப்புறம் இது வந்து புகழ் நூல். அப்புறம் பொருள் நூலாகிய சித்தாந்த கருத்துக்களை கேட்டல், அந்த கேட்டதெல்லாம் வீட்டுல அந்த நூல்களை வச்சு சிந்தித்தல். அப்ப கேட்டல் சிந்தித்தல் ரெண்டும் தான் நமக்கு தெளிவை தரும். அதுக்கு அடுத்த நிலைதான் தெளிதல். தெளிஞ்ச அப்புறம் நெட்டை கூடலாம். ஆக அந்த இது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்ம அதை செய்யணும். அதுக்கு அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பூ பறிக்கிறோம், அவரை நினைச்சுக்கலாம். பூ தொடுக்கிறோம், அவரை நினைச்சுக்கலாம். கோயில்ல அவரை தான் நினைச்சு வழிபாடு பண்ண போறோம். இப்படியே தல யாத்திரைகள் செல்வது, தீர்த்தம் ஆடுவது, அது அமூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினாருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமின் தாய்மான சுவாமி சொல்றாங்க இல்லையா. அதனால அப்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. சரி, அடுத்து ஒரு பாடல்ல சொல்றாரு, நீற்றாரும் மேனியராய் நினைவார்தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும் இல்லையா. நல்ல திருநீற்றால் நிறைந்த மேனியை உடையவரது உடையவராய் அவரை நினைக்கணும், சுவாமியை நினைக்கணும். அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்துல நிறைஞ்சு இருப்பாரோ சுவாமி. நாம நினைஞ்சா நம்ம மனசுல அவர் நிறைஞ்சு இருப்பாரோ. அதோட மட்டுமில்ல, காற்றானை தீயானை கதிரானை மதியானை இதெல்லாம் எல்லாமாகவும் அவர் இருக்கின்றார். எட்டு பொருளா இருக்காருன்னு பாக்குறோம்ல, அட்டமூர்த்தி அதை சொல்றாரு. கருப்பரியலூர் கூற்றானை கூட்டுரைத்து கோல் விளையாளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறு என்று சொல்கின்ற. மொத்தத்துல திருநீர் நன்றாக அணிந்து அவரை மனசுல நினைச்சோம்னா அவர் நமக்கு கண்டிப்பாக நம்மை விட்டு அகலாமல் நமக்கு இனிமையாக இருந்து நமக்கு நன்மை பயப்பார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார். விருந்தாய சொன்மாலை கொண்டேத்தி வினை போக, இருந்தானை மனத்தினால் இணைந்தவாறு நமக்கு அவர் இனியவாறுன்னு அடுத்த பாடல். அதாவது புதுசா இப்பதான் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கல்வியில வல்ல அடியவர்கள் புதிதாக அந்த சொல்மாலைகளை எல்லாம் கொண்டு அவரை வழிபடுகின்றார்கள், அவர்களுக்கு அந்த வினை நீங்குமாறு அனுக்கிரகம் செய்கின்றார் என்று ஆணித்தரமாக நமக்கு சுந்தரமுதி. படிக்கலாமா, படிச்சா என்ன நடக்கும், இன்னைக்கு படிச்சா என்ன நடக்கும், நாளைக்கு படிச்சா என்ன, நம்ம அதை யோசிக்கவே உன்ன படிச்சுக்கிட்டே இருப்போம். படிக்க வைக்கிறதும் அவர். இந்த புக்க நமக்கு கிடைக்கும்படியா திருமுறைகள் ஏற்றுல இருந்து செலரிச்சு போகாம கிடைக்க வச்சவர் அவர். இது இன்னைக்கு நூல் வடிவுல கிடைக்கும் மாதிரி செஞ்சவர் அவர். அதை நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி, இந்த உலகத்துல இருக்கு எல்லார் கையிலும் திருமுறைகள் இருப்பதில்லை, அதனால அதை கையில கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அடுத்து அதை படிக்கணுங்கிற ஒரு குறிப்பு நமக்கு தர்றாரு. இவ்வளவுத்தையும் கொடுக்கிற சுவாமி கண்டிப்பாக ஓதனால் அதற்கு உண்டான பலனும் தருவார். அதுல எல்லா அளவும் நமக்கு ஐயப்பாடு கிடையாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆக இந்த பூஜை செய்யணும், ஜபம் பண்ணணும், பதிகம் பாடணும் இல்லையா. அதுதான் இந்த பதிகத்திலயும் சொல்றாரு, செடிகள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீர்ந்து ஒளிய சிந்தை செய்மீன்கள் என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். அதாவது செடினா துன்பம், துன்பத்தை தரக்கூடிய நோய்கள். நோய்னா நிச்சயமா நமக்கு என்னதான் தரும், துன்பம் தான் தரும். அந்த நோய் உள்ள வரைக்கும் தீவினைகள், அதாவது நோயும் நீங்கணும் தீவினைகளும், வினையாலதான் நோயே வருது. அதனால அந்த வினைகளும் ஒரு தலையாக நீங்குதல் பொருட்டு நாம அவரை சிந்தை செய்ய வேண்டும். எப்போதுமே அவரை சிந்திச்சுக்கிட்டு சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை என்று சொல்றாங்க இல்லையா. அதனால அவரை இவரே தான் சொல்றவர் அதையும். அதனால அவரை சிந்தித்துக் கொண்டே நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே சொல்லி, அடுத்து பாருங்க நம்ம கேள்விப்படாத சொற்றொடர்களை வச்சு நமக்கு ஒரு இறைவனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்துறாரு. பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய பன்னாளும் பாடியாடி கரையார்ந்த கண்டத்தன் என் தோழன் முக்கண்ணன் குங்குடி கோயில் உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரின்னு சொல்றாரு. அதாவது பறையாத வல்வினைகள் நீங்குவதற்கு அரிய வல்வினைகள். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பக்குவம் இல்லாத பிறவிகள்ல அறிந்தோ அறியாமலோ நம்ம நிறைய செஞ்சு வச்சுட்டு வந்துட்டோம், பல பிறவிகளை கடந்து வந்துட்டோம், ஆனா செஞ்சது பூரா பத்திரமா இருக்கு. அப்ப அந்த பறையாத வல்ல நீங்கவே நீங்காதன்னு நினைச்சிட்டு இருக்க வல்வினைகள் வலிய வினைகள் அதெல்லாம் பறைந்தொழிய அதெல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படி பண்ணாலும் பாடி ஆடி. அப்ப எதுக்காக பாடுறோம்னா இதுக்காகத்தான். பல நாட்களாக பாடி ஆடி அவரை மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா அவர் நமக்கு வல்வினையை மெல்வினையாக மாற்றி தருவார் என்பதுல எள்ளளவும் ஐயம் இல்லை என்பதை இந்த பதிகத்திலே நமக்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக நமக்கு பாரும் நம்ம வினைகள் அழுகி அழிந்திட நீள நின்று தொழுமீன்கள் என்று சொல்லுகின்றார். நீள நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கை தொழுவேன் என்று மற்றும் ஒரு இடத்திலே சொல்லி இருப்பார், அவரே பாடியிருப்பார். நீள அடிமையாக இருக்க வேண்டும், நீள நினைய வேண்டும் என்று அவர் நமக்கு பல இடங்களிலே சொல்லி இருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இங்கேயும் நமக்கு அஞ்ஞனம் நம்முடைய வினைகள் எல்லாம் அழுகணும் அழியணும், இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாம இறைவனை வழிப நீள நின்று தொழ வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுலதான் நமக்கு சொன்னது இந்த மூப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைங்கன்னு சொன்னதெல்லாம் இந்த பதிகத்துல. இந்த பதிகம் அதாவது திரு வேள்விக்குடியும் திருத்துருத்தியும் அப்படிங்கிற ஒரு பதிகம். அதுலதான் நமக்கு இந்த பாரும் நம் வினைகள் அப்படிங்கிறத சொல்லி நமக்கு தெளிவாக, அதாவது நம்முடைய வினைகள் எல்லாம் அழிய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் என்று சொல்கிறார். பாடணும் பரவணும் ரெண்டு விஷயம். பரவும் பரிசு ஒன்று அறியன் இவர் தான் பாடுவார் திருவையாறுல. ஆனா இவர் பரவும் பரிசு தெரிந்து பரவுனதுனால இவருக்கு ஆறு விலகி வழி விட்டுது இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு. ஆனா இப்ப நமக்கெல்லாம் மழை பெஞ்சது தண்ணி நின்றுது நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி பதியங்களை தான் படிக்கணும். நீரால நமக்கு ஒரு வழி கிடைக்க வீட்டை விட்டே நிறைய பேர் வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டாங்க. இன்னும் சில இடங்கள்ல நீர் வடிந்த பாடே இல்லை, அப்படிதான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி பதியங்களை தான் நம்ம படிக்கணும். அப்படி அவர் பரவும் பரிசு தெரிந்தவர், ஆகையால் பாட வேண்டும். இறைவன் வந்து பாடுறத ரொம்ப விரும்புவார். அதனால பாட்டும் பாடி பரவி தெரிவார் ஈட்டும் வினைகள், அறிந்தோ அறியாமல் அவங்க செஞ்ச வினைகளை பூரா சுவாமி தீர்த்து வைப்பார் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து பந்தித்த வினை பற்றறுப்பானே, நம்மளுக்கு இருக்க வினையோட பற்றை அறுப்பார். முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவது என்று மிக அழகாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார். வினையெல்லாம் என்னைக்கு தீர, அப்ப நம்ம என்னைக்கு போய் பெருமான் அடையிற, வினை இருக்கிற வரைக்கும் நிச்சயமா என்னதான் செய்யணும், பிறவிக்குத்தான் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் என்றுதான் அவரை சென்று அடைவோம் என்று ஒரு கேள்வியை எழுப்ப, உண்மையிலே அது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இல்லையா. அதனால மிக அழகாக அந்த கேள்வியை நம்மிடம் கேட்டு நம்மை யோசிக்க வைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த நீள நின்று தொழுமினும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நீள நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம்ம வினைகள் அழுகி அழிந்திட என்று மிக அழகாக சொல்லுகின்றார். வினை வந்து இப்ப நம்மை ஆண்டு கொண்டே இருக்கின்றது. அந்த நம்மை ஆளக்கூடிய வினைகள் எல்லாம் குறைந்து முதல்ல குறையணும், அதோட ஆளுமை வந்து குறையணும், அப்புறம் அது வந்து நம்மை விட்டு நீங்கணும். அதுக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். அந்த இறைவன் அருள் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நீள நின்று தொழுமீன்கள் என்று நமக்கு அதை சொல்லுவதன் மூலமாக வலியுறுத்தி சொல்லுகிறார். முறை நீள நின்றுனா நெடிது நின்று வழிபடணும், முறைப்படி வழிபடணும், நாள்தோறும் வழிபடணும். ஏதோ இன்னைக்கு ஒரு பயிற்சி, அதனால நான் கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டேன், அதனால அதுக்குண்டான பதிகத்தை படிச்சுட்டேன்னு விடக்கூடாது. வழிபாடுங்கிறது தினமும் பண்ணணும், முறப்படி பண்ணணும். அது நெடிது நின்று பண்ண அவசர அவசரம்ட்டு இந்த ரோபா மாதிரி ஒரு வழிபாடு பண்ணக்கூடாது. அத மனசு ஒன்றி ஒன்று இருந்து நினைமின்னு அப்பர் சுவாமி சொல்றாங்க இல்லையா, அதனாலதானே என்று வந்தாயின்னு அப்பர் நடராஜ பெருமான் கேட்டது, அவரால் உணர முடிஞ்சுது. அது மாதிரி நம்ம மனசு ஒன்றி இருந்து வழிபாடு பண்ணலைன்னா அந்த வழிபாட்டால ஒரு பயனும் கிடையாது. ஏதோ அதையும் ஒரு வேலை மாதிரி செஞ்சோம்னா அதனால நமக்கு முழுமையான பலனானது கிடைக்காது. கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆனா முழுமையான பலன் கிடைக்காது. சரி, அடுத்து மிக அழகாக பல வினைகள் வந்து நம்மை மூடும், வினை வந்து நம்மள எதையுமே செய்ய விடாம தடுக்கும். அதனால அதுக்கு முன்னாடி நீ வழிபாட்டை நல்ல முழுமையாக செய்து இறைவனை நாம் அடைய வேண்டும். அப்படி ஒரு நாள் என்றுதான் நமக்கு வாய்க்குமோ என்று அந்த ஒரு ஐயப்பாட்டோட கேட்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்து எண்ணி இருந்து கிடந்தும் நடந்தும் அண்ணல் என நினைவார் வினை தீர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. அவரை நினைக்கணும், எண்ணி அப்படிங்கறது நினைத்தல். அடுத்து என்ன சொல்லியிருக்கு, இருந்து எண்ணுது. எண்ணும் போதே மனசும் நம்மகிட்ட இருக்கணும், ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம எண்றோம் சரி, ஆனா நம்ம மனசும் நம்ம கிட்ட இருக்கணும், அதான் எண்ணி இருந்து. சரி, நம்ம மீறி மனசு வந்து எங்கேயோ போகக்கூடாது. அதுக்கடுத்தால என்னது, கிடந்தும் நடந்து. என்ன செஞ்சாலும், நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மரபாமை பொருள்னு பெரிய புராணத்துல சொன்னது போல, நாம அதை என்ன செய்யணுமா, அவரை, அதாவது இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் அவரையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஓர்தல் அப்படின்னு சொல்லுவோம், அவரே தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி யார் நினைந்து கொண்டே இருக்க, சிவ சிவ சிவ சிவ சிவங்கிற, அதை தவிர வேற என்ன, அதாவது வழுக்கி வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் சொல்லணும். கீழே விழுந்தா கூட ஐயோ அம்மான்னு சொல்லக்கூடாது, சிவசிவான் தான் சொல்லணும். அப்படியே அவரையே நினைந்து கொண்டு இருந்தோம் என்றால், அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய வினையை எல்லாம் அவர் நீக்குபவர், அவர் அறவடிவாக இருப்பவர் அப்படின்னு அவரை பத்தி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார் அப்படின்னு பாக்குறோம். ஆக அவரை பற்றியே நாம சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எண்ணி. அதை இருந்தும் கிடந்தும் நடந்தும் இல்லையா, என்ன செஞ்சாலும் அவரைத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது அந்த பாடலின் மூலம் நமக்கு சொல்லி, அப்படி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குமானால் நம் வினை தீரும், நம்முடைய வல்வினை மெல்வினையாகும் என்று சொல்லுகின்றார். அடுத்து வெய்ய வினையாய அடியார் மேல் ஒளித்து அருளி அப்படின்ட்டு, அதாவது அடியார்கள் மேல இருக்கக்கூடிய கொடுமையான வினைகளை எல்லாம் அவர் நீக்குகின்றார். நல்லா அவரை வழிபட்டோம்னா அதான் நம்ம செஞ்ச நல்வினை தீவினையில வெய்ய வினையாயன்னு சொல்லி, வெய்யனா ரொம்ப ரொம்ப கொடுமையான, நம்ம எந்த தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாம செஞ்சோமோ ஒரு வலிய வினையை செஞ்சுட்டு வந்துட்டோம், அதோட பலன் வந்து நம்மை தாக்கும். அங்க நாம் தாக்காமல் நம்ம என்ன செய்யறாரு, அவரு நம்மை காக்கின்றார் என்று நமக்கு அந்த பாடலிலே மிக தெளிவாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது இது வந்து தலம் வந்து திரு கேத்தீச்சரம், அதுல அதுதான் இந்த கருத்தை நமக்கு சொல்றாரு. அடியார்கள் மேல அந்த வெய்யன கொடிய கொடிய வினைகளால் உள்ளதெல்லாம் முற்றும் ஒழிக்கின்றார் இல்லையா, மேல் ஒழித்து அருளி, அதான் அந்த அதை நீக்கிட்டு நமக்கு அருள் செய்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கத்து உரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்து அருளி. இன்னைக்கு எல்லாரும் கொரோனா கொரோனான்னு பயந்துகிட்டே இருக்கிறோம், அந்த நோயெல்லாம் நீங்கணும்னா நம்ம அவரை சிக்குன்னு பிடிக்கணும். அருமருந்து அவர் இருக்கார், அவர் நாமம் மருந்து, அவர் கோலம் மருந்து, அவருடைய பாதம் மருந்து இல்லையா, அதனால அவரை நாம் நினைத்து வழிபட்டால் இந்த மாதிரி உடம்புக்கு, ஏன்னா பிறவி பிணியவே நீக்கும் போது இந்த உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்ப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஊனத்து ஒரு நோய்கள் அடியார் மேல் ஒளித்தருளி அப்படின்ட்டு, அதாவது உடம்புல வரக்கூடிய நோய்கள் என்ன நோயா இருந்தாலும் அதையெல்லாம் அவர் நீக்கி விடுகின்றார் என்று மிக அழகா. இதை விட நமக்கு என்ன வேணாலும் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையோட நம்ம இதையெல்லாம் பாராயணம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நோயானது தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வினைகள் வந்து நல்வினை தீவினை இரண்டு வகையா இருக்கு. இது வந்து உயிரை பிணிக்கின்றது, பிணித்து ஈர்க்கின்றது. ஆகால பிணி வண்ணத்த வல்வினை என்று சொல்லுகின்றார். நம்ம நம்மளை வந்து பிணிக்கின்றது இந்த வினைகள் வந்து அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த வினை பயன்கள் இருதிறனா வந்துருது நம்ம கிட்ட. முன்னை பிறவியில செய்த சில வினைகள் இந்த பிறவியில வந்து வாட்டுதல் உண்டு அப்படிங்கிறது, அந்த முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூழும் என்று அந்த கருத்தை நமக்கு பதிவு செய். இப்ப நான் இந்த பிறவில ரொம்ப நல்ல ஒரு அருமையா யாருக்கும் எந்த துன்பமும் தராம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நம்மளே சொல்லுவோம், யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்தா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது நிச்சயமாக அவர்கள் இந்த பிறவியில் செய்ததாக இருக்காது, அதற்கு முந்திய பிறவிகளிலே அவர்கள் செய்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு தண்டனையாக இறைவன் இப்போது அந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இதுலதான் நம்ம அது ஒரு ஒரு பதிகம் உங்களுக்கு நான் சொன்னேன், குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே என்று சொல்ற. அதாவது ஒரு பொருளை எல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களை ஒரு கருவியை வச்சு குத்தி வழிப்பறி எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாத அவங்கள்ட்ட இருக்க உடைய பறிக்கிறது இல்லையா, அந்த சில சமயம் கொலை பண்ணிட்டு கூட ஜாமான் எல்லாம் களவாடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்படி செஞ்சா அந்த அதுக்கெல்லாம் வந்து இந்த பிறவியிலேயே தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். இது வந்து பொறுத்து வச்சு அடுத்த பிறவி இல்ல, இந்த பிறவியிலேயே அந்த துன்பமானது கிடைக்கும் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். கள்ளி நீ செய்த தீமை உள்ளன பாவமும் பறையும்படி தெள்ளிதா எழு நெஞ்சமே என்று மிக அழகாக, நீ வஞ்சனையோட செஞ்ச தீமையெல்லாம் அதெல்லாம் உனக்கு நீ செய்த தீமையெல்லாம் பாவமா மாறி அது பூரா உனக்கு இப்ப துன்ப தருது தருது, அது நீங்கணும்னா நீ அந்த புறம்பயத்துல இருக்க இறைவனை சென்று தொழு, புறம்பயம் தொழ போதுமே. ஓ அதான் மகுடம், அந்த பதிகத்தில் உள்ள மகுடமே என்னது, புறம்பயத்துல போய் நீ வழிபடு அப்படின்னு சொல்றாரு. புறந்திரைந்து நரம்பெழுந்து நரைத்து நீ உரையா தளர்ந்து அறம்புரிந்து நினைப்பதான்மை அரிது காணுது அகுதறியேன் திரும்பியாது எழு நெஞ்சமே. சிறுகாலை நாமுரு வாணியம் புறம்பயத்துறை பூதநாதன் புறம்பயம் தொழ போதுமே என்று சொல்லுகின்றார் இல்லையா. மிக அழகாக நமக்கு என்ன சொல்றாரு, தோல் அப்படியே தளண்டுரும், நரம்பெல்லாம் வெளியில அப்படியே தோன்றும், வாய் வந்து குளரும் இல்லையா, உரையால் தளர்ந்துன்னு சொல்லியாச்சு, வாய் வந்து குளரும். அந்த நிலை வந்ததுக்கு பின்பு நீ நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது அது பயன் இல்லாமல் போய்விடும். இதை அறிந்தால் நீ இளமையிலேயே, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்பவுமே ஆற்றுப்படுத்தணும் இல்லையா. அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அப்ப வந்து ரொம்ப ரொம்ப தளர்ச்சி இருக்கும். அதனால அவர் சொல்றாரு, இதை அறிந்து கொண்டு இளமையிலேயே ஊதியம் பெரியதற்கு, இது வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறது, அது மாதிரி புண்ணியத்தை சம்பாதிக்கணும், அந்த இதுதான் நமக்கு ஊதியம். இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுக்கு நம்ம எப்படி இறைவனை வழிபட வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதனால ரொம்ப நாளை ஒத்தி போடாம சீக்கிரமா விரைவாக புறப்பட்டு அவரை சென்று வழிபடு என்று நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி இந்த பதிகம் கூறவும் சொல்லியிருக்காரு. முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் மாதலின் முன்னமே என்னை நீதி இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதாவது முன்னால முற்பிறவிகள்ல செஞ்ச அறியாமை உள்ள நெஞ்சமேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, முற்பிறவில செஞ்ச வினை இப்பிறவில வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். மலமெலாம் அரும் இம்மையே மறுமைக்கும், அதான் மலமெலாம் அரும் இம்மை, எந்த பிறவி இந்த இம்மையிலேயே மலங்கள்லாம் அறுபட்டு பெறுது. மறுமைக்கும் வல்வினை சார்கிலா, அடுத்த பிறவிக்கு வினை வந்து சேராது. சலமெலாம் ஒளி நெஞ்சமே, எங்கள் சங்கரன் வந்து தங்கும் ஊர் கலமெலாம் கடல் மண்டு காவிரி நங்கை ஆடிய கங்கை நீர் புலமெலாம் மண்டி பொன் விளைக்கும் புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு சொல்றார். இவ்வளவு ஒரு உன்னதமான கருத்தை சொல்றாரு. இந்த பிறப்பிலேயே மலங்கள்லாம் நீங்குங்கிறார். ஒரு பிறவில மலங்கள் நீங்கிறது எவ்வளவு கஷ்டம், ஆனா நம்ம இப்படி தலையாத்திரை செய்யணும். இப்போதைக்கு நம்மளால வெளியே போக முடியாட்டாலும் மனதால பாவனையாலையும் தலையாத்திரை செல்வதாக பாவித்து கொண்டு அந்த தலத்தை பதியத்தை படிக்கும் போது அந்த தலத்தை சுவாமி அம்பாள் பெயரை சொல்லி அவங்க நம்ம முன்னால எழுந்தருள் இருப்பதாக பாவனையில நினைத்து கொண்டு பதிக பாராயணத்தை நாம் செய்யலாம். அப்படி அந்த அந்த மலங்களையாவும் இந்த பிறவில நீங்கி அடுத்த பிறவிக்கு வலிய வினைகள்லாம் வராது, அப்ப துன்பமே கிடையாது. சங்கரன் இல்லையா சுகத்தை தருபவர், அந்த நாமத்தையே அவருக்கு இந்த பாட்டுல சொல்லியே நமக்கு இந்த கருத்தை சொல்றாரு. பண்டறியன செய்த தீமையும் பாவமும் பறையும்படி இல்லையா தொழுதெழு மட நெஞ்சமே என்று சொல்லுகிறார். அதனால நீ அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச முற்பிறவிகள்ல செஞ்ச தீய செயல்கள், அதனால விளைந்த பாவம், அதெல்லாம் விரைந்து உன்னை விட்டு நீங்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், இறைவனை அவரை எந்த வழியில வழிபட்டு நடக்கணும் அப்படிங்கறத கேட்டு அவரை வழிபட்டால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும், கவலைப்படாம போய் அவரை வழிபடுன்னு நம்மை ஆற்றப்படுத்துகின்றார். ஒரு நமக்கு அவர் குருநாதர் இல்லையா, அதனால மிக அழகாக நமக்கு அதை ஆற்றுப்படுத்தி நமக்கு சொல்லுகின்றார். துஞ்சியும் பிறந்து துஞ்சி இறந்து துயக்கராத மயக்கிவை அஞ்சி ஊரன் இல்லையா, அவரை நீங்க உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிகத்தை பாடுங்க, திருப்புறம்பயம் பதிகத்தை பாடுங்க என்று மிக அழகாக நமக்கு அதிலே வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி நினைக்கிறோம் எதனால இந்த துன்பம் வந்து தெரியல, நம்மளே புலம்புவோம். ஆனா நல்லா தெரிஞ்சிடும், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். யாருக்கோ நம்ம செஞ்சதுதான் இப்ப நமக்கு துன்பமாக வருகிறது, அது புரிஞ்சாச்சுன்னா மனதாலோ ஒரு சின்ன கெடுதல் யாருக்கும் நினைக்க மாட்டோம், அது மாதிரி யாரையும் புண்படுற மாதிரி பேச மாட்டோம், யாருக்கும் ஒவ்வொரு செயல்களை நாம புண்படுத்தக்கூடிய செயல்களை செய்யவே மாட்டோம் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப அப்படிலாம் இதெல்லாம் இருந்து அப்புறம் எப்படி கொலையெல்லாம் நடக்கும், களவு கொலையெல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் தீங்கிழைக்கக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள்லாம் இதை உணர்ந்தாங்கன்னா நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. அந்த பரிமேல் அழகர் இதுக்கு எழுதுன உரைய பார்த்தோம்னா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் கருத்து போறோம். அந்த செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் தென்னமேன்னு சொல்றாரு இல்லையா, அது நமக்கு மிக தெளிவாக இருக்கும். சரி, மிகப்பெரிய அறம் செய்தவங்க, மிகப்பெரிய பாவம் செஞ்சவங்க இல்லையா, இம்மையில அதோட பயன்களை அனுபவிப்பார்கள் அப்படிங்கறது நம்ம அறநூல்களும் நமக்கு சொல்லுது. சரியா, சரி, அப்படிங்கறத நமக்கு தெளிவா இவரும் நமக்கு உணர்த்தி பல இடங்கள்ல காட்டி, அதனால நம்ம தெளிவாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஏன்னா தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தானின்னு சொன்னதுனால காலத்தால் இது முற்பட்ட தோத்திரமாக இருந்தாலும் அது பின்னால வந்த சாத்திரங்களை இப்ப நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அந்த சாத்திர கருத்துக்கள் இவருடைய பாடல்களில் எப்படி பொதிந்து இருக்கின்றன என்பதை நம்மால் அதிலே கண்டு உணர முடிகிறது. அது போல மீண்டும் ஒரு அருமையான தலத்தில் உள்ள பதிகம், அதுலயும் நீங்க முழுக்க முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா வினை நீங்குவதற்குத்தான். அதாவது தலம் வந்து திருக்களிப்பாலை அப்படிங்கிற தலம். செடியேன் தீவினையில் தடுமாற கண்டாலும் அடியான் ஆவ எனாதொழிதல் தகவாமின்னு கேக்குறாரு. நான் வந்து துன்பத்துல தடுமாறிக்கிட்டு இருக்கேன் தீவினையால அப்படின்னா நம்மள வந்து நம்முடைய அடியானுக்கு இது ஆகாதுன்னு வந்து என்னை வந்து இறைவன் காப்பார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வினைய நம்ம செஞ்சிட்டோம், செய்யாம இருக்கணும், சரி இதுதாரும் செஞ்சிட்டோம், இனி வந்து செய்வதை குறைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சொல்றாரு பாருங்க, எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இல்லையா. என்னோடும் அப்படின்னு சொல்லியாச்சு, அது ஒன்றாய், உடனாகிங்கிறது உடனாய், நின்று அருளி. நமக்கு அருள் செய்யும் போது அவர் ஆண்டானா இருக்கார், நம்ம அடிமையா இருக்கோம், அப்ப வேறாய். அப்ப இதுலயும் அத்துவித கருத்தை அழகா சொல்லி, இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே களிப்பாலை மேயானே என்று சொல்லுகின்றார். என் வினையை அறுத்து எனையாளும் இல்லையா, அறுத்திட்டு எனையாளும், வினையை நீக்குகின்றார் என்பதுல நமக்கு, ஏன்னா வினை வந்து ஜடம், அது தானே நீங்காது. நம்ம சித்தாக இருந்தாலும் நம்மால நாம செஞ்ச வினையை நீக்கவே முடியாது. அப்ப குருநாதர் நமக்கு அறிவுறுத்தணும், அந்த குருநாதர் அறிவுறுத்திய அதை பின்பற்றினால் அந்த குருவருளாலும் திருவருளை பெற்று திருவருளாலும் நமக்கு நம்முடைய வினையானது அறுபடும் நீங்கும் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தாய் நின் அருளில் அப்படிங்கிறது தண்டிக்கிறது உன்னுடைய அருள் தான். அடியேன் பிழைத்தன்னைகள் பொறுத்தாய், நான் என்னென்ன பாவம் எல்லாம் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் பிழைத்தன பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றின்னு சொல்றோம் இல்லையா, அதனால அரு அதெல்லாம் நீ என்னை வந்து பொறுக்கின்றாய், எத்தனையும் நாயேனை பொருட்படுத்து செருத்தாய் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்து சுரும்பார் விண்டமலர் அவை தூவி தூங்கு கண்ணீர் அரும்பானிற்கு மனத்து அடியாரோடும் அன்பு செய்வன். அதாவது நாம அவர்கிட்ட அன்போட வழிபாடு செய்யணும். என்ன அன்பு, அயரா அன்பு அயரா அன்பின் அறன் கடல் செல்லுமேனு சிவஞான போதம் நமக்கு சொல்லுது. இரவாத இன்ப அன்பு வேண்டி என்ற பெரிய புராணத்துல நமக்கு கரைக்கிழமையார் வரலாறு சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு. இன்ப அன்பா இருக்கணும், அது இரவாம இருக்கணும். அடுத்து அகனமர்ந்த அன்பினரா இல்லையா, அதுவும் வருது திருமுறைகள்ல. திருவாசகத்துல சாயா அன்பு வருது. இடையரா பேரன்பு திருநாவுக்கரச சுவாமிகளை பத்தி சொல்லும் போது வரும். ஆக அந்த மாதிரி ஒரு அன்போட நாம இறைவனை வழிபட்டால் அப்படிப்பட்ட மனத்தை உடைய அடியவர்களிடம் அவரும் அன்பனாக இருந்து அன்பு செய்வார். இப்ப சுவாமி நம்மகிட்ட அன்பு செய்யணும்னா அதான் ஈசனுக்கு அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார்னு சித்தியாரும் நமக்கு சொல்லுது. இப்ப இறைவன் மேல முதல்ல அன்பு வேணும். அன்பு நமக்கு இருக்குங்கிறத வெளிப்படுத்துறது தான் இறைவனுடைய நாமத்தை சொல்றது, அவர் புகழ பாடுறது, அதெல்லாம். அப்புறம் என்னென்னவோ கேட்கிறோமே இறைவன்ட்ட, இவர் அழகா கேட்கிறாரு பாருங்க. ஒளிப்பாய் என் வினையை உகப்பாய் முனிந்தருளி அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னுடைய வினையை நீ ஒழிக்க வேண்டும் என்று இறைவரிடம் மிக அழகாக கேட்கின்றார் என்று பாக்குறோம். உகைப்பாய் முனிந்தருளி ரெண்டும் வருது. கோப பிரசாதம்னு பாடுவார் இல்லையா நக்கீரதேவன் நாயனார், அது மாதிரி ரெண்டையும் சேர்த்தே கேட்கிறார். அடுத்து தொண்டு செய்வார் வினைகள் அவை போக பார்த்தான் பார்த்தானுக்கு இடம் என்று களிப்பாளையை பற்றி பாடும்போது பாடுகிறார். அதாவது யார் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுடையதான் தொழுது தூமலர் தூவிங்கிற பாடல்ல எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் அப்பர் சுவாமி சொன்னாங்க இல்லையா, அதே போல இவரும் நமக்கு சொல்றார். யார் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுடைய வினைகளை இறைவன் நிச்சயமாக போகும்படி செய்கின்றார். அந்த வினை பயன் அவர்களை தாக்காது, அது ஒரு மாதிரி நமக்கு தோத்தாமலே போயிரும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் நமக்கு மட்டும் இல்ல, தேவர்களுக்கும் துன்பத்தை அவர் தான் நீக்கிறார். ஏன்னா தேவர்களும் பசுக்களே, மும்மூர்த்திகள் தேவர்கள் எல்லாரும் பசுக்கள் தான். இமையோர்கள் இடர்கழியும் கர்த்தா என்று சொல்லுகின்றார். அவர்களுக்கும் துன்பத்தை இவர் தான் நீக்குகின்றார் என்று மிக அழகாக சொல்லி அவர் உமையோர் கூருடையனாக இருந்து அடுத்து என்ன சொல்றாரு, நம்ம பாடும்போது திருமுறைய பாடும்போது நம்ம மனசு எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். வாய்மை அப்படிங்கிறது அக பூஜையில சொல்லப்பட்ட அஷ்ட புஷ்பங்கள்ல ஒண்ணு. அப்ப நம்ம அதாவது மனசு ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வாக்கு ஒன்ன பாடிக்கிட்டு இப்படி வேற ஏதாவது செயல் செஞ்சுட்டு பாடக்கூடாது. பொய்யா நாவதனால் புகழ்வார், முதல்ல பொய்யே பேசக்கூடாது. பொய் பேச பேச செஞ்ச புண்ணியம் காணாமலே போயிரும். பொய்ய முதல்ல விட்டுறணும். அடுத்து அந்த பொய்யாத நாவினால் யாரெல்லாம் இறைவனுடைய பொருள் சே புகழினை பாடுகின்றார்களோ அவர்களுடைய மனத்திலே, அவங்க வந்து மெய்த்தொண்டர், அவங்க மனத்தினுள்ளே மெய்யே நின்றெறியும் விளக்கே ஒத்த தேவர் பிரான் அப்படிங்கிறார். அவர் வந்து அங்க வந்து ஒரு விளக்கா ஜோதியா உள்ள நிப்பாராம். மெய்யே நின்றெறியும் இல்லையா, நிஜமாவே அவர் அப்படி நம்ம பதிகம் படிக்கும் போது நம்ம உணர்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்முடைய அஞ்ஞானமாகிய இருளை நீக்குவார் இல்லையா, மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடராக அங்கே இருப்பார் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே அந்த அவருடைய பொருள்சேர் புகழை நாம் பாடினோம் என்றால் நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லாமல் அவர் நம்மை மேல் மேல் நிலைக்கு நன்றாக கொண்டு செல்வார் என்பதுல எந்த விதமான நமக்கு அச்சமும் தேவை இல்லை என்று மிக அழகாக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக பல வகையிலே நம் இன்று வினையை வந்து இங்கனம் எல்லாம் இறைவன் நம் பொருட்டு நீக்குகின்றார் என்று இப்போது நான் சைவ சமய சிறப்பை சொல்லக்கூடிய சிவ தர்மோத்தர பாடல் ஒன்றை சிந்திக்கலாம். எடுத்ததோர் ஆக்கை தன்னில் இருள்மல சக்தி தன்னை தடுத்து அருள் சைவ நூலின் சாதனம் அதனை தள்ளி விடுத்து வீரற்ற நூலின் சாதனம் விரும்புவார் முன் அடுத்தவார் அமிர்தம் விட்டு புற்கை ஆதரிப்பார் என்று. இந்த பிறவியில உடம்புல இருக்கக்கூடிய இந்த இருண்ட ஆணவ மலத்தோட ஆற்றலை நீக்கி பேரின்பத்தை வழங்கக்கூடிய திருமுறைகள் மிகுண்ட சாத்திரங்கள், அதான் சிவாகமங்கள் தான் சித்தாந்தமா இருக்கு. இந்த நெறிகளை ஆராய்ந்து உணர்ந்து தெளிவு பெறாம மலபந்தம் உடைய மற்ற சமயங்கள்ல சொல்லப்பட்ட அந்த நூல்களின் பின்னால போகாதீங்க. அப்படி விரும்புறவங்க எதிரால ஒரு அமிர்தம் இருக்கும்போது அதை விட்டுட்டு ஒன்றும் பெறாத கூளை விரும்புவதற்கு சமம் என்று சைவம் வந்து அமிர்தம் போன்றது என்ற ஒரு கருத்தினை சொல்லி இருக்கின்றார். அந்த மறைஞான சம்பந்த பெருமானின் அந்த கருத்தை சிந்தித்து இத்தகு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெற்ற நாம் இந்த திருமுறை ஏன்னா அதுல வேற நூல்களை படிக்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் மீண்டும் ஆணித்தரமாக உங்களிடம் திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் மற்றும் நீங்கள் நன்றாக பயில வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு இப்போது வாழ்த்து பாடல். ஞானம் வாழி, நன்மை வாழி, நாடு ராச நீதி சீர், தானம் வாழி, தர்மம் வாழி, சாசுவேத ஆகமங்கள் கானம் வாழி, கல்வி வாழி, கற்றறிந்த கேள்வி அன்பான பேர்கள் வாழி, ஈசன் அடியார் வாழி வாழியே என்ற வாழ்த்தினை பாடி இந்த அருமையான முறையிலே நம்மை இதுகாரும் இறைவனை பற்றி சிந்திக்க வைத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி பொறுமையாக இதனை இதுகாரும் கண்ணுற்ற உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளுச் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்ட பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: கருத்துடை கடவுள், அப்படிப்பட்ட கருத்துடை கருத்தை உடைய கடவுள் என்று சொல்லி கருத்துடை கடவுள். அறுவகை சமயத்து அறுவகை ஒருத்தர் திருத்தகம். அறுவகை சமயத்து அறுவகையோர் திருத்தகம் என்பது சிறப்பு பொருந்திய திரு என்றால் சிறப்பு பொருந்திய. அறுவகை சமயத்து அறுவகையோர் அறுவகை சமயம். சமயங்களை பத்தி தெரிந்து கொள்வது ரொம்ப சாலை சிறந்தது. இப்ப சமயத்தேர்ந்த சமயங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. சமயங்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஆறு வகையாக இருக்கிறது. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று அதுல ஆறு, அதுல ஆறு, அதுல ஆறு, நாலு ஆறு, 24 வகையாக சமயம். ஆக ஆறு வகை அறுவகை என்று தான். அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வொரு பொருளாய் என்பது சித்தியா. அதில் சமயம் என்று சொன்னால் ஒரு கொள்கையை உடையது, ஒரு தெய்வத்தை உடையது, ஒரு வழியை உடையது. அதான் சமயம். இந்த சமயமா சைவ சமயமா, அதுக்கு ஒரு கொள்கை, அதுக்கு ஒரு நூல், அதுக்கு ஒரு தெய்வம், அதுக்கு ஒரு நெறி. புரியுதா? இப்படி எல்லா சமயங்களுக்கும், எல்லா சமயங்களுக்கும் அப்படி சமயம் என்று சொன்னால் சார்ந்தவரை தன்மயமாக ஆக்கும், சார்ந்தவர்களை தன்மயமாக ஆக்கும், சார்ந்தவர்களை அந்த சமயத்துல சேர்ந்தவர்களை தன்மயமாக ஆக்கும். அது இப்படின்னு கேட்டா இப்ப பொதுவாக மனிதன், பொதுவாக மனிதன் எந்த சமயத்திலையும் சேராம இருக்கிற அம்பாரு சமயம் போல வாழ்ந்து உண்டு அப்படி இருக்கிற மனுஷன் ஒரு சமயத்துல சேர்ந்துட்டான்னா அவன் இன்னென்ன செயல்களை செய்தே ஆகணும். இப்ப செய்யும் சமயத்துல சேர்ந்துட்டவன் இப்ப என்ன பண்ணணும்? விபூதி பூசிக்கிட்டே இருக்கணும், விபூதி நெச்சில இருந்துகிட்டே இருக்கணும், மடியில இருந்துகிட்டே இருக்கணும், கவிச்சு சாப்பிடக்கூடாது, இந்த அடுகோழி வட்டடத்துக்கு போகப்படாது, அடுகோழி வட்டடத்துக்கு போகப்படாது, பிடி சிகரெட்டு குடிக்கப்படாது, பிடி சிகரெட்டு குடிக்கப்படாது, அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது குடிக்கிறது அதையும் குடிக்கக்கூடாது. புரியுதா? அதுக்கு மேல சிவனையே வணங்கணும், வேற எவனையும் வணங்கக்கூடாது. புரியுதா? காலையில அனுஷ்டானம் பண்ணணும், சிவபூஷை பண்ணணும். புரியுதா? சிவசாஸ்திரங்களை படிக்கணும். இதெல்லாம் கொள்கை, இதெல்லாம் கொள்கைகள். சைவ சமயம் அந்த சமயத்தை சேர்ந்தவனே தன்மயமாக ஆக்கி கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையா நெடுங்கடமையவன். இப்படி ஒவ்வொரு சமயங்களுக்கும் கொள்கைகளும், ஒவ்வொரு சமயங்களுக்கும் கொள்கைகளும். அதிலே புறப்புறச்சமயம் என்பது சமணம் புத்த முதலாகிய மதங்கள். அதற்கு மேலே அகப்புறச்சமயம் இருக்குது, அப்புறம் அகச்சமயம் என்று இருக்கிறது. அதுக்கு மேலே

சைவத்துல ஆறு வகையான செய்வோம், அது பேதவாத செய்வோம், பாடாரவாத செய்வோம், சிவ சங்கராந்தவாத செய்வோம், சிவ சமவாத செய்வோம், சிவாத்துவத செய்வோம், இப்படின்னு ஆறு புரியுத. சைவத்திலேயே அந்த சமயவாதிகள்னா இந்த பகுதிகளில் இல்லை, அதிகமாக இல்லை. அதை பத்தி சொன்னால் விளங்காது, அந்த நூல்களை படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஆறு வகை சமயத்துக்குள் அந்தந்த சமயவாதிகள் வணங்குகின்ற கடவுளாக இருக்கிறார். அந்தந்த சமயவாதிகள் வணங்குகின்ற அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வொரு பொருளாய் இப்ப ஒருவன் சூரியனை கும்பிடுகிறார் கடவுள் என்று, அதனால சூரியனாக இருக்கிறார். சிவன் என்ன பண்றாரு? சூரியன். விஷ்ணுவை கும்பிடுறானா? அவன் விஷ்ணுவாக இருக்கிறான். சந்திரனை கும்பிடுறானா? சந்திரனாக இருக்கும். காளியை கும்பிடுறானா? காளியாக இருக்கிறான். யாதொரு தெய்வம் கொண்டீர்? அத்தெய்வம் ஆகிய அங்கே நாதொரு வாகன. எந்த தெய்வத்தினை வணங்கினாலும் அங்கு இருக்கிறார். யார் இருக்கிறார்? சிவன் தான் இருந்தவன். அந்த சாமி ஒன்று கொண்டுச்சுன்னு நீ நினைக்க வேண்டாம், நீ நினைச்சுக்க. ஆனா பண்ணது சிவன். இந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமி மூலமா ஒரு அருள் கிடைச்சது, நன்மை கிடைச்சதுன்னு சொன்ன அந்த சாமி என்ன காரணம் என்றால், அந்த சாமிகள் எல்லாமே உயிர்கள், பிறக்கும் இறக்கும், பிறக்கும் இறக்கும். நம்ம போலதான் அது உயிர்களுக்கு அருள் பண்ண முடியாது. உயிர் வந்து உயிர்களுக்கு அருள் பண்ண முடியாது. அந்த தெய்வங்களுக்குள்ளே நீ வணங்குகின்ற தெய்வங்களுக்குள்ளே சிவன் இருந்து அருள் பண்ணுகிறான். அவனுடைய எல்லை இல்லாத கருணையினால போறேன், இந்த சாமியை கும்பிடறான், கும்பிட்டாலும் பரவாயில்ல, நம்ம அவனுக்கு அருள் பண்ணலாம்னு உள்ள இருந்து பண்ணிட்டு இருக்காரு. யாதொரு தெய்வம் கொண்டி அத்தெய்வமாகி அங்கே மாதொரு வாகனார் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் விலையின்றி ஆதலால் இவையிலாதன அறிந்து சிவன். ஆகையினாலே திருத்தக அறுவது சமயத்து அறுவகையோருக்கும் வீடு பேராய் அந்தந்த சமயங்களுக்கு முத்தி உண்டு. முத்தி உண்டு முடிந்த முடிவான முத்திதான் சித்தாந்த செய்வோம். நம்முடைய செய்வம் சித்தாந்த செய்வோம். நம்முடைய செய்வத்துக்கு சித்தாந்த செய்வம், செய்வ சித்தாந்தம் என்று நம்முடைய சமயத்தை சொல்லுவோம். விளங்குற உங்களுக்கு புரிஞ்சு புரியாம இதுக்கு மேல சமயம் இல்லை, இதுக்கு மேல சமயம் இல்லை. சித்தாந்த செய்வம், செய்வ சித்தாந்தம் என்று சொல்லுவோம். சித்தாந்தம் என்றால் முடிந்ததன் முடிவு, முடிந்ததன் முடிவு. அதுக்கு மேல முடிச்சே போட முடியாது. முடிச்சு போட்டுக்கிட்டே வராம ஒரு கைத்தை கடைசியா போடவே இடம் இல்லை. முடிச்சு போட்டாச்சு, முடிச்சு போட்டாச்சு, முடிச்சு போட்டாச்சு. அதுக்கு மேல முடிவே இல்லை, முடிவு இல்லை. அந்த செய்வம், அந்த சமயம் தான் சித்தாந்த செய்வம். முடிந்ததன் முடிவு, ஞானத்தின் முடிவு. சித்தாந்த செய்வம் என்றால் சித்தாந்தம், சித்தாந்தம் என்றால் சித்தன்னா ஞானம், அந்த என்றால் முடிவு. ஒவ்வொரு சமயங்களுக்கும் முத்தி சொல்லுது. லோகாயுதனுக்கு முத்தி, லோகாயுதன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றாம அவனுக்கு முத்தி. சித்தின் முத்திடா எல்லா பயிலுக்கும் முத்தி உண்டு, ஆனா எல்லாம் அழிகின்ற புத்தி. நமக்குத்தான் சிவகதியாகி அழிவில்லாத முத்தி. ஆகையினாலே அறுவகை சமயத்து அறுவகையோருக்கும் வீடு பெயராகின்ற முன்னோர். ஏன்னா ஒவ்வொரு சமயங்களுக்கும் ஒவ்வொரு தேவர்கள் அதிபதிகளாக இருப்பார். ஒவ்வொரு சமயங்களுக்கும் ஒவ்வொரு தேவர்கள் அதிபதிகளாக இருப்பார். அந்த தேவர்கள் அந்த சமயத்தில் இருந்து வழிபாடு பண்ணுகிறனும் முத்தியை தருவார்கள். முத்தியை தருவார்கள். அந்த முத்தி தருகின்ற தேவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சிவரை பார்க்க என்றால் சிவனை பார்க்க அவர்கள் புழு போல இருக்கிறார். அறுவக சமயத்து அறுவகையோருக்கும் வீடு வேறாய் நின்ற விண்ணோர் பகுதி அந்த தேவ கூட்டங்கள். ஒவ்வொரு சமயத்துக்கும் தெய்வம் இருக்குதுல்லப்பா, அந்த தேவ கூட்டங்கள் கீடம் புறையும் கிடவும். கீடம்னா புழு, புழுவுக்கு சமானமாக இருக்கும்படியாக இவன் உயர்ந்தோனாக. இப்ப நமக்கு புழுவுக்கு எவ்வளவு வித்தியாசம்? அந்த நினைச்சுங்க, நம்ம புழுவை பார்த்தா இவ்வளவு மோசமா தெரியுது, எவ்வளவு வித்தியாசம். அது போல இருக்குதான் தேவர்கள்லாம் சிவனுக்கு, தேவர்கள்லாம் சிவனுக்கு புழு போல இருக்கலாம். இது மாதிரி ஒரு ஊர் கூட சொல்லாது. நமக்கு புழுவுக்கு எவ்வளவு வித்தியாசம்? தேவர்கள் சிவனை பார்க்க தேவர்கள் புழு போல இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வங்கள் இங்கிட்டு நீங்க சொல்ற சாமி இல்ல, இங்கு நூல்லே இல்ல, நூல்களே அதுக்கு இடம் இல்லை. அதுக்கு அருளாளன் கிடையாது, நூலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வேதத்தில எல்லாம் இந்த காளி கற்பனம் வேறையே அங்க பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேரன் வாயு ஒருவன் என்று சொல்ல 33 தேவன் சொல்லுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட தேவன். அந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய

0: தாழ்வு அருக்கனில் சூரிய அமைத்து. அருக்கன் என்றால் சூரியன், சூரியனை படைச்சிருக்கிறான், சூரியன்ல சோதிய படைச்சிருக்கிறான், சூரியன்ல சூரிய அந்த சோதியம் ஒவ்வொரு நாளும் டிகிரியை ஏக்கிறான் ஏத்துறான் இறக்குறான் ஏத்துறான் இறக்குறான். அடே அப்பா இன்னைக்கு சரியான வெயிலுப்பா அப்படிங்கிறான். அன்னைக்கு டிகிரி கூட வெயில் அப்படி ஒண்ணு அதிகம் இல்லையே சுமார டிகிரி குறைச்சேன். இந்த டிகிரியை ஏத்துறவன் இறக்குறவன் சொல்லுவான் சூரியன். நினைச்சு பாத்தீங்கன்னா அப்பா அப்பா அப்பா அப்பா அளவில்லாத அதெல்லாம் நம்ம அதை அந்த இதை இனி பார்க்க முடியாது. சூரியனை படைக்கிறானா படைச்சிருக்கானா சூரியன் ஜோதியை படைச்சிருக்கானா ஒவ்வொரு நாளும் அந்த ஜோதியை ஏத்துறா இறக்குறா ஏத்துறா இறக்குறா. அருக்கு நாள்தோறும் நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்து திருத்தகம் மதியில் தன்மை வைத்து. அடுத்த சூரியனை சொன்னாரா அடுத்த சந்திரனை சொல்றாரு. சந்திரனை படைச்சிருக்காரா அவன் அந்த சந்திரன்ல என்ன வச்சிருக்கான் தன்மையை வச்சிருக்கான். தன்மைனா குளிர்ச்சி. தன்மை மூணு சூரியன் தன்மை என்றால் மூணு குளிர்ச்சி. சந்திரன்ல குளிர்ச்சியை படைச்சிருக்கான், சூரியன்ல வெப்பத்தை படைச்சிருக்கான். வெய்யாய் தனியாய் ஏமாறனாமலா என்று ஒரு அல்லவா வெப்பமும் இருக்கணும் உலகத்துக்கு தப்பமும் இருக்கணும். அதே மாதிரி உடம்புக்கும் இருக்கணும், உடம்புக்கு வெப்பமும் இருக்கணும் தப்பமும் இருக்கணும். வெப்பமாவே இருந்தாலும் போயிடுவான், தப்பமாவே இருந்தாலும் தப்ப மாட்டான். தப்பமாவே இருந்தாலும் வச்சுக்க தப்ப மாட்டான். குளிர்ந்து வச்சுட்டு போட்டு சரியா அதிசயமா படைச்சிருக்கான் இல்லையே. இந்த உடம்புல சூடு எவ்வளவு வச்சிருக்கான். சூடு அதிகமாச்சுன்னா என்ன பாடுபடுறோம்.
1: புயல் தெரியுமா உங்களுக்கு? புலிகள்
0: காற்றுக்கு. அதுக்காக காலின் ஊக்கம், கால்னா காற்று, காலின் ஊக்கம் கண்டு அந்த காற்றிலே சட்டமாறுதம்னு சொல்றது, அந்த மாறுதம்னு சொல்லுவோம், மாறுதம்னு சொல்லுவோம். இப்ப ஆஞ்சநேயருக்கு கூட மாறுதின்னு பேர், ஆஞ்சநேயருக்கு மாறுதின்னு பேர். என்ன காரணம், வாயுதேவனுடைய புத்திரனாக இருக்கிறார், காற்றினுடைய அதிபதியாக இருக்கிற வாயுதேவனுடைய புத்திரனாகினால மாறுதி சொல்லுவோம், மாறுதம். மாறுதம் என்றால் காற்று. ஆகவே அப்படி காற்றிலே ஊக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த காற்று ஆயால அளவோடு இருந்தா இருப்பான், கூடா போயிச்சுன்னு வச்சுக்கோ தப்ப முடியாது. அதனால காலின் ஊக்கம் கண்டு நிழல்கள் நீரில் இன்சுவை நிகழ்ந்து நிழல் பொருந்தியதாய் விளங்குகின்ற நீரிலே நிழல்கு, நீரிலே நிழல் இருக்கிறது. அந்த நிழல் அந்த நீரில என்ன வச்சிருக்கிற சுவை, நீரில சுவை இல்லைன்னு வச்சுக்கோ, சுவை இல்லாத நீர் இருக்குது இல்ல, சுவை இல்லாத நீர், உப்பு கிக்கிற நீர் எல்லாம் இருக்குது இல்ல, சுவையான நீர். நீரில எத்தனை வகையா வச்சிருக்கிறான் தெரியும், தண்ணீர்ல எத்தனை வகை. தண்ணீர்னாலதான படிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த தண்ணீரும் அயால சுவை உடையதாக வைத்திருக்கிறார். நீரில் இன்சுவை நிகழ்ந்து நீரிலே சுவையை வைத்திருக்கிறார். உயிர்கள் வாழ்வதற்காக இத்தனை வேலை செஞ்சிருக்கிறாங்க. நீரில் இன்சுவை நிகழ்ந்தோம் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்து, இத்தனையும் சொல்லி அதுக்கு மேலே மண்ணை சொல்றார். கடைசியா மண்ணை சொல்றார், மண்ணில் என்ன வச்சிருக்கா, திண்மை. திண்மை என்றால் வலிமை, வேறுபட்டதுக்கும் குத்துறதுக்கும் கட்டுறதுக்கும் எல்லா வகையான இதுக்கும் அது இடம் கொடுத்து, அகழ்வாரை தாங்கு நிலம் போல தம்மை இகழ்வாறு குறுத்தல் தலை என்றார் போல, இத்தனை காரியங்களுக்கும் இத்தனை உயிர்களுக்கும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருந்து அது காத்து கொண்டு இருக்கிறது. எது மண், மண்ணில் திண்மை வலிமையை வைத்தார். மண்ணில் திண்மை வைத்தோம், அருக்கனை சூதி அமைத்தோம், மதியில் தன்மை வைத்தோம், தீயில் வெம்மை செய்தோம், வானில் கலப்பு வைத்தோம், காலின் ஊக்கம் கண்டோம், நீரில் இஞ்சுவை நிகழ்ந்தோம், மண்ணில் திண்மை வைத்தோம். இதுல சொன்ன பொருள் எல்லாம் தெரியுதா, இத்தனை பொருள்களையும் படைத்து ஒவ்வொரு பொருளையும் இப்படி அதற்கு உண்டான தன்மையை வைத்து அதன் மூலமாக உயிரினை காத்து, இத்தனை இல்லைன்னு வச்சுக்கோ வாழ முடியுமா. அதனாலதான் சுருக்கமா சொன்னாரு திருப்பள்ளியில், மண்ணகத்தே வந்து வாழச்சி நினைச்சு பார்த்தான்னா, ஆகா இத்தனையும் கடவுள் அருளாலதானே நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குது, நம்மால இதெல்லாம் பண்ண முடியுமா, காத்த பண்ண முடியுமா, சூரியனை பண்ண முடியுமா, சந்திரனை பண்ண முடியுமா, மழைய பண்ண முடியுமா, எல்லாமே யாரு பண்ணி வச்சிருக்கா, அவன் தான் பண்ணி வச்சிருக்க. அதனாலதான் அப்பர் சுவாமி பண்ணிய உலகினில் பயிர்ந்த பாவத்தை நன்னிருப்பதை நமச்சு வாய்வேன, பண்ணிய உலகம் இன்னொரு அடிக்கு வரையும் இல்லையா, பண்ணிய உலகினில் இது குயவன் பண்ணிய பாத்திரம் என்றார் போல, பண்ணிய உலகம் ஒருவன் பண்ணிய உலகம், ஒருவனாலே செய்யப்பட்ட உலகம். கட்டடம் தானா வந்திருக்குமா, ஒருவன் கட்டியதனால வந்து, ஒரு குயவன் கட்டினான், ஒரு மேஸ்திரி கட்டினான். அது போல அதனால இந்த உலகம் ஒருவனாலே செய்யப்பட்டது, ஒருவனாலே செய்யப்பட்டது. பண்ணிய உலகினர் பயின்ற பாவத்தை நனிந்திருப்பது மச்சிவாயுவே என்பது திரு தேவாரம். ஆகவே மண்ணில் திண்மை வைப்போம் என்று என்று இணைப்பதகோடு இணைப்பு சொல்ல முடியாது, ஏராளமா இருக்கு. ஓரளவு சொன்னி பல கூடி எனை பல புறவும் அனைத்து அனைத்து அவ்வையும் அடைத்து ஒவ்வொரு பொருளை ஏராளமா படைச்சு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றா வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு அடைச்சு வச்சிருக்கிறார். என்ன இணைப்பல கூடி இணைப்பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையும் அடைத்து இப்படி எல்லாம் வச்சிருக்கல வச்சுப்பா, பஞ்சரப்பட்டியில ஒரு டப்பாவில சீரகத்தை போட்டு வச்சிருக்கிறா, ஒரு டப்பாவில மிளகு போட்டு வச்சிருக்கிறா, ஒரு டப்பாவில பொடியை போட்டு வச்சிருக்கிறா, ஒரு டப்பாவில கடுகு போட்டு வச்சிருக்கிறா. இப்படி ஒவ்வொரு டப்பாவிலையும் ஒவ்வொரு போட்டு வச்சு சமையல பண்ணி அப்புறம் போல இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றை வச்சு அதனால இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் தான் உருத்தே, அவன் எப்படிப்பட்டவன் என்று அதுக்கு மேல அடுக்கிறார். இது ஒரு தெரிவிப்பு தான்று என்று சொல்லி தொடங்குகிறார். ஆகையினால இப்படி இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான பகுதி, திருண்ட பகுதி. இது ராமலிங்க சுவாமி ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். ஆகையினால இப்படிப்பட்ட நுட்பங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதாரணமானவர்களும் உணர முடியாது. எல்லாம் படிச்சு இதுவே நம்மளாலேயே உணர்றதுக்கு கேட்கறது கூட கொஞ்சம் சக்தி பத்தாதுதான். என்ன நிறைய இருக்கு விஷயம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த திருவாசக உரையை தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். பார்வதி பதே.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் ஏருளி சக்கரம்.

நடுவாக்கி குளிர்ந்த அரவினி குடியுள் வைத்து வழிந்தவை அங்கடு நாடிய காலே

பூசன் செய்தினி பூசலை வேண்டுமே, வேண்டியவாறு சகலமும் ஆயிடும், வேண்டியவாறு சகலமும் ஆயிடும், வேண்டிய ஆறினுள் மெய்யது பெற்றவின்

நடறிவத்துடன்னாறு நடுவீதி ஏடரனால் ஐந்து இடவகையாமே நாலைந்து இடவகை உள்ளதோர் மண்டலம்

திரவலுவாக தெளிய வல்லார்க்கு திரமதுவாக தெளிய வல்லார்க்கு இரவில்லை என்றென்று இயம்பினர்கள்.

ஏகம் பராசக்தியாக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே எட்டாகிய சக்தி எட்டாகும் யோகத்து கட்டாகு நாதாந்தத்து எட்டும் கலப்பித்தது ஒட்டாத விந்துவும் தானற்று ஒழிந்தது கிட்டாது ஒழிந்தது கிழான முடற்கே ஏதும் பலவான் யந்திரா யந்திரா சன்னடி இரந்திரா சன்னடி போலி குருவின் உபதேசம் உட்கொண்டு நீதங்கும் அங்க நியாசந்தனை பண்ணி சாதங்கட செப்பி சட்கோணம் தாரிடையே சட்கோணம் தன்னில்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: முதலாம் பாடல் முதல் இரண்டாம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் திருக்குறள்ங்க. இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் கொடுத்து ஒரு கேசட் வச்சிருக்கேன், ஐயா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருக்குறள் நடத்தினல ஒரு நாள், அந்த ஒரே ஒரு ஒரு குறளுக்கு மட்டும்தான் நடத்தினேன். ஒரு 3 மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் கேளுங்க, சித்திரா மாறிடலாம். சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரியவான் கட்டே உலகு. ஆமாங்க, ஒரு குறளுக்கு படி விளக்கத்தோட வாழ்ந்த சித்திரா இல்லை. முடியுமா? இங்கே உட்காந்துக்கிட்டே டீ வரலன்னு நினைக்கிறோம், உட்காந்துக்கிட்டே நம்ம பஸ்ஸு வரலன்னு நினைக்கிறோம். மனம் இழுக்குதா இல்லையா? இவன் எங்கே நம்ம புலன்களை வென்றோம்? அதாவது புலன் ஈர்ப்பு விசையை கடந்தால் புவி ஈர்ப்பு விசையை கடக்கலாம். உண்டா இல்லையா? இப்படி இதெல்லாம் புலன் ஈர்ப்பு விசை தானே. இப்ப புலன் ஈர்ப்பு விசையிலே உட்காந்துட்டு நான் சித்தரா மாறணும்னா யோகியா மாறணும், எப்படி மாறுறது? மாற முடியல. ஆனால் சிவபெருமானுக்கு நம்மளை மாறி உடம்பு இல்லை, நம்மளை மாறி பொறி புலன்கள் இல்லை, நம்மளை மாறி கருவிகரணங்கள் இல்லை, நம்மளை மாறி பாசங்கள் இல்லை. நம்மள சிவபெருமான் ஏதாவது பாசங்கள் ஏதாவது இருக்கா? இன்பமும் துன்பமும் இல்லாதே. அப்புறம் உள்ளாடே சொல்றீங்க? நமக்கு தான் உள்ளவன் இன்பம் துன்பம் நமக்கு தான். அவனுக்கு என்னது? இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பற்று இல்லை, பாசம் இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, எல்லாம் ஒரு பெரிய பரம்பொருளா இருக்கிறார். நானும் இறைவனுக்கு நான் உருவம் கொடுக்கல. உருவம் கொடுக்கறதுக்கு நான் 1 வருஷம் ஆகும் உங்களுக்கு. நான் பொருளாக சொல்லிட்டு இருக்க போறான். இப்ப இயல்பாகவே பாசங்களை வென்றவன், இயல்பாகவே 5 பொறிகளை வென்றவன். இதுதான் பொறிவாயில் 5வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறின்றார் நீடு வாழ்வார். அதான் சொன்ன புலன் ஈர்ப்பு விசைகளை யார் ஒருவர் கடந்தார்களோ அவர்கள் புவி ஈர்ப்பு விசையும் கடக்கலாம்னு. அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? எல்லாரையும் கடந்தவர். ஒருத்தர் சித்தரா மாறணும்னா கூட சிவபெருமானுடைய அருள் இல்லாம சித்தரா மாற முடியாது. எந்த சித்தருங்க சிவபெருமான வழிபடாம சித்தரா மாறினவங்க? யாரா ஒருத்தர் காட்டுன்னு பார்ப்போம். யார் சிவாய நம்ம சொல்லாம சித்தரா மாறினது? எந்த சித்தரா இருந்தாலும் அவர் சிவாய நம்ம சொல்லி ஏதோ ஒரு பஞ்சாட்சரத்தின் அடிப்படையில மாத்தி போட்டணும். முதல் மாற்றம், இடை மாற்றம், கடை மாற்றம்னு இருக்கு பஞ்சாட்சரத்துல. சித்தாந்தத்துல வராது, இதுல வரும். திருமந்தத்துல வரும், என்ன பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வரும், அட்டகன்மத்தில் வரும், நாளானந்தத்தில் வரும். மாற்றி போடுறது நம்ம சைவ சித்தாந்தத்தில் அதை நான் ப்ரெஸ் பண்ணுறது இல்லை. அதை இப்படி இறைவன் 5 பொறிகளையும் புலன்களையும் கடந்தவன். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் முன்னினுள், 4 உணர்ந்தான், 5 வென்றன், 6 விருந்தனன். 6 விருந்தனன், 6 ஆதாரங்களா? அது என்ன ஆதாரம்? இப்ப இந்த பாட்டில் இருக்கு. இதுக்கு எது ஆதாரம்? மேஜர். மேஜைக்கு எது ஆதாரம்? தர. அப்போ ஒரு ஆதாரம், ஒரு பிடிமானம் இருக்கு, அதானே? இப்போ நம்ம உடம்புல ஆறு இறைவனை உள்ளே ஆதாரமாக நிறுத்தி வைப்பதற்கு இடங்கள் ஆறு. எது வரைக்கும்? நிறுத்தி பழகிற வரைக்கும். அது முடிஞ்சு போச்சுன்னா நிராதாரத்துக்கு ஓடி போயிடும். ஆதார யோகம் வேற, நிராதார யோகம் வேற. திருவுந்தியாரில் இருக்கு, சைவ சித்தாந்தத்தில் திருவுந்தியாரில் இருக்கு, திருக்கலிட்டுப்படியாரில் இருக்கு. இப்போ ஆறு ஆதாரங்கள் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். எங்க இருக்கு? இங்க இருக்கு. முதல்ல தெரிஞ்சாகணும் நம்ம. என்கிட்ட திரும்ப முதல்ல தெரிஞ்சாகணும். இப்போ ஆறாதாரம் எங்கே இருக்கு? சும்மா சொல்லலாம், தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பே கிடையாது. உடம்புல தான் இருக்கு. நாளை ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோமா? பார்த்துறீங்களா? அதுக்கு தாங்க பயிற்சி இது. உலக இருப்பு விசைய கடக்கணுமா? அதுக்கு தாங்க இந்த பயிற்சியை மாறுங்க. அதாவது டேபிள்ல அல்வா இருக்கும், டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். மனசு என்ன பண்ணும்? இழுக்கும். என்ன இழுக்கும்? இன்னொரு மாத்திரையை கூட போட்டுக்கும் அப்படின்னு இழுக்கும். நாம் என்ன செய்யணும்? இதை தூக்கி எட்ட வச்சிடணும். அப்போ அல்வா சாப்பிட்றதா அல்லது மாத்திரையை போடுறதா அல்லது 2 கிலோமீட்டர் கூடுதல் நடக்கிறதா ஒரு முடிவு எடுக்கிறீங்களே இல்லையா? என்ன முடிவு எடுப்பீங்க? அல்வாவை தூக்கி வச்சிருவோமா இல்லையா? அப்போ அந்த மனம்ங்கிறது இழுக்குது இல்லை, அதை இழுக்கிறத ஜெயிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒன்றுனா இழுக்கணும். அது எதெல்லாம் இழுக்குதோ அதை விட்டு வெளில வரணும். அதுதான் உலன் ஈர்ப்பு விசை. ஆனால் இழுக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த இழுக்கும் போது முடிச்சுக்கணும். ஆஹா தப்பு அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு ஒரு திருக்குறள் ஒரு பாட்டு சொல்றேன், மடித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். ஒரு குரலுக்கு உண்மையா வாழ்ந்துட்டாவே புலன் ஈர்ப்பு இசையை கடந்து விடலாம். எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கு சின்ன எல்கேஜி மாதிரி தெரியும், ஆனால் இதில் 100 PhD இருக்குது. இல்லை இந்த இல்லைங்களா, 100 PhD அது உள்ள இருக்கு இந்த ஒரு பாட்டில். வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆறு ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இது முழுக்க முழுக்க மூணாந்தரம் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு தொடக்கமாக சொல்லிடுறேன். எங்கே ஆறு ஆதாரம் இருக்குன்னா, நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணால் கிடைக்காது. இதெல்லாம் யோகிகளுடைய சிந்தையில் ஊறிய சக்கரங்கள். இது எங்கே இருக்குன்னு தெரியுமா? இருக்காவது உடம்புக்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியுமா? பேர் மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் பேர். என்னென்ன பேர்? மூலாதாரம்,

இது எல்லாம் நமக்கு பொருந்தாது போல இருக்குன்னு நம்ம உடம்பையே நாம் இக்னோர் பண்ணிட்டோம். வேற ஒன்றுமே இல்லை. அவரவர்களுடைய எங்க இருக்கு முதுகு தண்டுக்குள் இருக்கிறது. முதுகு தண்டுக்குள்ள செக் போஸ்ட் இருக்கு, வயிற்றுல இல்லை. எல்லாரும் வயிற்றுல படம் போட்டுறாங்க. இருக்கிற படத்தை பாருங்க. நானும் எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கேன், யோக புத்தகங்கள் பார்த்துருக்கேன். வயிற்றுல போட்டிருக்கு. இப்படி உட்காந்துக்கிட்டு வயிற்றுல எங்க இருக்கு? வயிற்றுல குடல் தான் இருக்கு. செஞ்சு பார்த்தேன், இங்க ஏறது வயிற்றுக்குள்ள. வயிற்றுக்குள்ளதான் ஏறாது. முதுகு தண்டு இருக்குல்ல, முதுகு தண்டை கரண கரணையா இருக்கும். அந்த முது L4 L5 சொல்றது கீழேந்து L1 L2 L4 L5 ஜாயின் வருது இல்லையா, அதுக்குள்ள குக்கி குக்கியா போட்டிருக்கோம் இல்லையா. டிஸ்கு உள்ள என்ன இருக்கும்? மஜ்ஜ இருக்கும். அதுக்குள்ள உள்ள கோல் இருக்கும், வெரி கோல் தான் இருக்கும். ஆனால் அந்த கோலுக்கு உள்ளார நாடி இருக்கு. எத்தனை நாடி? 72,000 நாடி இருக்கு. நரம்பு வேற, நாடி வேற. அந்த 72,000 நாடி எது உள்ள இருக்கா? உடம்புக்குள்ள 72 நாடி இருக்கு. அதில் தச நாடிகள் சொல்லுவாங்க, அத்தி அலம்புடையெல்லாம் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். அந்த 72,000 நாடியில் முதுகு தண்டு உள்ள தாமரை தண்டை ஒடிச்சிங்கன்னா நூலாக வரும்ல, அது மாதிரி நாடி கொத்து உள்ளே போயிட்டு இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. எலும்பை பார்க்கலாம், நரம்புகளை பார்க்கலாம், நாடியை பார்க்க முடியாது. இந்த நாடியை தான் வர்ம மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. அந்த நாடியை நம்ம சரி பண்ணிட்டோம்னா யாரையே தெரியாது. அதில் முதுகு தண்டிலிருந்து கீழே 6 ஆதாரம் சொல்கிறோமா இல்லைங்களா? இதில் 6 செக் போஸ்ட் இருக்கு, 6 ஆதாரங்கள். 6 ஆதாரங்களிலும் 6 ஆதார சக்கரங்கள். ஆதார சக்கரங்களுக்கு 6 ஆதார எழுத்துக்கள். 6 ஆதார எழுத்துக்களிலும் 6 ஆதார தேவதைகள். தேவதைகள் மீன்ஸ் தெய்வங்கள். அந்த தெய்வங்களுக்கு உடை உள்ளே 6 ஆதாரத்தில் நிலைக்கலனாக சிவபெருமான் ஒருவனே 6 ஆதார தெய்வங்களாக இருக்கிறான். எங்க போனாலும் அவனை விட்டா வழி இல்லை போல இருக்கு. விநாயகரை பிடிச்சாலும் அவர் வராரு, பிரம்மாவை பிடிச்சாலும் அங்கே வராரு, நல்லா பள்ளிக்கொண்ட பெருமாளை பிடிச்சாலும் வராரு, என்ன இது சதாசிவனை பிடிச்சாலும் வராரு, மகேசனை பிடிச்சாலும் வராரு. இப்போ என்ன அர்த்தம்னா, 6 ஆதாரங்களிலும் ஆதார சக்கரங்களிலும் யோக நிலையில் இருப்பவர்களுக்கு ஆதார இறைவனாக சிவபெருமான் ஒருவனே இருக்கிறான். பேருமாறும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அது நான் மூலானந்தரம் பேசும்போது அந்த முடிச்சு அங்கே வச்சு விடுவேன். எத்தனை ஆச்சு இப்போ? 6. அப்புறம் 7 உம்பர்ச்சென்றனன், 7 உம்பர்ச்சென்றனன் 6 ஆதாரங்களை கடந்து ஆதார தெய்வங்களாக இருப்பது மட்டுமல்லாமல் 6 அத்வாக்கள் வழியாகவும் கடந்தவன். மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, 6 அத்வாக்களையும் கடந்து 7வதாகிய துவாதசாந்த பெருவெளியில் இறைவன் 7வதாகவும் இருக்கிறான். 7 உம்பர்ச்சென்றனன். இது என்ன இங்க ஒரு இடம் சொல்றீங்களா? என்னது திறம்புவார் ஓங்குவிக்கம் சீரோன் கழிவுக. கைய கூப்பிடுங்களா இல்லையா? கைய கூப்பிக்க இங்க இல்ல. இங்க ஏன் இந்த இடம்? 4, 8, 12 இந்த இடம். இந்த இடத்துல இறைவன் தெரிவான். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் உண்டு, வட்டம் உண்டு. உடம்பினுடைய உயரம் எவ்வளவு? 8 ஜான். 8 ஜான் தானே? எறும்புக்கும் தன் உடம்பு 8 ஜான் தானே? ஆனா மனிதனுக்கு மட்டும் 9 ஜான். இதையும் சேர்த்துக்கணும், இதையும் சேர்த்து 9 ஜான் மனிதனுக்கு மட்டும். இந்த இடத்துக்கு பேரு வாத சார்ந்த பெருவெளி. இங்க ஒரு ஓட்டம் இருக்கு.

0: பத்தாவது ஓட்டை இங்க இருக்கு. ஒரு ஊசிய ஒரு மயிரேடை காம்பு உள்ள நுழையும். இந்த வழியா தான் நீங்க சீச்சை எடுத்துக்கணும். உள்ள சாப்பிடாம பல பேர் யோகியா இருப்பாங்கல்ல, அவங்களை எப்படி சக்தி வருது உடம்புக்கு? பிராணா என்று சொல்லக்கூடிய சக்திய மேலேந்து இந்த தொலை வழியா தான் நீங்க உள்ள இழுக்கணும். வெளியில டிராவல் பண்ணும்ல, டிராவல் வெளில போலாம், இந்த ஓட்ட வழியா போலாம். அது ஒரு பாதை ஒண்ணு இருக்கு இங்க இந்த இடத்துல. இது ஏழாவது இடம். ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு. அடுத்தது எட்டுன்னு முடிச்சுக்கிட்டார். இறைவன் எப்படி இருக்கிறான்? என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படிப்பட்ட இறைவனை நாம் எங்கே பார்க்க முடியும்? ஒரு கேள்வி கேட்கலாம்ல, என்னதார் ஆறு ஆறு ஆறுல உலக பார்க்க முடியல, இங்க இருக்கிறாருங்க பார்க்க முடியல, உலகா இருக்கிறான் பார்க்க முடியல, சரி பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களா இருக்கிறாங்க பார்க்க முடியல, சிவசக்தியா இருக்கிறாங்க பார்க்க முடியல, ஒரே கடவுளர் பார்க்க முடியலையே, இருக்கிற இடத்தையாவது சொல்லலாம்ல, சொல்லலாமா இல்லையா? உங்களுக்காக அதுக்கு வரி இறைவன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்து இருந்தாலும் எட்டு இடங்களில் அவன் தெளிவாக இருக்கிறான். எட்டு இடங்கள்ல தெளிவாக இருக்கிறான். எத்தனை பேர் பஞ்சபூத ஸ்தலங்களுக்காக போயிட்டு இருக்கீங்க? பஞ்சபூத ஸ்தலங்கள் இப்படி சொன்னாதான் அவங்களை புழுக்க முடியும். தெரியுமா பஞ்சபூத ஸ்தலம் என்ன? என்ன பஞ்சபூதங்கள் தெரியும்? நிலம், நிலம் திருவாரூரா காஞ்சிபுரமா? திருவாரூர் புட்டிடம் கொண்டான் சொல்றோம், அதனால திருவாரூர் சொல்றோம். காஞ்சிபுரத்துல அந்த அம்பாள் வந்து மண்ணை வைத்து பூஜை செய்தார், அதனால நிலத்தத்துவம். நீர் திருவானைக்காவல், நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காலகஸ்தி, ஆகாயம் சிதம்பரம். பஞ்சபூத ஸ்தலம் தெளிவா இருக்கு. பஞ்சபூதம் தெரியுது, பஞ்சபூத ஸ்தலம் தெரியுது, ஆனா பஞ்சபூதங்களிலையும் இறைவன் ஒரே இறைவன் தான். எல்லாம் சிவன் கோயில் தானே இல்லையா? வேற கோயிலா? சிவன் கோயில் தானே, அதுல மறுப்பு இல்ல. இப்ப இத மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு வருவோம். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. யார் பாட்டுங்க? இதே கான்செப்ட் மாணிக்க வாசகர் பாட்டுலத்தான். இந்த பாடல் இருக்கும் பொழுது அப்பருடைய தேவாரத்திலும் இருநில நாய் தீயாகி பாட்டு வரும், நிறைய இடத்துல வரும். சரி இதே மாதிரி பாட்டு நாலாயிர திவ்ய பிரம்மந்தத்திலையும் வரும். நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலையும் பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான். ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான். அஞ்சாச்சிங்களா? சூரியன், சந்திரன், இன்னொன்னு அவரவர்களுடைய உயிர். இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது? எட்டு இடம் சொல்லிட்டார். சரி, இப்ப எட்டு இடத்துல இறைவன் இருக்கிறான். இப்ப எது ஈஸின்னு பார்க்கணும். இறைவனை பிடிக்கிறது எட்டு இடத்துக்கு போகணும். இப்ப நம்ம இப்ப நிலத்துக்கு போவோமா? என்னங்க நிலத்துக்கு போவோமா? எங்க போலாம்? இப்ப நிலத்தில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டுங்க சார். நிலம் கடவுள் அல்ல, நீர் கடவுள் அல்ல, நெருப்பு கடவுள் அல்ல, காற்று கடவுள் இல்ல, ஆகாயம் கடவுள் அல்ல. ஆனால் நிலத்தில் கடவுள், நீரில் கடவுள், நெருப்பில் கடவுள், காற்றில் கடவுள். காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலே மலையானே போற்றி போட்டு படிக்கிறீங்களே தேவாரம். அப்போ பஞ்சபூதங்களில் இறைவன் கலந்து இறைவன் இருக்கிறான். புரியுதா? இப்ப சூரியன், சந்திரன், ஆன்மா, முதல்ல எட்டு இடத்துல இறைவன் தெளிவாக இருக்கிறான். எல்லா இடங்களிலும் தெளிவாக இருந்தாலும் எட்டு இடங்களில் தெளிவாக இருப்பதனால் எட்டு இடத்துக்குள்ள ஒரு இடத்துல பிடிச்சுக்கணும் அவரை. எது சார் ஈஸி? ரொம்ப ஈஸியானது எது? அவரை பார்க்கணும்னா எட்டுல எது ஒண்ணு ஈஸி? நிலத்துல போய் எந்த நிலம் தேடி தேடி பார்த்து எங்க பிடிக்கிற பிடிக்க முடியல. தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு. அப்புறம் அவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஏ, அவ்வளோ கோயில் குழம்பெல்லாம் போய் தேவாரம் பாடி அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி அப்பர் என்ன பண்ணார்? எங்கே பிடிச்சார்? கடைசியில் ஈஸியாக பிடிச்சிட்டார். ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்டார். ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. சரி, இப்போ நிலத்தில் தேடினா கிடைக்க மாட்டேங்கிறார். சரி, நிலம் நீரில் தேடி பார்ப்போமா? கடலுக்குள்ள தேடி பார்ப்போமா? கடலுக்குள்ள ஆற்றுக்குள்ள தேடி பார்ப்போமா? அவரை கண்டுபிடிக்க முடியாது. நெருப்பு உள்ள பூந்து பார்ப்போமா? ஏதாவது நெருப்பு எரிய வச்சுங்களா, அது உள்ள இறைவனை தேடி தேடி பார்ப்போமா? காத்துல தேடி பார்ப்போமா? ஆறுல தேடுமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரி, சூரியன்ல கண்டுபிடிப்போமா? என்ன ஆகும்? இருக்கிற தகதகன்னு இருக்கு எல்லாமே. சரி, சந்திரன்ல தேடுமா? நடக்கவே முடியாது முதல்ல நீங்க. சரி, வேற எங்க கண்டுபிடிக்கலாம்? இன்னொரு இடம், முக்கியமான இடம், உயிரில் கண்டுபிடிக்கலாமா? அப்பா, இதை நம்மள்கிட்ட இருக்கு, பாக்கி எல்லாம் நமக்கு வெளியில இருக்கு, இது ஒண்ணுதான். அப்ப இறைவன் எங்க பார்க்கலாம்? வாய், இறைவன் எங்க எல்லா இடத்திலும் இருந்தாலும், எட்டு இடங்களில் தெளிவாக இருந்தாலும், இறைவனை எளிமையாக பிடிக்கக்கூடிய இடம் எது? உயிர். அப்ப இறைவனை உயிருக்குள் இறைவனை எளிமையாக பிடிச்சிடலாம். இப்படி கண்டுபிடித்து ரகசியத்தை சொன்னவர்கள் தான் சித்தர்களும் ஞானிகளும் யோகியர்களும் அருளாளர்களும். ஆனால் உமக்கு உள்ளே இறைவன் ஒளிந்திருக்கிறான். நீ ஞான சம்பந்தர் முதல் பாடல்லையே என் உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு உயிருக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் இருக்கேன்னு அவர் சொன்னாரா? சொல்லல. இல்ல, அதான் கல்வி. நம்மள வந்து என்ன பண்ணிருவோம்? விளம்பரம் அடிச்சு நோட்டீஸ் விட்டுருவோம், இருக்கோம் இருக்கோம் அப்படின்னு. இப்ப எட்டு இடங்களில் இறைவன் இருக்கிறான். அதான் எட்டு. இது ஒரு கான்செப்ட் கேட்டீங்கன்னா, கரண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஒயர் போற இடத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு. ஆனா கரண்ட் இருக்குன்னு தெரியறது எங்க? எங்க? லைட்ல தெரியுது, ஃபேன்ல தெரியுது, மைக்ல தெரியுது, செல்போன்ல தெரியுது இல்லையா? அப்ப என்ன தெரியுது? இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் எட்டு இடங்களில் தெளிவாக இருக்கிறான். இந்த பாடல்ல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் எண்ணல் அலங்காரம்னு பேர் தமிழ்ல. தமிழ்ல எண்ணல் அலங்காரம் 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி. முதல் பாடல் இறைவனை குறிக்கிறது. இரண்டாவது பாடல், ரெண்டாவது பாட்டை முடிச்சிருமா? ஒரே ஒரு பாட்டு, ரெண்டாவது பாட்டை முடிச்சிருக்கும். ஒரே ஒரு பாட்டு, சின்ன பாட்டு, கஷ்டப்படாத பாட்டு. போற்றி இசைத்து. இப்ப போற்றின்னு நம்ம சொல்லணும். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா. திருமந்தத்துல போற்றின்னு தாங்க வருது. ஏன் போற்றின்னு சொன்னா என்ன? அழகா புரியுதா இல்லையா? போற்றினா என்ன? புகழ்ந்து பாடுதல். தேவாரம் திருவாசகம் எல்லாமே இறைவனை பற்றிய பாடல்கள். பாடும் இறைவன் எங்கே இருக்கிறானா? போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லுக்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டீங்க. அந்த இரண்டு சுழியின் போட்டிருக்கா, மண் போட்டிருக்கா. மன்னன், மண்ணுதல், நிலை பெற்று இருத்தல், அரசாட்சி செய்தல். உங்க உயிரை அரசாட்சி பண்றது யாரு? உங்களை யாருங்க அரசாட்சி பண்றா? உயிரா கடவுளா? உங்களைனா உங்க உயிரே அர்த்தம். யார் அவரு? புனிதன். நாமெல்லாம் புனிதன் பேர் வைக்கிறது இல்ல, புனிதான்னு பேர் வைக்கிறாங்க. இறைவன் தான் புனிதன். சிவபெருமான பத்தீங்களா? ஒவ்வொரு வரி ஒவ்வொரு வரியா பாருங்க. இல்ல அதுக்குதான் ரொம்ப எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாரும் ஆர்வப்பட்டு வந்தது என்ன காரணம்னா, திருவாசகத்தை ஒவ்வொரு எழுத்தை ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வரிக்கும் என்ன அர்த்தம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துருக்கீங்க. அப்படி வந்து கை தூக்கம் பார்ப்போம். இல்ல பொதுவா சொற்பொழிவு மாதிரி கேட்கறது வந்தீங்களான்னு பார்ப்போம். சொல்லுங்க, கொஞ்சம் ஆழ்ந்து படிப்போம். கொஞ்சமாவது படிப்போம். ரெண்டு சுழியின் போட்டா நிலை பெற்ற, மூணு சுழியின் போட்டா அது மண், மூணு சுழியின் போட்டா அது நிலம் புவின்னு சொல்றது. இன்னுயிர் மண்ணும் புனிதனை. யார்? எந்த உயிரே? அவரவர்களின் உயிரில், திருமூலர் பெருமானுடைய உயிரில் அந்த புனிதனாகிய சிவபெருமானை. யார் அவர்? நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை. இது என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்ல என்ன கஷ்டம் இல்ல? எத்தனை தசைங்க இருக்கு? நாலு திசை இருக்கு. இன்னைக்கு நாலு திசைன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் எட்டு திசையா ஆகும், அதுக்கப்புறம் பத்து திசையா மாறிடும், அது போக போக மாறும். இன்னைக்கு நாலு திசை, இன்னைக்கு நாலு நாலு திசை. கோண திசைன்னு பேரு, கிழக்கு மேற்கு தெற்கு. எங்க நாலு தான்? கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. ஏதாவது புரியுதா? யாருக்கும் புரியல. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. 12 ராசிகள், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. நான்கு திசைகளுக்குள்ளேயே 360 டிகிரியையும் அடைச்சிடலாம். அஸ்ட்ரானமி படிச்சவங்களுக்கு தெரியும், புரியுதா? நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. எல்லாம் நல்ல மாதுன்னா என்னங்க? மாதுன்னா என்னது? யாரு பராசக்தின? நல்ல மாதிரி தானே. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. நல்ல மாதுக்கு நாதன். நீ பராசக்தியினுடைய கணவர்னு சொல்லுமா, துணைவர்னு சொல்றதா? சிவபெருமானுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? சூரியனும் சக்தியும் போல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஈஸ்வரன் ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கிறான் இல்லையா? போம்ப சொல்லி தருவன். உமாதேவிக்கு தலைவன் நாதன் என்று சொன்னால் தலைவன் வச்சுக்கீங்க. இப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம வீட்டுக்காரருங்க, கணவருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அது குடும்பத்தில் நம்ம பாச பிணைப்பில் இருக்கிற மாதிரி அந்த வார்த்தையை யாருக்கு பயன்படுத்தக்கூடாது? சிவபெருமானுக்கு பயன்படுத்தக்கூடாது. நல்ல மாதுக்கு நாதனை. சரி, மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. கூற்றுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யமன் அர்த்தம். கூற்றுவன். ஏன் அவனுக்கு யமன் பேர்? கூற்றுவன் என் பேர் வந்துச்சு. உடம்பையும் உயிரையும் கூறு போடுறவன். இந்த மாதிரி சில நுட்பங்கள் தான் உங்களுக்கு வேணும், அப்படிதானே? இதைத்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் எந்த திசைக்கு அதிபதி? தென் திசைக்கு அதிபதி. தென் திசை அந்த கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேன். கூற்று உதைத்தான்னா அது வந்து நம்மளுடைய திருக்கடையூர்ல யமனை வந்து அவர் வந்து சம்ஹாரம் பண்ணாருன்னு சொல்லுவோம். திருக்கடையூர்ல மார்க்கண்டையருக்காக அது சரித்தான். இப்போ காலத்தை வென்றவன் சொல்லணும். சிவபெருமானுக்கு எது காலம்? இப்ப நமக்கு தான் காலம். காலன் வரும் முன்னே, கண் பஞ்ச அடையும் முன்னே, குற்றாறு அழு முன்னே, ஊரா சுடும் முன்னே, குற்றால தானையே கூறுன்னா இப்ப நமக்கு தான் இந்த காலங்களும் போக்குவரத்து டைம் எல்லாம் ஃபேக்டர் நமக்கு தான். சிவபெருமானுக்கே காலங்கிறதே கிடையாது. காலத்தை அவன் தான் என்ன பண்ணிருக்கான்? நிர்ணயிக்கிறவன். அப்ப காலத்தை வென்றவன் யாருன்னா சிவபெருமான் தான். கூற்றுவனை உதைத்தான் அப்படின்னா தான் காலனை வென்றான். நம்முடைய காரைக்கால் அம்மையார் காலனை வென்றோம் சொன்னார்கள். அம்மா அந்த காலத்தை வென்றவனாகிய சிவபெருமானை தியான பொருளாக யான் கூறுகின்றேன். தியான பொருளாக, பரம்பொருளாக மனத்துள் வைத்து போற்றினால் நாம் எல்லாம் மேல்நிலைக்கு உயரலாம். அது எப்படி நம்ம உள்ளற இறைவனை எப்படி வைக்க போகிறோம், எப்படி நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படிங்கிற நம்ம போக போக நம்ம சொல்லுவோம். அதோடு இன்னைக்கு இந்த இரண்டு பாடலோடு நம்ம நிறைவு பண்ணலாம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Tiruchitrambaram Tirukkailayam Arul Vada Disayinil Aindhu Sivalayam பறிவொடு பணிய பழவினை அருமே என்பது பழம்பாடல். திருப்பருப்பதம், திருக்கேதாரம், அநேகதங்காபதம், இந்திரநீலப் பருப்பதம், திருக்கைலாயம் என்பன அச்சிவாலயங்கள். அவற்றுள் தன்னேரில்லா தனிப்பெரும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் திருக்கைலாயம். திருமலை, தீர்த்தமாமலை, திருநொடித்தான்மலை, பொன்மலை என்று போற்றப் பெறும் சிறப்பினது திருக்கயிலாயம். கயிலை, கயிலாயம், கயிலை மாமலை, கயிலை பொறுப்பு, வடகயிலை, வான்கயிலை, வெண்கயிலை, வண்கயிலை, விண்தடவு பூங்கயிலை, வியன்கயிலை, இமய வடகயிலை, செழுங்கயிலை, செம்பொற்கயிலை, மானக்கயிலை என்று கயிலாயம் என்னும் தெய்வமலையைப் போற்றிப் பரவுகின்றார்கள் மூவர் முதலிகள். திருஞான சம்பந்தர் திருக்காடத்தியிலிருந்தே திருப்பதிகம் அருளி செய்தனர். திருக்காடத்தியாம் தென் திருக்கயிலையைக் கண்ணுற்ற கலைவாய்மை காவலராம் திருநாவுக்கரசர் பேணு திருக்கயிலை மலை விற்றிருந்த பெருங்கோலம் காணுமது காதலித்துச் சென்றனர். வழியில் முனிவர் வடிவில் தோன்றிய முக்கண்மூர்த்தி அங்கு ஓர் வாவியற் படிந்து ஐயாற்றில் கயிலை திருக்கோலம் காண்க என்று பணித்த வண்ணம் திருவையாற்றில் கயிலை காட்சி கண்டு மகிழ்ந்தனர். சுந்தரர் சிவபெருமான் அனுப்பிய வெள்ளானை மீது ஏறிச் சென்று கயிலையாளியைக் கண்டு தொழுதனர். ஒலிதரு கயிலை உயர்கிடவோனே என்று மணிவாசகர் மனம் கனிந்து போற்றிப் பரவுகின்றார். காரைக்காலம்மையார் தமது தூல உடலை உதறியறிந்து எற்புக்கூட்டோடு உள்ள பேய் வடிவத்தோடு தலையினால் நடந்து சென்று கயிலைநாதனைக் கண்ணுற்று பின் ஆலங்காட்டில் நடன தரிசனம் செய்து அவரது திருவடி நிழலில் என்றென்றும் இருந்து சிவானந்த பெரும்பேரின்பத்தில் திளைக்கின்றார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் தமது குதிரையின் செவியில் திருவைந்தெழுத்தை ஓதி வான்வழியாக சுந்தரரை எதிர் சேவித்து கயிலை சார்ந்து கயிலைநாதன் சந்நிதியில் திருக்கயிலாய ஞான உலா பாடினர். இப்பனுவல் ஒன்றே கயிலைநாதன் திருமுன்பு நேரே விண்ணப்பிக்கப் பெற்ற பெருமை உடையது. பெருமிழரை குறும்ப ராயனார் யோக காட்சியில் சுந்தரர் கயிலைக்குச் செல்வதை அறிந்து யோக நெறியில் பிரம்மநாடி வழியாக கபால மோட்சம் எய்தி கயிலை சேர்ந்து சுந்தரர் பெருமானை எதிர்கொண்டு போற்றி உய்ந்தனர். திருக்கயிலையில் இருந்து வந்த சுந்தரநாதர் திருமூலர் திருவுருவேற்று திருமந்திர மாலையை அருளி திருக்கயிலை சேர்ந்தனர் என்பது பெரிய புராணம். திருக்கடவுர் காரி நாயனார் கவின் தமிழ் கோவை நூல்கள் பாடி கணுதரார்க்கு ஆலய திருப்பணிகள் பலவும் செய்து கயிலைநாதனைக் காண சென்றனர் என்பது செக்கிடார் பெருமான் திருவாக்கு. அவ்வை மூதாட்டியார் விநாயகர் அகவல் பாடி ஐங்கரக்கடவுள் துதிக்கையின் வழி நேரே கயிலை சேர்ந்தனர் என்பது வரலாறு. கயிலைநாதன் அருளினால்தான் அவன் காட்டக் கண்டு அவன் திருவுருவை தரிசிக்க இயலும் என்பது சான்றோர் வாக்கு. பொங்கு கிரிதனில் தலைமையோதும் போது பொற்புடைய பொற்கிரி முன்னிற்கும் என்பது கந்தபுராணச் சுருக்கம். மலைகளுக்கு எல்லாம் மணி முடியாக அரசாக இருப்பது திருக்கயிலை என்பதாம். கொன்றை வேணி என்போல் கேடியிலாமலே அமர்வது கயிலையங்கிரியே என்பது கச்சியப்பர் திருவாக்கு. அருமறையின் சிரம் கடந்தவன் இருப்பது திருக்கயிலாயம் என்பது பரஞ்சோதி முனிவர் திருவாக்கு. தின் பெரும் தெய்வ கயிலை என்பது செக்கிடார் பெருமான் அருள்வாக்கு. இறைஞ்சினவர்க்கு ஒல்லை பேரருள் கூறும் கயிலாயம் என்பார் சிவஞான முனிவர். கயிலை திருப்பருப்பதத்திற்பதம் அருள் கணாதிபன் என்று கயிலைநாதனை போற்றுகின்றார் கச்சியப்ப முனிவர். கங்காதரா கயிலை உரைகின்ற பரதெய்வமே என்று நெகிழ்கிறார் தருமையாதீனம் சிவஞான தேசிகர் பெருமான். உரோமம் விதிர்விதிர்ப்ப ஐயா என்று ஓலமிடுவது என்றோ கயிலாயத்தனே என்கிறார் திருவெண்காடர். ரஜிதகிரி வெளுத்த பொறுப்பு கயிலை வெறுப்பு அரக்கன் மிகுத்து பெயர்த்து எடுத்த கயிலாயம் என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர். பூங்கயிலை வெற்பில் புனைமலர்கோதை இட பாங்குரையும் முக்கட் பரஞ்சோதி என்று குளிர்கயிலாய குருமணியை பரவுகின்றார் குமரகுருபரர். கயிலாய மலைமேவு சிவஞான குருசாமி என்பார் பாம்பனடிகள். அன்பருளம் வாய்க்கும் கயிலை மலையான் என்பார் அருட்பிரகாசர். எயிலொரு மூன்றும் செற்றோன் எந்திழை உடனே வைகும் கயிலையின் பெருமை தன்னை கட்டுரை செய்தற்கு ஆமோ என்பது வில்லிப்புத்தூரார் வாக்கு. சிவ ரகசியம் முதலான ஞான நூல்கள் பலவற்றுள்ளும் கயிலையின் பெருமை விரித்து பேசுதல் காணலாம். நக்கீரர் அருளிய கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி கயிலையின் சிறப்பை பெரிதும் எடுத்து இயம்புவதாம். திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடங்கொள் கயிலாயா என்று இறைஞ்சுவது அல்லால் வேறு யாம் என் செய்ய? திருமுறை விண்ணப்பம் செய்பவர் திருமுறை கலாநிதி பன்னிசைமணி திருத்தணி என் சுவாமிநாத ஓதுபாமூர்த்திகள். திருத்தலப்பதிக விளக்கம் குன்றத்தூர் புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி. திருஞான சம்பந்தர் தேவாரம். திருக்காலத்தியை தொழுதுபாடிய திருஞான சம்பந்தர் அதற்கு அப்பால் வடக்கிலும் மேற்கிலும் தமிழ் வழங்கும் நாடு இன்மையால் திருக்காலத்தியிலிருந்தபடியே தேவர்கள் வழிபாடு செய்யும் திருக்கயிலையை நினைந்து பாடிய திருப்பதிகம் பொடிகள் உருவர் என்கிற தொடக்கத்தினதாம். திருக்கயிலையைப் பற்றிய சிறப்புகள் பலவற்றையும் எடுத்து ஓதும் இத்திருப்பதிகத்தில் பெரிய யானையை மலைப்பாம்பு விழுங்கும் என்ற குறிப்பு உள்ளது. இக்காட்சி ஆலய சிற்பங்களிலும் இடம்பெற்றுள்ளமை அறியலாம். பிணிகள் விலகும் வானோர்கள் உலகில் மருவி மகிழ்வர் என்பது பதிகப்பலன். பொடிகள் உருவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் முதல் திருமுறை பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9ஆம் திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா. அந்தனர் குலத்தில் தோன்றியவர் கருவூர் தேவர். ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமலவரும் திருலோக்கிய சுந்தரன் என்றும், காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் நவமலி கலை பயில் கருவூர் என்றும் வரக்கூடிய இவருடைய வாக்குகளால் இவர் வேத ஆகம கலைகள் பலவற்றை கற்றுத் தெளிந்தவர் என்பது தெரிகிறது. சித்திகள் பல கைவரப் பெற்றவர். அங்கை ஓடேந்தி திரி கருவூரன் என்று தம்மை குறிப்பிடுவதால் இவர் பிச்சையேற்று உண்டு திரியும் துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர் என்பது தெரிகிறது. ஆரணம் பிதற்றும் பித்தனேன் என்பதால் உலகத்தாரால் பித்தன் என்று மதிக்கப்பட்டார் என்றும் தெரிகிறது. பாவியேன் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்து என் பிணி பொறுத்து அருளா பிச்சரே என்பதால் இவர் பிராரப்த வசத்தினால் நோயினால் பிடிக்கப்பட்டவர் என்றும், அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூர் என்றதனால் காயகல்பம் உண்டு அந்த துன்பத்தை நின்றும் நீங்கியவர் என்றும் ஊகிக்க இடமிருக்கிறது. இறைவன் எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்கள் தோறும் சென்றார். அப்பெருமானை போற்றி வழிபடுவதே மக்கட்பிறவியால் பெரும் பயன் எனக் கருதினார். பல சிவத்தலங்களை வழிபட்டார். கண்பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் கலைகனே என்று ஓலமிட்டு என்பெல்லாம் உருகும் அன்பர் கூட்டத்தோடு கலந்தார். நாளும் இறைவனை வழிபடுவதை கடமையாக கொண்டார். பகற்பொழுதெல்லாம் இறைவனை இனிய செந்தமிழால் பாடி பரவி அனைவரும் அமர்ந்து கண்ணுறங்கும் நள்ளுரில் பொருளில் ஓரிடத்து உயிராவணம் அமர்ந்திருந்து தம் உயிர்க்குயிரான இறைவனை உற்று நோக்கி உள்ள கிளியில் உருவெழுதி பார்த்திருந்தார். இவருடைய குருநாதர் போகர். முதலாம் ராஜராஜன் தஞ்சை பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தன மருந்து இழகி சிவலிங்க திருவுருவம் மருந்தினால் பிணிப்புறாமையை கேள்வியுற்ற கருவூர்த்தேவர் அங்கு சென்றார். அஷ்டபந்தன மருந்து இருகும்படி செய்தார் என்று கூறுவார்கள். தஞ்சையினின்றும் திருவரங்கம் சென்றார். பின்னர் கருவூரை வந்தடைந்தார். அவருடைய வீட்டில் வைதிகப் பொருட்கள் நிறைந்திருப்பதைக் கண்டு குற்றம் சாட்டிய வேதியர்கள் வீட்டை சோதித்தார்களாம். அனாசாரப் பொருள்களைக் கண்டு வெறுத்து வேதியர்கள் இவரை ஊரை விட்டு துரத்தினார்களாம். வேதியர்கள் ஒருங்கு கூடி அவருக்கு துன்பம் செய்ய தேவர் பயந்தவர் போல் கருவூர் திரு ஆணிலை கோயிலை அடைந்து சிவமூர்த்தியை தழுவிக்கொள்ள சிவமூர்த்தி இவரை தம்முடன் ஒடுக்கிக் கொண்டார் என்று கூறுவார்கள். கருவூர் தேவரின் திருவுருவச் சிலை கருவூர் பசுபதீச்சர கோயிலிலும் தஞ்சை பெரிய கோயிலிலும் உள்ளது. 9ஆம் திருமுறையில் இவருடைய திருவிசை பதிகங்களே மிகுந்தி கோயில் திருக்களந்தை ஆதித்தேச்சரம் திரு கீழ்கோட்டூர் மணியம்பலம் திருமுகத்தலை திரைலோக்கிய சுந்தரம் கங்கை கொண்ட சோழேச்சரம் திருப்பூவனம் திருச்சாட்டியக்குடி தஞ்சை திருவிடை மருதூர் என்று 10 சிவத்தலங்களுக்கு ஒவ்வொரு பதிகம் மூலம் 10 பதிகங்கள் பாடியவர் கருவூர் தேவர். இவர் காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டின் கடைப்பகுதியாகும். கருவூர் தேவர் அருளிய திருவிசைப்பா. 1. கோயில் பண் புறநீர்மை சிதம்பரத்தில் பாடிய பாடல்.

சிற்பரவி யோமமாகும் திருச்சிற்றம்பலம் நடராஜப் பெருமான் எழுந்தருளும் பொற்சபையான ஞான ஆகாயமான இதன் சிறப்பை பாடுகிறார் கருவூர்த்தேவர். கூட்டமாக விரிந்துள்ள தலைகளில் சிவந்த மாணிக்கங்களையும் பிளவுபட்ட நாக்குகளையும் விடமிக்க மேல்வாய்களையும் கண்களாகப் பயன்படும் காதுகளையும் பிளந்த வாய்களையும் விரிந்த படத்தில் நெருக்கமான புள்ளிகளையும் வெண்பற்களையும் கொண்ட பாம்புகளையே அணிகளாக அணிந்துள்ள பரம்பொருளான சிவபெருமானின் கோயில் எது? மணமிக்க மாமரச் சோலைகளின் செறிவில் மேகங்கள் தவழும்படியும் இளம் பாக்கு மரங்களின் கொலைகள் வரிசையாக திகழும்படியும் அமைந்துள்ள தில்லைப்பதியில் திகழும் திருச்சி

கடத்தற்கரிய இப்பிறவிக் கடலில் நீந்தும் அறிவற்றவனாகிய எனக்கு என்னுடன் பிறந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐந்து பேரும் பகைவர்களாகப் போய்விட்டார்கள். எனக்கு யார் துணை என்றால் அஞ்சாதே என்று அருள் புரிபவன் நடராஜப் பெருமான். அவனுடைய திருக்கோயில் எது தெரியுமா? தாங்கள் பயிர் செய்த வயல்களில் செழித்த சென்னல் பயிர்களின் நடுவில் களைகளாக முளைத்துள்ள நீலோர்பல மலர் செடிகளை உளத்தியர்கள் பிடுங்கி எரிய அவை வரப்புகளில் அழகாக முளைத்து அரும்பும் தில்லைப்பதியில் திகழும் சிவஞானம் என்றும் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

தாய்போல் இரக்கம் காட்டும் தலைவனே என்றும், தனிப்பட்ட எனக்கு துணையாயிருப்பவனே என்றும், நாய் போன்ற நான் புலம்பினால் எனக்கு இறங்கி நன்மை செய்யும் மேலான சிவபிரான் திருக்கோயில் எது தெரியுமா? பெண்களின் உதடுகள் போல அழகான முறுக்கம் பூக்கள் மலரவும், வளர்கின்ற இளஞ்சோலைகளில் மான் தளிர்கள் சிவந்த தீயைப் போல் தோன்றவும், திகழக்கூடிய பெரும்பற்ற புலியூர் என்ற தில்லையில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

துந்துபி என்ற பேரிகை, வேங்குழல், யாழ், முந்தை என்னும் பறை ஆகிய இசைக்கருவிகள் வானில் ஒலிக்கவும், முனிவர் கூட்டம் துதிக்கவும், நந்தியம்பெருமான் கையில் உள்ள மத்தளம் மேகத்தின் இடிபோல் முழங்கவும், ஆனந்த தாண்டவமாடும் பரம்பொருளான சிவபிரான் திருக்கோயில் எது தெரியுமா? வேத முடிவான உபநிடதங்களில் ஞான கருத்துக்கள் பொதிந்துள்ள அரிய செய்திகள், அந்தனர் சிந்தையில் அரும்பும் தில்லைப்பதியில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்புகிறது. கைகள் தாமரை முட்டு போல் குவிகின்றன. எனக்கு ஆதரவாயிருப்பவனே, அபயம் என்று ஓலமிட்டு எலும்புகள் உருக நிற்கும் பேரன்பர்கள் திருக்கூட்டத்தில் என்னையும் கலந்து மகிழச் செய்பவன் திருக்கோயில் எது தெரியுமா? தேவாரப் பண்களை தேன் வண்டுகள் பாடி நின்று விளையாடும் குளிர் பூஞ்சோலைகள் அடர்ந்து உள்ள இடத்தில் செண்பக மலர்கள் அரும்பும் தில்லைப்பதியில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

வழிபடும் அடியார் மனத்துயர் நீங்க அவர்கள் உள்ளத்தில் புகுந்து அங்கேயே ஒடுங்கி நிற்கும் தன்மையாளன் சிவபிரான். அப்படி இருளை கிழித்து எழுந்து வரும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் போல ஒளி வீசும் விரிந்த சடையை உடைய பெருமான் திருக்கோயில் எது தெரியுமா? அழகாக ஒளி வீசும் மதிலை சுற்றி கடல் சூழ்ந்தது போலிருக்கும் அகழியில் படிந்து கிடக்கும் மாணிக்கங்கள் சிவந்த ஒளியை வீசுகின்ற தில்லைப்பதியில் சிவஞானம் வளரும் திருச்சிற்ற

மலர்காடு போல் திருமேனியில் சிவந்த ஒளி வீச அடியார் உள்ளத்தில் எழுந்தருளிய பெருமான் திருமாலாகிய இடபவாகனத்தை உடையவன், தூய்மையான பளிங்கு திரள் போல் தோன்றும் தோற்றத்தை உடையவன். அவன் வெளிப்பட்டு தோன்றும் திருக்கோயில் எது தெரியுமா? வேதியர்கள் நாவினால் திரண்ட வேதப்பொருளை ஓதி ஓமகுண்டங்களில் நறுமண நெய் விட்டு வளர்த்த தீயின் தொகுதிகள், சிறப்புறத் தோன்றும் தில்லைப்பதியில் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

சிறப்புடைய திண்மையான உலகங்கள் முழுவதும் எட்டு திசைகளோடு அண்டங்கள் அனைத்தும் அவற்றை மூடக்கூடிய சிவபெருமான் பெருமைக்கு முன்னால் மிகச் சிறியவையாக ஒடுங்கி போய்விட்டன. இப்படி எல்லாமாய்க் கலந்திருக்கும் பெருமானுடைய திருக்கோயில் எது தெரியுமா? மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து தேவர்களும் மற்றவர்களும் வந்து அலைகடல் நீர் போல் புனிதமிக்க சிவகங்கை தீர்த்தத்தில் ஆடுமாறு புனித நீர் பெருகும் தில்லைப்பதியில் சிவஞானத் திருவளரும் திருச்சிற்றம்பலமேயாகும்.

உலகம் வாழ கீழ் நோக்கி தொங்கிக் கொண்டிருக்கும் சிவந்த சடை, பிறைச்சந்திரன் தவழும் திருமுடி, அளக்க முடியாத தனிப்பெரும் கருணை, இவற்றோடு திகழ்பவன் சிவபிரான். பால் நினைந்தூட்டும் தாய் தேன் கலந்த இனிய உணவை மனமு வந்து ஊட்டுவது போல அடியார்க்கு அருள் புரியும் சிவபிரான் எழுந்தருளிய கோயில் எது தெரியுமா? புன்னை மலர் தேன் சொரியும் சோலைகளில் புகுந்து புள்ளிகளையும் கோடுகளையும் உடைய வண்டு கூட்டங்கள் பாட, மலர்கள் நிறைந்த தேன் சொரியும் தில்லைப்பதியில் சிவஞானத் திருவளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

தேவலோகம் இவ்வுலகத்தில் வந்து விளங்கியது போல எங்கும் ஒளிவளர் மணிகள் சுடர்விட்டு திகழ எம்பிரான் நடனமாடும் இடங்களிலெல்லாம் இருட்கூட்டம் முழுவதும் ஒளியச் செய்கின்ற இறைவன் திருக்கோயில் எது தெரியுமா? புதுமை பொருந்திய கோயில் கோபுரம் மண்டபம் ஓங்கி வளர்ந்த மாட மாளிகைகள் அனைத்தும் செம்பொன்னால் ஒளிவீசி திகழும் தில்லைப்பதியில் சிவஞானத் திருவளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

0: முத்துக்களை அள்ளித்தரும் அலைகடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள அறிவு கண் இல்லாத எண்ணற்ற அற்ப மாந்தர்கள் திருந்துமாறு தக்க நேரத்தில் அறிவு தருவது கருவூர் தலத்தில் காவிரி துறையில் வளர்ந்த இத்தீந்தமிழ் மாலை. இப்பாமாலையை தனக்கு பொருந்துமாறு ஏத்தருளும் கருணைமிக்க சிவபெருமான் திருக்கோயில் எது தெரியுமா? சோலைகளில் உள்ள பூக்களில் தேனுண்ட வண்டு உறங்க செருந்தி மலர்கள் அரும்பு நிற்கும் தில்லைப்பதியில் திகழும் சிவஞான செல்வம் வளரும் திருச்சிற்றம்பலம் என்ற சிற்றவையே ஆகும்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுகள்.
3: திருப்பயணியில் பதிவு 36 பண் கொல்லி.

அடைந்ததிலும் ஒரு பித்தளோ தந்திராணி

பாடுவாரினை பற்று

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருக்கூட்டச் சிறப்பு.

இருக்கும் வியாக்கிரபாத வம்பவந்திருக்கும் வியாக்கிரபாத வேதமோர் பதஞ்சலி பெரும வேதமோர் பதஞ்சலி பெருமையும் பெருந்தெய்வ என்னையும் ஆண்டு இனி

পর্যন্নম ঋতুনামে। ம பார்வதி அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பதிகம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். திருப்பள்ளி எழுச்சி என்பது பள்ளி என்பது சயனிப்பது, உறங்குவது. எழுச்சி என்பது உறங்குகின்றவர்களை எழுப்புவது. உறங்குகின்றவர்களை எழுப்புவது அது அரசர்களுக்கும் அது உண்டு, கடவுளுக்கும் உண்டுன்னு மாணிக்க வாசகர் காட்டியிருக்கிறார். அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமானது. வேற எங்கேயும் திருப்பள்ளி எழுச்சி திருமுறைகளிலே வேற எங்கேயும் இல்லை. திருவாசகத்துல தான் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். அப்படி திருப்பள்ளி எழுச்சி என்று சொன்னால் உறங்குகின்ற சிவபெருமானை மாணிக்கவாசகர் எழுப்புகிறார். சிவபெருமான் உறங்குவாரா என்பது ஒரு கேள்வி. உறங்க மாட்டார். சிவபெருமான் உண்பாரா? உண்ண மாட்டார். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, போதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்பது அப்பர் திருத்தாண்டகம். அப்ப அதுக்கு இதுக்கும் முன்பு முரணா இருக்குதே. அவர் உறங்க மாட்டாருன்னு சொல்றாரு, இவர் உறங்குகிற ஒரு எழுப்புறேன்னு சொல்றாரு. அப்படின்னா சிவபெருமான் உயிர்களை எல்லாம் உறங்க வைப்பவன், உயிர்களை உண்ண வைப்பவன். உண்பதற்கும் அவன் தான் அருள் பண்ணுகிறான், உறங்குவதற்கும் அவன் தான் அருள் பண்ணுகிறான். அவன் உறங்க வைக்கிறான், உண்ண வைக்கிறான். அப்படி அவன் உறங்க வைக்க உண்ண வைக்க உயிர்களாகிய பொம்மைகளை என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் உறங்குவது போல நடிக்கிறான், உண்பது போல நடிக்கிறான். அவன் உண்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை, உறங்குவது போல நடிக்கிறான், உண்பது போல நடிக்கிறான். இப்ப சாமி உண்பார் என்று சொல்லித்தானே ஊட்டுகிறோம் உணவை. ஓம் சிவாய சிவாகா சிவாய சிவாகா உண்பதாக நாம பாவிக்கிறோம். அவனே அதை ஏற்றுக்கொள்ளுகிறான், அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனாலே உண்பதும் உறங்குவதும் உயிர்களுக்கு, நமக்கு உண்ப உண்ணாமையும் உறங்காம இருப்பது கடவுள். உண்டால் உறங்கினால் கடவுள் இல்ல, உண்ணாமல் உறங்காமல் இருந்தா உயிர்கள் இல்ல. ஆனால் கடவுள் என்ன செய்கிறான் என்றால், உயிர்கள் உறங்குவதற்காகவும் உண்பதற்காகவும் அவன் உண்பது போலவும் உறங்குவது போலவும் பாவனை செய்கிறான். அது எது போலன்னா, குழந்தை வந்து தூங்காம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா தாய் என்ன பண்ணுவா? சாரி என்ன பண்ணவா, அந்த குழந்தைய பக்கத்துல போட்டு தட்டி கொடுத்து இவ தூங்குற மாதிரி நடிப்பா, கண்ணை மூடிக்கிட்டு புரட்ட எழுதுவா, நான் தூங்குறேன் பாரு, அப்படி நம்ம தூங்குறேன் பாரு அப்படின்னு தட்டி கொடுத்து அந்த பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்காக இவ தூங்குறது மாதிரி நடிப்பா. இது உலக இயற்கை பார்த்துருக்குறோம். பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்காக தட்டி கொடுத்து நான் தூங்குறேன் பாரு அப்படின்னு நடிக்க நடிக்க அந்த குழந்தைக்கு ஓரளவு உறக்க வரும். அதுபோல குழந்தைகளாகிய நம்மை உறங்க வைப்பதற்காக அவன் உறங்குவது போல பாவிக்கிறான், பாவனை கொள்ளுகிறான். அந்த பாவனையே தான் அவர் உறங்குவதாக பாவித்து இவர் வந்து எழுப்புகிறார். அது ஒரு அற்புதமான பதிகம். அது திரோதான சுத்தின்னு பேரு. திரோதான சுத்தி என்று சொன்னால் மறைப்பு சக்தின்னு சொல்றது. அது திரோதான சக்தியே மறைப்பு சக்தின்னு சொல்றது. மறைப்பு சக்தின்னா இப்ப இருளிலே பொருள் தெரியாதது போல, இருளிலே பொருள் தெரியாதது போல மாயாமலத்தினாலே உலக பொருள்களை மாத்திரம் இருந்து கடவுளை
காண முடியாமல் மறைத்து கொண்டிருக்கிற அந்த சக்தியை சுத்தி உண்ணுவது, திரோதான சக்தியை சுத்தி உண்ணுவது. அது திரையை நீக்கினால் சுவாமி தெரிவது போல, அந்த மறைப்பு நீங்கினால் அண்ணாவில் இருக்கிற அந்த அறியாமல் நீங்கினா கடவுள் தெரியும். திரையை நீக்கினா சாமி தெரியுதுல உள்ளுக்கு கோயிலுக்குள்ள. அதுபோல நம்முடைய அறியாமையை நீக்கினால் கடவுள் தெரியும். கடவுள் உள்ளதா இருக்குது, அறியாம அதை மறைச்சிக்கிட்டு இருக்குது. அது அறியாம இது இருக்குது, அதனால கடவுள் தெரியவில்லை. அந்த திரோதான சுத்தி, திரோதான சக்தியை நீக்குவது, திரோதானமாகிய சக்தியை நீக்குகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சுத்தின் பேர், திரோதான சுத்தின் பேர். அது திருப்பள்ளி எழுச்சி என்று திருப்பெருந்துறையிலே அருளி செய்யப்பட்டது. 10 பாடல்களை உடையது. எல்லா கோயில்லையும் மார்கழி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள். எங்க பாடினாலும் இந்த பாட்டை தான் பாடியாகும். எல்லா கோயில்லையும் இந்த திருப்பள்ளி எழுச்சி இந்த பாட்டை தான் பாடியாகும். அப்படி ஒரு சிறப்புள்ள ஒரு பகுதி இந்த திருப்பள்ளி எழுச்சி. போற்றி முதலாகிய பொருளே புலந்தது பூங்கடற்கு இணை துணையே மலர் கொண்டு ஏற்றி நின்று முகத்த மக்கருள் மலரும் எழில் நகை குண்டுனும் திருவடி தொழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் குடியுடையுடைய இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த முதற் பாடல். இத பூபாலத்துல பாடுற முறை, காலையில பூபால காலத்துல இந்த திருப்பணி எழுச்சிய பாடுறது. அது ஆரம்பத்திலேயே போற்றி என்று தொடங்குகிறார். முதல்லயே வணக்கம், போற்றினா வணக்கம், வணக்கம் ஐயா என்பது, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்கிறது வேற, வணக்கம் ஐயாங்கிறது வேற. ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா. அந்த ஓ ஐயா வணக்கம் என்பதை விட வணக்கம் ஐயா என்பது உயர்ந்தது. முதல்லயே வணக்கம், வணக்கம் ஐயா என்று சொல்லுமா போல போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, நமஸ்காரம் என் வாழ்முதலாகிய பொருளே, முதலாகிய பொருளே, முதலாகிய பொருளே ஒரு வகை அர்த்தம். வாழ்முதலாகிய பொருளே எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கின்ற பொருளே, எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கின்ற பொருளே, என் வாழ்வுக்கு முதலாக இருக்கிற பொருளே, அப்படி எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கிற பொருளே என் வாழ்வுக்கு முதல், வாழ்வுக்கு முதல் வேணும் இல்லை, இது முதல் பொருள் ரெண்டு நல்லா தான் இருக்குது. முதற் பொருளாக இருப்பவன், முதற் பொருளாக இருப்பவன், முதற் பொருளாக இருப்பவன் என் வாழ்வுக்கு முதற் பொருளாக இருப்பவன், என் வாழ்வுக்கு வேண்டிய முதலாகிய பொருளாக இருப்பவன். அது பல வகை அர்த்தம். என்னுடைய வாழ்வுக்கு வேண்டிய முதலாகிய பொருளாக இருப்பவன். பொருள் இல்லையானால் வாழ்வு இல்லை. பொருள் இல்லைன்னா அந்த பொருள்னா பணம், பணம் இல்லைன்னா வாழ்வு இல்லை. அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாகுது என்று அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு உலகம் இல்லாகியாகுது. பொருள் இல்லைன்னா அவனை யாரும் பொருளாக நினைக்க மாட்டாரு. பொருள் இல்லைன்னு வச்சுக்க அவனை மனுஷனாகவே நினைக்க மாட்டான். பணம் இல்லைன்னா அவனை யாரும் மனுஷனா நினைக்க மாட்டாங்க. பணம் இருந்துச்சுன்னா அவனை தெய்வமாக முடிவான். மனுஷன் இல்லை, பணம் இருந்தா கடவுள். பணம் வச்சிருக்கிறவன் அதிகமா வச்சிருக்கிறவன் கடவுள். பணம் வேண்டியவன்கிட்ட போய் என்ன பண்ணுவேன், நீங்க தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பணம் வேணும் இல்லை. அதனாலே அந்த பொருளுக்கு அவ்வளவு பெருமை. பணம் இருந்தால்
அவன் பெரியவன். குணம் இருந்தாலும் குளம் இருந்தாலும் கொழுந்தவளின் மனம் இருந்தாலும் மதி இருந்தாலும் வெளுத்தியவன் கணம் இருந்தாலும் அரை காசு வராது, சிங்கார அரை பணம் இருந்தால் அவருக்கு எல்லாரும் அஞ்சலி பண்ணுகிறேன் என்பது ஒரு தனிப்பாடல். அதனாலே அப்படி பொருள் என்பது இவ்வுலக வாழ்வுக்கும் பொருள் வேணும், அவ்வுலக வாழ்வுக்கும் பொருள் வேணும். இந்த பொருள் பொருள் செல்வா, அந்த பொருள் அருள் செல்வம். இந்த பொருளுக்கு பொருள் செல்வம்னு வேறு, அந்த பொருளுக்கு அருள் செல்வம். பொருளை அருளாகவும் மாற்றிக்கொள்ளலாம், பொருளை அருளாக மாற்றி சிவனுக்கும் சிவனடியாருக்கும் நிறைய கொடுத்தோம்னா அது அருள் செல்வமாக மாறி, பொருள் செல்வம் அருள் செல்வமாக ஆகிவிடுகிறது. அப்படி அந்த பொருளுக்கு இந்த பாட்டில் பதிகத்தில் ரொம்ப முக்கியம் கொடுக்குறார். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளை, நான் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிற பொருளை. புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு, இப்படி போற்றி என் வாழ்முதலாகிய பொருளை என்று சுவாமியே அழைத்து புலர்ந்தது. புலர்ந்தது என்றால் விடிந்து விட்டது, சூரியன் உதித்து விட்டான். தேவரீருடைய தாமரை போன்ற அந்த திருவடி கமலங்களுக்கு இணையான துணை மலர் உண்டு. துணைனா பல வகையான மலர், துணைனா ரெண்டு நல்ல அர்த்தம் அல்ல, துணை என்றால் பல வகையான மலர்களை கொண்டு இயற்றி சூரியன் உதித்து விட்டான். தேவரீருடைய திருவடி கமலங்களுக்கு இணையான நல்ல மலர்களை கொண்டு இயற்றி மலர்களாலே திருவடியை வாழ்த்துவது, அர்ச்சிப்பது, பூஷிப்பது தான் முக்கியமானது. மலர் இல்லையானால் அர்ச்சனை இல்லை, பூஜை இல்லை. அதனால பூஷிப்பதற்கு எது முக்கியம் என்றால் மலர் தான். அதனால இணைதுணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலர். அதனால நல்ல மலர்களை கொண்டு உன்னுடைய திருவடியை பூஷித்து குரு முனிவன் இருபொழுதும் அர்ச்சித்து முத்தி பெற அறிவு நெறி தவநிலைகள் செப்பு தமிழ்கனிய குருகுமர வடமை வளர் வெப்பத்தனித்தவளும் பெருமானை என்பது திருப்போல். அதனால அச்சித்து முத்தி பெற என்பது அந்த பாட்டு திருப்போல். அச்சித்து அதனால அந்த அச்சிப்பதற்கு எது முக்கிய பொருள் என்றால் மலர் தான். அதனால அப்படி மலர் நல்ல மலர்களை கொண்டு தேவரிகளுடைய திருவடியை அர்ச்சித்து திருமுகத்து எமக்கு அருள் மலரும். மலர் கொண்டு தேவரீருடைய திருவடியை அர்ச்சிக்கிறோம். அப்படி அர்ச்சிப்பதோ அர்ச்சிக்கும் போது தேவரீருடைய திருமுகத்துல இருக்கின்ற அந்த கருணையாகிய அந்த மலர்ச்சி இருக்குதுவாரு, மலர்ச்சி முக மலர்ச்சின்னு சொல்றது, முக மலர்ச்சின்னு சொல்றது. நல்ல முகம் மலர்ந்து இருக்கிறேன், முக மலர்ச்சி, முக மலர்ச்சிங்க நல்லா தெரியும். இப்ப நான் எப்படி இருக்கிறேன், முக மலர்ச்சியா இருக்கேன்னா முக மலர்ச்சி, முக மலர்ச்சியா சோம்பி இருக்கிறது. இப்ப மலரல, இப்ப வாழைப்பூ மாறுது, இப்ப வாழைப்பூ வாழைப்பூ மலராது, வாழைப்பூ மலர் வாழைப்பூ பூ கூட அப்படின்னு தாமரை போர்ந்து மலர்ந்து இருப்பது, தாமரை போர்ந்து மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் என்பது கூட ஒரு பழமொழி, மலர்ந்த முகமே. அதனாலே அப்படி தேவரீருடைய அந்த மலர்ந்த முகத்திலே அழகு பொருந்திய அந்த புன்சிரி, அது குமுன் சிரிப்பும்பாரு, அது அப்புறம் சொல்ல குறித்த உருவமும் உபச்ச வாயு குமுன் சிரிப்பு. அப்படி அந்த சிரிப்பு வந்து சிவபெருமான் சிரிக்கிற அந்த சிரிப்பை கண்டு, அந்த சிரிப்பை கண்டு அந்த ஒரு மனிதன் நம்ம வந்து பிரியப்படுறான்னா லேசா சிரிப்பான், லேசா நம்ம மேல அவனுக்கு பிரிய இருக்குன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான், புரிய முடியலன்னு வச்சுக்கோ. இது ஆசைப்பத்தலையும் சொல்றாரு, ஆசைப்பத்தலை இத்தே நாயின்

முக ஒளி நோக்கி முறுவல் நகைகாண அத்தா சாலாசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்பது ஆசைப்பட்டது. சிரிப்புக்கு நகைன்னு கேள், சிரிப்புக்கு நகைன்னு கேள். நகை நம்ம போட்டுட்டு போனோம்னா நம்ம கண்டு சிரிப்பாரு. நகை நம்ம போட்டுட்டு போனோம்னு வச்சுக்கப்பா சிரிப்பாரு. நகை இல்லைன்னா நகைப்பாரு.

0: வயல் சூழ் இதிலே பல மலர்கள் இந்த ஒரு பாட்டிலே வருது.
1: வயல்களிலே சேறு, அந்த சேற்றிலே தாமரை முளைத்திருக்கிறது, அந்த தாமரை மலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. சேற்றிதழ் கமலம் என்றால் தாமரை, தாமரை மலர்ந்திருக்கின்ற வயல்களை உடைய குளிர்ச்சி பொருந்திய திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானே. இயற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய், இயற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமான் வாகனமாக இருப்பது ஏறு, ஏறு என்பது ரிஷபம், கொடியும் ரிஷபம், ரிஷப கொடியை உடையவன். ரிஷப கொடியும் ரிஷப வாகனமும் தான் மிக முக்கியமான தத்துவத்தையும் உண்மையையும் விளக்கி கொண்டிருப்பது. அதனாலே குடியாக இருப்பது ரிஷபம், வாகனமாக இருப்பது ரிஷபம். ரிஷபம் என்பது காளை மாடு, பசு. அதனால பசுவை வாகனமாக உடையவன், பசுவை கொடியாகவும் உடையவன். பசுவை தனக்கு கீழே வைத்து அதை அடிமையாக வைத்து அதற்கு தலைவனாக இருக்கிறான், பசுக்களுக்கு தலைவனாக இருக்கிறான் என்கின்ற குறிப்பினாலே பசு வாகனமாக இருக்கிறது. அதனாலே அவன் பசுபதியாக இருக்கிறான். அதற்கு மேல கொடியாக இருப்பது பசு அடைந்த தன்னை அடைந்த உயிர்களை உயர்த்துவான் என்பதுதான் கொடியாக இருப்பது. அதனாலே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஐயாலே ஏறு என்கின்ற ரிஷபத்தை தாழ்ந்திருக்கிறத உயர்த்துகிற தன்மையுடையவன், ஆன்மாக்களை உயர்த்தி உயர வைப்பவன், உயர வைப்பவன். கொடி என்ன பண்ணுது, ரிஷப கொடி என்ன பண்றான், ஐயாலே உயர ஏற்றி ஐயாலே நாம் அதை அந்த உயர இருக்கின்ற ரிஷபத்தை பார்க்கிறோம். அப்போது என்ன தோணுது என்றால் கீழே இருக்கிற ஆன்மாவே மேலே வைக்கிறார். அது வந்து சுரங்குவார் ஓங்குவுக்கும் சீரோன் கடல் வில்க என்றார் போல தாழ்ந்திருக்கிற ஆன்மாவை உயர வைக்கிறான் என்பதுதான் அந்த குடியினுடைய தத்துவம். அப்படிப்பட்ட குடியை உடையவனே எனையுடையா, எனையுடையா என்பது என்னை அடிமையாக உடையவனே, எம்பெருமான் எனக்கு தலைவனே, திருப்பள்ளி எழுந்தருடுவாய், பள்ளி எழுந்தருடுவாயா.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருநனா என்ற பவானி திருத்தலத்தை ஞானசம்பந்த பெருமான் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் பந்தார் விரன்மடவாள் பண் காந்தாரம் 2 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவா எனும் சைவம் டாட் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: திருச்சதகம் மெய்தான் அரும்பி. பாடியவர்: கனடா ஞான செல்வம் ஒதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவா எனவர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Nama. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த நட்டராக பண்ணிலை அமைந்த 10வது திருப்பதிகம் திருக்காலத்தி பண்வரிசையில் 27வது திருப்பதியம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மணிவாசக நாயனார் திருவாய்மழந்தருளிய திரு அன்னைப்பத்து தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் ஆத்தும பூரணம் என்ற அமைப்பில் அடிகள் பெருமான் பாடி அருளியது இந்த அன்னைப்பத்து. இதை ஆனந்த களிப்போடு பாடுவதற்கு அதற்குரிய ராகமாகிய ஆனந்த பைரவியில் பாடப்பெறுகிறது. அன்பர்கள் கேட்டு சிவனருள் பெறுவார்களாகுக. திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: போற்று திருவாள். இதுக்கு ஏன் போற்று திருவாள் வந்தது என்று கேட்டா, கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். அரண் வடிவேல் முதலியார் தான் இது என்னென்ன, மற்றவங்களாம் லேசாக தான் நினைத்தாங்க. அவரு போற்றி திருவாள் என்ன பண்ணாங்க, மேலே பார்த்தாங்க, உள்ள பாரா போற்றி போற்றி இருக்க, அதனால இறைவனை போற்றி வழிபட்ட திருவுகளாக போற்றி திருவுகள்னு நினைத்தாங்க. இந்த இறைவனை போற்றுகின்றதுன்னு இந்த திருவுகள் மட்டும்தான் போற்றுது, திருவுராணமும் போற்றுது, திருவண்ட பகுதியும் போற்றுது, அல்லா கீர்த்தி திருவுகளும் போற்றுது. அப்ப இறைவனை போற்றி வழிபடுகிற அகவல் போற்றி திருவுகள் ஆயிடுச்சுன்றது பொறுத்த முடியாது. என்னது, இறைவனை போற்றுவதற்குரிய போற்றி என்ற சொல்லை மிகுதியும் பயன்படுத்தி வருகிற அகவலாதலையும் போற்றி திருவலாயிட்டு அதில் நிறைய இருக்கு. அதனால இறைவனை போற்றுகின்ற போற்றி என்ற சொற்கள் மிகுதியாக இருக்கின்ற அகவல் போற்றி திருவள்ள இல்ல இது ரெண்டு மூணு பேர். இந்த முன்னால பருவம் தடிக்க விழுந்தா பின்னால பருவம் ஜீவிக்கணும் பேரு, அது தெரியுங்கள. பின்னால பருவம் தடிக்க விழுந்துட்டாங்க, பின்னால போறவன் ஏ சார் அடாதரா பல்லமா பார்த்து போகணும் என்று இவன் என்ன பண்ணுவான், பார்த்து போவான். அவன் விழுந்தது அது போல ஆராய்ச்சி என்பது பின்னால போனவங்க நாலு பேர் தடிக்க விழுந்தாதான் பின்னால போறவங்க ஜீவிட்டியா பிடிக்கலாம். அது கூட சொல்றது பரிமையில உரை ஏன் சிறப்புன்னா, முன்னால 9 பேர் உரை போச்சு, 10வது ஆள் எழுதுனா அதனால பரிமையில ரொம்ப சிறப்பு. அது மட்டுமல்ல, அவனுடைய சிறந்த அறிவுறுத்தணும். சரி, அந்த 10 பேரும் போய் நம்ம என்ன கழிச்சுட்டோம், படிக்கவே முடியலையே சார், பரிமையில கூட அவளை விளங்க மாட்டேங்குது. அதனால 9 பேர் போனா மட்டும் போதாது, போனதுனாலையும் பின்னால் அந்த 9 பேர் செய்ய முடியாத நுண்மையை செய்தார் பரிமையில. நல்லா பரிமையில வரை ரொம்ப சிறப்பு. அது போல இங்க போற்றி என்ற சொல்லை மிகுதியும் பயன்படுத்தி அகவலாதலையும் போற்றி திருவள் என்று சொன்ன, ஏன்னா இறைவனை போற்றிய திருவள்னா எல்லாகவுமே இறைவனை போற்றுகின்றதுதான். அதனால ரொம்ப அருமையான கருத்து. அது தில்லையில் அருளியதுன்னு, தில்லையில் அருளியது அவ்வளவுதான், எனக்கு ஒன்றும் சான்று கிடையாது. சரி இருக்கட்டும், தில்லையில் அருளியது நல்லதா. நிலைமண்டில ஆசிரிப்பானர் அப்படின்னா நிலைமண்டல ஆசிரியப்பாவுக்கும் நேரத்தி ஆசிரியப்பாவுக்கும் பாலாப்பன இலக்கணம் தேவைப்படுது. நிலைமண்டல ஆசிரியப்பான எல்லா சீர்களும் 4 சீர் இருக்கணும், நேரத்தி ஆசிரியப்பான எல்லா சீரும் 4 சீர் இருக்கணும், கடைசி அடிக்கு முதலடி மட்டும் 3 சீர் இருக்கணும். இருந்தால் அந்த நேரத்தி ஆசிரியப்பான் எல்லாம் 4 சீர் இருந்துட்டா நிலைமண்டல ஆசிரியர். இது சாதாரண பிளஸ் 2 படிச்சவங்களுக்கு கூட தெரியும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த பாவகையெல்லாம் பாடம் உண்டு உண்டு நடத்தியிருக்கணும், இவங்களும் படிச்சிருக்கணும், ஞாபகத்திலையும் இருக்கணும், முப்பொருள் உண்டு, எதுவுமே முப்பொருள் உண்மை தான், நடத்தியிருக்கணும், படிச்சிருக்கணும், நினைவில் இருக்கணும். பார்த்தீங்களா, எங்கே போனால் முப்பொருள் உண்மை தான். அதனால எனது இப்படி இருக்கணும். அப்புறம் சகத்தின் உற்பத்தி அப்படின்னு, அது என்னது, சகத்தின் உற்பத்தி பொறுத்திருந்து பாருங்கள். உண்டு சொல்லியிருக்கேன் பின்னால். சரி, இப்படியாக விளங்கி கொண்டோம், பின்னால போவோம். நான் முகன் முதலாவானவர் தொழுதல ஈரறியாரே மூலகு அளந்து நாத்திசை முனிவரும் ஐம்புலம் மலர போற்றிசை கதிர்முடி திருநடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரம் ஏனமாகி முன் கலந்து ஏழுதலம் உருவையிடந்து பின்னைத்து ஊழி முதல்ந்த சயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள். 1 முதல் 9 அடிகள் ஒரு முடிவு. இறைவன் திருவடி எப்படிப்பட்டது என்ன, யாரோ ஒரு ஆள் என்னென்னமோ முயற்சி பண்ணி காண முடியாத திருவடி. அப்ப எந்த ஆள் என்ன முயற்சி பண்ணி காண முடியாது போயிற்று, அதான் 9 வரி. 9 வரி யாரு, சம்பந்தி. சம்பந்தினா யாரு, பெருமன். இது மாதிரி இவ்வளவு நீளமா எங்கேயுமே சொல்லல. பிரமன் மால் காணா பெற்றியோன் காண்க மாலறியா நான் முகனும் காணா மலையை நாம் போல் அறிவோம் திருவம்பாவை. இப்படிதான் சொன்னாங்க. இங்கதான் ரொம்ப அருமையா அந்த திருமாலை பற்றி உயர்வு கொடுக்கிறார், உயர்வு கொடுக்கிறார். ஐயா திருமால் காண முடியாதுன்னு சொல்லும் போது திருமால் சொன்னோடனே நம்ம நெஞ்சினும் மூஞ்சி வச்சுக்காதீங்க, திருமால் காண முடியாதது அப்படி சொல்லுவீங்க. அடே பாருங்க, திருமால் காண முடியாதது அப்படிங்கிறதுக்கும் திருமால் காண முடியாது என்பதற்கு என்ன வைத்தது? திருமால பாத்தர் கடவுள் அல்ல, பிரம்மனையே படைச்சவர்கள் அப்படிதான் சார், அப்படிதான். அது என்னங்க அப்படி இப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறதுல, இது மாதிரி ஆரம்பிச்ச திருவாசகத்தில் இந்த ஒரு பகுதி ஒன்றே பெருமாள் பிரம்மன் காண முடியாதுங்கிறது கத்தகத்தையா தோக்கலாம், ஆனால் இந்த மாதிரி சொன்னேன். எப்படி பாருங்க,
2: நான் முகன் முதலாவானவர் தொழுதல.
1: ஒரு நாள் பாத்தீங்களா, இந்த புரட்சி கவிதைங்கிற மாதிரி புரட்சி கவிதையாக்குறது இல்லை. ஒரு நாள் என்ன சார்னார், பிரம்மன் தேவர்கள் எல்லாரும் வந்தார்கள், வந்தபடி என்ன ஆச்சுன்னாரு, எல்லாரும் சொல்றாங்களாம், திருமால் வாழ்க, திருமால் வாழ்க, திருமால் போற்றி அப்படின்னாரு.
3: என்ன சார் என்ன வந்தது இப்ப திருமால் அப்படின்னாரு,
2: நான் முகன் முதலாவானவர் தொழுதல
1: அப்படி எல்லாம் சொல்லும் போது என்னன்னாரு, ஐயோ பாத்தியா திருமாலுடைய வடிவம் எவ்வளவு இருந்தா இருக்குனாரு.
3: ஆமா, திருவுக்கிரமா அவதாரம் ஒரே உயரமான அவதாரம், அதை கண்டுதான் புள்ள மற்ற தேவரெல்லாம் திருமால் வாழ்க, பெரியவன் வாழ்க, காத்தர் கடவுள் போற்றி அப்படிலாம் சொன்னாங்களாம்.
1: அப்படி அந்த பெரிய நீண்ட வடிவத்தை எடுத்து என்ன செய்தாராங்க,
2: ஈரடியாலே மூலகு அளந்து
1: அந்த அவன் பேர் என்ன, பேர் என்ன, யாரு, மாவலி. மாவலி இடத்துல போன போன உடனே அவன் எதையும் கொடுப்பான். இதை கேட்டார், எங்க வந்தீங்க, பெரிய முனிவராக இருக்கீங்க அப்படின்னாரு. ஒன்றுமில்லை, ஒரு மூன்றடி மண் வேணும்னு. அதனால இது என்ன பிரமாதம், உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அந்த மூணடி மண், அது எடுத்து இது பார்த்தது,
2: ஈரடியாலே மூலகு அளந்து
1: இந்த மூன்று உலகத்தையும் என்ன ஆச்சினர்,
2: ஈரடியாலே ரெண்டே அடி வைச்சவனே மூணு உலகமும் சரியா போச்சு.
1: மூவடி மண் கொடுக்குறேன்னாரு. இன்னொன்று என்னன்னாரு, உன் கொடுப்பதை கொடுப்பதுன்னு சொன்னது மாறப்படாது, சொன்ன சொல் மாறாதாள், அதனால பெருமானி அடியனுடைய தலைமீது வருது. இன்னொரு திருவடியை வச்சு கேட்டவனே திருமால் வாழ்க, திருமால் போற்றி என்ற நான்வரெல்லாம் வாழ்த்துகிறாரலாம். பார்த்தீங்களா, திருவாசகத்தில் திருவிக்கிரமாவதாரம். இதை நாங்கள் சிவராஜன் நடத்தும்போது கேள்வின்னு சொல்லுவோம், டாக்டர் குறிச்சிவர் ஜெயராஜன் திருவாசகத்தில் திருமாலுடைய நீண்ட அவதாரம் குறிக்கப்படுகின்றது எங்கே விளக்குக, ஆக்சுவலாக எழுதி சைக்கிளோசை போட்டு கொடுத்து அதற்கு விடை எழுதி மதிப்பெண் போட்டு கொடுக்கப்படுகிறது. சிவகாசியில் வாசகத்தில் திருமால் அவதாரம் திருவிக்கிரம அவதாரம் எப்படி குறிக்கப்படுகிறது என்று கேட்டால், யாரையா திருவாசகத்திலையா, திருமாலுதா ஆனசாமி பக்கா குறிக்கப்படுகிறது பாருங்க அல்லவா. எனவே
2: ஈரடியாலே மூலகு அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர,
1: அங்காங்க இருக்கிற முடிவெல்லாம் வந்து பார்த்தாங்களாம், ஏப்பா பெருமாள் தன் நீண்ட திருவடியினாலே இந்த மூன்று உலகத்தையும் ரெண்டே அடியில் அளந்துட்டு இன்னொரு அடிக்கு எங்கேன்னு சொல்லும் போது இந்த அரசன் தலை குனிய அவன் தலையில் அந்த திருவடி வைக்கிறார் என்று சொன்னோடனே முடிவுகளெல்லாம் தன்னை மறந்து திருமால் வாழ்க என்கிறதான். இப்படி எல்லாரும் பாராட்ட,
2: போற்றி செய் கதிர்முடி திரு நெடுமால்,
1: எல்லாரும் வணங்க தகுந்த திருமாலானவர் அப்படின்னார். உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் படுத்த வைனூரெல்லாம் பார்த்தவொடனே என்னன்னு, சார் ஆழ்வார் பாசுரம் சார் இது அப்படின்னாங்க. ஆமாம், இது வரைக்கும் மிஞ்சது ஆழ்வார் பாசுரம் தான், இது வரைக்கும் இதுக்கு மேலே போகப்படாது,
2: மேலே போகாமல் இதோட நிறுத்தி
1: அது எதையும் கொடுத்தோம்னு சொன்னேன். சார் 12 ஆழ்வார்கள் யார் பாண்டியன்னு தெரியல,
2: நான் முகன் முதலாவானவர் தொழுதீரடியாலே மூலகு அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர,
1: எங்கெங்கோ இருக்கிற முனிவர்லாம் திருமால் வாழ்க, அவர் திருவடி வாழ்க என்றெல்லாம் சொல்லி வாழ்த்துனாங்களாம். இப்படி செய்த
2: போட்டி செய் கதிர் முடி,
1: இந்த அந்த அரசன் தலையில கால் வைக்கும் போது எப்படி இருந்தான்னு கேட்டா, அந்த பெருமையத்தோடு இருந்தாலும் திருமல் திருமால் அந்த முடி வைத்துக் கொண்டு இந்த 2 அடிந்து என்ன 1 கொடுப்பதற்கு இயலாமல் தன் தலையே கொடுக்கிறான்னு சொல்லி பெருமிதத்தோடு வைத்தாராம். அந்த கதிர் முடி, அருமையான அந்த முடியோடு கூட.
2: அப்படி செய்த திரு நெடுமால்
1: இது கூட நிறுத்தியிருந்தா திருவாசகத்தில் திருமாலின் பெருமை எங்கும் விவரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம்.
2: இதை செய்த திரு நெடுமால் என்ன சார் அதான் முடிச்சிட்டீங்களே
1: என்னது
2: அன்று எங்கேயோ போற
1: திருமாதான் அப்படி செஞ்சாருங்களே
2: அன்று என்று தீமு சீட்டு கெட்டாது அன்று அன்று அன்று அப்பன அடிமூடி அறியும் ஆதரவதனில் சார் இந்த ஆழ்வார் ஒரு ஆள் கூட
1: படிக்கணும் ஏமாத்திட்டீங்க ஏயா மறுத்து ஏமாத்திட்டாரு இந்த அன்று போட வந்தே ஒரு 50% கீழே வந்துட்டது
2: இந்த அடிமூடி அறியும் ஆதரவதனில் வந்தது இல்ல சத்தியமா எங்க 12 ஆழ்வார் பாடினதல்ல சார்
1: ஆமது ஐயா அறிவு
2: அன்று அடிமூடி அதெரியும் அறியும் ஆதரவதனில் ஆதரவு
1: விருப்பம் கொண்டுதான் போனாரு அடிகாணவும் முடிகாணவும் ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் போனது விருப்பத்தோடு போனவங்களை தவிர நேர் எதிரி அல்ல
2: ஆதரவதனில்
1: என்ன ஆக்கினர் பையனை பத்தி இப்ப பேச்சில்ல முன்ன பாத்தீங்களா பையனை பத்தி பேச்சில்ல இப்ப யாரு அப்பாவை பத்தி மட்டும்தான் பேச்சு
2: கடுமுடன் ஏனமாகி
1: ஏனம்னா பன்றி பன்றி ஆனார் பண்டிதன் நீங்க போ நம்ம திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில தமிழ்நாட்டில் அல்லது வேற எங்கேயாவது காட்டுப்பட்டி இதெல்லாம் போறாங்க
2: கடுமுரன் ஏனமாகி
1: வலிமையான பண்டின இது மாதிரி உலகத்தில் இது வரைக்கும் பார்த்தே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா சரி இப்படி இப்படின்னு என்ன சொன்னா ஒரு 21 மணிக்கு மேல வருது
2: வருமானம் கேட்காதீங்க இப்ப
1: வந்துடணும் வந்தாதான் நோண்டலாம் ஒரு 6 அடி ஒரு அடி வரும்போது ஒரு 3 மணி வந்ததுன்னா இப்படி ஒரு தரம் அப்படின்னா ஒரு 20 வண்டி இப்படி ஒண்ணு சொன்ன ஒரு 50-60 வண்டி மண்ணு அப்படி
2: கடுமுரன் ஏனமாகி முன் கலந்து
1: அது என்ன முன் முன்னுன்னா தனக்கு முன்ன இருக்கிற நிலத்தை நோண்டு
2: முன் கிளந்து முன்கிறதுக்கு முன்னே உள்ள நிலம் நிலத்தை அந்த மாதிரி தூண்டி என்ன செய்தாங்க ஏழு தளம்
1: கீழே போனா 7 இடம் அந்த மாதிரி இருக்கிறார் இந்த 7 இடம் கீழே இதெல்லாம் எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்றது இல்ல வாதியார் மகனும் மறுபடியும் சொல்லியிருந்தார் அந்த பழையதெல்லாம் அவர் ஒண்ணு அழிக்குவார் அல்லவா இங்க பார்த்த பிறகு என்னது இங்கே இருந்தேன்னு அதளம் விதளம் சுதலம் தராதளம் அப்புறம் ரசாதளம் மகாதவம் பாதளம் என்று 7 தளம் இருக்கான் கீழே நாம வந்து தொகுத்தம் படிச்சிருக்கோம் பாதாளம் ஏழினும் கீழ் தொத்தழிவு பாதமலர் அது தெரியும் நமக்கு அந்த 7 என்னன்னு தெரியாது அதான் இப்படிப்பட்ட பேருடைய அந்த மாதிரி அந்த இடமெல்லாம் 7 தளம் உருவாக இடந்து அந்த 7 இடமும் அப்படியே வந்து நோண்டி நோண்டி வந்துட்டு ஆனா திரும்ப அந்த திருவடியை காணாம் எய்த்து துணிஞ்சு போச்சான் என்னடாதுன்னு இங்க வேற ரத்தம் வேற அப்படியே வருது ஆமா என்ன இல்லை என்ன எவ்வளவுதான் முடியும் அந்த கருவி அதனால மூக்கல ரத்தம் வேற வருது அப்படியே எய்த்து வருந்தினாராம் வருந்தி
2: ஊழி முதல்வ ஜய ஜய என்று
1: இந்த நேர தன்னால் காண முடியும்னு நினைச்சு போன போது காண முடியல
2: பெருமானே காண முடியலையே
1: என்று சொல்லி ஊழி முதல்வ இந்த ஊழி காலத்திற்கெல்லாம் முதல்வனாக இருக்கிற பெருமான் அல்லவா ஜய ஜய வாழ்க வாழ்க என்று போற்றியதாம் அந்த பண்டு அப்படி போற்ற
2: என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள்
1: அந்த நெல்லில் இருந்து போய் தேடுற அந்த தேடுகிற முனைப்பு இருக்கிற வரைக்கும் காண முடியாத அடிகள் அப்புறம் என்ன ஆச்சுன்னர் திருவண்ணாமலைக்காரரை கேளுங்க அப்படின்ட்டு ஆமா நீங்க எல்லாத்தையும் சொல்ல முடியுமா பக்கத்துலயே திருவண்ணாமலை வச்சுக்கிட்டு போகலையே நிறுத்திட்டாரு நீங்க எல்லாம் வந்திருக்கிறது தெரியும் இருக்கு திருவண்ணாமலையிலேயே பாடுறதுன்னு தெரியும் அதனால காணா மலரடிகள் என்ன ஆச்சுனாரு சொல்லலையே உங்களுக்கு போய் நான் சொல்றத சிவ சிவ மலர் அடியணைகள்
2: வழுத்ததற்கு எளிதாய்
1: இப்படி ஒருவர் தேடியும் காணாத முடியாத திருவடிகளை
2: கேவலம் அடியேன் வழுத்தும்படியாக முடியும்
1: எப்படி சார் வழுத்தினீங்க
2: நாதன் தாழ்வாழ்கே கோகடியாந்த குருமனிதன் தாழ்வாழ்கே ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே ஈகன் அநீகன் இறைவன் அடிவாழ்கே தேகம் கொடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கே புறத்தார்த்திச் சிறுந்தன் பூங்கலல்கள் வெல்கே பரங்குவார் உள்மயிடும் கோண்கடல்கள் வெல்கே, திறங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, சேதனடி போற்றி சிவன் தேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலம் அடி போற்றி, மாயப்பிறப்பருத்து மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. பதினாறு வரிகள் என்னும் பதினாறாறுகளும் மனசுல இதை சொல்லி வழிபாடாற்றினால் பெருமான் நம்மை தரமாட்டானா? நமக்கு இம்மி பேர் கிடைக்காதா? மருவி பேர் கிடைக்காதா? அப்படி இந்த திருவடியை வாழ்த்தி கிடைக்காவிட்டால் அந்த பேரே வேண்டாம், வீடும் வேண்டாம். விரலில் விளங்கினார் அப்படி இதை வலித்தியும் கிடைக்கலன்னா அந்த அந்த உலகம் நமக்கு வேண்டாம். சுற்றும் முருகா முருகா. இப்படி மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் அப்படி காண முடியாத அந்த உருவம் திருவடி அடியும் சாதாரண ஆள். இங்க வந்து திருமால விட நான் பெரியவர் டாம் டாம் போடுதுல, இவ சிவ போட்டார் மணிவாசகர் அல்ல. அப்படிப்பட்ட திருவடிகள் என்று சொல்லும் போது அவருக்கு உரிய மதிப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட திருவடிகள் யாருக்கு? எமக்கு என்று ஆரம்பிச்சார்னா மணிவாசகர் அல்ல. என்ன சொன்னார்? வழுத்துவதற்கு எளிதாய். யாருக்கு என்னது? யாருக்கு? வழுத்தியும் காணாமலரடி இணைகள் வழுத்துவதற்கு எளிதாய் என் போன்ற சுதீவர்கள் கூட வழுத்தும்படியாக போற்றும்படியாக இருக்கின்ற எளிதாக ஆயிற்று நடினர். ஆனா நான் யாரு தெரியுமா? என்ன மாண்புமிகு அமைச்சர் சிவசிவ அப்படி ஒரு சொல்லல சொல்லாதீங்க. நான் தான் முன்னே சொல்லிட்டேன், உற்றாரை ஆண் வேண்டேன் ஒரு வேண்டேன், வேண்டேன் செல்வம், வேண்டேன் கல்வி, வேண்டேன் விண்ணு மண்ணும். என் பதவி இது போறா எல்லாத்தையும் போனவிட்டு மாண்பு மிகுறீங்களே மக்கு மிகு. அது வேணா சொல்லுங்க. நாங்க போய் ஐயாவ போய் மக்கு மிகு நாங்கெல்லாம் சொல்லலாம். நான் தானே சொல்லி நீங்க சொல்றீங்க, அதனால சொல்லுங்க. சிவசிவ நானும் சொல்ல மாட்டேன் சுவாமி. மக்கு மிகுன்னா நீங்க உங்களை சொல்லித்தான் நாங்களாம் எந்த மிகுன்னு பேர்றது? நமக்கு இருக்க வேண்டிய மக்கள் அங்க அவன் சொல்லிவிட்டா அப்புறம் நம்ம எங்க எந்த மக்கள் தேர்றது? இது சிவ எங்களுக்குன்னு ஒண்ணு வேணாம் சாமி, அது எங்களுக்கு இருக்கட்டும். எது இந்த மக்குங்கிறதாவது இருக்கட்டும், அங்க நல்லா இருக்கு. நம்ம மணிவாசர சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். அதனால் பார் கடல் உலகில் சுவாமி ஏன் நல்ல மாண்புமிகு அமைச்சர் தான் என்ன இதுல ஒண்ணு கதையை கேளுன்னு. என் கதையை கேளுப்பா அப்படின்னா பாவம். அதனாலதான் இது என்ன தெரியுமா? அந்த சகத்தின் உற்பத்தி என்று சொன்னாரே, தன்னைக்கு நோக்கி சொன்னது இந்த உலகத்துக்கு பொருந்தும். உலக உற்பத்தியை சொல்லுகிறார், ஆனா தன் உற்பத்தின்னு சொல்லுகிறார். சகத்தின் உற்பத்தின் யாரோடு ஞானி எழுதியிருக்கிறாரு, அதுக்கு தொகுப்புரை வாழ்க, அவர் திருவடி வாழ்க. அதனால எப்படி இருந்தாரு? வார்கடல் உலகினில்

யானை முதலா எறும்பு ஈராக எல்லா பிறப்பும், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். ஐயா ஒரு சந்தேகம், முன்ன புல்லாய் பூடாய் புதுவாய் மரமாகிய எல்லா பிறப்பும் நரு, இங்க யானை முதலா எறும்பீராகங்கிறது சந்தேகம், வேற ஒண்ணும் இல்லை சொல்ல முடியுமில்ல. அங்க என்ன சொன்ன, புல்லாய் பூடாய் என்று சொல்லி முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும். இங்க யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் பிழைத்தும், அங்கே பிறப்பு வகையினாலே ஏழு வகை பிறப்பு இருக்கிறதையும் சொல்லி எல்லாம் சொன்னார். இங்கே இருக்கிற மிருகத்திலேயே நாம நம்மோடு பழகிற மிருகத்திலேயே எது பெருசு, யானை, என்ன சின்னது, எறும்பு. எனவே நமக்கு இந்த ஊனக்கண்ணுக்கு இங்க ஊட்ட பழ, ஏன்னா காண்டா மிருகம்னு சொல்லிவிடுவீங்க, அதான் நம்மோடு பழகுகிற மிருகங்களின்னு சொன்னோம். இது இது ஆமா இல்லைன்னு சரி, மூணாம் கிளாஸ் பையன் அஞ்சாம் கிளாஸ் பையன், ஐயா யானையை விட காண்டா மிருகம் பெருசுன்னு எங்க ஐயா சொன்னாங்கன்னா, நம்மோடு பழகுகின்ற விலங்குகளில் அப்படி தப்பிக்கிற வழி இல்லை. அப்ப நம்மோடு பழகிற மிருகங்கள்ல யானை பெருசு எறும்பு செய்யும். அதனால யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும், அத்தனை பிறப்பினையும் ஒவ்வொரு வினை

இதுதான் விஞ்ஞானம் அல்லது உடற்கூற்றின் இயல்பு. உடற்கூற்றின் இயல்பு திருவாசகத்தில் உடற்கூற்றின் இயல்பு சொல்றேன். தந்தையினிடமாக தோன்றிய கரு தாய் வயிற்றில் விழுந்தவுடனே என்ன, அந்த தாய் வயிற்றில் ஏகப்பட்ட கிருமிகள் இருக்குமா? அப்ப உடம்பினுள் நம்மை அறியாது கிருமிகள் இருக்கின்றன என்று இன்னைக்கு சொல்லுகிற உடல் வல்லுநர் மருத்துவர் சொல்றாரு. திருவாசகம் அன்றே சொல்லியது உடலுக்குள் கிருமிகள் பல இருக்கின்றன. அது இருதிரம், இருதிரம் ஒன்று ஆக்குவதற்கு உதவும், இன்னொன்று அடிப்பதற்கு உதவும். சில கிருமிகள் நமக்கு வேண்டாது சாப்பிடுறதுனால நமக்கு நல்லது இருக்கு, சில கிருமிகள் நமக்கு வேண்டியது சாப்பிடுறதுனாலும் தப்பு இருக்கு. செய்த கல்ல செயக்கடும், செய்த செய்யாமையானும் கடும், ரெண்டு விதமான கருதல். அப்படி அந்த ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு புத்தி நடக்குதான். எப்படித்தான் என்றார் என்னன்னர், இந்த தந்தையினிடமாக தோன்றி அந்த விந்து தாயின் வயிற்றுல போன உடனே அங்க இருக்கிற கிருமிகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாய் நமதன நரி நமதன பிதா தாய் நமன் தனிதன அப்படின்னு பாருமே, இந்த கிருமி எனக்கு தாண்ட சொந்தம், எனக்கு தாண்ட சொந்தம், எனக்கு தாண்ட சொந்தம். சரி ஒவ்வொன்றும் சேர்ந்து வேட்டு விட்டதுன்னு பிட்டா எங்க அப்புறம் பிட்டா பிட்டா தான் இன்னும் முடிவு போகுதா அப்படின்னு. ஆமா என்னமோ வயிற்றுல ஒரு பொட்டு போச்சு கொடுக்கல, ஏன் அது பூச்சியா பிறகுணும், மனுஷனாவே பிறகட்டும் சொல்லுவோம். கிராமங்கள் அப்படி ஒரு பழக்கம், ஒரு வயிற்றுல ஒரு பொட்டு பூச்சி பிறகப்படாதா என்னமோ அந்த பாப்பாவுக்கு கொடுத்து வைக்கல அப்படி. ஆகவே அந்த மாதிரி அந்த கிருமிகள் ஒன்று ஒன்றுடைய போராட்டத்தில் அந்த கரு இறந்திருக்குமாயின் நான் மனுஷன் வெளிவந்து முடியாது. அந்த குஸ்தியில பிழைக்க வைத்தது பெருமான். ஈனமில் கிருமி செரு தெருன குஸ்தி, அது குஸ்தினா போர்னு அர்த்தம். என்ன போர்? அதும் தான் தான் போய் மொய்க்கும் அந்த கருவை தின்பதற்கு. அந்த மாதிரி அந்த கிருமிகள் தின்னாதவாறு அதை நின்றும் பிழைக்க வைத்தன் பெருமான். பிழைத்தும் இது அப்படியே வாங்கியது ஒரு சித்தாந்த சாத்திரம் பதினால ஒண்ணு. அது எது, என்ன சாத்திரம் தெரியுங்களா? போற்றி பகருடைய பதினாலு சாத்திரம் உமாபதி சிவம் பாடியது ஏழு நூல்மாங்க அல்லது எட்டு நூல்மாங்க வச்சுங்க, அத போற்றி பகருடைய உமாபதி சிவம் பாடு. அதுல ஒரு இடம், அதுலதான் அந்த கேவல சகல சித்தத்தை விளக்குற இடம் அந்த இடம் தான் போற்றி பகருடைய தான். கேவலத்தில் ஆன்மா எப்படி இருந்தது, சகல நிலையில் எப்படி ஆன்மா இருக்கிறது, இனி சித்த நிலையில் எப்படி இருக்கும், அருமையாக விளக்கிய நூல் போற்றி பருடு. விஞ்ஞான பதம் கூட மேம்போக்காதான் அப்படி சூத்திரமா சொல்லிட்டாங்க. உட்காந்து நின்று வளர்க்கிறது அந்த நூல் தான். அதனால பதினாலு சாத்திரம் படிக்கணுங்கிறது. ஆமா ஐயா இதுல எத்தனை படிக்கலாம்னா பதினாலும் படிக்கும். இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பவாய் அதுல சொல்லி என்னவா, தந்தையினிடமாக தோன்றிய கரு தாயினிடமாக சென்ற உடனே அங்கே கிடந்த அனாதி உயிர். இது போட்டி பொருள், இந்த தாய் வயிற்றில் ஏற்கனவே இருந்த அனாதி உயிரினர் இவர். கிருமினர் ஈரமில் கிருமி செருவினில் பிழைத்தும் திருவாசகம். அவர் என்ன சொன்னார், அங்கே கிடந்த தாய் இல்லத்திலே வயிற்றில கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என்று இங்கு ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் புத்தியில அங்கே அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் அது உணவு இல்லாம கருது வைத்துக் கொள்ளிய. இது இந்த கரு வந்த உடனே ஆஹா வேட்டை வேட்டை அப்படின்னு போய் உட்கார்ந்து எங்கேனுமாக எடுக்கும் என யார் சார் காத்தனர், தாய கருக்குழியில் காத்திருந்தும் அந்த வயிற்றிடமாக பெருமானே நீயல்லவா காத்திருக்கிறேன். இல்லைன்னா அந்த ஆன்மா எங்க வர்றது, கிழிக்கிறது வெளியில. இது முதல்ல கிருமி இருக்குன்னு ஒத்துக்கிறியாட, ஒத்துக்கிறேன். தந்தையினிடமாக போனது ஒத்துக்கிறியா? ஆமா. அப்ப அந்த கிருமிகள் வந்து இவற்றை அழித்திருக்கலாம் அல்லவா, அழித்திருக்கலாம். அழிக்காமல் எப்படி இருந்தது உடல் இயற்கை, அந்த உடல் இயற்கையை கொடுத்தது எது, இயற்கை. உடல் இயற்கையை கொடுத்தது சீ கொடுத்து இன்னொரு இயற்கை.

0: நீ இயற்கைங்கிற, நான் இறைவன்கிற, போற நீ எக்ஸ்னு வச்சுக்கிடா. ஆங்கிலேயர் வருகையினால எக்ஸ்னு வச்சுக்க, நீ இவர் இயற்கைன்னு வச்சுக்கிட்டோம், நான் இறைவன் வச்சுக்கிறேன். ஓய அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பதியால் எங்கேனுமாக எடுக்கும் என்று இந்த சந்தேகமாக வந்த கரு தாயினிடத்துக்கு போன உடனேயே ஏதேனும் அழிக்கணுமே உடம்ப சொல்றமில்ல, அந்த வீட்டை திறந்து போட்டு வந்துட்டா, நான் இப்படி போய் மறந்து இருந்துட்டேன், ஒழுங்கு சாத்துறா ஒழுங்கு சாத்துறா அப்படிங்கிறாங்கல்ல தாய்மார். அது மாதிரி சந்தேகமாக வந்த கரு அந்த தாயத்தில் வந்துட்டுப்பா, ஏன்னா அந்த கிருமியை வந்து அது பற்றி சாப்பிட்டுப்பா, அதனால அங்க போயிருந்து காயக்கரு குடியில் சித்தான் சாத்திரம் இப்படி எல்லாம் விளக்குது. ஒளியும் ஒளியும் நல்லா கிடைக்குது, சித்தான் சாத்திரம் ஒளியும் ஒளியும் காட்டலாமே. காயக்கரு குடியில் காத்திருந்தும் அப்படி செய்ததுனால பெருமானியம் தோன்றினேன், இல்லைன்னு போயவே போயிருப்பேன். அதுதான் ஐயா இதை யாராவது முன்மொழிந்தவர்கள் இருக்காங்களான், மொழிந்தால் அந்த உரு தெரிய காலத்தே உள் புகுந்து உளம் மண்ணி கருத்திருத்தி ஊன்புக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு சங்கடம், கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி நேயானை சித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் செல்லை கண்டேன். திருவாசகம் உருத்தெரிய காலத்தே, இப்ப அஞ்சு ரெடி எஸ்ஐக்கு தயாரா இருக்கிறோம், எப்ப இன்னைக்கல்ல அன்னைக்கு என்ன ஆச்சுன்னாரு, இன்னைக்கு இந்த எஸ்ஐக்கு தயாரா இருக்கு சார் நினைக்கிறேன். உன்னை எஸ்ஐக்கு தயாரா இருக்கிற விட்ட உடம்பே கொண்டாந்தது யார் தெரியுமானார், எங்க அம்மா அப்பா. அம்மா அப்பாவுக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க தெரியுமாடா அப்படின்னாரு, எங்க தாத்தா அவங்க தாத்தா, தாத்தா அவங்க தாத்தா, தாத்தா அது என்ன ஆதி பகவன் முதற்றே உலகு போற தாத்தாவுக்கு தாத்தாங்க, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தா தாத்தா, ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்பா திருவள்ளூர் தான் முடிவா போறீங்களா, சிங்கம் இல்ல முதல் அதனால கிருமி செருவினில் பிழைத்தும். அந்த கிருமியினுடைய போராட்டம் எதற்குன்னு கேட்டா அந்த கருவை தின்றுவிட வேண்டும் என்று, அப்படி தின்னாதவாறு காத்தம். அப்புறம் சரி தாண்டிச்சு ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசம் பத்து மாசத்தையும் பண்ணது திருவாசம் ஒண்ணுதான் இல்ல, ஒரு மாசம் ஆச்சு என்ன ஆச்சுன்னா, ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் என்ன, ஒரு மதி தாண்டியின் தாண்டிக்காய்ங்கிற நான் பார்க்கல தான், அந்த தாண்டிக்காய் மாதிரி தாய் வயிற்றுல அது தோன்றுமா, எது உருவெடுக்குமா, எது தந்தையிடமாக வந்த கரு அந்த சின்ன பிள்ளையில தோன்றும் போது முதல்ல என்னன்னு கேட்டா, சின்ன எத்தனை எசைக்கு தயாராயிடுமா, கொஞ்சம் மேல எசைக்கு தயாரா வேணும், அதனால இந்த தாண்டிக்கா மாதிரி இருக்குமா, அது எப்படி இருக்குமா என்னன்னு தெரியல, விளங்காதுங்கிறதுக்காக தான் அவங்க ஓமி சொன்னாங்க, ஓமியும் விளங்கல, அவ்வளவு ஞானம் நமக்கு என்ன பண்றது. அந்த ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் என்னன்னாரு, அது மாதிரி வந்து சேர்ந்து ஒரு சின்ன முட்டை வடிவமா வரும்போது சரி, அது முட்டையா அப்படி சேர்ந்தா சரி, சப்போஸ் அப்படி ரெண்டு இது இப்படி சேர்ந்து இப்படி சேர்ந்து வச்சுங்க போயா போச்சு, பொண்ணு மேலாம் போடும் கண்ணுகாது அல்லது கண்ணுகாது எல்லாம் பிறந்த தொலைவு, அது எதுக்கு என்ன சனி, இதுவே சனிங்கிறோம் சொல்லவா, சனி எதுக்கு வந்ததோ அப்படிலாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம், வாங்கி எல்லாம் அம்மாவை கேட்டா தெரியும் இல்லை இப்போ பரவாயில்ல, அதெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த பய பிறக்கிறதுக்கு படாத பாடம் இல்லை, சனியும் பிடிச்ச பய சனி முடியும், அப்ப வயிற்றுல இருந்தும் வருத்துறேன் இப்பவும் வருத்துறேன் என்னையும் வருத்துறேன் முக்கியத்த அப்படின்னு, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நல்ல வேலை தாண்டிட்டோம், எல்லாம் 60 தாண்டிச்சு இல்லை அப்புறாதியா இருக்குது இருந்தா சொல்லுவாங்க இப்போ. எனவே அந்த இருமை இருமைன்னு கேட்டா அந்த ரெண்டா பிறந்தாலும் போச்சு, தூங்கையில வாங்குறவங்க சுழி மாறி போனாலுங்கிறமே அங்க ஒன்னா அப்படி திரண்டு வரும்போது ரெண்டும் ஒண்ணு தானா புடுவிட்டாலும் போச்சு, அது புடாம கொண்டு வந்தது அம்மா விடமாக. சரி ரெண்டு மாதம் ஆச்சு, இருமதி விளைவின் ஒருமதியில் ஒருமையில் பிழைத்தும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 21 முதல் 30 வரை.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 67 பதிகம் 5 பாடல், பொக்கமாய் நின்ற. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு கொண்டீச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம்.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவாழ்வொழிப்புத்தூர். பண் தக்கராகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

திரு ஆலவாய். பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடந்து அப்பால் உள்ள துவாதசாந்தம் எனப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக்கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப்புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புத கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய்ச் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க வண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லார்க்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குறிஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றாசியர் நெடுமாறர், மங்கையர்க்கு அரசியார், குலச்சிறையார் பெருந்தொண்டாற்றிய பெருநகர். திருவாலவாய் திருநகருக்கு எழுந்தருளிய ஞான போனகராம் ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கு அரசி என்று எடுத்து எண் திசை பரவும் ஆலவாய் இதுவே என்று பாடிய திருப்பதிகம் பண் புறநேர்மை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திரு ஆனைக்க சிலந்தி யானை ஜம்பு முனிவர் பூசித்த தலம். பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்றான நீர் கருவறை சிவலிங்கமூர்த்தத்தின் கீழ் ஊற்று எடுத்து பெருகுவதாலும் மூர்த்தியே அப்புலிங்கமூர்த்தியானதாலும் இத்தலம் அப்புவிற்குரியதாக போற்றப் பெறுகிறது. எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி ஆனைக்கா அண்ணலை உச்சிக்காலத்தில் பூசிக்கும் நிகழ்வை போற்றும் வகையில் நாள்தோறும் உச்சிக்கால பூசையில் சிவாச்சாரியார் அம்பிகை சன்னதியிலிருந்து பூசைக்குரிய உபகரணங்களோடு புடவை கட்டி வருவது, இறை வழிபாடு செய்வது என்பது இன்றும் நாம் காணக்கூடிய காட்சியாகும். கோச்செங்கட் சோழனோடு தொடர்புடைய தலம். உறையூர் சோழன் காவிரியில் தவறவிட்ட முத்தாரத்தை திருமஞ்சன குடநீர் வழியாக தம் திருமுடியில் ஏற்றருளிய பிரான் ஆனைக்கா அண்ணல். நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பஞ்சப்பிரகாரம் வேறு எங்கும் காண்டற்கரிய கவினுடையது. கொள்ளிடம் காவிரி இரண்டிற்கும் இடையில் உள்ள ஆற்றடைக்குறையில் அமர்ந்த பிரான் வெண்ணாவல் அரசு. ஆறு ஆதாரத்தலங்களில் சுவாதிட்டானத்திற்குரியதாக போற்றப் பெறும் தலம் திரு ஆனைக்கா. தமிழ் வேதச்சோதி என்று முருகப்பெருமானை அருணை முனி போற்றி துதிக்கும் திருப்புகழ் பெற்ற அற்புதமான பதி. கச்சியப்ப முனிவர் பெருமானருளிய ஆனைக்கா புராணம் அருங்கலச் செப்பு ஆம். சிராப்பள்ளி குன்றுடையானை செந்தமிழ் மாலைகளாற் போற்றிப் பரவிய சிறபுறக்கோன் திருஞான சம்பந்த பெருமான் திருவானைக்காவிற்கு எழுந்தருளி வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளைப் போற்றி துதித்துப் பாடியருளிய திருப்பதிகம் வானைக்காவில் என்பதாம். பண் கௌசிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புத்தூர். பண் தக்கராகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு இந்திரநீல பருப்பதம் பண் இந்தளம் திருச்சி

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: தலம் திருநனிப்பள்ளி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருவன்னியூர்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருநல்லூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

பொங்கம் குரா மகிழ் சண்பகம் கொன்றை வன்னி மறுவமரு நெழ்கொடி மாடம் மலிமறையோர்கள் நல்லூர் உருவமரு பாகத்து உமையவள் பாகனி உழ்குதுமே உருவமர் பாகத்து

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திரு பாச்சிலாச்சிராமம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கராகம், இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அன்னை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அன்னை பத்து.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பகற்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கல் உண்ணாமை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் கல் உண்ணாமை. கழுநீர் பசிப்பெரில் கழுநீர்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பரணதேவ நாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் ஒன்றுரைப்பீர் போல பல உரைந்திட்டோயாரே, ஒன்றுரைப்பீராயினும் ஒரு துணையாம், ஒன்றுரைத்து பேரறவல் போல்டு பெருந்தலையில் உள்ளுழலும் பேரறவல் போனல் பெற

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க்கை தண்ணரே.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் குறிஞ்சி 4வது கட்டளை. வம்பார் குன்றம் என துவங்கும் திருப்பாடல்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் தேவார பலன்கள். வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அப்பர் சுவாமிகள் முன்ன ஒரு பாட்டுல சொல்றார், கோயிலை சுத்தப்படுத்துவதை விட, கோயிலுக்கு மாலை கட்டி போடுவதை விட, கோயிலுக்கு விளக்கேற்றுவதை விட அவனுக்கு பாட்டு பாடிவிடு, அதற்கு அவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே இல்லை என்றுதானே சொன்னார் சுவாமி. அதனைத்தான் பாட்டு அவி என்று சொல்கிறார் திருஞான சம்பந்தர். அது சாப்பாடு அவனுக்கு. என்று என்னைக்கு நான் படித்தேனோ அன்னையிலிருந்து நான் கோயிலுக்கு போய் பாட தவறுவதே கிடையாது. கோயிலுக்கு போய் பாடாத நாளே கிடையாது. பேசாத நாளெல்லாம் பெறுவான், ஒரு நாள் கூட ஓய மாட்டேன். இன்னைக்கு கூட கந்தகோட்டத்துல போய் சிவலிங்கத்துக்கு போய் ரெண்டு பதியும் சொல்லி, முன்னெல்லாம் 10 பதியும் 15 பதியும் சொல்லுவேன். இப்போ பலவிதமான வேலைகள் ஆனதுனால ரெண்டு பதியமாவது சொல்லுவேன், தவறாம சொல்லிவிடுவேன். என்ன மழை பெஞ்சாலும் இடி பெஞ்சாலும் சரிதான், என்ன உடம்பு சரியில்லாம போட்டாலும் சரிதான், நிச்சயமா அந்த தண்ணியில போய் நின்று விடுவேன். ஆமா, இப்படி சுவாமி இப்படி எல்லாம் பாடி பாடி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த சாதாரி பண்ணை இந்த பெண் பாடி காட்டினாள். சாதாரி பண்ணில திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று எண்ணி பார்ப்போம். தமிழ் கொஞ்சுகிறது அந்த தமிழ்ல. சமீபத்துல ஒருவர் என்ன பண்ணினார், ஒரு நல்ல விழுபெரிய புத்தகம் ஒன்று கையில கொண்டாந்து கொடுத்து, ஐயா நான் எழுதியிருக்கிறேன் கவி, இதனை பாருங்கள் என்று சொன்னார். யாரோ பெரிய ஆர்கள்லாம் அவருக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். வாங்கி பார்த்தா எதுகையும் இல்ல மோனையும் இல்ல அப்படி ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கு பெரியார்கள்லாம் சாத்து கவி கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன பண்ணேன், ஒரு தேவார புத்தகத்தை அவர் கையில கொண்டாந்து கொடுத்து, ஐயா இதனை படித்து பாருங்கள், இதுல இந்த எதுகை எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படி ஒரு ரெண்டு மூணு பதிகை நீங்க படிச்சு விட்டு அப்புறமா எதுகை மோகனையோடு எழுதி கொண்டு வாருங்கள், உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அவருக்கு மூஞ்சி சுண்டி போச்சு. என்னடா யாராரோ பெரிய பெரிய மகா வித்வான்கள்லாம் சாத்து கவி கொடுத்திருக்கிறார்கள், ஒரு சின்ன தேவாரம் பாடுறவன் அப்படி சொல்லிவிட்டானே, என் மேல வருத்தப்படாதீங்க. நீங்க வசன நடையா எழுதிட்டு போயிருந்தீங்கன்னா நான் சொல்ல போறது கிடையாது. பாடல்கள் என்று எழுதி விட்டதுனால இந்த எதுகை மோனையே இல்லையே. இந்த சம்பந்தருடைய தேவாரத்துல எதுகையா வருது இல்ல, ரகர எதுகையில ஒரு பதிகம் பாடுகிறார் சுவாமி, சுரர் உலகு அப்படின்னு வந்ததுன்னா அந்தாண்ட திரமபுரம் வந்ததுன்னா அது எதுகையோட சரியா போயிடும். அந்த வரியோட சரியா போச்சு. பதத்துக்கு பதம் எதுக வருதியா, சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம், அந்த இடைன ரகரம் வந்துட்டு பாருங்க ரெண்டாவது எழுத்து, அதுதான் எதுகை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அவ்வளவு தமிழ் போராது. சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம் முரணிய அரணமதில் முப்புறமெறிய விரவு வகை சரவிசைகள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் நிறை நிறைகள் வருசுருதி சிறவுரையினால் பிரமனுயர் அறநழுகுள் சரணகிணை பரவவளர் திறமபுறமே. தமிழ் 7வது நூற்றாண்டு தமிழ் இது இல்லையா. ஆமா, இது இசையோடு பாடி வைத்திருக்கிறார் திருஞான சம்பந்த பூர்த்தி பெருமான். துறருலகு

இதுல ராகம் மாத்திரம் இருக்குன்னு நினைச்சு விடாதீங்க. நீங்க தாளமும் இருக்கு. எப்படி தெரியுமா? தாளம் சொன்ன சதுர்சரம் என்பது நாலு, திசரம் என்பது மூன்று, தண்டம் என்பது ஐந்து, மிஸ்ரம் என்பது ஏழு, சங்கீரணம் என்பது ஒன்பது இல்லையா? இப்போ இந்த நட இந்த மிருதங்கத்துல வர்ற சொல்லுக்கு சாமி என்ன சொல்றாரு? தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்ட தக்க தாக்கிட்ட. இப்படி ஒரு சொல்லு வரணும்னு நினைக்கிறார் சாமி. இந்த கண்டத்துல இன்னொரு சொல்லு தத்தகிட்டோம், அதுவும் கண்டம் தான். அதுக்கு அந்த மிகு சந்தோடு ஒரு பாட்டு வருது. இன்னொன்னு இதுவும் கண்டம் தான். தத்தா கிட்ட தாத்தா மூணு கிட்ட ரெண்டு மூன்று ரெண்டு அஞ்சு நிராமய பரபர அப்படின்னு ஒரு பாடல். இந்த பதிகம் பூரா இந்த தாளத்துக்காகவே சாமி பாயிருக்கு கிடையாது. அப்படி நம்ம சொல்றது தப்பு. சிவனுடைய பரத்துவம் சொல்வதற்குத்தான் அவர் தொடங்கினார். இதெல்லாம் அதுக்குள்ள வந்து பூந்துகிறது, அவ்வளவுதான். ஆமா, நாம நம்மளும் நம்ம மனைவியும் தங்கிறதுக்கு தான் ஒரு வீடு கட்டினோம். அதுல பேரன் பேத்தி மருமக அவன் எல்லாம் வந்து பூந்துக்கிறான், அவ்வளவுதான். ஆமா, சாமி வந்து பரத்துவம் சொல்வதான் அதை தொடங்கினார். அதுல இசையும் கருத்துக்களும் வரலாறுகளும் தானே வந்து புகுந்து கொள்ளுகிறது அந்த தேவாரத்துல. ஆமா, இப்படி ஏகப்பட்ட பதிகங்கள் இந்த ஒன்னு ஒன்று பதிகமா ஒன்னு ரெண்டு பதிகமா பாடி வைத்திருக்கிறார்கள். நமக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சில பேர் நினைக்கிறான், ஏண்டா இவ்வளவு பதிகம் பாடி வச்சான், இதை படிக்கவே முடியலையேன்னு. சென்னை டவுன்ல இவனுக்கு நாலு வீடு இவங்க பெரியவர்கள் வாங்கி வச்சிருந்தா பைத்தியக்காரன் வாங்கி வச்சான் சொல்லுவானா? பைத்தியக்காரன் என்ன ரெண்டு வீடு வாங்கி வைக்காம போனாண்டா அப்படின்னு அப்படித்தான் சொல்லுவான் இல்லையா? போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இல்ல பாடி வைத்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனாருடைய பதிகம் 96 காசட் ஆகிறது அந்த பதிகத்தை பூரா பாடுவதற்கு. ஒன்றரை வருஷத்துக்கு முந்தைய அதை தொடங்கினேன். தோடு செவியன்னு என் உடம்பு பத்தல, என் உடம்புல உள்ள வலிமை பத்தல. ஆமா, அது தெய்வீக நூல். அதுகிட்ட போய் நான் போட்டி போட முடியுமா? கடைசியில ஒரு நாலு பதியம் இருக்கும்போது இந்த நாலு பதியம் பாடுவேனா அப்படின்னு சந்தேகம் வந்துருக்கு எனக்கு. உடல் அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைக்கல. எப்படியோ கட்டப்பட்டு அந்த நாலு பதியத்தையும் அந்த நாலு கேசத்தையும் பாடிவிட்டேன். யாருக்காக? திருஞான சம்பந்தருக்கா இல்ல பிரம்மபுரத்தில் இருக்கிற ஈசனுக்கா? உங்களுக்காக தான் பாடி வைத்திருக்கிறேன். நீங்க பக்தியா கோயில்ல போய் கேட்கணும்னு வேண்டாம். நம்ம தமிழிசை, நம்ம மூதாதைகள் பாடியது, நம்ம மத நூல் அது. அதனை நாம கேட்கிறோம். அதுல வரும் எம்பிரான் எனக்க முதம் ஆவானும் அப்படின்னு வரும். கேளுங்க, அந்த அற்புதமான திருப்பதிகத்தை கேளுங்க. அந்த தமிழ் எப்படி போகிறது என்று சொல்லுங்க பாருங்க. அந்த தமிழ் அந்த பதிகத்தை ஓதினாலும் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றும் சொல்லுகிறார் சுவாமி. எம்பிரான் எனக்க முதம் என்று ஒரு திருப்பதியும். இந்த பதிகத்தை படிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மது பிரபுரத்தரின் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்து விவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல கடைந்தார். பொன்னடைந்த பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமில்ல, கட்டப்பட்டு சம்பாதிச்சுள்ளான். அதனால அனுபவிக்கிற இன்பத்தையும் அனுபவிச்சு உள்ளான். ஆனா நீ புண்ணியவானாகவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் சுவாமி. பொண்ணை படைத்தவன் போகத்தை பல படைத்தவன் புண்ணியவானாக இருப்பான் என்று சொல்லிவிட முடியாது இல்லையா? ஆமா, நீ புண்ணியவானாகவும் இருக்கிறாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். இந்த அற்புதமான திருப்பதிகத்தை உங்களுக்காகத்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். சுந்தர தேவாலயம் 25 காசட், மாணிக்க வாசகர் காசட் 8 காசட், திருவாசகம் முழுதும், திருஞான சமுதர் தேவாலயம் 96 காசட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு. ஓஹோ, நாவுக்கரசர் வயசை நாம எட்டுகிறதுனால இது நமக்கு வருகிறது போலன்னு எண்ணினேன். கூற்றாயினவாறு பதிகம் முழுதும் பாடிவிட்டேன். ஒரு எழுத்து கூட விடாமல் பாடியிருக்கேன். கூடிய வரலையும் பிழை வராமல் பாடணும். எழுத்து பிழையற கற்கின்றீர் என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். எழுத்து பிழையாக நாம ஓதக்கூடாது. ஒரு நாள் ஒரு போஸ்ட்ல எனக்கு வந்து பி சுவாமிநாதன் 10 ரூபாய் வந்ததுயா, நான் சொல்றது ஒரு 50 வருஷத்துக்கு முதி, பி சுவாமிநாதன் என்று வந்து விட்டது. எனக்கு நல்லா பழக்கப்பட்ட போஸ்ட்மேன் அந்த 10 ரூபாய் எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான். பி சுவாமிநாதனுக்கு ஒரு சுழி கூட போட்டான் அவனோ. அந்த மறுபடியும் நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போய் இல்ல நான் தான் சாமிநாதன் சொல்லி என்னுடைய பாஸ்புக் எல்லாம் காட்டி
அதுக்கப்புறம் அப்பன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர் கொடுக்க சொன்னார். 10 ரூபாய் காசுக்கு இந்த எழுத்து பிழை இருந்தால் செல்லலையே, ஆண்டவன்கிட்ட போகிற தமிழ் பிழை இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதனாலதான் நான் பாடும் பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் புத்தகத்தை வைத்துக் கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறார், எங்க பிழை வருகிறது அப்படின்னு. பிழை வந்து எந்திரிச்சு நுண்டுவாரு, நேர்த்தி விடுமா இருக்காள் அப்ப சொல்லு. அதனால நான் பிழையற பாடிவிட்டேன் என்று மாறுதட்ட தயாரா இல்லை, இருக்கவும் கூடும். அவரையும் தள்ளி என்னையும் தள்ளி கூட திருவருள் அப்படி செய்திருந்ததுன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. என்னுடைய முயற்சியிலே சிவனுடைய முயற்சியிலே அது பிழையற வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். நாவுக்கரசர் கூட ஒரு ரெக்கார்ட் பாடிவிட்டார், கூற்றாயினவாறு திருவதியில பாடப்பட்ட இன்னொரு குறுந்தகை ஒன்று, நாமார்க்கும் குடியெல்லாம் பதிகம் பூரா, பதிகம் போராத்தான் ஒரு எழுத்து கூட விட மாட்டோம். பர்சில இருந்து ஒரு 10 பைசா கீழே விழுந்தா விட்டுருவோமா, குனிஞ்சு எடுத்துடுறோம் இல்ல. அப்படி திருநாவுக்கரசர் பாடிய எழுத்துல ஒண்ணு விடுறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டா? ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் உரிமை உண்டா? விடுவதற்கும் உரிமை இல்லை, சேர்ப்பதற்கும் உரிமை கிடையாது. அப்படி ஒருத்தர் சேர்த்தாரு பாத்தீங்களா, பாடல்கள்ல வேற ஒரு பாடல்களை செருகி வைத்தார் அல்லவா ஒரு பெரியவர். அது இன்னைக்கும் அவருடைய கெட்ட பேரை வெளியாக்கிட்டு இருக்கல்லவா, வெள்ளி பாடல் என்று. அது அதை நான் விளக்கமா நான் சொல்ல தயாரா இல்லை, வேண்டாம் விட்டுறேன். அந்த கெட்ட பேர் அவருக்கு இருக்கிறதல்லவா, எழுத்த விட்டு பாடினா எனக்கும் அந்த கெட்ட பேர் வருந்தானே, வேற ஒரு எழுத்த சேர்த்தாலும் கெட்ட பேர் வருந்தானே, அது உங்களுக்காகத்தான் என்று. எனக்கு தான் தேவாரம் தெரியுமே, நான் தேவாரம் படிக்கிறதுனே வந்துட்டேனே, அதனால நீங்க எல்லாம் வாங்கி கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்க நூல் அது என்று சொல்லி இந்த சாதாரி பண்ணுல இப்படி நிறைய பதிகங்கள், கொஞ்சம் நஞ்சம் என்று சொல்ல முடியாது, அப்படி பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண் இதனை பாடி காட்டினாள் என்று சொல்லி அந்த நேரத்தோடு நான் நிறைவு பெற்றுக் கொள்வேன். எல்லோரும் பஞ்சாட்டரும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருநெல்வாயில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயாமாளவ கௌளை திருச்சி.

கோதிகை கோதியார் மதில் குட்டு அழித்தவரே, நீதியார் நெல்வாயிலார் மறை ஓதியார் எமது

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: சம்பந்த பெருமான் திண்ணிலகண்டி ஆழ்ப்பாணரை வைத்து பாடவில்லையே, இதுக்கு என்ன செய்தார்? தில்லையிலேயே அரியனுக்கு அரியனுடைய பதிக்கு வரணும்னு விண்ணப்பித்துக் கொண்டு அப்படி வந்தவர். இங்கேயும் கூட இருக்கிறார், ரெண்டாவது கூடவே ஆழ்வாசத்தை கொண்டு வருகிறார். எனவே மறந்திருக்க முடியாது. ஆனாலும் இவரை பற்றி இல்லை. ஒரே ஒரு சிறு குறிப்பு, இந்த பதிகத்தில் ஏழாவது பாட்டு கிடைக்கல. ஒரு கால் அந்த பாடலில் அவருக்கு அவரை குறித்திருந்து அது கிடைக்காம போயிருக்குமோ, அல்லது எப்படி குறிக்கவில்லை? இது ஐயமே என்று எழுதியிருக்கிறேன், அவ்வளோதான். ஆமாம், எனக்கு ஐயம் அவ்வளோதான். இனிமேல் காரணம் சொல்ல முடியல. அடியவர்கள் தம் பின் வருகின்ற அடியவர்களை அவ்வப்பதிகளில் வருகின்ற பொழுது குறித்தல் மரபு. எனினும் தென்னிலகண்டை ஆழ்ப்பாணர் உடன் வருகின்ற பொழுது தில்லையிலேயே விண்ணப்பித்துக் கொண்டும், உடன் வந்து தன்னுடைய ஊருக்கு வந்தவுடன் அடியனுடைய பதி இது என்று விண்ணப்பித்துக் கொண்டும் இருந்த பொழுதும் அவரை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லாதது பற்றி ஐயுறவாக இருக்கிறது என்றுதான் சொல்லுவேன். எழுதணுமா எழுத வேணாமா? எழுதாமல் இருக்க முடியாது. எழுதியது தெரியல என்ன காரணம். ஒரு கால் தவறி போன அந்த ஏழாவது பாட்டில் இருந்திருக்குமோ, இருந்திருக்க வேண்டும். அல்லது பல பதியம் கிடைக்கல, இங்கே என்ன ரெண்டு சில பதியங்கள் பாடி அதில் பதியந்தோறும் கூட வர்ணிச்சிருக்கலாம். யார யாழ்ப்பாணரையும் அந்த அம்மா மதன் சுவாமணியரையும் வாசிச்சிருக்கலாம். நம்ம செஞ்ச பாவம் எவ்வளவோ அதில் எத்தனையோ, அதில் இது ஒன்றும் கிடைக்கவில்லையா? ஆனால் தெரியல, இப்போ இருக்கிற பதியத்தில் இல்லை என்ற ஒரு குறிப்பை மன கனிவோடு மன வருத்தத்தோடு எழுதியிருக்கிறோம். ஆகவே அவரை பற்றி ஒன்றும் இந்த பாட்டில் ஒன்றுமில்லை. எருக்கத்தம்புலியூரில் படையார் தருபூத பகடார் உரிபோரு உடையார் உமையோடும் உடனாயிடு கங்கை சடையான் எருக்கத்தம்புலியூர் தருகோயில் விடையான் அடியேத்த மேவாவணிதானி. இந்த பாட்டில் இல்லை. இதே போல் பத்து பாட்டிலையும் இப்போ இருக்கிற பாடல்களில் இவர் தென்னிலகண்டை யாழ்ப்பாணரை பற்றி ஒரு குறிப்பா, அல்லது வெறும் யாழ்ப்பாணன் என்று கூட ஒரு குறிப்பு இல்லை. தெரியல என்ன விளங்கவில்லை பெருமானுடைய திருவுள்ளம் என்னன்னு. இப்படிப்பட்ட அதில் அருமையான பாட்டில் பாருங்கள், அடுத்த பாட்டில் கடைசியில் கலையான் அடியேத்த கருதா வினிதானி பெருமானுடைய திருவடி திரு இருக்கத்தம்புலியூரில் இருக்கிற பெருமானுடைய திருவடியை தொழுதால் வினைவாரா. அடுத்த பாட்டு அப்படியே தான், திரையார் சடையானி தே சேர திருவாமி என்றெல்லாம் சொல்லி நிறைவாக, ஏறார் எருக்கத்தம் புலியூர் உறைவாணி சீரார் தெழுகாலி திருவார் சம்பந்தன் ஆறா அருந்தமிழ்மாலை விவல்லார் பாராரவரியத்த பதிவான் உறைவாணி. அதனால் இந்த பதியத்தை நன்றாக பாடியவர்கள் மேலுலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் விரும்புமாறு இவர்கள் போய் சேருவார்கள். ஏன்னா இப்போ நாம் போகும்போது அங்கே இருக்கிற மேல் இருக்கிறாள்னா இவனும் வந்திருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா? அரா இது ஒரு நல்ல ஆன்மா, இந்த ஆன்மா நம்மோடு வந்து சேர்ந்தது என்று சொல்லி அங்கே இருப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சி பெறுவார்களாம். அப்படிப்பட்ட பெரும்பு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அந்த குறிப்போடு கூட தீயக்கத்தம்புலியிலிருந்து திருமுது குன்றம் செல்லுகிறார். திருமுது குன்றம் அது எது? விருத்தாஜலம்னு பேர். நல்ல அருமையாக பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் திருமுது குன்றம் என்று தான் பெயர் இருந்திருக்குது. இந்த பயலுவை மாற்றியிருக்காங்க சரிங்களா. முது என்பதற்கு முதுமை என்பதற்கு விருத்தம் விருத்தம், குன்றம் என்பது படமொழியில் அஜலம், எனவே விருத்தாஜலம்னு மாற்றி வளைச்சானு. இதெல்லாம் இப்படி ஆகணும் இப்போ திருமுது குன்றம் என்றே இருத்தல் வேண்டும். அருமையான தமிழ் பெயர்களை கெடுத்தார்கள். நம்மால் என்ன பண்ணுறேன், அரை விருத்தாஜலம்னு இப்போ இருந்தால் என்ன போச்சு, பழகி போச்சு சரிங்களா. அதையே மாத்திரான் நம்ம தமிழை ஆப்போம். மக்கு பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம அப்பா என் அப்பா ஓ அப்பா எல்லா அப்பாவும் இது என்ன சொல்லி அழைஞ்சோம், திருமுது குன்றம்னு அழைச்ச விடா ராஜா. இந்த பவிவாரை மாற்றித்தான் மீண்டும் நம்முடைய இருப்பிடத்துக்கு வர்றோம். அது கூட வரப்படாதா? வரப்படாதாப்பா? இது வெறியாடா? இது நெறிடா? நெறி வெறி என்பது என்ன? ஒரு அதிக பற்றின் காயற காரணமாக தப்பு செய்யறது. இது உரிய இடத்துக்கு வர்றோம் மீண்டும். இது கூடவா? இது நெறியப்பா, வெறி அல்ல. தமிழ் வெறி அல்ல, நெறி. என்ன பண்ணுறது? அங்கே இருக்கவங்க தமிழ் குடிமன் கூட எழுதலாம். அவங்க சொல்லி பேசி திருமது குண்டமெல்லாம் அப்படி மாற்றணும்னு சொல்லி பேசியிருக்காரு. எங்கள் புலவர் குழுவில் இன்னும் இருக்கார். அவர் அமைச்சராக இருந்தால் அவரும் ஒரு பிரின்சிபலாக தானே, மதுரையில் அவர் பிரின்சிபலாக இருந்தால் நாங்கள் திருப்பனால் இருந்தோம். புலவர் குழுவில் அவர் இருக்கிறார், நாங்களாம் எல்லாம் சேர்ந்தா இருக்கிறேன் செய்யணும். எனவே இப்படி திருமுது குன்றம் என்ற ஊர் இப்பொழுது விருத்தாஜலம், அந்த ஊருக்கு செல்கிறார்கள் எல்லாரோடும். அங்கே பதியம் பாடுகிறார். இரண்டு பதியம் இன்னைக்கு காலையில் நமக்கு போர்ஷன் முடிக்கணும், இரண்டையும் இணைத்து பாடி விடுவார். பாடினா நம்ம அதை முடிச்சுட்டோம்னா இன்னைக்கு காலையில் பத்து முடிஞ்சதுன்னு அர்த்தம். என்ன

வண்ணனதிடமாம் கொத்தார் மலர் குளிர் சந்தைய ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாரே வந்து அடிவீழ்ந்தரு முதுகுன்றடைவோமே தழையார் வடவிய வீதனில் தவமே புரி செய்வன் இழையாரிடை மடவாளோடும் இனிதா உரை விடமா மழைவானிடை முழவு அவ் எழில் வளைவாழும் நிறு எரிகள் முளைவாளரி குமிரும் உயர் முதுகுன்றடைவோமே விளையாததோர் பரிசில் வரு பசுபாச வேதனை உள் தலையாயின தவிரம் வருள் தலைவன் அது சார்பா கலையார்தரு கதிராயிரம் உடைய அவனோடு முளையாமதி தவழும் உயர் முதுகுன்றடைவோமே சுரர் மாதவர் தொகு கிண்ணரர் அவரோதரை இல்லா நரரான பல்முனிவர் தொழ இருந்தான் இடம் நலமாய அதிரர்தரு அணிபார்க்கலன் அவை கொண்டு பன்னாடும் முரசார்வரே மன மொயம்புடை முதுகுன்றடைவோமே அறையார்கள் அந்தந்தனை அயில் மூவிலை அழகார் கரையார் நெடுவேலில் மிசை ஏற்றானிடம் கருதில் மறையாயின பல சொல்லி உன் மலர் சார்ந்தவை கொண்டு முறையால் மிகே முனிவர் தொழு முதுகுன்றடைவோமே ஏவார் சிலை எயிலின் எயிலின் உருவாகி எழில் விசையற்கு

0: கண்டானுரை கோயில் மதுவாய சிங்காந்தள் மலர் நிறைய குறைவில்ல முதுவேகள் முத்து உதிரும் பொழில் முதுகுன்றடைவோமே இயலாடிய பிரமன் அறி இருவர்க்கு அறிவறிய செயலாடிய தீயார் உருவாகி எழு செல்வன் புயலாடு வண்டு பொழில் சூழ் புனர் படப்பை தடத்தருகே முயலோட வெண்கயல் வாய்தரே முதுகுன்றடைவோமே அருகரோடு புத்தர் அவர் அறியாரன் மலையார் மருகன் வரும் இடவக்கொடி உடையானிடம் மலரார் கருகு குழல் மடவார் கடி குஞ்சி அது பாடி குறிஞ்சி அது பாடி முருகன் அதே பெருமை பகர் முதுகுன்றடைவோமே முகில் சேர்தரு முதுகுன்றுடையானை மிகு தொல்சீர் புகழின் நகர் மறைஞான சம்பந்தன் உரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடிவை பத்தும் பகரும் அடியவர்கட்கு இடர்பாவம் அடையாவே திருமுதுகுன்றம் பண்குறிஞ்சி நின்று மலர் தோவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்தோவிற்கு என்றும் இன்பமே அத்தன் முதுகுன்றை பத்தியாகே நீர் நித்தம் ஏத்தோவிற்கு உய்த்தல் செல்வமே ஐயன் முதுகுன்றை பொய்கள் கட நின்று கைகள் கூப்போவேர் வையம் மதாமே ஈசன் முதுகுன்றை நேசமாகே நீர் பாசமலதோவ பாசவினை போவே மணியார் முதுகுன்றை பணியார் அவர் கண்டீர் பிணியாயின கேட்கட்டே தனியாவர் உலகிலே மொய்யார் முதுகுன்றில் ஐயாயன வல்லார் பொய்யாரிரவோர்க்கு செய்யான் அணியானே விடையான் முதுகுன்றை இடையாதே தூவார் படையாயின சோழ உடையார் உலக மே பத்து தலையோனை கத்த விரலூன்றும் அத்தன் முதுகுன்றை மொய்த்து பணிமீனே இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை உருகி நினைவார்கள் பெருகே நிகழ்வாரே தேரர் அவனரும் சேரும் வகையில்தான் நேரில் முதுகுன்றை நீ நின்று உள்குமே நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உரை வல்லார் என்றும் உயர்வாரே. சிற்றம்பலம்.
1: இப்பொழுது திருமுதுகுன்றத்தில் இருந்து நீலகண்ட யாழ்ப்பாணம் மதங்க சோழாமணியார் மற்ற அடியவர்கள் நம்முடைய சிவகாசி சிவனுடையார் கூட்டம் எல்லாம் இருக்க இந்த அருமையான பதிகத்தை அருளி செய்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். மத்தாவரை நிறுவிக்கட கடைந்தவிடமுண்ட கொத்தார்தர் மணிநீள் மொழி சுடர்வண்ணனது இடமாம். எங்கள் பெருமான் தேவர்கள் பொருட்டு இந்த திருப்பார்கடலை கடைந்த பொழுது நன்மையான பொருள்கள் வர அவரவரும் எடுத்துக்கொண்டார்கள், தீமையான பொருளாக இருக்கிற நஞ்சு வர விட்டு விட்டார்கள். அதை அருமையாக ஏற்று நமக்கு எல்லாம் அருள் செய்கின்ற பெருமான் சிவபெருமான். அவர் இருக்கின்ற இடம் இந்த இடம். அது எப்படி இருக்கின்றது? கொத்தார் மலர் குளிர் சந்தையில் ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாறு வந்து அறிவீழ்தரு முதுகுண்டடைவோமி. மணிமுத்தாறுங்கிற நதி அப்படியே அந்த கோயிலை வளமாக வந்து கொண்டிருக்கு. அந்த முத்தார் மணிமுத்தாறு நல்ல மலர்களையும் நல்ல மணிகளையும் கொண்டு வருகின்றது. வளத்தினால அவற்றை எல்லாம் கொண்டு வந்து பெருமானுக்கு வைத்து அந்த ஆறும் அடிபணிகின்றது அல்லவா. ஓடுகிற ஆறு கூட பெருமானை வணங்கி செல்கிறது என்று ஒரு அருமையாக அந்த பதியத்தை பாடுகிறார். இது அப்படியே முழுமையாக அந்த அந்த பெருமான் இருக்கிற இடம் இதோ திருமுதுகுன்று என்று அந்த அந்த அந்த மாதிரி அறிமுகப்படுத்துகின்ற பகுதியாக இந்த பதியம் முழுது அமைந்திருக்கிறது. நிறைவாக நாம் சொல்லுவோம் ஆறு இங்கே. அப்போ பாருங்கள் எட்டாவது பாட்டில் என்ன ஆறு இருக்கிறா இல்லை ராவணன் இருக்கிறான், ஒன்பதையும் திருமால் பிரம்மன் அறிய, பத்தில் சமணல் இருக்கிறாங்க, பதினொன்றில் முகில் சேர்தர் முதுகுன்றுடைய யானை மிகு தொல்சி புகழின் நகர் மறையான சம்பந்தன் உரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடிவி பத்தும் பகரும் அடியவருக்கு இடர் பாவம் அடையாவே துன்பமோ பாவமோ எவையும் வாரா என்று முடித்தார். அதன் பிறகு அப்படியே வளமாக வர்றாராம் எங்கே திருமுதுகுன்றத்தை. அந்த வளம் வருகின்ற பொழுது பாடினார் என்று சொல்லி இந்த பதிகத்தை அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய சேக்கிரா பெருமான். ரொம்ப இருக்கு குரல் அது சின்ன சீர்களில் மூன்று மூன்று சீர்களில் சொல்கிறேன். நின்று மலர் தூவி இன்று முதுகொண்டை நன்றும் ஏத்துவீர்க்கு என்றும் இன்பமே. வேற ஒன்றும் வேணாப்பா, கையில் ஏதோ ஒரு மலர் இருந்ததுன்னா என்ன மலராக இருந்தாலும் சரி எருக்கும் பூவாக இருந்தாலும் சரி எடுத்து போட்டு என்னமாப்பா நீ இருக்கிற என்னை பார்த்துக்கப்பா வேறு என்ன நான் செய்ய முடியும் என்று அன்போடு போட்ட

0: நிச்சயமா எல்லா துன்பமும் நீங்கும் என்று கூறி அந்த திருக்குறிக்குள் இருக்கு. ஒவ்வொன்றும் அப்படிதான், அத்தன் முதுகொண்டை பத்தியாகி நீர் நித்தம் ஏத்துவீர்க்கு குய்த்தல் சொல்லுமே, தினமும் வழிபாடு செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லி நிறைவாக அந்த பதிகத்தில் நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உறைவல்லார் என்று உயர்வாரே அப்படின்னா, திருமுதுகுன்றத்து பதிகமாக இருக்கிற இந்த பதிகத்தை எல்லாம் என்று மனதில் வைத்துக் கொண்டு ஓதுவர்களுக்கு என்னைக்கு நிலைபேறான செல்வம் கிடைக்கும். நிலைபேறான செல்வம் சீக்கிரம் உத்தி செல்வம், வீடு பேறு, வீடு பேறு கிட்டும் என்று சொல்லி இப்பொழுது திருமுதுகுன்றத்திலே இந்த ரெண்டு பதியங்க வலம் வந்து இந்த பதியத்தை பாடி
1: திருமுதுகுன்றம் முரசதிர்ந்தெழுதரு பண் சாதாரி திருமுக்கார்.
2: முரசதிர்ந்தெழுதரு முதுகுன்றம் மேவேய பரசமர் பட்

முழவமர் போழிலே முதுகுன்றமேவிய மழவிடையதே உடைய

கருதுவார் சிட்டர்கள் சேர்பெறுவாரே மூடிய சோலை சோழ் முதுகுன்றத்து ஈசனை

0: திருச்சிற்றம்பரம்.
1: எல்லாமல்ல பெருமானுடைய திருவுள்ளமக்கு எல்லா நலங்களையும் மேன்மேலும் மிகுவிக்குமாறு பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இன்று ஏற்று போற்றுவோருக்கு எல்லா நலங்களும் மேல்மேலும் பெருகுமாறு பெருமானுடைய திருவடியை வணங்கி இப்பொழுது இதை ஆரம்பிக்கும். திருமுதுகுன்றம், நம்ம காலையிலே எப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருமுதுகுன்றம் சென்று இருந்தாரோ அதே போல சில நாட்கள் அங்கே தங்குகிறார் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் குறிக்கிறார். எனவே இந்த இன்றைய நாளில் நாம் திருமுதுகுன்றம் தான் இருப்போம். பிற்பகல் பொழுதிலும் கூட பாடுகின்ற ஐந்து பதியங்களும் திருமுதுகுன்றத்து பதியமே. ஆதலால் திருமுதுகுன்ற பெருமானுடைய திருக்கோவிலில் இருக்கிறோம். திருமுதுகுன்றம் சென்று வந்தவர்கள் உங்களுடைய கண்களிலேயே அந்த உருவம் நிற்குமானால் அப்படி இந்த பிரம்மா கோவில் இருக்கும், இந்த பிரம்மா அந்த மணிமுத்தாறு போகும், இந்த பாலம் தாண்டா தான் இங்கிருந்து போகின்ற பேருந்துகளெல்லாம் அப்படி அந்த பாலம் தாண்டி அப்புறம் பேருந்து நிலையத்துக்கு போகும் இல்லை. அப்படி ஒரு கண்கள் அப்படி அகக்கண்ணால் காணுங்கள் கண்டு இப்பொழுது அந்த மணிமுத்தா அந்த ஆற்றுக்கு பக்கமாக இருக்கிற திருக்கோவில், திருக்கோவிலுடைய முன் கோபுரம் தான் நினைவு வருது. அதாவது நம்ம வழிபாடு செய்தால் தர்மயாதீன மகாசன்னிதான் என்ன சொல்வார் என்றால், வழிபாடு செய்தால் ஏதோ விருதாயலம் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் போராதுமாங்க. மீண்டும் அந்த திருக்கோவில் நினச்சிங்கன்னா இப்படி உள்ளே நுழைவது எப்படி, விநாயகர் எங்கே எழுந்திருக்கிறார், மீண்டும் எப்படி நேராக வந்து பலமாக வந்தால் எப்படி என்னென்ன பார்க்கலாம், அப்புறம் மீண்டும் உள்ளே நுழைகின்ற பொழுது பெருமான் திருமேனி ஓரளவாவது, சில திருமேனிகள் மிக உயர்ந்திருக்கும், திருப்பனந்தாளில் இருக்கிற திருமேனி மிக உயர்ந்த திருமேனி, கங்கைகொண்ட சோழபுரம் இன்னும் கேட்க வேணாம், தஞ்சை இப்படி கேட்கலாம், சொல்லுங்கள் ரொம்ப சின்ன வைசிரம் கோவில் ரொம்ப சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் திருமேனி இருக்கும். சீர்காழி ரெண்டுக்கும் நடுப்புற ரொம்ப உயர்ந்ததும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை அப்படி இருக்கும். இப்போ அது மாதிரி சிவலிங்க திருமேனி கொஞ்சம் மனசில் நிற்கணும். நடராஜா எங்கே இருக்கார், சிவகாமந்தூர் எப்படி, அவர் அப்படியே வந்தோம்னு சொன்னால் அவர் இருக்கும்போது இப்போ சுற்றுப்புறாரத்தில் தட்சிணாமூர்த்தி எப்படி குருமூர்த்தி இருக்கிறார், அப்புறம் அப்படியே மூலில் வருகின்ற பொழுது முருகப்பெருமான் அப்படிலாம் வழிபாடு, அவர் அப்படியே வருகின்ற பொழுது சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் இருப்பார் அப்படி இருக்கும். அப்படி வந்தவுடனே சில இடங்களில் அம்மன் கோவில் வேறாக இருக்கும் உள்ளே இருக்கும் அப்படி அம்மன் கோவில், அப்புறம் பெருமாட்டி தரிசனம் பண்ணிட்டு மேலே வருகிறோம் என்றால் ஏறத்தால் அந்த திருக்கோவில் சென்றால் மீண்டும் நினைவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது அந்த மாதிரி நம்மளால் இயலலை. ஏன்னா நம்ம லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணி ஒரு நாளைக்கு 20 தளம்னு போயிட்டு போகிறோம், போகும்போது அந்த தளத்தை நெரிச்சா போதும் அவர் ஒரு ரவுண்டு வந்துட்டா போதும் என்று இருக்கே தவிர நம்ம அமைதியாக கும்பிடுகிற பழக்கம் இல்லை. ஏதோ நாங்கள் திருப்பனந்தாளில் இருந்ததுனால எல்லா தலங்களும் பார்க்க முடியாத புண்ணியம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் மனசில் வரும்படியா இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மனசில் வரும்படியாக இருக்கணுங்கிறது, நீங்கள் மனசுலன்னா மீண்டும் அப்படி நினச்சா எல்லாம் தெரியணும், அப்படியே வந்து அகக்கண்ணால் கண்டுகளுது. அந்த அளவுக்கு போகணும்னா நமக்கு ஒரு முறைக்கு இருமுறை அல்லது போன பொழுதாவது நம்ம அமைதியாக இருந்து வழிபாடு செய்தால் போதும். நம்ம எங்கே அப்படிலாம் முடியுது, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 தளம்னா 10 தளம் போட்டு போகிறோம். இதில் சாயந்தரம் வந்த சமயத்தில் சில பேருக்கு இந்த காஃபியெல்லாம் தம் கட்ட முடியும், சில பேருக்கு முடியாது, அதில் ஒரு எரிச்சல் வரும். ஏன்னா ரெண்டு விதமான முகப்பு இருக்கும். நாங்களும் போகும்போது சொல்லுவோம், இந்தபடியா இன்றைக்கி காஃபிக்குன்னு நிறுத்தினீங்க தொலைஞ்சது, ஒரு தளம் போச்சு. ஆமாம்மா, அதனால் சரி சாப்பிடாமல் போனோம்னா என்னையா ஒரு காஃபி கூட சாயந்தரம் சாப்பிட முடியலையா என்று திட்டம் அழைச்சிட்டு போனவங்களை இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சிவசிவ சபை குறிப்பு ரெண்டும் நீக்கி விடுங்க அல்லது ஏற்க என்ன வச்சுங்க. ஆனாலும் எனக்கு என்ன பண்ணோம்னு சொன்னால், வெளியில் போனால் நமக்கு இருக்கிற சௌகரியம் முழுதும் பார்க்கப்படாது தான். இப்போ இங்கே எப்போதும் தான் காஃபி சாப்பிட்டுருக்கோம், எப்போ தான் வர சாப்பிட்ருக்கோம், அன்றைக்கி வரோம் போனால் போயிட்டு அதனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இல்லை பஸ்ஸை விட்டு நிறுத்தாமல் காஃபியை வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, பரவாயில்ல ஒன்றும் திங்காது, கிளப்பில் விட்டோம் தொலைஞ்சுது. ஏன்னா ஆமாம் அது ஒன்று சாப்பிட்டா பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம்னு போகும் இப்படி போகும். இது மாதிரிலாம் சங்கடங்கள் இருக்கும். இந்த அழைச்சிட்டு போகிறவங்களுக்கு வருகின்ற சங்கடங்கள் பல இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் அப்படித்தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் முன்னுடைய ஞானசம்பந்த பெருமாள்லாம் அமைதியாக நடந்து போய் அருமையாக அடியாரோட சூழ வரவேற்பனை வரவேற்று அப்படிலாம் அவங்களுக்கு பாடும் பணியே பணியாரு வாங்கிற மாதிரி இந்த வழிபாடு செய்வதுதான் பணியே அவர்களுக்கு. நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு எத்தனையோ பணிகளுக்கு இடையில ஏதோ ஒரு நாள் போய் வளம் வந்துட்டோம் வந்து தேவலாம் போகலான்னு போகிறோம். நம்முடைய நிலைமை வேறு, அவங்க நிலைமை வேறு. அதனால இப்போ திருமுதுகுன்றத்திலே அது மாறி போடுறது திருக்கோபுரத்திலே உள்ளே நுழைந்து பெருமான் திருமணிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடுகிறார் அப்படின்னு. இது சாதாரி இது மாதிரி திருமலி மதுரை சிறு அதே தான் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கு. நாம் ஒரு 10 பதிகத்தை நல்லா இந்த மாதிரி மூர்த்திகளை வைத்து பார்த்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் நாமே இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இழுத்து இழுத்து பாடலாம். அதனால் முரசதிந்தெழுதரு முதுகுன்றம் மேவிய பரசமற்படையுடையீர் உமை பரவுவார் அரசர்கள் உலகில் ஆவாரே. இந்த வானவர்கள் தானவர்கள் அது அது நட வேற, ஏன்னா அது நீளமான படம். வானவர்கள் தானவர்கள் வாகைப்பட வந்ததொரு மாகடல் விடம் நீண்ட பாட்டு, ஆனா சாதாரி தான். ஆனா இது முரசதெந்தெழுதரு முதுகுன்றமீவிய பரசமற்படையுடைய ஆனா ரெண்டும் சாதாரி தான். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சோம்னா நாம அப்படி வரலாம் சரிங்களா. இவங்க மாதிரி வர முடியாது, பாஸ் மார்க் வாங்கலாம். ஏதோ 34 மார்க் வாங்கி ஒரு மார்க் தொலைஞ்சு போகுதுன்னு போட்டு பாஸ் போட்டுடலாம் சரிங்களா. அந்த மாதிரிதான் ரொம்ப அருமை. இதுல இது மாதிரி முன்னிரண்டடி என்னன்னு கேட்டா பெருமானை அழைக்கிறார் படையுடையூரே பரசமர் படையுடையீரே. அடுத்த பாட்டுல பாருங்க, பையரவு பைய அறவம் அசித்தீரே இடுப்புல பாம்பை அணிந்திருக்கின்றவரே. மூணாவது பாட்டுல மழவிடை அது உடையீரே அருமையான ஆணையத்தை உடையவரே. அடுத்த பாட்டுல உருவமர் சடைமுடியீரே அழகான சடைமுடிய உடைய பெருமானி என்றெல்லாம் இப்படி பிடித்து அழைத்து அவர் கேட்கிறார். அப்படி உடையவர் உமை பணிபவர் என்னென்ன பயன்பெறுவார் அப்படின்னா, உமை பணிபவர் முதல் பாட்டுல அரசர்கள் உலகில் ஆவார். திருமுதுகுண்டத்தில் இருக்கிற பெருமானை வணங்கினால் உலகத்துல பேரரசராக விளங்கலாம் என்று. பேரரசராக அந்த காலத்து முடியரசராக அர்த்தம், இந்த காலத்து பிரதமரா இல்ல சரிங்களா. எனக்கு எனக்கு என்ன செஞ்சா தரியா இல்லைன்னா விளக்கட்டுமா, இந்த தர்றேன் தந்தா உனக்கெடுதல் தரலன்னா எனக்கெடுதல் என்ன செய்ய புரிஞ்சு நெருக்கி. இது அரசா, இது அரசு மல்ல இல்ல பேயின்னு அர்த்தம் அல்ல. அப்ப நான் ஆணையிட்டாலும் அது எல்லாம் பேரரசாக இருந்த காலம், அந்த மாதிரி அரசராக இருக்கலாம் எங்களுடைய முதுகுண்ட பெருமானை பணிந்தால் என்று முதல் பாட்டுல பயன் சொன்ன. அடுத்ததுல பையரவம் அசைத்தீர் உமை பாடுவார் நைவிலர். உண்மை வணங்குபவர்களுக்கு எந்தவித மனசுல நைவு ஏற்படாது, தொய்வு ஏற்படாது. நாள்தோறும் நலமே, ஒவ்வொரு நாளும் நலமாகவே வளரலாம் என்றெல்லாம் சொன்னார். அடுத்த பாட்டுல உமை வாழ்த்துவார் பழியோடு பகையிலர் தாமே. பழியும் இல்லை பகையும் இல்லை அல்லவா, பழி தன்னால் வருவது பகை பிறரால் வருவது அல்லவா. தன்னால வந்து கெடுதலும் இல்லை பிறரால் கெடுதலும் இல்லை அப்படிலாம் இருக்கலாம் சரி. அடுத்தது உன்னை ஏத்துவார் திருவுடு தேசினர் தாமே. தேசினர் தேஜஸ் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். திருன்னு தெரியும் செல்வம், செல்வமும் நல்ல ஒளி. என்ன ஒளின்னு கேட்டா, ஐயா இந்த சிவகாசியில சின்ன குழந்தையிலிருந்து மிகப்பெரியவங்க வரைக்கும் ஐயா பேர் சொன்னா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அப்படி, அப்படி ஒரு பெரிய ஒளி. ஆனா உலகமெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது அமைப்புடைய இல்லைங்களா. வாரியார் சொல்லிட்டு இருப்பாரு என்ன முகவரி கேட்டோம்னா, கிருபானந்த வாரி என்ன சிந்தாதிரி பேட்டை சென்னை 2 போடுங்க போதும் பாரு. ஏன் கேட்டா 88 சிங்கண்ண செட்டி தெரு அதெல்லாம் போட வேண்டியதில்லை, ஏன்னா நாடறிஞ்ச பாப்பானுக்கு போன வேண்டியதில்லைன்னு ஒரு பழமொழி. அது மாதிரி சில பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா சிங்கண்ண செட்டி தெரு போஸ்ட் ஆபீஸுக்கு எதிரில் சந்துக்கு பக்கத்தில் என்று இப்படி போகணும். ஏன்னு கேட்டால் அந்த ஆள் ஒன்றும் ஒளி இல்லைன்னு அர்த்தம். சார் வாரியார் சென்னைன்னு போட்டெல்லாம் தளரிட்டு வரும் சார் அப்படின்னு சொன்னால் பெரிய ஒளி பயம்னு அர்த்தம். ஆமாம், அட்ரஸை சுருங்க சுருங்க ஒளி அதிகம்னு அர்த்தம், அட்ரஸ் பெருக பெருக ஒளி இல்லைன்னு அர்த்தம். சீக்குவல் டு விட்டுருங்க இல்லைமா, நாமளே நாடி பிடிச்சிக்க வேண்டியதான் அவங்கவுங்களும். நம்ம ஒளி எப்படிப்பட்ட ஒளிங்கிறது சரிங்கன்னா சிவம். ஆகவே இப்போ இந்த மாதிரி நல்ல முதுகண்ட பெருமானை வணங்கினால் நல்ல ஒளி இருக்குங்க இல்லைங்களா. அந்த ஒளினா நல்ல எல்லாராலும் போடப்படுகின்ற பாராட்டுதலும் எல்லாராலும் அறியப்படுகின்ற தன்மையும் அப்படி சரி. இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு பாருங்க, 4வது பாட்டு கிடைச்சது. 6, 5, 6, 7, 3 பாட்டு கிடைக்கிற பாடல் கிடைக்கிற சரிங்களா. என்ன பண்ணுறது, அது நம்ம எப்படியோ 7 அது எழுதும் போது 7 அப்படியே கிடைந்து விட்டன விட்டு போயிடுச்சு அதனால போயிட்டு சரி. இனி 8வது பாட்டு ராவணன் இருக்கு, 10 முடியடைத்திய 10 தலைகளும் செய்கிறார் அல்லவா. முத்தி தருமையர் முதுகுண்டமேவிய 10 முடியடத்தீரே. 10 இங்க பொதுவா சொன்னாலும் யாருடைய 10, ராவணது 10, ராவணது 10 அல்லவா. 10 முகம் இது முகமும் போச்சு 20 தோளும் போச்சு அப்படிதானே. 10 தலை போச்சுங்கிறார், 20 தோல் போச்சுங்கிறமே. தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சீர். அந்த மலை எடுத்தானா பெருமான் பார்த்தார், ஏண்டா பயில உனக்கு நான் எல்லா வரும் நன்மையும் கொடுத்து உனக்கு நன்றி கிடையாது அல்லவா, அதனால பெருவரில் ஒரு ஊண்டு உண்ணாராம். தேரை நிறுத்தி மலை எடுத்தான் தீரம் இறைந்தும் இற்றதென்று உந்தி பெற 10 தலையும் கூட்டுதுன்னா. அங்கேயே இன்னொருத்தி வந்தா, ஏண்டி கையை என்னாச்சினாரு, நீ ஒன்று 20 இற்றதென்று உந்தி பெற 10 தலை 20 கை எல்லாம் ஒழிஞ்சது போடுங்க. இப்படியெல்லாம் இந்த இங்கே 10 தலை மட்டும் சொன்னார், 20 தோளும் சொன்னார் திருவாசகத்துல சரிங்களா. இப்படி எல்லாம் எனவே 8 ராவணன், 9 என்ன அது திருமால் பிரமன் காண முடியாமை, அதை வந்து வெளிப்படையா சொல்லாம சொல்லியிருக்கார். முயன்றவர் அருள் பெறு முதுகுன்ற மேவியே இயன்றவர் அறிவறியினர். இயன்றவர் என்ன இயன்றவர்? அடியையும் முடியையும் காண முயலும் என்று முயற்சித்தவர்கள் இயன்றவர். யாரு? திருமால் பிரமன். அந்த பெயர் சொல்லிய தவிர அந்த கருத்து சொல்லிட்டார். எனவே ஒன்பதாவது பாடல்ல அந்த கருத்து இருக்குது. பத்துல என்ன இருக்கும்? தேரர் சமன் தேரர்கள் மொற்றால் மொழிதனி முதுகுண்ட மேவிய கட்டமன் தேரரை, எனவே சமணரையும் புத்தரையும் சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் அந்த நெறியாக அமைந்திருக்கின்ற அமைப்பு இருக்கிறது. இனி பதினோராவது பாட்டுல மூடிய சோலை சூழ் முதுகுண்ட சீதனை என்று சொன்னார். இதுல ஒரு அருமைப்பாடு பாருங்க. திருமுதுகுண்டத்தை மட்டுமே எடுத்து வச்சுட்டு பாருங்க. இந்த பத்து பாட்டிலையும் பத்து பாட்டிலையும் திருமுதுகுண்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பாடுறது. என்னென்னவெல்லாம் அடைமொழி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முரசதிர்ந்து எழுதரும் முதுகுன்றம் முதல் பாட்டு. திருமுதுகுண்டத்தில் என்னன்னு கேட்டா, நல்ல ஆங்காங்க இருக்கிற மக்கள் நல்ல முரசு கொட்டி இது கொட்டி நல்ல வீரத்தை பாராட்டி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பார்களாம். அது அப்படிப்பட்ட முதுகுண்டம். இப்ப என்ன வெறும் முதவரியா பாக்குறோம். ரெண்டாவது பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. நல்ல மொய்குழலாளுடன் முதுகுன்றம் ஏவிய, அங்க என்ன அம்மையப்பராக பெருமான் வீட்டிருக்கின்றான். அதோட சரி அப்படிப்பட்டது. மூன்றாவது பாட்டுல முழவமறு கொடிலணி. முழவுன்னு என்ன? நல்ல மத்தளமெல்லாம் வாசிக்கப்படுமா. முன்ன வந்து முரசு வாசிக்கும்னார், இப்ப மத்தளம் வாசிக்கும்னார். சரி, அடுத்ததுல முருகமறு கொடிலணி முதுகுன்றம். முருகன்னா வாசனை. நீங்க பாத்தீங்கன்னா திருமுதுகுண்டத்துக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு இல்ல அன்னைக்கு போனா கமகமன்னு வாசனை வச்சுக்கிட்டே இருக்குமா. ஏன்? எல்லாம் சுற்றுப்புற சூழல்ல சோலைகள் இருக்கும், நல்ல மலர்கள் இருக்கும், நல்ல வாசனை. அதனால அருமையான நறுமணத்தோடு முது திருமுதுகுண்டத்தை வழிபாடு செய்யலாம். அப்படி எல்லாம் இருக்கும்படியான திருமுதுகுண்டம் என்று சொன்னார். அடுத்த பாட்டுல என்ன? முத்தி தரும் உயர் முதுகுன்றம். சரி சார், சோலை இருக்கலாம், மலர்கள் இருக்கலாம், இதெல்லாம் இம்மி பயன் போற கதிக்கு அப்படின்னார். அடாரா, எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவிலை. முத்தி தருகின்ற முதுகுண்டம் என்று அந்த முத்தி பேட்டையும் அறிவிக்கும் என்று சொன்னார். அடுத்தவர் முயன்றவர் அருள் பெறு முதுகுண்டம். நல்ல அருமையான அமைப்பு. சில இடத்துல நீங்க என்னதான் உழைச்சாலும் இந்த ஊர்ல ஒன்னும் பேர் வாங்க முடியாத சில்லற சேராதுப்பா அப்படிங்கல. திருமுதுகுண்டத்துல நீங்க எந்த அளவு முயற்சிங்க அந்த அளவுக்கு உயர தொழிலான. அப்ப தொழில்களில் தொடங்கணும்னா எங்க தொடங்கணும்? திருமுதுகுண்டத்துல தொடங்கணும். எப்ப? ஏழாம் நூற்றாண்டுல. இப்ப போய் தொடங்க முடியாது. இப்ப எப்படி இருக்குன்னு யாரு கண்டா தெரியாது. ஏழாம் நூற்றாண்டுல நீங்க எந்த தொழில் அங்கு போய் எடுத்தாலும் முயன்றவர் அருள் பெறுனர். எந்த முயற்சி நீங்க அறிவு துறையில எடுத்தாலும் சரி, தொழில்துறை எடுத்தாலும் சரி, அங்க போய் ஒரு தொழில போய் அமைச்சிங்கன்னா ஆஹா ஓன்னு பெரிய பேசாரும். அப்படியா இருக்க முடியாது திருமுதுகுண்டம் என்றெல்லாம் சொன்னார். இனி மொட்டாளர் பொழில் அணியினர். அது என்னது மொட்டு? முன்ன சொன்னா பாருங்க, முருகமர்னாரு, இப்ப மொட்டாளர்னாரு. மொட்டுனா அரும்புகள், அரும்புகள் மலரும்படியான கொடியில் உடையது. இப்படி எல்லாம் திருமுதுகுண்டத்தை பற்றி பார்த்தா, ஞான சம்பந்தர் கண்ட திருமுதுகுன்றம் என்று எடுத்தா சோலை சூழ்ந்தது, முயன்றவர்களுக்கு எல்லாம் முயற்சி கேட்ட பயனை தருவது, சரிங்களா, நறுமணம் உடையது. இனி முத்தி தருவது. முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு என்று திருநீட்டை பற்றி சொன்னது போல திருமுதுகுன்றமும் அப்படியெல்லாம் தரும். இப்படியெல்லாம் இருக்கின்ற திருமுதுகுண்டத்தை நிறைவாக என்ன பாட்டு? மூடிய சோலை சோல் முதுகுண்ட தீசனை நாடிய ஞான சம்பந்தன், நாடிய ஞான சம்பந்தன செந்தமிழ் பாடிய அவர் பழியிலர். யார் பாடுகிறார்களோ பழியின்றி இருப்பார்கள் என்று சொல்லி இந்த அருமையான திருப்பதியத்தை நிறைவு செய்தார்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: தலம் திருக்கோடிகா. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருப்பை

0: 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம் விளக்க உரை. வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதன் பின்பாக மிக அழகாக செடிகொள் நோய் உள்ளனவும் தீவினையும் தீர்ந்தொழிய சிந்தை செய்வின். நம்ம சிந்தை செய்யணும், ஆனா அந்த சிந்தை எதற்காக என்றால் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதன் பொருட்டாக என்று மிக அழகாக திரு கருப்பரியலூர், ஊர் பேரே பாருங்க, கருப்பரியலூர் இல்லையா, நமக்கு மேல் கொண்டு இனிமேல நம்ம கருவுக்கே வர வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு தலம், அந்த தலத்து பதிகத்துல சிம்மாந்து சிம்புளித்து அப்படின்னு வரும். அந்த பதிகத்துல எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேங்கிறது மகுடம். நம்ம அவரை நினைச்சா அவர் நமக்கு இனிமையானவரா இருப்பார் இல்லையா. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் என்று நமது அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கிறோம். அவரை நம்ம எப்போதும் இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால் எந்தாவது ஒரு வகையில ஒண்ணு ஜபம் பண்ணலாம், இல்லைன்னா அவருடைய புகழை பாடலாம், அல்லது பதிகங்களை கையால எழுதலாம் நோட்டு போட்டு, அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னா பதிக பொருட்களை இப்படி கேட்கலாம். அப்புறம் இது வந்து புகழ் நூல். அப்புறம் பொருள் நூலாகிய சித்தாந்த கருத்துக்களை கேட்டல், அந்த கேட்டதெல்லாம் வீட்டுல அந்த நூல்களை வச்சு சிந்தித்தல். அப்ப கேட்டல் சிந்தித்தல் ரெண்டும் தான் நமக்கு தெளிவை தரும். அதுக்கு அடுத்த நிலைதான் தெளிதல். தெளிஞ்ச அப்புறம் நெட்டை கூடலாம். ஆக அந்த இது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்ம அதை செய்யணும். அதுக்கு அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பூ பறிக்கிறோம், அவரை நினைச்சுக்கலாம். பூ தொடுக்கிறோம், அவரை நினைச்சுக்கலாம். கோயில்ல அவரை தான் நினைச்சு வழிபாடு பண்ண போறோம். இப்படியே தல யாத்திரைகள் செல்வது, தீர்த்தம் ஆடுவது, அது அமூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினாருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமின் தாய்மான சுவாமி சொல்றாங்க இல்லையா. அதனால அப்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. சரி, அடுத்து ஒரு பாடல்ல சொல்றாரு, நீற்றாரும் மேனியராய் நினைவார்தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும் இல்லையா. நல்ல திருநீற்றால் நிறைந்த மேனியை உடையவரது உடையவராய் அவரை நினைக்கணும், சுவாமியை நினைக்கணும். அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்துல நிறைஞ்சு இருப்பாரோ சுவாமி. நாம நினைஞ்சா நம்ம மனசுல அவர் நிறைஞ்சு இருப்பாரோ. அதோட மட்டுமில்ல, காற்றானை தீயானை கதிரானை மதியானை இதெல்லாம் எல்லாமாகவும் அவர் இருக்கின்றார். எட்டு பொருளா இருக்காருன்னு பாக்குறோம்ல, அட்டமூர்த்தி அதை சொல்றாரு. கருப்பரியலூர் கூற்றானை கூட்டுரைத்து கோல் விளையாளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறு என்று சொல்லுகின்ற. மொத்தத்துல திருநீர் நன்றாக அணிந்து அவரை மனசுல நினைச்சோம்னா அவர் நமக்கு கண்டிப்பாக நம்மை விட்டு அகலாமல் நமக்கு இனிமையாக இருந்து நமக்கு நன்மை பயப்பார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார். விருந்தாய சொன்மாலை கொண்டேத்தி வினை போக, இருந்தானை மனத்தினால் இணைந்தவாறு நமக்கு அவர் இனியவாறுன்னு அடுத்த பாடல். அதாவது புதுசா இப்பதான் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கல்வியில வெல்ல அடியவர்கள் புதிதாக அந்த சொல்மாலைகளை எல்லாம் கொண்டு அவரை வழிபடுகின்றார்கள், அவர்களுக்கு அந்த வினை நீங்குமாறு அனுக்கிரகம் செய்கின்றார் என்று ஆணித்தரமாக நமக்கு சுந்தரமூர்த்தி. படிக்கலாமா, படிச்சா என்ன நடக்கும், இன்னைக்கு படிச்சா என்ன நடக்கும், நாளைக்கு படிச்சா என்ன, நம்ம அதை யோசிக்கவே உன்னை படிச்சுக்கிட்டே இருப்போம். படிக்க வைக்கிறதும் அவர், இந்த புக்க நமக்கு கிடைக்கும்படியா திருமுறைகள் ஏற்றுல இருந்து செலரிச்சு போகாம கிடைக்க வச்சவர் அவர். இது இன்னைக்கு நூல் வடிவுல கிடைக்கும் மாதிரி செஞ்சவர் அவர். அதை நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி, இந்த உலகத்துல இருக்க எல்லார் கையிலும் திருமுறைகள் இருப்பதில்லை, அதனால அதை கையில கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அடுத்து அதை படிக்கணுங்கிற ஒரு குறிப்பு நமக்கு தர்றாரு. இவ்வளவுத்தையும் கொடுக்கிற சுவாமி கண்டிப்பாக ஓதுனால் அதற்கு உண்டான பலனும் தருவார். அதுல எல்லா அளவும் நமக்கு ஐயப்பாடு கிடையாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆக இந்த பூஜை செய்யணும், ஜபம் பண்ணணும், பதிகம் பாடணும் இல்லையா. அதுதான் இந்த இந்த பதிகத்திலயும் சொல்றாரு, செடிகள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீர்ந்து ஒளிய சிந்தை செய்மீன்கள் என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். அதாவது செடினா துன்பம், துன்பத்தை தரக்கூடிய நோய்கள். நோய்னா நிச்சயமா நமக்கு என்னதான் தரும், துன்பம் தான் தரும். அந்த நோய் உள்ள வரைக்கும் தீவினைகள், அதாவது நோயும் நீங்கணும் தீவினைகளும், வினையாலதான் நோயே வருது. அதனால அந்த வினைகளும் ஒருதலையாக நீங்குதல் பொருட்டு நாம அவரை சிந்தை செய்ய வேண்டும். எப்போதுமே அவரை சிந்திச்சுக்கிட்டு, சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை என்று சொல்றாங்க இல்லையா. அதனால அவரை இவரே தான் சொல்றாரு அதையும். அதனால அவரை சிந்தித்துக் கொண்டே நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே சொல்லி, அடுத்து பாருங்க நம்ம கேள்விப்படாத சொற்றொடர்களை வச்சு நமக்கு ஒரு இறைவனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்துறாரு. பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய பன்னாளும் பாடியாடி கரையார்ந்த கண்டத்தன் என் தோழன் முக்கண்ணன் குகுடி கோயில் உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரின்னு சொல்றாரு. அதாவது பறையாத வல்வினைகள் நீங்குவதற்கு அரிய வல்வினைகள். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பக்குவம் இல்லாத பிறவிகள்ல அறிந்தோ அறியாமலோ நம்ம நிறைய செஞ்சு வச்சுட்டு வந்துட்டோம், பல பிறவிகளை கடந்து வந்துட்டோம். ஆனா செஞ்சது புறம் பத்திரமா இருக்கு. அப்ப அந்த பறையாத வல்ல நீங்கவே நீங்காதன்னு நினைச்சிட்டு இருக்க வல்வினைகள், வலிய வினைகள் அதெல்லாம் பறைந்தொழிய, அதெல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படி பண்ணாலும் பாடி ஆடி. அப்ப எதுக்காக பாடுறோம்னா இதுக்காகத்தான். பல நாட்களாக பாடி ஆடி அவரை மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா அவர் நமக்கு வல்வினையை மெல்வினையாக மாற்றி தருவார் என்பதுல எல்லளவும் ஐயமில்லை என்பதை இந்த பதிகத்திலே நமக்கு தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக நமக்கு பாரும் நம்ம வினைகள் அழகி அழிந்திட நீள நின்று தொழுமீன்கள் என்று சொல்லுகின்றார். நீள நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கை தொழுவேன் என்று மற்றும் ஒரு இடத்திலே சொல்லியிருப்பார், அவரே பாடியிருப்பார். நீள அடிமையாக இருக்க வேண்டும், நீள நினைய வேண்டும் என்று அவர் நமக்கு பல இடங்களிலே சொல்லியிருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இங்கேயும் நமக்கு அஞ்ஞனம், நம்முடைய வினைகள் எல்லாம் அழகனும் அழியனும், இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாம இறைவனை வழிப நீள நின்று தொழ வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுலதான் நமக்கு சொன்னது இந்த மூப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லைங்கன்னு சொன்னதெல்லாம் இந்த பதிகத்துல. இந்த பதிகம் அதாவது திரு வேள்விக்குடியும் திருத்துருத்தியும் அப்படிங்கிற ஒரு பதிகம். அதுலதான் நமக்கு இந்த பாரும் நம் வினைகள் அப்படிங்கிறத சொல்லி நமக்கு தெளிவாக, அதாவது நம்முடைய வினைகள் எல்லாம் அழிய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் என்று சொல்கிறார். பாடணும் பரவணும் ரெண்டு விஷயம். பரவும் பரிசு ஒன்று அறியன் இவர் தான் பாடுவார் திருவையாறுல. ஆனா இவர் பரவும் பரிசு தெரிந்து பரவுனதுனால இவருக்கு ஆறு விலகி வழி விட்டது இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு. ஆனா இப்ப நமக்கெல்லாம் மழை பெஞ்சது தண்ணி நின்றுது நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி பதியங்களை தான் படிக்கணும். நீரால நமக்கு ஒரு வழி கிடைக்க வீட்டை விட்டே நிறைய பேர் வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டாங்க. இன்னும் சில இடங்கள்ல நீர் வடிந்த பாடே இல்லை, அப்படிதான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி பதியங்களை தான் நம்ம படிக்கணும். அப்படி அவர் பரவும் பரிசு தெரிந்தவர், ஆகையால் பாட வேண்டும். இறைவன் வந்து பாடுறத ரொம்ப விரும்புவார். அதனால பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள், அறிந்தோ அறியாமல் அவங்க செஞ்ச வினைகளை பூரா சுவாமி தீர்த்து வைப்பார் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து பந்தித்த வினை பற்றறுப்பானே, நம்மளுக்கு இருக்க வினையோட பற்றை அறுப்பார். முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமுன் எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவது என்று மிக அழகாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார். வினையெல்லாம் என்னைக்கு தீர, அப்ப நம்ம என்னைக்கு போய் பெருமான் அடையிற, வேணா இருக்கிற வரைக்கும் நிச்சயமா என்னதான் செய்யணும், பிறவிக்குத்தான் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் என்றுதான் அவரை சென்று அடைவோம் என்று ஒரு கேள்வியை எழுப்ப, உண்மையிலே அது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இல்லையா. அதனால மிக அழகாக அந்த கேள்வியை நம்மிடம் கேட்டு நம்மை யோசிக்க வைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த நீள நின்று தொழுமினும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நீள நின்று தொழுமின் நித்தலும் நீதியால் ஆளும் நம்ம வினைகள் அழகி அழிந்திட என்று மிக அழகாக சொல்லுகின்றார். வினை வந்து இப்ப நம்மை ஆண்டு கொண்டே இருக்கின்றது. அந்த நம்மை ஆளக்கூடிய வினைகள் எல்லாம் குறைந்து முதல்ல குறையணும், அதோட ஆளுமை வந்து குறையணும், அப்புறம் அது வந்து நம்மை விட்டு நீங்கணும். அதுக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். அந்த இறைவன் அருள் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நீள நின்று தொழுமீன்கள் என்று நமக்கு அதை சொல்லுவதன் மூலமாக வலியுறுத்தி சொல்லுகிறார். முறை நீள நின்றுனா நெடிது நின்று வழிபடணும், முறைப்படி வழிபடணும், நாள்தோறும் வழிபடணும். ஏதோ இன்னைக்கு ஒரு பயிற்சி அதனால நான் கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டேன், அதனால அதுக்குண்டான படிக்கத்தை படிச்சுன்னு விடக்கூடாது. வழிபாடுங்கிறது தினமும் பண்ணணும், முறப்படி பண்ணணும். அது நெடிது நின்று பண்ண அவசர அவசரம்ட்டு இந்த ரோபா மாதிரி ஒரு வழிபாடு பண்ணக்கூடாது. அத மனசு ஒன்றி ஒன்று இருந்து நினைமின்னு அப்பர் சுவாமி சொல்றாங்க இல்லையா, அதனாலதானே என்று வந்தாயின்னு அப்பர் நடராஜ பெருமான் கேட்டது அவரால் உணர முடிஞ்சுது. அது மாதிரி நம்ம மனசு ஒன்றி இருந்து வழிபாடு பண்ணலைன்னா அந்த வழிபாட்டால ஒரு பயனும் கிடையாது. ஏதோ அதையும் ஒரு வேலை மாதிரி செஞ்சோம்னா அதனால நமக்கு முழுமையான பலனானது கிடைக்காது. கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆனா முழுமையான பலன் கிடைக்காது. சரி, அடுத்து மிக அழகாக பல வினைகள் வந்து நம்மை மூடும், வென வந்து நம்மள எதையுமே செய்ய விடாம தடுக்கும். அதனால அதுக்கு முன்னாடி நீ வழிபாட்டை நல்ல முழுமையாக செய்து இறைவனை நாம் அடைய வேண்டும். அப்படி ஒரு நாள் என்றுதான் நமக்கு வாய்க்குமோ என்று அந்த ஒரு ஐயப்பாட்டோட கேட்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்து எண்ணி இருந்து கிடந்தும் நடந்தும் அண்ணல் என நினைவார் வினை தீர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. அவரை நினைக்கணும், எண்ணி அப்படிங்கறத நினைத்தல். அடுத்து என்ன சொல்லிருக்கு, இருந்து எண்ணுது. எண்ணும் போதே மனசும் நம்மகிட்ட இருக்கணும். ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம எண்றோம் சரி, ஆனா நம்ம மனசும் நம்ம கிட்ட இருக்கணும். அதான் எண்ணி இருந்து. சரி, நம்ம மீறி மனசு வந்து எங்கேயோ போகக்கூடாது. அதுக்கடுத்தால என்னது, கிடந்தும் நடந்து. என்ன செஞ்சாலும், நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் மரபாமை பொருள்னு பெரிய புராணத்துல சொன்னது போல நாம அதை என்ன செய்யணுமா, அவரை, அதாவது இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் அவரையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஓர்தல் அப்படின்னு சொல்லுவோம், அவரே தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி யார் நினைந்து கொண்டே இருக்க, சிவ சிவ சிவ சிவ சிவங்கிற அதை தவிர வேற என்ன, அதாவது வள்ளிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் சொல்லணும். கீழே விழுந்தா கூட ஐயோ அம்மான்னு சொல்லக்கூடாது, சிவசிவான் தான் சொல்லணும். அப்படியே அவரையே நினைந்து கொண்டு இருந்தோம் என்றால் அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய வினையை எல்லாம் அவர் நீக்குபவர், அவர் அறவடிவாக இருப்பவர் அப்படின்னு அவரை பத்தி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார் அப்படின்னு பாக்குறோம். ஆக அவரை பற்றியே நாம சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எண்ணி. அதை இருந்தும் கிடந்தும் நடந்தும் இல்லையா, என்ன செஞ்சாலும் அவரைத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது அந்த பாடலின் மூலம் நமக்கு சொல்லி, அப்படி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குமானால் நம் வினை தீரும், நம்முடைய வல்வினை மெல்வினையாகும் என்று சொல்லுகின்றார். அடுத்து வெய்ய வினையாய அடியார் மேல் ஒளித்து அருளி அப்படின்ட்டு, அதாவது அடியார்கள் மேல இருக்கக்கூடிய கொடுமையான வினைகளை எல்லாம் அவர் நீக்குகின்றார். நல்லா அவரை வழிபட்டோம்னா அதான் நம்ம செஞ்ச நல்வினை தீவினையில வெய்ய வினையாயன்னு சொல்லிச்சு. வெய்யனா ரொம்ப ரொம்ப கொடுமையான, நம்ம எந்த தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாம செஞ்சோமோ ஒரு வலிய வினையை செஞ்சுட்டு வந்துட்டோம், அதோட பலன் வந்து நம்மை தாக்கும். அங்க நாம் தாக்காமல் நம்ம என்ன செய்யறாரு, அவரு நம்மை காக்கின்றார் என்று நமக்கு அந்த பாடலிலே மிக தெளிவாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது இது வந்து தலம் வந்து திரு கேத்தீச்சரம், அதுல அதுலதான் இந்த கருத்தை நமக்கு சொல்றாரு. அடியார்கள் மேல அந்த வெய்யன கொடிய கொடிய வினைகளால் உள்ளதெல்லாம் முற்றும் ஒழிக்கின்றார் இல்லையா, மேல் ஒழித்து அருளி, அதான் அந்த அதை நீக்கிட்டு நமக்கு அருள் செய்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கத்து ஒரு நோய்கள் அடியார் மேல் ஒழித்து அருளி. இன்னைக்கு எல்லாரும் கொரோனா கொரோனான்னு பயந்துகிட்டே இருக்கிறோம். அந்த நோயெல்லாம் நீங்கணும்னா நம்ம அவரை சிக்குன்னு பிடிக்கணும். அருமருந்து அவர் இருக்கார், அவர் நாமம் மருந்து, அவர் கோலம் மருந்து, அவருடைய பாதம் மருந்து இல்லையா. அதனால அவரை நாம் நினைத்து வழிபட்டால் இந்த மாதிரி உடம்புக்கு, ஏன்னா பிறவி பிணியவே நீக்கும் போது இந்த உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்ப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத நாம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஊனத்து ஒரு நோய்கள் அடியார் மேல் ஒளித்தருளி அப்படின்ட்டு, அதாவது உடம்புல வரக்கூடிய நோய்கள் என்ன நோயா இருந்தாலும் அதையெல்லாம் அவர் நீக்கி விடுகின்றார் என்று மிக அழகா. இதை விட நமக்கு என்ன வேணாலும் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையோட நம்ம இதையெல்லாம் பாராயணம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நோயானது தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வினைகள் வந்து நல்வினை தீவினை இரண்டு வகையா இருக்கு. இது வந்து உயிரை பிணிக்கின்றது, பிணித்து ஈர்க்கின்றது. அகால பிணி வண்ணத்த வல்வினை என்று சொல்லுகின்றார். நம்ம நம்மளை வந்து பிணிக்கின்றது இந்த வினைகள் வந்து அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த வினை பயன்கள் இருதிறனா வந்துருது நம்ம கிட்ட. முன்னை பிறவியில செய்த சில வினைகள் இந்த பிறவியில வந்து வாட்டுதல் உண்டு அப்படிங்கிறது. அந்த முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூழும் என்று அந்த கருத்தை நமக்கு பதிவு செய். இப்ப நான் இந்த பிறவில ரொம்ப நல்ல ஒரு அருமையா யாருக்கும் எந்த துன்பமும் தராம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நம்மளே சொல்லுவோம், யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்தா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது நிச்சயமாக அவர்கள் இந்த பிறவியில் செய்ததாக இருக்காது, அதற்கு முந்திய பிறவிகளிலே அவர்கள் செய்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு தண்டனையாக இறைவன் இப்போது அந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இதுலதான் நம்ம அது ஒரு ஒரு பதிகம் உங்களுக்கு நான் சொன்னேன், குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே என்று சொல்ற. அதாவது ஒரு பொருளை எல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களை ஒரு கருவியை வச்சு குத்தி வழிப்பறி எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாத அவங்கள்ட்ட இருக்க உடைய பறிக்கிறது இல்லையா, அந்த சில சமயம் கொலை பண்ணிட்டு கூட ஜாமான் எல்லாம் களவாடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். இப்படி செஞ்சா அந்த அதுக்கெல்லாம் வந்து இந்த பிறவியிலேயே தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். இது வந்து பொறுத்து வச்சு அடுத்த பிறவி இல்ல, இந்த பிறவிலேயே அந்த துன்பமானது கிடைக்கும் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். கள்ளி நீ செய்த தீமை உள்ளன பாவமும் பறையும்படி தெளிதா எழு நெஞ்சமே என்று மிக அழகாக. நீ வஞ்சனையோட செஞ்ச தீமையெல்லாம் அதெல்லாம் உனக்கு நீ செய்த தீமையெல்லாம் பாவமா மாறி அது பூரா உனக்கு இப்ப துன்ப தருது, அது நீங்கணும்னா நீ அந்த புறம்பயத்துல இருக்க இறைவனை சென்று தொழு, புறம்பயம் தொழ போதுமே. ஓ அதான் மகுடம், அந்த பதிகத்துல உள்ள மகுடமே என்னது, புறம்பயத்துல போயி நீ வழிபடு அப்படின்னு சொல்றாரு. புறந்திரைந்து நரம்பெழுந்து நரைத்து நீ உரையா தளர்ந்து அறம்புரிந்து நினைப்பதாண்மை அரிது காணுது அகுதறியேல் திரும்பியாது எழு நெஞ்சமே. சிறுகாலை நாமுரு வாணியம் புறம்பயத்துறை பூதநாதன் புறம்பயம் தொழ போதுமே என்று சொல்லுகின்றார் இல்லையா. மிக அழகாக நமக்கு என்ன சொல்றாரு, தோல் அப்படியே தளண்டுரும், நரம்பெல்லாம் வெளியில அப்படியே தோன்றும், வாய் வந்து குளரும் இல்லையா, உரையால் தளர்ந்துன்னு சொல்லியாச்சு, வாய் வந்து குளரும். அந்த நிலை வந்ததுக்கு பின்பு நீ நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது அது பயன் இல்லாமல் போய்விடும். இதை அறிந்தால் நீ இளமையிலேயே, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்பவுமே ஆற்றுப்படுத்தும் இல்லையா, அவங்க எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அப்ப வந்து ரொம்ப ரொம்ப தளர்ச்சி இருக்கும். அதனால அவர் சொல்றாரு, இதை அறிந்து கொண்டு இளமையிலேயே ஊதியம் பெரியதற்கு. இது வந்து சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறது, அது மாதிரி புண்ணியத்தை சம்பாதிக்கணும், அந்த இதுதான் நமக்கு ஊதியம். இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுக்கு நம்ம எப்படி இறைவனை வழிபட வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதனால ரொம்ப நாளை ஒத்தி போடாம சீக்கிரமா விரைவாக புறப்பட்டு அவரை சென்று வழிபடு என்று நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி இந்த பதிகம் போறோம் சொல்லியிருக்காரு. முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடு மாதலின் முன்னமே என்னை நீதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது முன்னால முற்பிறவிகள்ல செஞ்ச அறியாமை உள்ள நெஞ்சமின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்ற, முற்பிறவில செஞ்ச வினை இப்பிறவில வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். மலமெலாம் அரும் இம்மையே மறுமைக்கும், அதான் மலமெலாம் அரும் இம்மை, எந்த பிறவி இந்த இம்மையிலேயே மலங்கள்லாம் அறுபட்டு பெறுது. மறுமைக்கும் வல்வினை சார்கில, அடுத்த பிறவிக்கு வினை வந்து சேராது. சலமெலாம் ஒளி நெஞ்சமே எங்கள் சங்கரன் வந்து தங்கும் ஊர், களமெலாம் கடல் மண்டு காவிரி நங்கை ஆடிய கங்கை நீர் புலமெலாம் மண்டி பொன் விளைக்கும் புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு சொல்றார். இவ்வளவு ஒரு உன்னதமான கருத்தை சொல்றாரு. இந்த பிறப்பிலேயே மலங்கள்லாம் நீங்குங்கிறார். ஒரு பிறவில மலங்கள் நீங்கிறது எவ்வளவு கஷ்டம், ஆனா நம்ம இப்படி தலையாத்திரை செய்யணும். இப்போதைக்கு நம்மளால வெளியே போக முடியாட்டாலும் மனதால பாவனையாலையும் தலையாத்திரை செல்வதாக பாவித்து கொண்டு அந்த தலத்து பதியத்தை படிக்கும் போது அந்த தலத்து சுவாமி அம்பாள் பேர சொல்லி அவங்க நம்ம முன்னால எழுந்தருளி இருப்பதாக பாவனையில நினைத்து கொண்டு பதிக பாராயணத்தை நாம் செய்யலாம். அப்படி அந்த அந்த மலங்கள் யாவும் இந்த பிறவில நீங்கி அடுத்த பிறவிக்கு வலிய வினைகள்லாம் வராது, அப்ப துன்பமே கிடையாது. சங்கரன் இல்லையா சுகத்தை தருபவர், அந்த நாமத்தையே அவருக்கு இந்த பாட்டுல சொல்லியே நமக்கு இந்த கருத்தை சொல்றாரு. பண்டறியன செய்த தீமையும் பாவமும் பறையும்படி இல்லையா தொழுதொழு மட நெஞ்சமே என்று சொல்லுகிறார். அதனால நீ அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச முற்பிறவிகள்ல செஞ்ச தீய செயல்கள், அதனால விளைந்த பாவம், அதெல்லாம் விரைந்து உன்னை விட்டு நீங்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், இறைவனை அவரை எந்த வழியில வழிபட்டு நடக்கணும் அப்படிங்கறத கேட்டு அவரை வழிபட்டால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும், கவலைப்படாம போய் அவரை வழிபடுன்னு நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார். ஒரு நமக்கு அவர் குருநாதர் இல்லையா, அதனால மிக அழகாக நமக்கு அதை ஆற்றுப்படுத்தி நமக்கு சொல்லுகின்றார். துஞ்சியும் பிறந்து துஞ்சி இறந்து துயக்கராத மயக்கிவை அஞ்சி ஊரன் இல்லையா, அவரை நீங்க உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிகத்தை பாடுங்க, திருப்புறம்பயம் பதிகத்தை பாடுங்க என்று மிக அழகாக நமக்கு அதிலே வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் பாக்குறோம். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி நினைக்கிறோம் எதனால இந்த துன்பம் வந்து தெரியல நம்மளே புலம்புவோம், ஆனா நல்லா தெரிஞ்சிடும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். யாருக்கோ நம்ம செஞ்சதுதான் இப்ப நமக்கு துன்பமாக வருகிறது, அது புரிஞ்சாச்சுன்னா மனதாலோ ஒரு சின்ன கெடுதல் யாருக்கும் நினைக்க மாட்டோம், அது மாதிரி யாரையும் புண்படுற மாதிரி பேச மாட்டோம், யாருக்கும் ஒவ்வொரு செயல்களை நாம புண்படுத்தக்கூடிய செயல்களை செய்யவே மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப அப்படிலாம் இதெல்லாம் இருந்து அப்புறம் எப்படி கொலையெல்லாம் நடக்கும், களவு கொலையெல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் தீங்கிழைக்கக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள்லாம் இதை உணர்ந்தாங்கன்னா நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. அந்த பரிமேல் அழகர் இதுக்கு எழுதுன உரைய பார்த்தோம்னா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் கருத்து போறோம். அந்த செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் தென்னமேன்னு சொல்றாரு இல்லையா, அது நமக்கு மிக தெளிவாக இருக்கும். சரி, மிகப்பெரிய அறம் செய்தவங்க, மிகப்பெரிய பாவம் செஞ்சவங்க இல்லையா, இம்மையில அதோட பயன்களை அனுபவிப்பார்கள் அப்படிங்கறது நம்ம அறநூல்களும் நமக்கு சொல்லுது. சரியா, சரி, அப்படிங்கறத நமக்கு தெளிவா இவரும் நமக்கு உணர்த்தி பல இடங்கள்ல காட்டி, அதனால நம்ம தெளிவாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஏன்னா தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தானின்னு சொன்னதுனால காலத்தால் இது முற்பட்ட தோத்திரமாக இருந்தாலும் அது பின்னால வந்த சாத்திரங்களை இப்ப நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அந்த சாத்திர கருத்துக்கள் இவருடைய பாடல்களில் எப்படி பொதிந்து இருக்கின்றன என்பதை நம்மால் அதிலே கண்டு உணர முடிகிறது. அது போல மீண்டும் ஒரு அருமையான தலத்தில் உள்ள பதிகம், அதுலயும் நீங்க முழுக்க முழுக்க எடுத்து பாத்தீங்கன்னா வினை நீங்குவதற்குத்தான். அதாவது தலம் வந்து திருக்களிப்பாலை அப்படிங்கிற தலம். செடியேன் தீவினையில் தடுமாற கண்டாலும் அடியான் ஆவ எனாதொழிதல் தகவாமின்னு கேக்குறாரு. நான் வந்து துன்பத்துல தடுமாறிக்கிட்டு இருக்கேன் தீவினையால அப்படின்னா நம்மள வந்து நம்முடைய அடியானுக்கு இது ஆகாதுன்னு வந்து என்னை வந்து இறைவன் காப்பார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வினைய நம்ம செஞ்சிட்டோம், செய்யாம இருக்கணும், சரி இதுதாரும் செஞ்சிட்டோம், இனி வந்து செய்வதை குறைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சொல்றாரு பாருங்க, எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இல்லையா, என்னோடும் அப்படின்னு சொல்லியாச்சு, அது ஒன்றாய் உடனாகிங்கிறது உடனாய் நின்று அருளி. நமக்கு அருள் செய்யும் போது அவர் ஆண்டானா இருக்கார், நம்ம அடிமையா இருக்கோம், அப்ப வேறாய். அப்ப இதுலயும் அத்துவித கருத்தை அழகா சொல்லி, இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே களிப்பாலை மேயானே என்று சொல்லுகின்றார். என் வினையை அறுத்து எனையாளும் இல்லையா, அறுத்திட்டு எனையாளும் வினையை நீக்குகின்றார் என்பதுல நமக்கு, ஏன்னா வினை வந்து ஜடம், அது தானே நீங்காது, நம்ம சித்தாக இருந்தாலும் நம்மால நாம செஞ்ச வினையை நீக்கவே முடியாது. அப்ப குருநாதர் நமக்கு அறிவுறுத்தணும், அந்த குருநாதர் அறிவுறுத்திய அதை பின்பற்றினால் அந்த குருவருளாலும் திருவருளை பெற்று திருவருளாலும் நமக்கு நம்முடைய வினையானது அறுபடும் நீங்கும் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தாய் நின் அருளில் அப்படிங்கிறது தண்டிக்கிறது உன்னுடைய அருள் தான், அடியேன் பிழைத்தனைகள் பொறுத்தாய், நான் என்னென்ன பாவம் எல்லாம் பண்ணிருக்கணும் எல்லாத்தையும் பிழைத்தன பொறுத்த பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றின்னு சொல்றோம் இல்லையா, அதனால அதெல்லாம் நீ என்னை வந்து பொறுக்கின்றாய், எத்தனையும் நாயேனே பொருட்படுத்து செருத்தாய் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்து சுரும்பார் விண்டமலர் அவை தூவி தூங்கு கண்ணீர் அரும்பானிற்கு மனத்து அடியாரோடும் அன்பு செய்வன். அதாவது நாம அவர்கிட்ட அன்போட வழிபாடு செய்யணும், என்ன அன்பு, அயரா அன்பு, அயரா அன்பின் அரண் கடல் செல்லுமேனு சிவஞான போதம் நமக்கு சொல்லுது. இரவாத இன்ப அன்பு வேண்டி என்று பெரிய புராணத்துல நமக்கு கரைக்கிழமையார் வரலாறு சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு. இன்ப அன்பா இருக்கணும், அது இரவாம இருக்கணும். அடுத்து அகனமர்ந்த அன்பினரா இல்லையா, அதுவும் வருது திருமுறைகள்ல. திருவாசகத்துல சாயா அன்பு வருது. இடையரா பேரன்பு திருநாவுக்கரச சுவாமிகளை பத்தி சொல்லும் போது வரும். ஆக அந்த மாதிரி ஒரு அன்போட நாம இறைவனை வழிபட்டால் அப்படிப்பட்ட மனத்தை உடைய அடியவர்களிடம் அவரும் அன்பனாக இருந்து அன்பு செய்வார். இப்ப சுவாமி நம்மகிட்ட அன்பு செய்யணும்னா அதான் ஈசனுக்கு அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார்னு சித்தியாரும் நமக்கு சொல்லுது. இப்ப இறைவன் மேல முதல்ல அன்பு வேணும். அன்பு நமக்கு இருக்குங்கிறத வெளிப்படுத்துறது தான் இறைவனுடைய நாமத்தை சொல்றது, அவர் புகழ பாடுறது, அதெல்லாம். அப்புறம் என்னென்னவோ கேட்கிறோமே இறைவன்ட்ட, இவர் அழகா கேட்கிறாரு பாருங்க. ஒளிப்பாய் என் வினையை உகப்பாய் முனிந்தருளி அப்படின்னு சொல்றார். அப்ப என்னுடைய வினையை நீ ஒழிக்க வேண்டும் என்று இறைவரிடம் மிக அழகாக கேட்கின்றார் என்று பாக்குறோம். உகைப்பாய் முனிந்தருளி ரெண்டும் வருது. கோப பிரசாதம்னு பாடுவார் இல்லையா நக்கீரதேவன் நாயனார், அது மாதிரி ரெண்டையும் சேர்த்தே கேட்கிறார். அடுத்து தொண்டு செய்வார் வினைகள் அவை போக பார்த்தான் பார்த்தானுக்கு இடம் என்று கழிப்பாலையை பற்றி பாடும்போது பாடுகிறார். அதாவது யார் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுடையதான் தொழுது தூமலர் தூவிங்கிற பாடல்ல எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் அப்பர் சுவாமி சொன்னாங்க இல்லையா, அதே போல இவரும் நமக்கு சொல்றார். யார் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுடைய வினைகளை இறைவன் நிச்சயமாக போகும்படி செய்கின்றார். அந்த வினை பயன் அவர்களை தாக்காது, அது ஒரு மாதிரி நமக்கு தோத்தாமலே போயிரும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் நமக்கு மட்டும் இல்ல, தேவர்களுக்கும் துன்பத்தை அவர் தான் நீக்கிறார். ஏன்னா தேவர்களும் பசுக்களே, மும்மூர்த்திகள் தேவர்கள் எல்லாரும் பசுக்கள் தான். இமையோர்கள் இடர்களையும் கர்த்தா என்று சொல்லுகின்றார். அவர்களுக்கும் துன்பத்தை இவர் தான் நீக்குகின்றார் என்று மிக அழகாக சொல்லி அவர் உமையோர் கூட கூருடையனாக இருந்து அடுத்து என்ன சொல்றாரு, நம்ம பாடும்போது திருமுறையை பாடும்போது நம்ம மனசு எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். வாய்மை அப்படிங்கிறது அக பூஜையில சொல்லப்பட்ட அஷ்ட புஷ்பங்கள்ல ஒண்ணு. அப்ப நம்ம அதாவது மனசு ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வாக்கு ஒன்ன பாடிக்கிட்டு இப்படி வேற ஏதாவது செயல் செஞ்சுட்டு பாடக்கூடாது. பொய்யா நாவதனால் புகழ்வார், முதல்ல பொய்யே பேசக்கூடாது. பொய் பேச பேச செஞ்ச புண்ணியம் காணாமலே போயிரும். பொய்ய முதல்ல விட்டுறணும். அடுத்து அந்த பொய்யாத நாவினால் யாரெல்லாம் இறைவனுடைய பொருள் சே புகழினை பாடுகின்றார்களோ அவர்களுடைய மனத்திலே, அவங்க வந்து மெய்த்தொண்டர், அவங்க மனத்தினுள்ளே மெய்யே நின்றெறியும் விளக்கே ஒத்த தேவர் பிரான் அப்படிங்கிறார். அவர் வந்து அங்க வந்து ஒரு விளக்கா ஜோதியா உள்ள நிப்பாராம். மெய்யே நின்றெறியும் இல்லையா, நிஜமாவே அவர் அப்படி நம்ம பதிகம் படிக்கும் போது நம்ம உணர்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்முடைய அஞ்ஞானமாகிய இருளை நீக்குவார் இல்லையா, மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடராக அங்கே இருப்பார் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே அந்த அவருடைய பொருள் சேர் புகழை நாம் பாடினோம் என்றால் நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லாமல் அவர் நம்மை மேல் மேல் நிலைக்கு நன்றாக கொண்டு செல்வார் என்பதுல எந்த விதமான நமக்கு அச்சமும் தேவை இல்லை என்று மிக அழகாக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக பல வகையிலே நாம் இன்று வினையை வந்து இங்கனம் எல்லாம் இறைவன் நம் பொருட்டு நீக்குகின்றார் என்று இப்போது நான் சைவ சமய சிறப்பை சொல்லக்கூடிய சிவ தர்மோத்தர பாடல் ஒன்றை சிந்திக்கலாம். எடுத்ததோர் ஆக்கை தன்னில் இருள்மல சக்தி தன்னை தடுத்து அருள் சைவ நூலின் சாதனம் அதனை தள்ளி விடுத்து வீரற்ற நூலின் சாதனம் விரும்புவார் முன் அடுத்தவார் அமிர்தம் விட்டு புற்கை ஆதரிப்பார் என்று இந்த பிறவியில உடம்புல இருக்கக்கூடிய இந்த இருண்ட ஆணவ மலத்தோட ஆற்றலை நீக்கி பேரின்பத்தை வழங்கக்கூடிய திருமுறைகள் மெய்கண்ட சாத்திரங்கள் அதான் சிவாகமங்கள் தான் சித்தாந்தமா இருக்கு. இந்த நெறிகளை ஆராய்ந்து உணர்ந்து தெளிவு பெறாம மலபந்தம் உடைய மற்ற சமயங்கள்ல சொல்லப்பட்ட அந்த நூல்களின் பின்னால போகாதீங்க. அப்படி விரும்புறவங்க எதிரால ஒரு அமிர்தம் இருக்கும் போது அதை விட்டுட்டு ஒன்றும் பெறாத கூளை விரும்புவதற்கு சமம் என்று சைவம் வந்து அமிர்தம் போன்றது என்ற ஒரு கருத்தினை சொல்லி இருக்கின்றார். அந்த மறைஞான சம்பந்த பெருமானின் அந்த கருத்தை சிந்தித்து இத்தகு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெற்ற நாம் இந்த திருமுறை, ஏன்னா அதுல வேற நூல்களை படிக்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் மீண்டும் ஆணித்தரமாக உங்களிடம் திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் மற்றும் நீங்கள் நன்றாக பயில வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு இப்போது வாழ்த்து பாடல். ஞானம் வாழி, நன்மை வாழி, நாடு ராச நீதி சீர், தானம் வாழி, தர்மம் வாழி, சாசுவேத ஆகமங்கள் கானம் வாழி, கல்வி வாழி, கற்றறிந்த கேள்வி அன்பான பேர்கள் வாழி, ஈசன் அடியார் வாழி வாழியே என்ற வாழ்த்தினை பாடி இந்த அருமையான முறையிலே நம்மை இதுகாரும் இறைவனை பற்றி சிந்திக்க வைத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி பொறுமையாக இதனை இதுகாரும் கண்ணுற்ற உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியில் இருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: கருத்துடை கடவுள், அப்படிப்பட்ட கருத்துடை கருத்தை உடைய கடவுள் என்று சொல்லி கருத்துடை கடவுள். அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் திருத்தகும், அறுவகை சமயத்து அறுவகையோர். திருத்தகம் என்பது சிறப்பு பொருந்திய, திரு என்ற சிறப்பு பொருந்திய. அறுவகை சமயத்து அறுவகையோர், அறுவகை சமயம். சமயங்களை பத்தி தெரிந்து கொள்வது ரொம்ப சாலை சிறந்தது. இப்ப சிவஞானி தேர்ந்த சமயங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கும். சமயங்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஆறு வகையாக இருக்கிறது. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று அதுல ஆறு, அதுல ஆறு, அதுல ஆறு, நாலு ஆறு, 24 வகையாக சமயம். ஆக ஆறு வகையில் தான் அறுவகை என்று தான். அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வொரு பொருளாய் என்பது சித்தியா. அதில் சமயம் என்று சொன்னால் ஒரு கொள்கையை உடையது, ஒரு தெய்வத்தை உடையது, ஒரு வழியை உடையது. அதான் சமயம். இந்த சமயமா சைவ சமயமா, அதுக்கு ஒரு கொள்கை, அதுக்கு ஒரு நூல், அதுக்கு ஒரு தெய்வம், அதுக்கு ஒரு நெறி. புரியுதா? இப்படி எல்லா சமயங்களுக்கும், எல்லா சமயங்களுக்கும் அப்படி சமயம் என்று சொன்னால் சார்ந்தவரை தன்மயமாக ஆக்கும், சார்ந்தவர்களை தன்மயமாக ஆக்கும், சார்ந்தவர்களை அந்த சமயத்துல சேர்ந்தவர்களை தன்மயமாக ஆக்கும். அது எப்படின்னு கேட்டா, இப்ப பொதுவாக மனிதன், பொதுவாக மனிதன் எந்த சமயத்திலையும் சேராம இருக்கிற அம்பாரு, சமயம் போல வாழ்ந்து உண்டு அப்படி இருக்கிற மனுஷன், ஒரு சமயத்துல சேர்ந்துட்டான்னா அவன் இன்னென்ன செயல்களை செய்தே ஆக வேணும். இப்ப செய்வ சமயத்துல சேர்ந்துட்டவன் இப்ப என்ன பண்ணணும், விபூதி பூசிக்கிட்டே இருக்கணும், விபூதி நெச்சில இருந்துகிட்டே இருக்கணும், மடியில இருந்துகிட்டே இருக்கணும், கவிச்சு சாப்பிடக்கூடாது, இந்த அடு ஒளி வெட்டடத்துக்கு போகப்படாது, அடு ஒளி வெட்டடத்துக்கு போகப்படாது, பிடி சிகரெட்டு குடிக்கப்படாது, பிடி சிகரெட்டு குடிக்கப்படாது, அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது குடிக்கிறது, அதையும் குடிக்கக்கூடாது. புரியுதா? அதுக்கு மேல சிவனையே வணங்கணும், வேற எவனையும் வணங்கப்படாது. புரியுதா? காலையில அனுஷ்டானம் பண்ணணும், சிவபூஜை பண்ணணும். புரியுதா? சிவசாஸ்திரங்களை படிக்கணும். இதெல்லாம் கொள்கை, இதெல்லாம் கொள்கைகள். சமய சைவ சமய அந்த சமயத்தை சேர்ந்தவனே தன்மயமாக ஆக்கி கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையா திட்டர்களையா நெடுங்கடமையவன். இப்படி ஒவ்வொரு சமயங்களுக்கும் கொள்கைகள், ஒவ்வொரு சமயங்களுக்கும் கொள்கைகள். அதிலே புறப்புறச்சமயம் என்பது சமணம் புத்த முதலாகிய மதங்கள். அதற்கு மேல அகப்புறச்சமயம் இருக்குது, அப்புறம் அகச்சமயம் என்று இருக்கிறது. அதுக்கு மேல அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்பது ஆறு. அகச்சமயம் என்பது சைவத்திலேயே ஆறு வகை இருக்கு. சைவத்துல ஆறு வகையான செய்வோம், அது பேதவாத செய்வோம், பாடாரவாத செய்வோம், சிவ சங்கராந்தவாத செய்வோம், சிவ சமவாத செய்வோம், சிவாத்விதம் செய்வோம், இப்படின்னு ஆறு.
2: இதுக்கு மேல சமயம் இல்லை, இதுக்கு மேல சமயம் இல்லை.
1: சித்தாந்த செய்யுள் செய்வ சித்தாந்தம் என்று சொல்லி, சித்தாந்தம் என்றால் முடிந்ததன் முடிவு, முடிந்ததன் முடிவு, அதுக்கு மேல முடிச்சே போட முடியாது. முடிச்சு போட்டுக்கிட்டே வர்றாங்க ஒரு கைத்தை, கடைசியா போடவே இடம் இல்லை, முடிச்சு போட்டாச்சு, முடிச்சு போட்டாச்சு, முடிச்சு போட்டாச்சு, அதுக்கு மேல முடிவே இல்லை, முடிவு இல்லை. அந்த செய்யும் அந்த சமயம் தான் சித்தாந்த செய்யும், முடிந்ததும் முடிவு, ஞானத்தின் முடிவு. சித்தாந்த செய்யும் என்றால் சித்தாந்தம், சித்தாந்தம் என்றால் சித்தன்னா ஞானம், அந்தம் என்றால் முடிவு, ஞானத்தின் எல்லை, ஞானத்தின் முடிவு. புரியுதா? சித்தாந்த செய்யும். ஆகையினாலே ஒவ்வொரு சமயங்களுக்கும் முத்தி சொல்லுது. லோகாயுதனுக்கு முத்தி, லோகாயுதன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றாமா, அவனுக்கு முத்தி, சிற்றின் பயமும் முத்திடாருனா, எல்லா பயிலுக்கும் புத்தி உண்டு, ஆனா எல்லாம் அழிகின்ற புத்தி. நமக்குத்தான் சிவகதியாகி அழிவில்லாத புத்தி. ஆகையினாலே அறுவகை சமயத்தை அறுவகையோருக்கும் வீடு பெயராகின்ற முன்னோர்.

தான் சிவனுக்கு புழு போல இருக்கிற இது மாதிரி ஒரு ஊர் கூட சொல்றாரு. நமக்கு முழுவதுக்கு எவ்வளவு வித்தியாசம். தேவர்கள் சிவனை பார்க்க தேவர்கள் புழு போல இருக்கிறாரு. இப்படி எல்லாம் படிச்சா இவன் சிவனை விட்டு வேற சாமியை கும்பிடுவான். விளங்குத வீடு வேறா இந்த இன்னொரு பகுதி. இன்னொரு பகுதினா இந்த சாதாரண இங்க இருக்கிற காளி மாதிரி கற்பனை சாமி இல்ல, இதெல்லாம் இல்ல. பரமா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேரன் வாயு அப்படிப்பட்ட தெய்வங்கள் இங்கிட்டு நீங்க சொல்ற சாமி இல்ல. இங்க நூலே இல்ல, நூல்லே அது கடமில்லை. அது அருளாளன் கிடையாது, நூலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வேதத்தில எல்லாம் இந்த காளி கற்பனை எல்லாம் வேறையே. அங்க பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேரன் வாயு ஒருவன் என்று சொல்ல 33 தேவன் சொல்லுவோம் அல்லவா. அப்படிப்பட்ட தேவன் அந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய பெருமையை பார்க்கும் போது சிவபெருமானுக்கு சிவபெருமான பார்க்கும் போது அந்த தேவர்கள் எல்லாம் அவனுக்கு புழு போல இருக்கு. கீடம் குறையும். குறையும் என்றால் புழு, கீடம்னா புழு, கீடம்னா புழு, குறையும் என்றால் அதற்கு சமானமாக புழுவுக்கு சமானமாக விளங்கும்படியாக உயர்ந்தவனாக இருக்கிறான். கீடம் குறையும் கிளவோன் நாள்தோறும் இதற்கு மேலே கூறுவகை தொடங்குகிறார். இது ஒரு பதுப்பகுதியா ஒரு தனித்தனியா இந்த திருவண்ட பகுதி ஒரு அற்புதமா இருக்கும். நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்து. அருக்கன் என்றால் சூரியன். சூரியனை படைச்சிருக்கிறான். சூரியன்ல சோதியை படைச்சிருக்கிறான். சூரியன்ல சூரியன் படைச்சிருக்கான். அந்த சோதியம் ஒவ்வொரு நாளும் டிகிரியை ஏக்கறான், ஏத்துறான், இறக்குறான், ஏத்துறான், இறக்குறான். அடே அப்பா இன்னைக்கு சரியான வெயிலுப்பா அப்படிங்கிறான். அன்னைக்கு டிகிரி கூட வெயில் அப்படின்னு அதிகம் இல்லையே சுமார டிகிரி குறைச்சான். இந்த டிகிரியை ஏத்துறவே இறக்குறவன் சிவருவான் சூரியன். நினைச்சு பாத்தீங்கன்னா அப்பா அப்பா அப்பா அப்பா அளவில்லாத ஆட்டம். மதியில் தன்மை வைத்து சந்திரனை குளிர்ச்சி தன்மை என்றால் குளிர்ச்சி. சந்திரன்ல குளிர்ச்சியை படைச்சிருக்கான். சூரியன்ல வெப்பத்தை படைச்சிருக்கான். வெய்யாய் தனியாய் ஏமாறாமலா இருந்து வருது அல்லவா. வெப்பமும் இருக்கணும் உலகத்துக்கு, தப்பமும் இருக்கணும். அதே மாதிரி உடம்புக்கும் இருக்கணும். உடம்புக்கு வெப்பமும் இருக்கணும், தப்பமும் இருக்கணும். வெப்பமாவே இருந்தாலும் போயிருவான், தப்பமாவே இருந்தாலும் தப்ப மாட்டான். தப்பமாவே இருந்தாலும் வச்சுக்க தப்ப மாட்டான். குளிர்ந்து வச்சுட்டு போட்டு அதிசயமா படைச்சிருக்கான் இல்லையே. உடம்புல சூடு எவ்வளவு வச்சிருக்கான். சூடு அதிகமாச்சுன்னா என்ன பாடுபடுறோம். பார்த்தா கடவுள் செய்திருக்கிற கருணை இப்படி பிண்டத்திலையும் வச்சிருக்கிறா, அண்டத்திலையும் வச்சிருக்கா, உலகத்திலையும் வச்சிருக்கிறா. இப்ப இந்த இரவே வரலன்னு வச்சுக்க, வெப்பமாவே இரவும் இருந்து பகல் மாதிரியே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 24 மணி நேரமும் வெயிலாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, இருப்பானா எல்லாம் போயிடும். 24 மணி நேரமும் இந்த குளிர்ச்சியாக இருந்துச்சு வச்சுக்க, எல்லாம் போயிடும். என்ன அதிசயம். அண்டத்திலையும் வெப்ப வதப்பத்தை வச்சிருக்கிறான். சீதோஷணம் சொல்வது புரியுதா? சீதோஷணம் சீதம் உஷ்ணம். சீதோஷணம் சொல்வது வெப்பதப்ப நிலைகள். அண்டத்திலையும் வச்சிருக்கிறான், பிண்டத்திலையும் வச்சிருக்கிறான், வெப்பத்தையும் வச்சிருக்கிறான், தப்பத்தையும் வச்சிருக்கான். ஏன் திக்கு வச்சிருக்கேன்? நல்லா நம்ம தப்புறதுக்காக. அதனால தப்பு பண்ணாம இருக்கணும். அருக்கனின் சோதி அமைத்தோர் திருத்தகும் மதியில் தன்மை வைத்தோம். சந்திரனை படைச்சிருக்கிறானா, அதுல குளிர்ச்சியை படைச்சிருக்க. மதியில் தன்மை வைத்தோம் திருந்திரல் தீயல் திருந்திரல் வலிவ பொருந்தியதா இருக்கின்ற அக்னியில. அந்த அக்னிக்கு ஒரு அடமொழி கொடுக்கிறார். திண்டல் நெருப்புக்கு நெருப்பு நினைச்சதுன்னா என்ன பண்ணும் தெரியுமா? திண்டல் திண்டல் தீயில் வெம்மை செய்தோம். அக்னியில நெருப்பு வச்சிருக்கான். அக்னி என்று சொன்னால் அதுல இருக்கிற சூடு இருக்கு, சூடு சூடு படைச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்னு வச்சிருக்கிறாங்கிறார். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்னு வச்சிருக்கிறான். இப்ப இந்த பல்புக்குள்ள என்ன இருக்குது? உள்ள கரண்ட் இருக்கு.

சூரியனை படைச்சு வெப்பத்தை வச்சிருக்கான், சந்திரனை படைச்சு தப்பத்தை வச்சிருக்கிற, அக்னியை படைச்சு நெருப்பு வச்சிருக்கான், சூட்டை வச்சிருக்கான். தீயில் வெம்மை செய்து பொய் வானின் கலப்பு, வானின் ஒன்று ஆகாயத்தில எல்லா பொருளும் சஞ்சரிக்க முடியாது வச்சிருக்கான். இந்த ஆகாயம் இல்லைன்னு வச்சுக்க தொலைஞ்ச ஆகாயம் வானாயி மண்ணாயி வழியாயி ஒளியாயி ஊனாயி உயிராயி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாயி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு ஆனாயி நின்றாய் என்று சொல்லுவாள். ஆணாக இருக்கிறாய், மண்ணாக இருக்கிறாய், நீராக இருக்கிறாய், நெருப்பாக இருக்கிறாய், எல்லாரையும் நான் எனது என்று சொல்லி கூத்தாட்டுவானாக இருக்கிறாய். எல்லாரையும் தனியே அவன் தானே படைச்சு வச்சிருக்கிறான். நீ நம்ம என்ன நினைக்கிறான், எல்லாம் நானே செய்தேன் நானே செய்தேன் நானே செய்தேன், என்னால அவனால இயங்குது என்னாலதான் என்ன ஆச்சு என்று சொல்லுகிறோம் அல்லவா. யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாய் நின்றாய், இப்படி இருக்கின்ற உன்னை என் சொல்லி என்ன சொல்லி வாழ்த்துவது. ஆகவே இப்படி தீயில் வெம்மை செய்து புயிர் வாணிக் கலப்பு வைத்து ஆகாயத்துல கலப்பு வைத்து கலப்பு வைத்து எல்லா பூதங்களும் சஞ்சரிக்க முடியாத ஆகாயம் வெளி வெளி எல்லா பூதங்களும் சஞ்சரிக்க முடியும் கலப்பு வைத்தோர் மேதகு காலின் ஊக்கம் கண்டு மேதகு ரொம்ப பெருமை உருந்தியதாய் விளங்குகின்ற கால் இருவார் கால் தான் காற்று அதுல ஊக்கம் வச்சிருந்தார். ஊக்கம் ஒரு மணி நேரம் எல்லாம் அடிச்சதுன்னா போதும் ஊக்கம் தான் ஊக்கம் எல்லாம் போய் ஒரு மணி நேரம் அடிச்சதுன்னு வச்சுக்கோ அந்த புயல் வருது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நேரப்பா வருது புயல் வருது அவ்வளவுதானே வருது மணிக்கணக்கு அடிக்கிறது இல்லையில மணிக்கணக்கு அடிச்சதான் புயல் வரலாம் புயல் தெரியுமா உங்களுக்கு புலி இருந்த துன்பம் புயல் வெள்ள புயல் காற்றுக்கே அதுக்காக காலின் ஊக்கம் கால்னா காற்று காலின் ஊக்கம் கண்டு அந்த காற்றிலே சட்டமாறுதம்னு சொல்லுது அந்த மாறுதம்னு சொல்லுவோம் மாறுதம்னு சொல்லுது. இப்போ ஆஞ்சநேயருக்கு கூட மாறுதின்னு பேர் ஆஞ்சநேயருக்கு மாறுதின்னு பேர் என்ன காரணம் வாயுதேவனுடைய புத்திரனாகிறாரு காற்றினுடைய அதிபதியாக இருக்கிற வாயுதேவனுடைய புத்திரனாகினாலே மாறுதி சொல்லுவோம் மாறுதம் மாறுதம் என்றால் காற்று. ஆகவே அப்படி காற்றிலே ஊக்கத்தை வைத்திருக்கிறான் அந்த காற்று ஆகியால அளவோடு இருந்தால் இருப்பான் கூடா போயிடுச்சுன்னு வச்சுக்கோ தப்ப முடியாது. அதனால காலின் ஊக்கம் கண்டு நிழல்கள் நீரில் இன்சுவை நிகழ்ந்து நிழல் பொருந்தியதாய் விளங்குகின்ற நீரிலே நிழல்கு நீரிலே நிழல் இருக்கிறது அந்த நிழல் அந்த நீரில என்ன வச்சிருக்கிற சுவை நீரில சுவை இல்லைன்னு வச்சுக்கோ சுவை இல்லாத நீர் இருக்குது இல்ல சுவை இல்லாத நீர் பூக்கிக்கிற நீர் எல்லாம் இருக்குது இல்ல சுவையான நீர் நீரில எத்தனை வகையா வச்சிருக்கிறான் தெரியும் தண்ணீர்ல எத்தனை வகை தண்ணீர்னால தானே படைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த தண்ணீரும் அயாலே சுவையுடையதாக வைத்திருக்கிறார் நீரில் இன்சுவை நீரிலே சுவையை வைத்திருக்கிறார் உயிர்கள் வாழ்வதற்காக இத்தனை வேலை செஞ்சிருக்கிறாங்க நீரில் இன்சுவை நிகழ்ந்தோம் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்து இத்தனையும் சொல்லி அதுக்கு மேலே மண்ணை சொல்றார் கடைசியா மண்ணை சொல்றார் மண்ணில் என்ன வச்சிருக்கா திண்மை திண்மை என்றால் வலிமை வேறுபட்டதுக்கும் குத்துறதுக்கும் கட்டுறதுக்கும் எல்லா வகையான இதுக்கும் அது இடம் கொடுத்து அகழ்வாரை தாங்கு நிலம் போல தம்மை இகழ்வாறு குறுத்தல் தலை என்றார் போல இத்தனை காரியங்களுக்கும் இத்தனை உயிர்களுக்கும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருந்து அது காத்து கொண்டு இருக்கிறது எது மண் மண்ணில் திண்மை வலிமையை வைத்தார் மண்ணில் திண்மை வைத்தோம் அருக்கனை சூதி அமைத்தோம் மதியில் தன்மை வைத்தோம் தீயில் வெம்மை செய்தோம் வானில் கலப்பு வைத்தோம் காலில் ஊக்கம் கண்டோம் நீரில் இஞ்சுவை நிகழ்ந்தோம் மண்ணில் திண்மை வைத்தோம் இதுல சொல்ற பொருள் எல்லாம் தெரியுதா இத்தனை பொருள்களையும் படைத்து ஒவ்வொரு பொருளையும் இப்படி அதற்கு உண்டான தன்மையை வைத்து அதன் மூலமாக உயிரினை காத்து இத்தனை இல்லைன்னு வச்சுக்கோ வாழ முடியுமா அதனாலதான் சுருக்கமா சொன்னாரு திருப்பலியில் மண்ணகத்தே வந்து வாழச்சு நினைச்சு பார்த்தான்னா ஆகா இத்தனையும் கடவுள் அருளாலதானே நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குது நம்மால இதெல்லாம் பண்ண முடியுமா காத்த பண்ண முடியுமா சூரியனை பண்ண முடியுமா சந்திரனை பண்ண முடியுமா மழைய பண்ண முடியுமா எல்லாமே யாரு பண்ணி வச்சிருக்கா அவன் தான் பண்ணி வச்சிருக்கான் அதனாலதான் அப்பர் சுவாமி பண்ணிய உலகினர் பயிர்ந்த பாவத்தை நன்னின்று இருப்பதை நமச்சு வாய்வின பண்ணிய உலகம் இன்னொரு அடுக்கி வரையும் இந்திய புயலவே ஒரு பண்ணிய உலகினர் இது குயவன் பண்ணிய பாத்திரம் என்றார் போல பண்ணிய உலகம் ஒருவன் பண்ணிய உலகம் ஒருவனால செய்யப்பட்ட உலகம் கட்டடம் தானா வந்திருக்குமா ஒருவன் கட்டியதனால வந்து ஒரு குயவன் கட்டினான் ஒரு மேஸ்திரி கட்டினான்
அதனால இந்த உலகம் ஒருவனாலே செய்யப்பட்டது, ஒருவனாலே செய்யப்பட்டது. பண்ணிய உலகினர் பயின்ற பாவத்தை நனிந்திருப்பது நமச்சிவாயவே என்பது திரு தேவாரம். ஆகவே மண்ணில் திண்மை வைப்போம் என்று என்று இணைப்பதகோடு இணைப்பு இன்னும் சொல்ல முடியாது, ஏராளமா இருக்கு. ஓரளவு சொன்னேன், இணைப்பல கூடி இணைப்பல புறவும் அனைத்து அனைத்து அவ்வையும் அடைத்து ஒவ்வொரு பொருளை ஏராளமா படைச்சு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றா வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன இணைப்பல கூடி இணைப்பல பெறவும் அனைத்து அனைத்து அவ்வையும் அடைத்து இப்படி எல்லாம் வச்சிருக்கல வச்சுப்பா. பாத்திர குட்டியில ஒரு டப்பாவில சீரகத்தை போட்டு வச்சிருக்கிறா, ஒரு டப்பாவில மிளகு போட்டு வச்சிருக்கிறா, ஒரு டப்பாவில பொடியை போட்டு வச்சிருக்கிறா, ஒரு டப்பாவில கடுகு போட்டு வச்சிருக்கிறா. இப்படி ஒவ்வொரு டப்பாவிலையும் ஒவ்வொரு போட்டு வச்சு சமையல பண்ணி அப்புறம் போல இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றை வச்சு அதனால இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் தான் உருத்தே, அவன் எப்படிப்பட்டவன் என்று அதுக்கு மேல எடுக்கிறார். இது ஒரு தெரிவிப்பு தான்று என்று சொல்லி தொடங்குகிறார். ஆகையினால இப்படி இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான பகுதி, திருண்ட பகுதி. இது ராமலிங்க சுவாமி ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். ஆகையினால இப்படிப்பட்ட நுட்பங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதாரணமானவர்களும் உணர முடியாது. எல்லாம் படிச்சு இதுவே நம்மளாலேயே இது உணர்றதுக்கு கேட்கறது கூட கொஞ்சம் சக்தி பத்தாதுங்க. இன்னும் நிறைய இருக்கு விஷயம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த திருவாசக உரையை தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் ஏருளி சக்கரம்.

அகாரத்தை அந்நடுவாக்கி குளிர்ந்த அரவினி குடியுள் வைத்து வழிந்தவை அங்கடு நாடிய காலே.

பூசன் செய்தினி பூசலை வேண்டுமே, வேண்டியவாறு சகலமும் ஆயிடும், வேண்டியவாறு சகலமும் ஆயிடும், வேண்டிய ஆறினுள் மெய்யது பெற்றவின்

என்று கூறுமின் கூறில் குறைகளும் இல்லையே, குறைகளும் இல்லையே. சிவாயனவ என்று கூறில் கூறுமின் கூறில் குறைகளும் இல்லையே. குறைவதும் இல்லை குறைகளால் கூடும் அறைவதும் ஆரணம் அவ்வெழுத்தாகி திறமதுவாக.

ஆகி திரவடுவாக தெளிய வல்லார்க்கு திறமதுவாக தெளிய வல்லார்க்கு.

போமே அதுதான் போம் வழியே போனால் ஆமே எழுத்து அஞ்சும்

ஏகம் பராசக்தி யாக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே எட்டாகிய சக்தி எட்டாகும் யோகத்து கட்டாகு நாதாந்தத்து எட்டும் கலப்பித்தது ஒட்டாத விந்துவும் தானற்று ஒழிந்தது கிட்டாது ஒழிந்தது கிழான முடற்கே ஏதும் பலவாய் எந்திரா யந்திராசன்னடி யந்திராசன்னடி போதி குருவின் உபதேசம் உட்கொண்டு நீதங்கும் அங்க நியாசந்தனை பண்ணி சாதங்கட செப்பி சட்கோணம் தாரிடேயே சட்கோணம் தன்னில்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: முதலாம் பாடல் முதல் இரண்டாம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் திருக்குறள்ங்க. இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் கொடுத்து ஒரு கேசட் வச்சிருக்கேன், ஐயா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருக்குறள் நடத்தினல ஒரு நாள், அந்த ஒரே ஒரு ஒரு குறளுக்கு மட்டும்தான் நடத்தினேன். ஒரு 3 மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் கேளுங்க, சித்திரா மாறிடலாம். சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரியவான் கட்டே உலகு. ஆமாங்க, ஒரு குறளுக்கு படி விளக்கத்தோட வாழ்ந்த சித்திரா இல்லை. முடியுமா? இங்கே உட்காந்துக்கிட்டே டீ வரலன்னு நினைக்கிறோம், உட்காந்துக்கிட்டே நம்ம பஸ்ஸு வரலன்னு நினைக்கிறோம். மனம் இழுக்குதா இல்லையா? இவன் எங்கே நம்ம புலன்களை வென்றோம்? அதாவது புலன் ஈர்ப்பு விசையை கடந்தால் புவி ஈர்ப்பு விசையை கடக்கலாம். உண்டா இல்லையா? இப்படி இதெல்லாம் புலன் ஈர்ப்பு விசை தானே. இப்ப புலன் ஈர்ப்பு விசையிலே உட்கார்ந்துட்டு நான் சித்தரா மாறணும்னா யோகியா மாறணும், எப்படி மாறுறது? மாற முடியல. ஆனால் சிவபெருமானுக்கு நம்மள மாறி உடம்பு இல்லை, நம்மள மாறி பொறி புலன்கள் இல்லை, நம்மள மாறி கருவிகரணங்கள் இல்லை, நம்மள மாறி பாசங்கள் இல்லை. நம்மள சிவபெருமான ஏதாவது பாசங்கள் ஏதாவது இருக்கா? இன்பமும் துன்பமும் இல்லாடே. அப்புறம் உள்ளாடே சொல்றீங்க? நமக்கு தான் உள்ளவன் இன்ப துன்பம் நமக்கு தான். அவனுக்கு என்னது? இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பற்று இல்லை, பாசம் இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, எல்லாம் ஒரு பெரிய பரம்பொருளா இருக்கிறார். நானும் இறைவன் உருவம் கொடுக்கல. உருவம் கொடுக்கறதுக்கு நான் 1 வருஷம் ஆகும் உங்களுக்கு. நான் பொருளும் சொல்லிட்டு இருக்க போறான். இப்ப இயல்பாகவே பாசங்களை வென்றவன், இயல்பாகவே 5 பொறிகளை வென்றவன். இதுதான் பொறிவாயில் 5வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறின்றார் நீடு வாழ்வார். அதான் சொன்ன புலன் ஈர்ப்பு விசைகளை யார் ஒருவர் கடந்தார்களோ அவர்கள் புவி ஈர்ப்பு விசையும் கடக்கலாம்னு. அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? எல்லாத்தையும் கடந்தவர். ஒருத்தர் சித்தரா மாறணும்னா கூட சிவபெருமானுடைய அருள் இல்லாம சித்தரா மாற முடியாது. எந்த சித்தருங்க சிவபெருமானை வழிபடாம சித்தரா மாறினவங்க? யாரா ஒருத்தர் காட்டுன்னு பார்ப்போம். யார் சிவாய நம்ம சொல்லாம சித்தரா மாறினது? எந்த சித்தரா இருந்தாலும் அவர் சிவாய நம்ம சொல்லி ஏதோ ஒரு பஞ்சாட்சரத்தின் அடிப்படையில மாத்தி போட்டணும். முதல் மாற்றம், இடை மாற்றம், கடை மாற்றம்னு இருக்கு பஞ்சாட்சரத்துல. சித்தாந்தத்துல வராது, இதுல வரும். திருமந்தத்துல வரும், என்ன பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வரும், அட்டகன்மத்தில் வரும், நாளானந்தத்தில் வரும். மாற்றி போடுறது நம்ம சைவ சித்தாந்தத்தில் அதை நான் ப்ரெஸ் பண்ணுறது இல்லை. அதை இப்படி இறைவன் 5 பொறிகளையும் புலன்களையும் கடந்தவன். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் முன்னினுள், 4 உணர்ந்தான், 5 வென்றன், 6 விருந்தனன். 6 விருந்தனன், 6 ஆதாரங்களா? அது என்ன ஆதாரம்? இப்ப இந்த பாட்டில் இருக்கு, இதுக்கு இது ஆதாரம் மேஜர், மேஜைக்கு இது ஆதாரம் தர. அப்போ ஒரு ஆதாரம், ஒரு பிடிமானம் இருக்கு அதானே. இப்போ நம்ம உடம்புல ஆறு இறைவனை உள்ளே ஆதாரமாக நிறுத்தி வைப்பதற்கு இடங்கள் ஆறு. எது வரைக்கும்? நிறுத்தி பழகிற வரைக்கும். அது முடிஞ்சு போச்சுன்னா நிராதாரத்துக்கு ஓடி போயிடும். ஆதார யோகம் வேற, நிராதார யோகம் வேற. திருவுந்தியாரில் இருக்கு, சைவ சித்தாந்தத்தில் திருவுந்தியாரில் இருக்கு, திருக்கலிட்டுப்படியாரில் இருக்கு. இப்போ ஆறு ஆதாரங்கள் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. முதல்ல தெரிஞ்சாகணும் நம்ம, என்கிட்ட திருமணம் முதல்ல தெரிஞ்சாகணும். இப்போ ஆறாதாரம் எங்கே இருக்கு? சும்மா சொல்லலாம், தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பே கிடையாது. உடம்புல தான் இருக்கு. நாளை ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோமா? பார்த்துறீங்களா? அதுக்கு தாங்க பயிற்சி இது. உலக இருப்பு விசையை கடக்கணுமா? அதுக்கு தாங்க இந்த பயிற்சியை மாறுங்கம்மா. அதாவது டேபிளில் அல்வா இருக்கும், டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். மனசு என்ன பண்ணும்? இழுக்கும். என்ன இழுக்கும்? இன்னொரு மாத்திரையை கூட போட்டுக்கும் அப்படின்னு இழுக்கும். நாம் என்ன செய்யணும்? இதை தூக்கி எட்ட வச்சிடணும். அப்போ அல்வா சாப்பிட்றதா அல்லது மாத்திரையை போடுறதா அல்லது 2 கிலோமீட்டர் கூடுதல் நடக்கிறதா ஒரு முடிவு எடுக்கிறீங்களா இல்லையா? என்ன முடிவு எடுப்பீங்க? அல்வாவை தூக்கி வச்சிருவோமா இல்லையா? அப்போ அந்த மனம்ங்கிறது இழுக்குது இல்லை, அதை இழுக்கிறத ஜெயிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒன்றுனா இழுக்கணும். அது எதெல்லாம் இழுக்குதோ அதை விட்டு வெளில வரணும். அதான் உடன் இருப்பு விசை. ஆனால் இழுக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த இழுக்கும் போது முடிச்சுக்கணும், ஆஹா இது தப்பு அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு ஒரு திருக்குறள் ஒரு பாட்டு சொல்றேன், மடித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். ஒரு குறளுக்கு உண்மையா வாழ்ந்துட்டாவே புலன் ஈர்ப்பு விசையை கடந்து விடலாம். எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல, பாக்குறதுக்கு சின்ன எல்கேஜி மாதிரி தெரியும், ஆனால் 100 PhD இருக்குது இல்லைங்களா? 100 PhD அது உள்ள இருக்கு. ஒரு பாட்டில் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆறு ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இது முழுக்க முழுக்க மூணாந்தரம் தான். இப்போ ஜஸ்ட்டு ஒரு தொடக்கமாக சொல்லிடுறேன். எங்கே ஆறு ஆதாரம் இருக்குன்னா நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணால் கிடைக்காது. இதெல்லாம் யோகிகளுடைய சிந்தையில் ஊறிய சக்கரங்கள். இது எங்கே இருக்குன்னு தெரியுமா? இருக்காவது உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியுமா? பேர் மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, அதுல சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் பேர். என்னென்ன பேரு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை, பிரம்மரந்திரம் போய் இன்னும் துரியம் துரியாதீசம் இன்னும் அண்ட பெருவிலையும் போயிடுவீங்க. நேரா போய் கடவுள்கிட்ட போய் ஐக்கியமாற வரைக்கும் பேசுவீங்க, அது சந்தேகமே இல்லை. நான் என்ன கேட்குறேன், உடம்புக்குள்ளே எங்க இருக்கு? நீங்கள் தான் பார்க்க முடியாதுப்பா, ஸ்கேனில் தான் பார்க்க முடியாது, விஞ்ஞானத்தால் தான் பார்க்க முடியாது. ஞானிகள் எவ்வளவு ஞானிகள் பார்த்துருக்குறாங்க, எவ்வளவு யோகிகள் பார்த்துருக்குறாங்க, ஏன் நம்மளால் பார்க்க முடியல? நாம் என்ன நினச்சிட்டா இது எல்லாம் நமக்கு பொருந்தாது போல இருக்குன்னு நம்ம உடம்பையே நாம் இக்னோர் பண்ணிட்டோம். வேற ஒன்றுமே இல்லை. அவரவர்களுடைய எங்க இருக்கு? முதுகு தண்டுக்குள் இருக்கிறது. முதுகு தண்டுக்குள்ள தான் செக் போஸ்ட் இருக்கு, வயிற்றுல இல்லை. எல்லாரும் வயிற்றுல படம் போட்டுறாங்க. இருக்கிற படத்தை பாருங்க. நானும் எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கேன், யோக புத்தகங்கள் பார்த்துருக்கேன், வயிற்றுல போட்டிருக்கு. இப்படி உட்காந்துக்கிட்டு வயிற்றுல எங்க இருக்கு? வயிற்றுல குடல் தான் இருக்கு. செஞ்சு பார்த்தேன், எங்க ஏறது? வயிற்று உள்ள, வயிற்று உள்ளதா ஏறாது. முதுகு தண்டு இருக்குல்ல, முதுகு தண்டை கரண கரணையா இருக்கும். அந்த முது L4 L5 சொல்றது கீழேந்து L1 L2 L4 L5 ஜாயின் வருது இல்லையா? அதுக்குள்ள குக்கி குக்கியா போட்டிருக்கோம் இல்லையா? டிஸ்கு உள்ள என்ன இருக்கும், மஜ்ஜை இருக்கும், அது ஒண்ணும் இல்ல ஹோல் இருக்கும், வெரி ஹோல் தான் இருக்கும். ஆனால் அந்த ஹோலுக்கு உள்ளார நாடி இருக்கு, எத்தனை நாடி, 72,000 நாடி இருக்கு, நரம்பு வேற நாடி வேற. அந்த 72,000 நாடி எது உள்ள இருக்கோ, உடம்புக்குள்ள 72 நாடி இருக்கு, அத தச நாடிகள் சொல்லுவாங்க, அத்தி அலம்புடையெல்லாம் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். அந்த 72,000 நாடியில முதுகு தண்டுக்குள்ள தாமரை தண்டை ஒடிச்சிங்கன்னா நூலா வரும்ல, அது மாதிரி நாடி கொத்து உள்ள போயிட்டு இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாது. எலும்ப பார்க்கலாம், நரம்புகளை பார்க்கலாம், நாடிய பார்க்க முடியாது. இந்த நாடியத்தான் வர்ம மருத்துவத்துல பயன்படுத்துறாங்க. அந்த நாடியை நம்ம சரி பண்ணிட்டோம்னா வியாதியே தெரியாது. அதுல முதுகு தண்டிலிருந்து கீழே 6 ஆதாரம் சொல்றோமா இல்லைங்களா, இதுல 6 செக் போஸ்ட் இருக்கு, 6 ஆதாரங்கள், 6 ஆதாரங்களிலும் 6 ஆதார சக்கரங்கள், ஆதார சக்கரங்களுக்கு 6 ஆதார எழுத்துக்கள், 6 ஆதார எழுத்துக்களிலும் 6 ஆதார தேவதைகள், தேவதைகள் மீன்ஸ் தெய்வங்கள். அந்த தெய்வங்களுக்கு உடை உள்ளே 6 ஆதாரத்தில் நிலைக்கலனாக சிவபெருமான் ஒருவனே 6 ஆதார தெய்வங்களாக இருக்கிறான். எங்க போனாலும் அவனை விட்டா போற வழி இல்ல போல இருக்கு. விநாயகரை பிடிச்சாலும் அவர் வராரு, பிரம்மாவை பிடிச்சாலும் அங்க வராரு, நல்லா பள்ளிக்கொண்ட பெருமாளை பிடிச்சாலும் வராரு, என்ன இது சதாசிவனை பிடிச்சாலும் வராரு, மகேசனை பிடிச்சாலும் வராரு. என்ன அர்த்தம்னா 6 ஆதாரங்களிலும் ஆதார சக்கரங்களிலும் யோக நிலையில் இருப்பவர்களுக்கு ஆதார இறைவனாக சிவபெருமான் ஒருவனே இருக்கிறான். பேருமாறும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அது நான் மூலானந்தரம் பேசும்போது அந்த முடிச்சு அங்க அவுத்து விடுவேன். எத்தனை ஆச்சு இப்ப? 6. அப்புறம் 7 உம்பர் சென்றனன், 7 உம்பர் சென்றனன், 6 ஆதாரங்களை கடந்து ஆதார தெய்வங்களாக இருப்பது மட்டுமல்லாமல் 6 அத்வாக்கள் வழியாகவும் கடந்தவன். மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, 6 அத்வாக்களையும் கடந்து 7வதாகிய துவாதசாந்த பெருவெளியில் இறைவன் 7வதாகவும் இருக்கிறான். 7 உம்பர் சென்றனன், இது என்ன இங்க ஒரு இடம் சொல்றீங்களா? என்னது திறம்புவார் ஓங்குவிக்கம் சீரோன்கள் வெல்க, கைய கூப்பிடுங்களா இல்லையா? கைய கூப்பிடு, இங்க இல்ல, இங்க ஏன் இந்த இடம் 4, 8, 12 இந்த இடம், இந்த இடத்துல இறைவன் தெரிவான். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் உண்டு, வட்டம் உண்டு. உடம்பினுடைய உயரம் எவ்வளவு? 8 ஜான் தானே, எறும்புக்கும் தன் உடம்பு 8 ஜான் தானே, ஆனா மனிதனுக்கு மட்டும் 9 ஜான். இதையும் சேர்த்துக்கணும், இதையும் சேர்த்து 9 ஜான் மனிதனுக்கு மட்டும். இந்த இடத்துக்கு பேரு துவாத சார்ந்த பெருவெளி. இங்க ஒரு ஓட்டை இருக்கு, 10வது ஓட்டை இங்க இருக்கு, ஊசிய ஒரு மயிரேறி காம்பு உள்ள நுழையும். இந்த வழியா தான் நீங்க சீச்சை எடுத்துக்கணும். உள்ள சாப்பிடாம பல பேர் யோகியா இருப்பாங்கல்ல, அவங்களை எப்படி சக்தி வருது உடம்புக்கு? பிராணா என்று சொல்லக்கூடிய சக்திய மேலேந்து இந்த தொலை வழியா தான் நீங்க உள்ள இழுக்கணும். வெளியில டிராவல் பண்ணும்ல, டிராவல் வெளில போலாம், இந்த ஓட்டை வழியா போகணும். அது ஒரு பாதை ஒண்ணு இருக்கு இங்க இந்த இடத்துல. இது 7வது இடம். 7 உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டு. அடுத்தது எட்டுன்னு முடிச்சுக்கிட்டார். இறைவன் எப்படி இருக்கிறான்? என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படிப்பட்ட இறைவனை நாம் எங்கே பார்க்க முடியும்? ஒரு கேள்வி கேட்கலாம்ல, என்னதா ஆறு ஆறு ஆறுல உலக பார்க்க முடியல, எங்க இருக்கிறாருங்க பார்க்க முடியல, உலகா இருக்கிறான் பார்க்க முடியல, சரி பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களா இருக்கிறாங்க பார்க்க முடியல, சிவசக்தியா இருக்கிறாங்க பார்க்க முடியல, ஒரே கடவுளர் பார்க்க முடியலையே, இருக்கிற இடத்தையாவது சொல்லலாம்ல, சொல்லலாமா இல்லையா? உங்களுக்காக அதுக்கு வரி, இறைவன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்து இருந்தாலும் எட்டு இடங்களில் அவன் தெளிவாக இருக்கிறான். எட்டு இடங்கள்ல தெளிவாக இருக்கிறான். எத்தனை பேர் பஞ்சபூத ஸ்தலங்களுக்காக போயிட்டு இருக்கீங்க? பஞ்சபூத ஸ்தலங்கள் இப்படி சொன்னாதான் அவங்களை கொடுக்க முடியும். தெரியுமா பஞ்சபூத ஸ்தலம் என்ன? என்ன பஞ்சபூதங்கள் தெரியும்? நிலம், நிலம் திருவாரூரா காஞ்சிபுரமா? இரண்டு உண்மையா? அதுவா அதுவான

காலகஸ்தி, ஆகாயம் சிதம்பரம், பஞ்சபூத ஸ்தலம் தெளிவா இருக்கு. பஞ்சபூதம் தெரியுது, பஞ்சபூத ஸ்தலம் தெரியுது, ஆனா பஞ்சபூதங்களிலையும் இறைவன் ஒரே இறைவன் தான். எல்லாம் சிவன் கோயில் தானே, இல்ல வேற கோயிலா? சிவன் கோயில் தானே, அதுல மறுப்பு இல்ல. இப்ப இத மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு வருவோம். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. யார் பாட்டுங்க? இதே கான்செப்ட் மாணிக்க வாசகர் பாட்டில்தான். இந்த பாடல் இருக்கும் பொழுது அப்பருடைய தேவாரத்திலும் இருநில நாள் தீயாகி பாட்டு வரும், நிறைய இடத்துல வரும். சரி, இதே மாதிரி பாட்டு 4000 திவ்ய பிரம்மந்தத்திலையும் வரும். 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான். ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான். அஞ்சாச்சிங்களா? சூரியன், சந்திரன், இன்னொன்னு அவரவர்களுடைய உயிர். இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது? 8 இடம் சொல்லிட்டார். சரி, இப்ப 8 இடத்துல இறைவன் இருக்கிறான். இப்ப எது ஈஸின்னு பார்க்கணும். இறைவனை பிடிக்கிறதுக்கு 8 இடத்துக்கு போகணும். இப்ப நம்ம நிலத்துக்கு போவோமா? என்னங்க, நிலத்துக்கு போமா? எங்க போலாம்? இப்ப நிலத்தில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டுங்க சார். நிலம் கடவுள் அல்ல, நீர் கடவுள் அல்ல, நெருப்பு கடவுள் அல்ல, நீர் காற்று கடவுள் இல்ல, ஆகாயம் கடவுள் அல்ல. ஆனால் நிலத்தில் கடவுள், நீரில் கடவுள், நெருப்பில் கடவுள், காற்றில் கடவுள். காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போட்டு படிக்கிறீங்களே தேவாரம். அப்போ பஞ்சபூதங்களில் இறைவன் கலந்து இறைவன் இருக்கிறான். புரியுதா? சூரியன், சந்திரன், ஆன்மா, முதல்ல 8 இடத்துல இறைவன் தெளிவாக இருக்கிறான். எல்லா இடங்களிலும் தெளிவாக இருந்தாலும் 8 இடங்களில் தெளிவாக இருப்பதனால் 8 இடத்துக்குள்ள ஒரு இடத்துல பிடிச்சுக்கணும் அவரை. இது எது சார் ஈஸி? ரொம்ப ஈஸியானது எது? அவரை பார்க்கணும்னா 8ல எது ஒன்னு ஈஸி? நிலத்துல போய் எந்த நிலம் தேடி தேடி பார்க்க எங்க பிடிக்கிற, பிடிக்க முடியல. தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடினா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு. அப்புறம் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஏ, அவ்வளோ கோயில் குழம்பெல்லாம் போய் தேவாரம் பாடி அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி அப்பர் என்ன பண்ணார்? எங்க பிடிச்சார்? கடைசியில ஈஸியா பிடிச்சிட்டார், ரொம்ப ஈஸியா பிடிச்சிட்டார். ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. சரி, நிலத்துல தேடினா கிடைக்க மாட்டேங்கிறார். சரி, நிலம், நீர்ல தேடி பாப்பமா? கடலுள்ள தேடி பாப்பமா? கடலுக்குள்ள, ஆத்துக்குள்ள தேடி பாப்பமா? வர கண்டுபிடிக்க முடியாது. நெருப்பு உள்ள பூந்து பாப்பமா? ஏதாவது நெருப்பு எரியுன்னு வச்சுங்களேன், அது உள்ள இறைவனை தேடி தேடி பாப்பமா? காத்துல தேடி பாப்பமா?

0: காட்டுல தேடுமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரி, சூரியன்ல கண்டுபிடிக்குமா? என்ன ஆகும்? இருக்கிற தகதகன்னு இருக்கு எல்லாமே. சரி, சந்திரன்ல தேடுமா? நடக்கவே முடியாது முதல்ல நீங்க. சரி, வேற எங்க கண்டுபிடிக்கலாம்? இன்னொரு இடம், முக்கியமான இடம், உயிர்ல கண்டுபிடிக்கலாமா? அப்பா, இது நம்மள்கிட்ட இருக்கு, பாக்கி எல்லாம் நமக்கு வெளியில இருக்கு, இது ஒண்ணுதான். அப்ப இறைவன் எங்க பார்க்கலாம்? வாய் இறைவன் எங்க எல்லா இடத்திலும் இருந்தாலும், எட்டு இடங்களில் தெளிவாக இருந்தாலும், இறைவனை எளிமையாக பிடிக்கக்கூடிய இடம் எது? உயிர். அப்ப இறைவனை உயிருக்குள் இறைவனை எளிமையாக பிடிச்சிடலாம். இப்படி கண்டுபிடித்து ரகசியத்தை சொன்னவர்கள் தான் சித்தர்களும் ஞானிகளும் யோகியர்களும் அருளாளர்களும். ஆனால் உமக்கு உள்ளே இறைவன் ஒளிந்திருக்கிறான். நீ ஞான சம்பந்தன் முதல் பாடல்லையே என் உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு உயிருக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் இருக்கேன்னு அவர் சொன்னாரா? சொல்லல. இல்ல, அதான் கல்வன். நம்மள என்ன பண்ணிருவோம்? விளம்பரம் அடிச்சு நோட்டீஸ் விட்டுருவோம், இருக்கும் இருக்கும் அப்படின்னு. இப்ப எட்டு இடங்களில் இறைவன் இருக்கிறான், அதான் எட்டு. இது ஒரு கான்செப்ட் கேட்டீங்கன்னா, இப்ப கரண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்த ஒயர் போற இடத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு. ஆனா கரண்ட் இருக்குன்னு தெரியறது எங்க? எங்க? லைட்ல தெரியுது, ஃபேன்ல தெரியுது, மைக்ல தெரியுது, செல்போன்ல தெரியுது, இல்லையா? அப்ப என்ன தெரியுது? இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் எட்டு இடங்களில் தெளிவாக இருக்கிறான். இந்த பாடல்ல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு எண்ணல் அலங்காரம்னு பேரு தமிழ்ல. தமிழ்ல எண்ணல் அலங்காரம், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. இப்படி முதல் பாடல் இறைவனை குறிக்கிறது. இரண்டாவது பாடல், ரெண்டாவது பாட்டை முடிச்சிருமா? ஒரே ஒரு பாட்டு, ரெண்டாவது பாட்டை முடிச்சு, ஒரே ஒரு பாட்டு, சின்ன பாட்டு, கஷ்டப்படாத பாட்டு. போற்றி இசைத்து. இப்ப போற்றின்னு நம்ம சொல்லணும். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா. திருமந்தத்துல போற்றின்னுதாங்க வருது. ஏன் போற்றின்னு சொன்னா என்ன? அழகா புரியுதா இல்லையா? போற்றின்னா என்ன? புகழ்ந்து பாடுதல். தேவாரம் திருவாசகம் எல்லாமே இறைவனை பற்றிய பாடல்கள் பாடும். இறைவன் எங்கே இருக்கிறானா? போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லுக்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டீங்க. அந்த இரண்டு சுழியின் போட்டிருக்கா, மண் போட்டிருக்கா, மன்னன், மண்ணுதல், நிலை பெற்று இருத்தல், அரசாட்சி செய்தல். உங்க உயிரை அரசாட்சி பண்றது யாரு? உங்களை யாருங்க அரசாட்சி பண்றா? உயிரா கடவுளா? உங்களைனா உங்க உயிரே அர்த்தம். யார் அவர்? புனிதன். நாமெல்லாம் புனிதன் பேரு வைக்கிறது இல்ல, புனிதான்னு பேரு வைக்கிறாங்க. இறைவன் தான் புனிதன். சிவபெருமான பத்தீங்களா? ஒவ்வொரு வரியா பாருங்க. எல்லாம் அதுக்குதான் ரொம்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எல்லாரும் ஆர்வப்பட்டு வந்தது. என்ன காரணம்னா, திருவாசகத்தை ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வரிக்கும் என்ன அர்த்தம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துருக்கீங்க. அப்படி வந்து கை தூக்கம் பார்ப்போம். இல்ல பொதுவா சொற்பொழிவு மாதிரி கேட்கறதுக்கு வந்தீங்களான்னு பார்ப்போம். சொல்லுங்க, கொஞ்சம் ஆழ்ந்து படிப்போம், கொஞ்சமாவது படிப்போம். ரெண்டு சுழியின் போட்டா நிலை பெற்ற, மூணு சுழியின் போட்டா அது மண்ணு, மூணு சுழின்னு போட்டா அது நிலம் புவின்னு சொல்றது. இன்னுயிர் மண்ணும் புனிதனை, யார் எந்த உயிரு? அவர் அவர்களது உயிரில், திருமூலர் பெருமானுடைய உயிரில், அந்த புனிதனாக சிவபெருமானை. யார் அவர்? நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை. இது என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்ல என்ன கஷ்டம் இல்ல? எத்தனை திசைங்க இருக்கு? நாலு திசை இருக்கு. இன்னைக்கு நாலு திசைன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் எட்டு திசையாகும், அதுக்கப்புறம் பத்து திசையா மாறிடும், அது போக போக மாறும். இன்னைக்கு நாலு திசை, இன்னைக்கு நாலு நாலு திசை. கோண திசைன்னு பேரு, கிழக்கு மேற்கு தெற்கு. எங்க நாலுதான்? கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. ஏதாவது புரியுதா? யாருக்கும் புரியல. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. பன்னெண்டு ராசிகள், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, நான்கு திசைகளுக்குள்ளேயே 360 டிகிரியையும் அடைச்சிடலாம். அஸ்ட்ரானமி படிச்சவங்களுக்கு தெரியும், புரியுதா? நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. எல்லாம் நல்ல மாதுன்னா என்னங்க? மாதுன்னா என்னது? யாரு? பராசக்தியில நல்ல மாது தானே. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. நல்ல மாதுக்கு நாதன். ஏ பராசக்தியினுடைய கணவர்னு சொல்லுமா, துணைவர்னு சொல்றதா? சிவபெருமானுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? சூரியனும் சக்தியும், சக்தியும் போல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஈஸ்வரன் ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கிறான் இல்லையா? போம்ப சொல்லி தருவேன். உமாதேவிக்கு தலைவன், நாதன் என்று சொன்னால் தலைவன் வச்சுக்கீங்க. இப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம வீட்டுக்காரருங்க, கணவருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அது குடும்பத்தில் நம்ம பாச பிணைப்பில் இருக்கிற மாதிரி அந்த வார்த்தையை யாருக்கு பயன்படுத்தக்கூடாது? சிவபெருமானுக்கு பயன்படுத்தக்கூடாது. நல்ல மாதுக்கு நாதனை. சரி, மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. கூற்றுன்னா என்ன தெரியுமா இருக்கான்? யமன் அர்த்தம் கூற்றுவன். ஏன் அவனுக்கு யமன் பேர்? கூற்றுவன் ஏன் பேர் வந்துச்சு? உடம்பையும் உயிரையும் கூறு போடுறவன். இந்த மாதிரி சில நுட்பங்கள் தான் உங்களுக்கு வேணும், அப்படிதானே? இதைத்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் எந்த திசைக்கு அதிபதி? தென் திசைக்கு அதிபதி. தென் திசை அந்த கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேன். கூற்று உதைத்தான்னா அது வந்து நம்மளுடைய திருக்கடையூர்ல யமனை வந்து அவர் வந்து சம்ஹாரம் பண்ணாருன்னு சொல்லுவோம். திருக்கடையூர்ல மார்க்கண்டை இருக்காது, அது சரித்தான். இப்போ காலத்தை வென்றவன் சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு எது காலம்? இப்ப நமக்கு தான் காலம். காலன் வரும் முன்னே, கண் பஞ்ச அடையும் முன்னே, குற்றார அழு முன்னே, ஊரா சுடு முன்னே, குற்றாலத்தானையே கூறுன்னா இப்ப நமக்கு தான் இந்த காலங்களாம் போக்குவரத்து டைம் எல்லாம் ஃபேக்டரா நமக்கு தான். சிவபெருமானுக்கே காலங்கிறதே கிடையாது. காலத்தையே அவன் தான் என்ன பண்ணிருக்கான்? நிர்ணயிக்கிறவன். அப்ப காலத்தை வென்றவன் யாருன்னா சிவபெருமான் தான். கூற்றுவனை உதைத்தான் அப்படின்னா தான் காலனை வென்றான். நம்முடைய காரைக்கல் அம்மையார் காலனை வென்றோம் சொன்னார்கள் சொன்னாங்கல்ல. நம்ம அந்த காலத்தை வென்றவனாகிய சிவபெருமானை தியான பொருளாக நான் கூறுகின்றேன். தியான பொருளாக, பரம்பொருளாக மனத்துள் வைத்து போற்றினால் நாம் எல்லாம் மேல்நிலைக்கு உயரலாம். அது எப்படி நம்ம உள்ளற இறைவனை எப்படி வைக்க போறோம், எப்படி நம்ம பூஜை பண்ண போறோம் அப்படிங்கிற நம்ம போக போக நம்ம சொல்லுவோம். அதோடு இன்னைக்கு இந்த இரண்டு பாடலோடு நம்ம நிறைவு பண்ணலாம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பரம் திருக்கயிலாயம் அருள் வட திசையினில் ஐந்து சிவாலயம் பறிவொடு பணிய பழவினை அருமே என்பது பழம்பாடல். திருப்பருப்பதம், திருக்கேதாரம், அநேகதங்காபதம், இந்திரநீலப்பருப்பதம், திருக்கயிலாயம் என்பன அச்சிவாலயங்கள். அவற்றுள் தன்னேரில்லா தனிப்பெரும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் திருக்கயிலாயம். திருமலை, தீர்த்தமாமலை, திருநொடித்தான்மலை, பொன்மலை என்று போற்றப்பெறும் சிறப்பினது திருக்கயிலாயம். கயிலை, கயிலாயம், கயிலை மாமலை, கயிலை பொறுப்பு, வடகயிலை, வான்கயிலை, வெண்கயிலை, வண்கயிலை, விண்தடவு பூங்கயிலை, வியன்கயிலை, இமய வடகயிலை, செழுங்கயிலை, செம்பொற்கயிலை, மானக்கயிலை என்று கயிலாயம் என்னும் தெய்வமலையைப் போற்றிப் பரவுகின்றார்கள் மூவர் முதலிகள். திருஞான சம்பந்தர் திருக்காடத்தியிலிருந்தே திருப்பதிகம் அருளி செய்தனர். திருக்காடத்தியாம் தென்திருக்கயிலையைக் கண்ணுற்ற கலைவாய்மிக் காவலராம் திருநாவுக்கரசர் பேணு திருக்கயிலை மலை விற்றிருந்த பெருங்கோலம் காணுமது காதலித்துச் சென்றனர். வழியில் முனிவர் வடிவில் தோன்றிய முக்கண்மூர்த்தி அங்கு ஓர் வாவியற் பணிந்து ஐயாற்றில் கயிலை திருக்கோலம் காண்க என்று பணித்த வண்ணம் திருவையாற்றில் கயிலை காட்சி கண்டு மகிழ்ந்தனர். சுந்தரர் சிவபெருமான் அனுப்பிய வெள்ளானை மீது ஏறிச் சென்று கயிலையாளியைக் கண்டு தொழுதனர். ஒலிதரு கயிலை உயர்கிடவோனே என்று மணிவாசகர் மனம் கனிந்து போற்றிப் பரவுகின்றார். காரைக்காலம்மையார் தமது தூல உடலை உதறியறிந்து எற்புக்கூட்டோடு உள்ள பேய் வடிவத்தோடு தலையினால் நடந்து சென்று கைலைநாதனை கண்ணுற்று பின் ஆலங்காட்டில் நடன தரிசனம் செய்து அவரது திருவடி நிழலில் என்றென்றும் இருந்து சிவானந்த பெரும்பேரின்பத்தில் திளைக்கின்றார்கள். சேரமான் பெருமாள் நயனார் தமது குதிரையின் செவியில் திருவைந்தெழுத்தை ஓதி வான்வழியாக சுந்தரரை எதிர் சேவித்து கயிலை சார்ந்து கயிலைநாதன் சந்நிதியில் திருக்கயிலாய ஞான உலா பாடினர். இப்பனுவல் ஒன்றே கயிலைநாதன் திருமுன்பு நேரே விண்ணப்பிக்கப் பெற்ற பெருமை உடையது. பெருமிழரை குறும்ப ராயனார் யோக காட்சியில் சுந்தரர் கயிலைக்குச் செல்வதை அறிந்து யோக நெறியில் பிரம்மநாடி வழியாக கபால மோட்சம் எய்தி கயிலை சேர்ந்து சுந்தரர் பெருமானை எதிர்கொண்டு போற்றி உய்ந்தனர். திருக்கயிலையில் இருந்து வந்த சுந்தரநாதர் திருமூலர் திருவுருவேற்று திருமந்திர மாலையை அருளி திருக்கயிலை சேர்ந்தனர் என்பது பெரிய புராணம். திருக்கடவுர் காரி நாயனார் கவின் தமிழ் கோவை நூல்கள் பாடி கண்ணுதலார்க்கு ஆலயத் திருப்பணிகள் பலவும் செய்து கயிலைநாதனைக் காண சென்றனர் என்பது சேக்கிழார் பெருமான் திருவாக்கு. அவ்வை மூதாட்டியார் விநாயகர் அகவல் பாடி ஐங்கரக்கடவுள் துதிக்கையின் வழி நேரே கயிலை சேர்ந்தனர் என்பது வரலாறு. கயிலைநாதன் அருளினால்தான் அவன் காட்டக் கண்டு அவன் திருவுருவை தரிசிக்க இயலும் என்பது சான்றோர் வாக்கு. பொங்கு கிரிதனில் தலைமையோதும் போது பொற்புடைய பொற்கிரி முன்னிற்கும் என்பது கந்தபுராணச் சுருக்கம். மலைகளுக்கு எல்லாம் மணி முடியாக அரசாக இருப்பது திருக்கயிலை என்பதாம். கொன்றை வேணி என்போல் கேடியிலாமலே அமர்வது கயிலையங்கிரியே என்பது கச்சியப்பர் திருவாக்கு. அருமறையின் சிரம் கடந்தவன் இருப்பது திருக்கயிலாயம் என்பது பரஞ்சோதி முனிவர் திருவாக்கு. திண் பெரும் தெய்வ கயிலை என்பது செக்கிடார் பெருமான் அருள்வாக்கு. இறைஞ்சினவர்க்கு ஒல்லை பேரருள் கூறும் கயிலாயம் என்பார் சிவஞான முனிவர். கயிலை திருப்பருப்பதத்திற்பதம் அருள் கணாதிபன் என்று கயிலைநாதனை போற்றுகின்றார் கச்சியப்ப முனிவர். கங்காதரா கயிலை உரைகின்ற பரதெய்வமே என்று நெகிழ்கிறார் தருமையாதீனம் சிவஞான தேசிகர் பெருமான். உரோமம் விதிர்விதிர்ப்ப ஐயா என்று ஓலமிடுவது என்றோ கயிலாயத்தனே என்கிறார் திருவெண்காடர். ரஜிதகிரி வெளுத்த பொறுப்பு கயிலை வெறுப்பு அரக்கன் மிகுத்து பெயர்த்து எடுத்த கயிலாயம் என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர். புங்கயிலை வெற்பில் புனைமலர்கோதை இடப் பங்குரையும் முக்கட் பரஞ்சோதி என்று குளிர்கயிலாய குருமணியை பரவுகின்றார் குமரகுருவரர். கயிலாய மலைமேவு சிவஞான குருசாமி என்பார் பாம்பனடிகள். அன்பருடம் வாய்க்கும் கயிலை மலையான் என்பார் அருட்பிரகாசர். எயிலொரு மூன்றும் செற்றோன் எந்திளை உடனே வைகும் கயிலையின் பெருமை தன்னை கட்டுரை செய்தற்கு ஆமோ என்பது வில்லிப்புத்தூரார் வாக்கு. சிவ ரகசியம் முதலான ஞான நூல்கள் பலவற்றுள்ளும் கயிலையின் பெருமை விரித்துப் பேசுதல் காணலாம். நக்கீரர் அருளிய கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி கயிலையின் சிறப்பை பெரிதும் எடுத்து இயம்புவதாம். திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடங்கொள் கயிலாயா என்று இறைஞ்சுவது அல்லால் வேறு யாம் என் செய்ய? திருமுறை விண்ணப்பம் செய்பவர் திருமுறை கலாநிதி பன்னிசைமணி திருத்தணி என் சுவாமிநாத ஓதுவாமூர்த்திகள். திருத்தலப்பதிக விளக்கம் குன்றத்தூர் புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி. திருஞான சம்பந்தர் தேவாரம். திருக்காலத்தியை தொழுதுபாடிய திருஞான சம்பந்தர் அதற்கு அப்பால் வடக்கிலும் மேற்கிலும் தமிழ் வழங்கும் நாடு இன்மையால் திருக்காலத்தியில் இருந்தபடியே தேவர்கள் வழிபாடு செய்யும் திருக்கயிலையை நினைந்து பாடிய திருப்பதிகம் பொடிகள் உருவர் என்கிற தொடக்கத்தினதாம். திருக்கயிலையை பற்றிய சிறப்புகள் பலவற்றையும் எடுத்து ஓதும் இத்திருப்பதிகத்தில் பெரிய யானையை மலைப்பாம்பு விழுங்கும் என்ற குறிப்பு உள்ளது. இக்காட்சி ஆலய சிற்பங்களிலும் இடம்பெற்றுள்ளமை அறியலாம். பிணிகள் விலகும் வானோர்கள் உலகில் மருவி மகிழ்வர் என்பது பதிகப்பலன். பொடிகள் உருவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் முதல் திருமுறை பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா. அந்தனர் குலத்தில் தோன்றியவர் கருவூர் தேவர். ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமலவரும் திருலோக்கிய சுந்தரன் என்றும், காட்டிய பொருட்களை பயில் கருவூரன் நவமலி கலை பயில் கருவூர் என்றும் வரக்கூடிய இவருடைய வாக்குகளால் இவர் வேத ஆகமக் கலைகள் பலவற்றை கற்றுத் தெளிந்தவர் என்பது தெரிகிறது. சித்திகள் பல கைவரப் பெற்றவர். அங்கை ஓடேந்து திரி கருவூரன் என்று தம்மை குறிப்பிடுவதால் இவர் பிச்சையேற்று உண்டு திரியும் துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர் என்பது தெரிகிறது. ஆரணம் பிதற்றும் பித்தனேன் என்பதால் உலகத்தாரால் பித்தன் என்று மதிக்கப்பட்டார் என்றும் தெரிகிறது. பாவியேன் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்து என் பிணி பொறுத்து அருளா பிச்சரே என்பதால் இவர் பிராரப்த வசத்தினால் நோயினால் பிடிக்கப்பட்டவர் என்றும், அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூர் என்றதனால் காயகல்பம் உண்டு அந்த துன்பத்தை நின்றும் நீங்கியவர் என்றும் ஊகிக்க இடமிருக்கிறது. இறைவன் எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்கள் தோறும் சென்றார். அப்பெருமானை போற்றி வழிபடுவதே மக்கட்பிறவியால் பெரும் பயன் எனக் கருதினார். பல சிவத்தலங்களை வழிபட்டார். கண்பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் கலைகனே என்று ஓலமிட்டு என்பலாம் உருகும் அன்பர் கூட்டத்தோடு கலந்தார். நாளும் இறைவனை வழிபடுவதை கடமையாக கொண்டார். பகற்பொழுதெல்லாம் இறைவனை இனிய செந்தமிழால் பாடிப் பரவி அனைவரும் அமர்ந்து கண்ணுறங்கும் நள்ளுரில் பொருளில் ஓரிடத்து உயிராவணம் அமர்ந்திருந்து தம் உயிர்க்குயிரான இறைவனை உற்று நோக்கி உள்ள கிளியில் உருவெழுதி பார்த்திருந்தார். இவருடைய குருநாதர் போகர். முதலாம் ராஜராஜன் தஞ்சை பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தன மருந்து இழகி சிவலிங்கத் திருவுருவம் மருந்தினால் பிணிப்புறாமையை கேள்வியுற்ற கருவூர்த்தேவர் அங்கு சென்றார். அஷ்டபந்தன மருந்து இருகும்படி செய்தார் என்று கூறுவார்கள். தஞ்சையினின்றும் திருவரங்கம் சென்றார். பின்னர் கருவூரை வந்தடைந்தார். அவருடைய வீட்டில் வைதீகப் பொருட்கள் நிறைந்திருப்பதைக் கண்டு குற்றம் சாட்டிய வேதியர்கள் வீட்டை சோதித்தார்களாம். அனாசாரப் பொருள்களைக் கண்டு வெறுத்து வேதியர்கள் இவரை ஊரை விட்டு துரத்தினார்களாம். வேதியர்கள் ஒருங்கு கூடி அவருக்கு துன்பம் செய்ய தேவர் பயந்தவர் போல் கருவூர் திரு ஆணிலை கோயிலை அடைந்து சிவமூர்த்தியை தழுவிக்கொள்ள சிவமூர்த்தி இவரை தம்முடன் ஒடுக்கிக் கொண்டார் என்று கூறுவார்கள். கருவூர்த்தேவரின் திருவுருவச் சிலை கருவூர் பசுபதீச்சரக் கோயிலிலும் தஞ்சை பெரிய கோயிலிலும் உள்ளது. 9 திருமுறையில் இவருடைய திருவசை பதிகங்களே மிகுந்தி கோயில் திருக்களந்தை ஆதித்தேச்சரம் திரு கீழ்கோட்டூர் மணியம்பலம் திருமுகத்தலை திரைலோக்கிய சுந்தரம் கங்கை கொண்ட சோழேச்சரம் திருப்பூவனம் திருச்சாட்டியக்குடி தஞ்சை திருவடை மருதூர் என்று 10 சிவத்தலங்களுக்கு ஒவ்வொரு பதிகம் மூலம் 10 பதிகங்கள் பாடியவர் கருவூர்த்தேவர். இவர் காலம் கிபி 10 நூற்றாண்டின் கடைப்பகுதியாகும். கருவூர்த்தேவர் அருளிய திருவிசைப்பா. 1 கோயில் பண் புறநீர்மை சிதம்பரத்தில் பாடிய பாடல்.

சிற்பரவி யோமமாகும் திருச்சிற்றம்பலம் நடராஜப் பெருமான் எழுந்தருளும் பொற்சபையான ஞான ஆகாயமான இதன் சிறப்பை பாடுகிறார் கருவூர்த்தேவர். கூட்டமாக விரிந்துள்ள தலைகளில் சிவந்த மாணிக்கங்களையும் பிளவுபட்ட நாக்குகளையும் விடமிக்க மேல்வாய்களையும் கண்களாகப் பயன்படும் காதுகளையும் பிளந்த வாய்களையும் விரிந்த படத்தில் நெருக்கமான புள்ளிகளையும் வெண்பற்களையும் கொண்ட பாம்புகளையே அணிகளாக அணிந்துள்ள பரம்பொருளான சிவபெருமானின் கோயில் எது? மணமிக்க மாமரச் சோலைகளின் செறிவில் மேகங்கள் தவழும்படியும் இளம் பாக்கு மரங்களின் கொலைகள் வரிசையாக திகழும்படியும் அமைந்துள்ள தில்லைப்பதியில் திகழும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

கடத்தற்கரிய இப்பிறவிக் கடலில் நீந்தும் அறிவற்றவனாகிய எனக்கு என்னுடன் பிறந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐந்து பேரும் பகைவர்களாகப் போய்விட்டார்கள். எனக்கு யார் துணை என்றால் அஞ்சாதே என்று அருள் புரிபவன் நடராஜப் பெருமான். அவனுடைய திருக்கோயில் எது தெரியுமா? தாங்கள் பயிர் செய்த வயல்களில் செழித்த சென்னல் பயிர்களின் நடுவில் களைகளாக முளைத்துள்ள நீலோர் பல மலர் செடிகளை உளத்தியர்கள் பிடுங்கி எரிய அவை வரப்புகளில் அழகாக முளைத்து அரும்பும் தில்லைப்பதியில் திகழும் சிவஞானம் என்றும் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

தாய்போல் இரக்கம் காட்டும் தலைவனே என்றும், தனிப்பட்ட எனக்கு துணையாயிருப்பவனே என்றும், நாய் போன்ற நான் புலம்பினால் எனக்கு இறங்கி நன்மை செய்யும் மேலான சிவபிரான் திருக்கோயில் எது தெரியுமா? பெண்களின் உதடுகள் போல அழகான முறுக்கம் பூக்கள் மலரவும், வளர்கின்ற இளஞ்சோலைகளில் மான் தளிர்கள் சிவந்த தீயைப் போல் தோன்றவும், திகழக்கூடிய பெரும்பற்ற புலியூர் என்ற தில்லையில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

துந்துபி என்ற பேரிகை, வேங்குழல், யாழ், முந்தை என்னும் பறை ஆகிய இசைக்கருவிகள் வானில் ஒலிக்கவும், முனிவர் கூட்டம் துதிக்கவும், நந்தியம்பெருமான் கையில் உள்ள மத்தளம் மேகத்தின் இடிபோல் முழங்கவும், ஆனந்தத் தாண்டவமாடும் பரம்பொருளான சிவபிரான் திருக்கோயில் எது தெரியுமா? வேத முடிவான உபநிடதங்களில் ஞான கருத்துக்கள் பொதிந்துள்ள அரிய செய்திகள், அந்தனர் சிந்தையில் அரும்பும் தில்லைப்பதியில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்புகிறது. கைகள் தாமரை முட்டு போல் குவிகின்றன. எனக்கு ஆதரவாயிருப்பவனே, அபயம் என்று ஓலமிட்டு எலும்புகள் உருக நிற்கும் பேரன்பர்கள் திருக்கூட்டத்தில் என்னையும் கலந்து மகிழச் செய்பவன் திருக்கோயில் எது தெரியுமா? தேவாரப் பண்களை தேன் வண்டுகள் பாடி நின்று விளையாடும் குளிர் பூஞ்சோலைகள் அடர்ந்து உள்ள இடத்தில், செண்பக மலர்கள் அரும்பும் தில்லைப்பதியில் சிவஞானம் வளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

வழிபடும் அடியார் மனத்துயர் நீங்க அவர்கள் உள்ளத்தில் புகுந்து அங்கேயே ஒடுங்கி நிற்கும் தன்மையாளன் சிவபிரான். அப்படி இருளை கிழித்து எழுந்து வரும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் போல ஒளி வீசும் விரிந்த சடையை உடைய பெருமான் திருக்கோயில் எது தெரியுமா? அழகாக ஒளி வீசும் மதிலை சுற்றி கடல் சூழ்ந்தது போலிருக்கும் அகழியில் படிந்து கிடக்கும் மாணிக்கங்கள் சிவந்த ஒளியை வீசுகின்ற தில்லைப்பதியில் சிவஞானம் வளரும் திருச்சி

தாமரை மலர்காடு போல் திருமேனியில் சிவந்த ஒளி வீச அடியார் உள்ளத்தில் எழுந்தருளிய பெருமான் திருமாலாகிய இடப வாகனத்தை உடையவன், தூய்மையான பளிங்கு திரள் போல் தோன்றும் தோற்றத்தை உடையவன். அவன் வெளிப்பட்டு தோன்றும் திருக்கோயில் எது தெரியுமா? வேதியர்கள் நாவினால் திரண்ட வேதப்பொருளை ஓதி ஓமகுண்டங்களில் நறுமண நெய் விட்டு வளர்த்த தீயின் தொகுதிகள், சிறப்புறத் தோன்றும் தில்லைப்பதியில் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

சிறப்புடைய திண்மையான உலகங்கள் முழுவதும் எட்டு திசைகளோடு அண்டங்கள் அனைத்தும் அவற்றை மூடக்கூடிய சிவபெருமான் பெருமைக்கு முன்னால் மிகச் சிறியவையாக ஒடுங்கி போய்விட்டன. இப்படி எல்லாமாய்க் கலந்திருக்கும் பெருமானுடைய திருக்கோயில் எது தெரியுமா? மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து தேவர்களும் மற்றவர்களும் வந்து அலைகடல் நீர் போல் புனிதமிக்க சிவகங்கை தீர்த்தத்தில் ஆடுமாறு புனித நீர் பெருகும் தில்லைப்பதியில் சிவஞானத் திருவளரும் திருச்சிற்றம்பலமேயாகும்.

உலகம் வாழ கீழ் நோக்கி தொங்கிக் கொண்டிருக்கும் சிவந்த சடை, பிறைச்சந்திரன் தவழும் திருமுடி, அளக்க முடியாத தனிப்பெரும் கருணை, இவற்றோடு திகழ்பவன் சிவபிரான். பால் நினைந்தூட்டும் தாய் தேன் கலந்த இனிய உணவை மனமு வந்து ஊட்டுவது போல அடியார்க்கு அருள் புரியும் சிவபிரான் எழுந்தருளிய கோயில் எது தெரியுமா? புன்னை மலர் தேன் சொரியும் சோலைகளில் புகுந்து புள்ளிகளையும் கோடுகளையும் உடைய வண்டு கூட்டங்கள் பாட, மலர்கள் நிறைந்த தேன் சொரியும் தில்லைப்பதியில் சிவஞானத் திருவளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

தேவலோகம் இவ்வுலகத்தில் வந்து விளங்கியது போல எங்கும் ஒளிவளர் மணிகள் சுடர்விட்டு திகழ எம்பிரான் நடனமாடும் இடங்களிலெல்லாம் இருட்கூட்டம் முழுவதும் ஒளியச் செய்கின்ற இறைவன் திருக்கோயில் எது தெரியுமா? புதுமை பொருந்திய கோயில் கோபுரம் மண்டபம் ஓங்கி வளர்ந்த மாட மாளிகைகள் அனைத்தும் செம்பொன்னால் ஒளிவீசித் திகழும் தில்லைப்பதியில் சிவஞானத் திருவளரும் திருச்சிற்றம்பலமே ஆகும்.

0: முத்துக்களை அள்ளித்தரும் அலைகடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள அறிவு கண் இல்லாத எண்ணற்ற அற்ப மாந்தர்கள் திருந்துமாறு தக்க நேரத்தில் அறிவு தருவது கருவூர் தலத்தில் காவிரி துறையில் வளர்ந்த இத்தீந்தமிழ் மாலை. இப்பாமாலையை தனக்கு பொருந்துமாறு ஏத்தருளும் கருணைமிக்க சிவபெருமான் திருக்கோயில் எது தெரியுமா? சோலைகளில் உள்ள பூக்களில் தேனுண்ட வண்டு உறங்க செருந்தி மலர்கள் அரும்பு நிற்கும் தில்லைப்பதியில் திகழும் சிவஞான செல்வம் வளரும் திருச்சிற்றம்பலம் என்ற சிற்றவையே ஆகும்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுதல்.
3: திருப்பயணி பதிகை 36 பண் கொல்லி.

ஒரு பித்தோ ராணி.

உடல வந்து

இரவும் மறையறிவே போகம் வல்லீதே பரவினாலும்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருக்கூட்டச் சிறப்பு.

வேதமோர்பதஞ்சலி பெருமம் வேதமோர்பதஞ்சலி பெருமயம் பெருந்தெய்வ என்னையும் ஆண்டு

পর্যন্নম ঋতুনামে। ம பார்வதி அருட்கடராகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலு இன்று திருவாசகத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பதிகம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். திருப்பள்ளி எழுச்சி என்பது பள்ளி என்பது சயனிப்பது உறங்குவது, எழுச்சி என்பது உறங்குகின்றவர்களை எழுப்புவது. உறங்குகின்றவர்களை எழுப்புவது அது அரசர்களுக்கும் அது உண்டு, கடவுளுக்கும் உண்டுன்னு மாணிக்க வாசகர் காட்டியிருக்கிறார். அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமானது. வேற எங்கேயும் திருப்பள்ளி எழுச்சி திருமுறைகளிலே வேற எங்கேயும் இல்லை, திருவாசகத்துல தான் திருப்பள்ளி எழுச்சி என்று பாடுகிறார். அப்படி திருப்பள்ளி எழுச்சி என்று சொன்னால் உறங்குகின்ற சிவபெருமானை மாணிக்கவாசகர் எழுப்புகிறார். சிவபெருமான் உறங்குவாரா என்பது ஒரு கேள்வி. உறங்க மாட்டார். சிவபெருமான் உண்பாரா? உண்ண மாட்டார். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, போதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்பது அப்பர் திருத்தாண்டகம். அப்ப அதுக்கு இதுக்கும் முன்பு முரணா இருக்குதே. அவர் உறங்க மாட்டார்னு சொல்றாரு, இவர் உறங்குகிறவர் எழுப்புறேன்னு சொல்றாரு. அப்படின்னா சிவபெருமான் உயிர்களை எல்லாம் உறங்க வைப்பவன், உயிர்களை உண்ண வைப்பவன், உண்பதற்கும் அவன் தான் அருள் பண்ணுகிறான், உறங்குவதற்கும் அவன் தான் அருள் பண்ணுகிறான். அவன் உறங்க வைக்கிறான், உண்ண வைக்கிறான். அப்படி அவன் உறங்க வைக்க உண்ண வைக்க உயிர்களாகிய பொம்மைகளை என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் உறங்குவது போல நடிக்கிறான், உண்பது போல நடிக்கிறான். அவன் உண்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை, உறங்குவது போல நடிக்கிறான், உண்பது போல நடிக்கிறான். இப்ப சாமி உண்பார் என்று சொல்லித்தானே ஊட்டுகிறோம் உணவை. ஓம் சிவாய சிவாகா சிவாய சிவாகா உண்பதாக நாம பாவிக்கிறோம். அவனே அதை ஏற்றுக்கொள்ளுகிறான், அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனாலே உண்பதும் உறங்குவதும் உயிர்களுக்கு, நமக்கு உண்ப உண்ணாமையும் உறங்காம இருப்பது கடவுள். உண்டால் உறங்கினால் கடவுள் அல்ல, உண்ணாமல் உறங்காமல் இருந்தால் உயிர்கள் அல்ல. ஆனால் கடவுள் என்ன செய்கிறான் என்றால், உயிர்கள் உறங்குவதற்காகவும் உண்பதற்காகவும் அவன் உண்பது போலவும் உறங்குவது போலவும் பாவனை செய்கிறான். அது எது போலன்னா, குழந்தை வந்து தூங்காம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா தாய் என்ன பண்ணுவா, தாய் என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய பக்கத்துல போட்டு தட்டி கொடுத்து இவ தூங்குறவ மாதிரி நடிப்பா, கண்ணை மூடிக்கிட்டு புரட்ட எழுதுவா, நான் தூங்குறேன் பாரு, அப்படி நம்ம தூங்குறேன் பாரு அப்படின்னு தட்டி கொடுத்து அந்த பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்காக இவ தூங்குறது மாதிரி நடிப்பா. இது உலக இயற்கை பார்த்துருக்குறோம். பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்காக தட்டி கொடுத்து நான் தூங்குறேன் பாரு அப்படின்னு நடிக்க நடிக்க அந்த குழந்தைக்கு ஓரளவு உறக்க வரும். அதுபோல குழந்தைகளாகிய நம்மை உறங்க வைப்பதற்காக அவன் உறங்குவது போல பாவிக்கிறான், பாவனை கொள்ளுகிறான். அந்த பாவனையே தான் அவர் உறங்குவதாக பாவித்து இவர் வந்து எழுப்புகிறார். அது ஒரு அற்புதமான பதிகம். அது திரோதான சுத்தின்னு பேரு. திரோதான சுத்தி என்று சொன்னால் மறைப்பு சக்தின்னு சொல்றது. அது திரோதான சக்தியே மறைப்பு சக்தின்னு சொல்றது. மறைப்பு சக்தின்னா இப்ப இருளிலே பொருள் தெரியாதது போல, இருளிலே பொருள் தெரியாதது போல மாயாமலத்தினாலே உலக பொருள்களை மாத்திரம் இருந்து கடவுளை
காண முடியாமல் மறைத்து கொண்டிருக்கிற அந்த சக்தியை சுத்தி உண்ணுவது, திரோதான சக்தியை சுத்தி உண்ணுவது. அது திரையை நீக்கினால் சுவாமி தெரிவது போல அந்த மறைப்பு நீங்கினால் அண்ணாவில் இருக்கிற அந்த அறியாமை நீங்கினா கடவுள் தெரியும். திரையை நீக்கினா சாமி தெரியுதுல உள்ளுக்கு கோயிலுக்குள்ள. அதுபோல நம்முடைய அறியாமையை நீக்கினால் கடவுள் தெரியும். கடவுள் உள்ளதா இருக்குது, அறியாம அதை மறைச்சிக்கிட்டு இருக்குது, அதை அறியாம இது இருக்குது, அதனால கடவுள் தெரியவில்லை. அந்த திரோதான சுத்தி திரோதான சக்தியை நீக்குவது, திரோதானமாய சக்தியை நீக்குகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சுத்தின்னு பேரு, திரோதான சுத்தின்னு பேரு. அது திருப்பள்ளி எழுச்சி என்று திருப்பெருந்துறையிலே அருளி செய்யப்பட்டது, 10 பாடல்களை உடையது. எல்லா கோயில்லையும் மார்கழி மாதத்துல திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள். எங்க பாடினாலும் இந்த பாட்டை தான் பாடியாகும். எல்லா கோயில்லையும் இந்த திருப்பள்ளி எழுச்சி இந்த பாட்டை தான் பாடியாகும். அப்படி ஒரு சிறப்புள்ள ஒரு பகுதி இந்த திருப்பள்ளி எழுச்சி. போற்றி முதலாகிய பொருளே புலந்தது பூங்கடற்கு இணை துணையே மலர் கொண்டு

துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் முடியுடையாயனையுடைய இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த முதற் பாடல். இத பூபாலத்துல பாடுற முறை காலையில பூபால காலத்துல இந்த திருப்பணி எழுச்சியே பாடுறது. அது ஆரம்பத்திலேயே போற்றி என்று தொடங்குகிறார். முதல்லயே வணக்கம், போற்றினா வணக்கம், வணக்கம் ஐயா என்பது, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கங்கிறது வேற, வணக்கம் ஐயாங்கிறது வேற. ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா, அந்த ஓ ஐயா வணக்கம் என்பதை விட வணக்கம் ஐயா என்பது உயர்ந்தது. முதலிலேயே வணக்கம், வணக்கம் ஐயா என்று சொல்லுமா போல போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, நமஸ்காரம் என் வாழ்முதலாகிய பொருளே, முதலாகிய பொருளே, முதலாகிய பொருளே ஒரு வகை அர்த்தம், வாழ்முதலாகிய பொருளே எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கின்ற பொருளே, எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கின்ற பொருளே, என் வாழ்வுக்கு முதலாக இருக்கிற பொருளே, அப்படி எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கிற பொருளே என் வாழ்வுக்கு, வாழ்வுக்கு முதல் வேணும் இல்ல, இது முதல் பொருள் ரெண்டு நல்லா தான் இருக்குது. முதற் பொருளாக இருப்பவன், முதற் பொருளாக இருப்பவன், முதற் பொருளாக இருப்பவன் என் வாழ்வுக்கு முதற் பொருளாக இருப்பவன், என் வாழ்வுக்கு வேண்டிய முதலாகிய பொருளாக இருப்பவன், அது பல வகையா இருக்கும். என்னுடைய வாழ்வுக்கு வேண்டிய முதலாகிய பொருளாக இருப்பவன். பொருள் இல்லையானால் வாழ்வு இல்லை, பொருள் இல்லைன்னா அந்த பொருள்னா பணம், பணம் இல்லைன்னா வாழ்வு இல்லை. அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாகுது என்று சொல்லுது. அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு உலகம் இல்லாகியாகுது. பொருள் இல்லைன்னா அவனை யாரும் பொருளாக நினைக்க மாட்டாரு. பொருள் இல்லைன்னு வச்சுக்க அவனை மனுஷனாகவே நினைக்க மாட்டான். பணம் இல்லைன்னா அவனை யாரும் மனுஷனா நினைக்க மாட்டாங்க. பணம் இருந்துச்சுன்னா அவனை தெய்வமாக முடிவான். மனுஷன் இல்லை, பணம் இருந்தா கடவுள், பணம் வச்சிருக்கிறவன் அதிகமாக வச்சிருக்கிறவன் கடவுள். பணம் வேண்டியவன் போய் என்ன பண்ணுவேன், நீங்க தானுங்க கடவுள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பணம் வேணும் இல்லை, அதனாலே அந்த பொருளுக்கு அவ்வளவு பெருமை. பணம் இருந்தால் அவன் பெரியவன், குணம் இருந்தாலும் குளம் இருந்தாலும் கொழுந்தவனின் மனம் இருந்தாலும் அதி இருந்தாலும் வெளுத்தியவன் கணம் இருந்தாலும் அரை காத்து வராது சிங்காரா, பணம் இருந்தால் அவருக்கு எல்லாரும் அஞ்சலி பண்ணுவேன் என்பது ஒரு தனிப்பாடல். அதனாலே அப்படி பொருள் என்பது இவ்வுலக வாழ்வுக்கு பொருள் வேணும், அவ்வுலக வாழ்வுக்கு பொருள் வேணும். இந்த பொருள் பொருள் செல்வா, அந்த பொருள் அருள் செல்வம். இந்த பொருளுக்கு பொருள் செல்வம்னு வேறு, அந்த பொருளுக்கு அருள் செல்வம். பொருளை அருளாகவும் மாற்றி கொள்ளலாம், பொருளை அருளாக மாற்றி தெரில சிவனுக்கும் சிவனடியாருக்கும் நிறைய கொடுத்தோம்னா அது அருள் செல்வமாக மாறும், பொருள் செல்வம் அருள் செல்வமாக ஆகிவிடுகிறது. அப்படி அந்த பொருளுக்கு இந்த பாட்டில் பதிகத்துல ரொம்ப முக்கியம் கொடுக்குறார். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளை, நான் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிற பொருளை, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு, இப்படி போற்றி என் வாழ்முதலாகிய பொருளை என்று சுவாமியே அழைத்து, புலர்ந்தது, புலர்ந்தது என்றால் விடிந்து விட்டது, சூரியன் உதித்து விட்டான், தேவரீருடைய தாமரை போன்ற அந்த திருவடி கமலங்களுக்கு இணையான துணை மலர் உண்டு. துணைனா பல வகையான மலர், துணைனா ரெண்டு நல்ல அர்த்தம் அல்ல, துணை என்றால் பல வகையான மலர்களை கொண்டு இயற்றி சூரியன் உதித்து விட்டான். தேவரீருடைய திருவடி கமலங்களுக்கு இணையான நல்ல மலர்களை கொண்டு இயற்றி மலர்களாலே திருவடியை வாழ்த்துவது, அர்ச்சிப்பது, பூசிப்பது தான் முக்கியமானது. மலர் இல்லையானால் அர்ச்சனை இல்லை, பூசை இல்லை.
பூஷிப்பதற்கு எது முக்கியம் என்றால் மலர் தான். அதனால இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலர். இதனால நல்ல மலர்களை கொண்டு உன்னுடைய திருவடியை பூஷித்து குரு முனிவன் இருபொழுதும் அர்ச்சித்து முத்தி பெற அறிவு நெறி தவநிலைகள் செப்பு தமிழ் கிணிய குருகுமர வடமை வளர் வெப்பத்தனித்தகளும் பெருமாளே என்பது திருப்போல். அதனால அச்சித்து முத்தி பெற என்பது அந்த பாட்டு திருப்போல். அச்சித்து அதனால அந்த அச்சிப்பதற்கு எது முக்கிய பொருள் என்றால் மலர் தான். அதனால அப்படி மலர் நல்ல மலர்களை கொண்டு தேவரியுடைய திருவடியை அர்ச்சித்து திருமுகத்து எமக்கு அருள் மலரும். மலர் கொண்டு தேவரியருடைய திருவடியை அர்ச்சிக்கிறோம். அப்படி அர்ச்சிப்பதோ அர்ச்சிக்கும் போது தேவரியருடைய திருமுகத்துல இருக்கின்ற அந்த கருணையாகிய அந்த மலர்ச்சி இருக்குதுவார். மலர்ச்சி முக மலர்ச்சின்னு சொல்றது, முக மலர்ச்சின்னு சொல்றது. நல்ல முக மலர்ந்து இருக்கிற முக மலர்ச்சி, முக மலர்ச்சிங்க நல்லா தெரியும். இப்ப நான் எப்படி இருக்கிறேன், முக மலர்ச்சியா இருக்கேன்னா முக மலர்ச்சி முக மலர்ச்சியா இருக்கும், சோம்பி இருக்கிறது. இப்ப மலரல, இப்ப வாழைப்பூ மாறுது. இப்ப வாழைப்பூ வாழைப்பூ மலராது, வாழைப்பூ மலரும். வாழைப்பூ பூ கூட இருக்கும். அதனால தாமரை போர்ந்து மலர்ந்து இருப்பது, தாமரை போர்ந்து மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் என்பது கூட ஒரு பழமொழி, மலர்ந்த முகமே. அதனாலே அப்படி தேவரீருடைய அந்த மலர்ந்த முகத்திலே அழகு பொருந்திய அந்த புன்சிரிப்பு, அது குமன் சிரிப்பும்பார். அது அப்புறம் சொல்ல குறித்த உருவமும் உபச்ச வாயு குமன் சிரிப்பு. அப்படி அந்த சிரிப்பு வந்து சிவபெருமான் சிரிக்கிற அந்த சிரிப்பை கண்டு, அந்த சிரிப்பை கண்டு அந்த ஒரு மனிதன் நம்ம வந்து பிரியப்படுறான்னா லேசா சிரிப்பா, லேசா நம்ம மேல அவனுக்கு பிரிய இருக்குன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான், பிரிய முடியும்னு வச்சுக்கோ. இது ஆசைப்பத்தலையும் சொல்றாரு,

0: முக ஒளி நோக்கி முருகல் நகை காண அத்தா சாலாசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்பது ஆசைப்பட்டது. சிரிப்புக்கு நகைன்னு கேள், சிரிப்புக்கு நகைன்னு கேள். நகை நம்ம போட்டுட்டு போனோம்னா நம்ம கண்டு சிரிப்பாரு. நகை நம்ம போட்டுட்டு போனோம்னு வச்சுக்கப்பா சிரிப்பாரு. நகை இல்லைன்னா நகைப்பாரு. நகைங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. அதனால இப்படி முத்தைத்தர் பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சிரவணன் வருதல திரு பத்தி திருநகை பரிசையான பற்கடை. அதனால இப்படி தேவதையுடைய திருமுகத்திலே மலருகின்ற அந்த அழகு பொருந்திய நகையை கொண்டு அந்த சிரிப்பை கொண்டு நான் திருவடி தொழுகும் இப்படி. அதனால தேவதையுடைய அந்த திருமுகத்திலே எழுகின்ற அந்த புன்சிரிப்பை கொண்டு தேவதையுடைய திருவடியை தொழுவோம். சேற்றுகள் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ். இதிலே பல மலர்கள் இந்த ஒரு பாட்டிலே வருது. வயல்களிலே சேறு, அந்த சேற்றிலே தாமரை முளைத்திருக்கிறது, அந்த தாமரை மலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட குளிர்ச்சி உறிந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. சேற்றுதல் கமலம் என்றால் தாமரை, தாமரை மலர்ந்திருக்கின்ற வயல்களை உடைய குளிர்ச்சி உறிந்திய திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானே. இயற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய், இயற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமான் வாகனமாக இருப்பது ஏறு. ஏறு என்பது ரிஷபம், கொடியும் ரிஷபம், ரிஷப கொடியை உடையவன். ரிஷப கொடியும் ரிஷப வாகனமும் தான் மிக முக்கியமான தத்துவத்தையும் உண்மையும் விளக்கி கொண்டிருப்பது. அதனாலே குடியாக இருப்பது ரிஷபம், வாகனமாக இருப்பது ரிஷபம். ரிஷபம் என்பது காளை மாடு, பசு. அதனால பசுவை வாகனமாக உடையவன், பசுவை கொடியாகவும் உடையவன். பசுவை தனக்கு கீழே வைத்து அதை அடிமையாக வைத்து அதற்கு தலைவனாக இருக்கிறான், பசுக்களுக்கு தலைவனாக இருக்கிறான் என்கின்ற குறிப்பினாலே பசு வாகனமாக இருக்கிறது. அதனாலே அவன் பசுபதியாக இருக்கிறான். அதற்கு மேல கொடியாக இருப்பது பசு அடைந்த தன்னை அடைந்த உயிர்களை உயர்த்துவான் என்பதுதான் கொடியாக இருப்பது. அதனாலே ஏற்றுயர் கொடியுடையா இணையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஐயாலே ஏறு என்கின்ற ரிஷபத்தை தாழ்ந்திருக்கிறத உயர்த்துகிற தன்மையுடையவன், ஆன்மாக்களை உயர்த்தி உயர வைப்பவன், உயர வைப்பவன். கொடி என்ன பண்ணுது, ரிஷப கொடி என்ன பண்றான், ஐயாலே உயர ஏற்றி, ஐயாலே நாம் அதை அந்த உயர இருக்கின்ற ரிஷபத்தை பார்க்கிறோம். அப்போது என்ன தோணுது என்றால் கீழே இருக்கிற ஆன்மாவே மேலே வைக்கிறார். அது வந்து சுரங்குவார் ஓங்குவுக்கும் சீரோன் கடல் வில்க என்றார் போல தாழ்ந்திருக்கிற ஆன்மாவை உயர வைக்கிறான் என்பதுதான் அந்த குடியினுடைய தத்துவம். அப்படிப்பட்ட குடியை உடையவனே எனையுடையா, எனையுடையா என்பது என்னை அடிமையாக உடையவனே, எம்பெருமான் எனக்கு தலைவனே, திருப்பள்ளி எழுந்தருடுவாயோ, பள்ளி எழுந்தருடுவாயா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருநனா என்ற பவானி திருத்தலத்தை ஞானசம்பந்த பெருமான் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் பந்தார் விரண்மடவாள் பண் காந்தாரம் இரண்டாம் திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: சிவா எனும் சைவம் தான் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்:
1: திருச்சதகம் மெய்தான் அரும்பி.
0: பாடியவர்:
1: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
0: வணக்கம். ஓம் சிவாயனவர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Nama. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த நட்டராக பண்ணிலே அமைந்த 10வது திருப்பதிகம் திருக்காலத்தி பண்வரிசையில் 27வது திருப்பதிகம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மணிவாசக நாயனார் திருவாய்மழந்தருளிய திரு அன்னைப்பத்து தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் ஆத்தும பூரணம் என்ற அமைப்பில் அடிகள் பெருமான் பாடி அருளியது இந்த அன்னைப்பத்து. இதை ஆனந்த களிப்போடு பாடுவதற்கு அதற்குரிய ராகமாகிய ஆனந்த பைரவியில் பாடப்பெறுகிறது. அன்பர்கள் கேட்டு சிவனருள் பெறுவார்களாகுக. திருச்சிற்றம்பலம்

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: போற்று திருவாள். இதுக்கு ஏன் போற்று திருவாள் வந்தது என்று கேட்டா, கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். அருண் வடிவேல் முதலியார் தான் இது என்னென்ன, மற்றவங்களாம் லேசா தான் நினைத்தாங்க. அவரு போற்று திருவை நம்ம நாங்க மேல பார்த்தாங்க, உள்ள பாரா போற்றி போற்றி இருக்க. அதனால இறைவனை போற்றி வழிபட்ட திருவுகளாக போற்றி திருவுகள்னு நினைத்தாங்க. நீங்க இறைவனை போற்றுகின்றதுன்னு இந்த திருவுகள் மட்டும்தான் போற்றுல, சிவபிரானமும் போற்றுது, திருவண்ட பகுதியும் போற்றுது, அல்லா தீர்த்த திருவாளும் போட்டுது. அப்ப இறைவனை போற்றி வழிபடுகிற அகவன் போற்றி திருவாள் ஆயிற்றுன்றது பொருத்தமில்ல. என்னது இறைவனை போற்றுவதற்குரிய போற்றி என்ற சொல்லை மிகுதியும் பயன்படுத்தி வருகிற அகவல் ஆதலையும் போற்றி திருவாள் ஆயிற்று. அதில் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால இறைவனை போற்றுகின்ற போற்றி என்ற சொற்கள் மிகுதியாக இருக்கின்ற அகவன் போற்றி திருவாள். இல்ல இல்ல, இதே ரெண்டு மூணு பேர் இந்த முன்னால பறவன் தடிக்கு விழுந்தா பின்னால பறவன் ஜீவிக்கும் பேரு, அது தெரியுங்களா? பின்னால பறவன் தடிக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, பின்னால பறவன் ஏ சார் அடாதடா பல்லமா பார்த்து போகணும் என்று இதை என்ன பண்ணுவேன், பார்த்து போவான். அதை விழுந்தது அது போல ஆராய்ச்சி என்பது பின்னால போனவங்க நாலு பேர் தடிக்கு விழுந்தாதான் பின்னால பறவங்க ஜீவிக்கே பிடிக்கலாம். அது கூட சொல்றது பரிமையில உரை ஏன் சிறப்புன்னா, முன்னால ஒன்பது பேர் உரை போச்சு, பத்தாவது ஆள் எழுதுனா அதனால பரிமையில ரொம்ப சிறப்புன்னு. அது மட்டுமல்ல, அவனுடைய சிறந்த அறிவுறுத்தணும். சரி, அந்த பத்து பேரும் போய் நம்ம என்ன கழிச்சுட்டோம், படிக்கவே முடியலையே சார், பரிமையில கூட அவளை விளங்க மாட்டேங்குது. அதனால ஒன்பது பேர் போனா மட்டும் போதாது, போனதுனாலையும் பின்னால் அந்த ஒன்பது பேர் செய்ய முடியாத நுண்மையை செய்தார் பரிமையில. அதெல்லாம் பரிமையில உரை ரொம்ப சிறப்பு. அது போல இங்க போற்றி என்ற சொல்லை மிகுதியும் பயன்படுத்தி அகவலாதலும் போற்றி திருவள் என்று சொன்ன, ஏன்னா இறைவனை போற்றிய திருவள்னா எல்லாகவுமே இறைவனை போற்றுகின்றதுதான். அதனால ரொம்ப அருமையான கருத்து. அது தில்லையில் அருளியதுன்னார், தில்லையில் அருளியது அவ்வளவுதான், எனக்கு ஒன்றும் சான்று கிடையாது. சரி, இருக்கட்டும், தில்லையில் அருளியது நல்லதான். நிலைமண்டில ஆசிரிப்பானர் அப்படின்னா என்ன, நிலைமண்டல ஆசிரியப்பாவுக்கும் நேரத்தை ஆசிரியப்பாவுக்கும் பாலாப்பன இலக்கணம் தேவைப்படுது. நிலைமண்டல ஆசிரியப்பான எல்லா சீர்களும் நான்கு சீர் இருக்கணும், நேரிசை ஆசிரியப்பான எல்லா சீரும் நான்கு சீர் இருக்கணும், கடைசி அடிக்கு முதலடி மட்டும் மூன்று சீர் இருக்கணும். இருந்தால் அந்த நேரிசை ஆசிரியப்பான் எல்லாம் நாலு சீர் இருந்துட்டா நிலைமண்டல ஆசிரியப்பா. இது சாதாரண எல் பிளஸ் டூ படிச்சவங்களுக்கு கூட தெரியும், ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த பாவகையெல்லாம் பாடம் உண்டு உண்டு நடத்தி இருக்கணும், இவங்களும் படிச்சிருக்கணும், ஞாபகத்திலும் இருக்கணும், முப்பொருள் உண்மை, எதுவுமே முப்பொருள் உண்மை தான், நடத்தி இருக்கணும், படிச்சிருக்கணும், நினைவில் இருக்கணும். பார்த்தீங்களா, எங்கே போனால் முப்பொருள் உண்மை தான். சகத்தின் உற்பத்தி அப்படின்னு, சகத்தின் உற்பத்தி பொறுத்திருந்து பாருங்கள் உண்டு சொல்லியிருக்கேன் பின்னால. சரி, இப்படியாக விளங்கி கொண்டோம், பின்னால போவோம். நான் முகன் முதலாவானவர் தொழுதல ஈரடியாலே மூலகு அளந்து நாத்திசை முனிவரும் ஐம்புலம் மலர போற்றிசை கதிர்முடி திருநடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரம் ஏனமாகி முன் கலந்து ஏழுதளம் உருவையிடந்து பின்னைத்து ஊழி முதல்ந்த சயசய என்று வழுக்கையும் காணா மலரடி இணைகள். ஒன்று முதல் ஒன்பது அடிகள் ஒரு முடிவு. இறைவன் திருவடி எப்படிப்பட்டது என்ன, யாரோ ஒரு ஆள் என்னென்னமோ முயற்சி பண்ணி காண முடியாத திருவடி. அப்ப எந்த ஆள் என்ன முயற்சி பண்ணி காண முடியாது போயிற்று, அதான் ஒன்பது வரி. ஒன்பது வரி யாரு, சம்பந்தி. சம்பந்தின யாரு, பெருமன். இது மாதிரி இவ்வளவு நீளமா எங்கேயுமே சொல்லல. பிரமன் மால் காணா பெற்றியோன் காண்க மாலறியா நான் முகனும் காணாமலையை நாம் போல் அறிவோம் திருவம்பாவை. இப்படி தான் சொன்னாங்க. இங்கதான் ரொம்ப அருமையா அந்த திருமாலை பற்றி உயர்வு கொடுக்கிறார், உயர்வு கொடுக்கிறார். ஐயா திருமால் காண முடியாதுன்னு சொல்லும் போது திருமால் சொன்னோடனே நம்ம நெய்யினும் மூஞ்சி வச்சுக்காதீங்க, திருமால் காண முடியாதது அப்படி சொல்லுவீங்க. அடே பாருங்க, திருமால் காண முடியாதது அப்படிங்கிறதுக்கும் திருமால் காண முடியாது என்பதற்கு என்ன வைத்தது? திருமால சாத்தர் கடவுள் அல்ல, பிரம்மனையே படைச்சவர்கள் அப்படிதான் சார், அப்படிதான். அது என்னங்க அப்படி இப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறதுல இது மாதிரி ஆரம்பிச்ச திருவாசத்துல இந்த ஒரு பகுதி ஒன்றே பெருமாள் பிரம்மன் காண முடியாதுங்கிறது கத்த கத்தையா தோக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சொன்னேன் எப்படி பாருங்க,
2: நான் முகன் முதலாவானவர் தொழுதல.
1: ஒரு நாள் பாத்தீங்களா, இந்த புரட்சி கவிதைங்க மாதிரி புரட்சி கவிதையாக்குறது இல்ல. ஒரு நாள் என்ன சார்னா, பிரம்மன் தேவர்கள் எல்லாரும் வந்தார்கள். வந்த உடனே என்ன ஆச்சுன்னாரு, எல்லாரும் சொல்றாங்களாம், திருமால் வாழ்க, திருமால் வாழ்க, திருமால் போற்றி அப்படின்னு. என்ன சார் என்ன வந்தது இப்ப திருமால் அப்படின்னாரு,
2: நான் முகன் முதலாவானவர் தொழுதல
1: அப்படி எல்லாம் சொல்லும் போது என்னன்னாரு, ஐயோ பாத்தியா திருமாலுடைய வடிவம் எவ்வளவு இருந்தா இருக்குனாரு. ஆமா, திருவிக்கிரம அவதாரம் ஒரே உயரமான அவதாரம், அதை கண்டுதான் புள்ள மற்ற தேவரெல்லாம் திருமால் வாழ்க, பெரியவன் வாழ்க, காத்தர் கடவுள் போற்றி அப்படிலாம் சொன்னாங்களாம். அப்படி அந்த பெரிய நீண்ட வடிவத்தை எடுத்து என்ன செய்தாராம்,
2: ஈரடியாலே மூலகு அளந்து
1: அந்த பெண்ணின் பேர் என்ன, பேர் என்ன, யாரு, மாவலி. மாவலி இடத்துல போனார், போன உடனே அவன் எதையும் கொடுப்பான். இதை கேட்டார், எங்க வந்தீங்க பெரிய முனிவராக இருக்கீங்க அப்படின்னாரு. ஒன்றுமில்லை, ஒரு மூன்றடி மண் வேணும்னு. அதனால இது என்ன பிரமாதம், உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அந்த மூணடி மண், அது எடுத்து இது பார்த்தது. ஈரடியாலே மூலகு அளந்து இந்த மூன்று உலகத்தையும் என்ன ஆச்சினர், ஈரடியாலே ரெண்டே அடி வச்சவனே மூணு உலகமும் சரியா போச்சு. மூவடி மண் கொடுக்குறேன்னாரு. இன்னொன்னு என்னன்னாரு, கொடுப்பது கொடுப்பதுன்னு சொன்னது மாறப்படாது, சொன்ன சொல் மாறாதாள். அதனால பெருமானி அடியனுடைய தலைமீது வருது. இன்னொரு திருவடியை வச்சு கேட்டவனே திருமால் வாழ்க, திருமால் போற்றி என்ற நான்வரெல்லாம் வாழ்த்துகிறாரலாம். பார்த்தீங்களா, திருவாசகத்தில் திருவிக்கிரமாவதாரம். இதை நாங்கள் சிவகாசனத்தின் போது கேள்வின்னு சொல்லுவோம், டாக்டர் குறிச்சிவர் ஜெயராஜன் திருவாசகத்தில் திருமாலுடைய நீண்ட அவதாரம் குறிக்கப்படுகின்றது எங்கே விளக்குக, ஆக்சுவலாக எழுதி சைக்கிளோசை போட்டு கொடுத்து அதற்கு விடை எழுதி மதிப்பெண் போட்டு கொடுக்கப்படுகிறது. சிவகாசியில் வாசகத்தில் திருமால் அவதாரம் திருவிக்கிரம அவதாரம் எப்படி குறிக்கப்படுகிறது என்று கேட்டால், யாரையா திருவாசகத்திலையா, திருமாலுதா ஆனசாமி பக்கா குறிக்கப்படுகிறது பாருங்க அல்லவா. எனவே ஈரடியாலே மூலகு அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர, அங்காங்க இருக்கிற முனிவர்கள்லாம் வந்து பார்த்தாங்களாம், ஐயப்பா பெருமாள் தன் நீண்ட திருவடியினாலே இந்த மூன்று உலகத்தையும் ரெண்டே அடியில் அளந்துட்டு இன்னொரு அடிக்கு எங்கேன்னு சொல்லும் போது இந்த அரசன் தலை குனிய அவன் தலையில் அந்த திருவடி வைக்கிறார் என்று சொன்னோடனே முனிவர்களெல்லாம் தன்னை மறந்து திருமால் வாழ்க என்கிறதான். இப்படி எல்லாரும் பாராட்ட, போற்றி செய் கதிர்மூடி திருநெடுமால், எல்லாரும் வணங்க தகுந்த திருமாலானவர் அப்படின்னார். உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் படுத்த வயனூரெல்லாம் பார்த்த உடனே என்னன்னு, சார் ஆழ்வார் பாசுரம் சார் இது அப்படின்னாங்க. ஆமாம், இது வரைக்கும் மிஞ்சது ஆழ்வார் பாசுரம் தான், இது வரைக்கும் இதுக்கு மேலே போகப்படாது, மேல போகாம இதோட நெரிச்சு அதை எதையும் கொடுத்தோம்னு சொன்ன, சார் 12 ஆழ்வார்கள் யார் பாண்டேன்னு தெரியல,
2: நான் முகன் முதலாவானவர் தொழுதல ஈரடியாலே மூலகு அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர,
1: எங்கெங்கோ இருக்கிற முனிவர்லாம் திருமால் வாழ்க, அவர் திருவடி வாழ்க என்றெல்லாம் சொல்லி வாழ்த்துனாங்களாம். இப்படி செய்த
2: போட்டி செய் கதிர் முடி,
1: அந்த அரசன் தலையில கால் வைக்கும் போது எப்படி இருந்தான்னு கேட்டா, அந்த பெருமையத்தோடு இருந்தாலும் திருமால் அந்த முடி வைத்துக் கொண்டு இந்த 2 அடி அடிந்து என்ன 1 அடி கொடுப்பதற்கு இயலாமல் தன் தலையே கொடுக்கிறான் சொல்லி பெருமிதத்தோடு வச்சாராம். அந்த கதிர்முடி அருமையான அந்த முடியோடு கூட அப்படி செய்த திருநெடுமால் இது கூட நிறுத்தியிருந்தா திருவாசகத்தில் திருமாலின் பெருமை எங்கனும் விவரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். இதை செய்த திருநெடுமால் என்ன சார் அதான் முடிச்சிட்டீங்களே
2: என்னது அன்று எங்கேயோ போற
1: திருமணம் அப்படி செஞ்சாருங்களே
2: அன்று என்று கேட்டால் அன்று
1: அன்று
2: அன்று அப்பான அடிமூடி அறியும் ஆதரவதனில்
1: சார் இந்த ஆழ்வார் ஒரு ஆள் கூட பாடியிருந்தாரு ஏமாத்திருக்கீங்க ஏயா மறுத்து ஏமாத்திருக்கிறாரு
2: இந்த அன்றுன்னு போட வந்து ஒரு 50% கீழே வந்துட்டது இந்த அடிமூடி அறியும் ஆதரவதனில் வந்தது இல்ல
1: சத்தியமா எங்க 12 ஆழ்வார் பாடினதல்ல சார்
2: ஆமதையா அறிவு அன்று அடிமூடி அஜெரியும் அறியும் ஆதரவதனில் ஆதரவு
1: விருப்பம் கொண்டுதான் போனாரு அடிகானவும் முடிகானவும் ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் போனது விருப்பத்தோடு போனவங்களை தவிர நேர் எதிரியா இல்ல
2: ஆதரவதனில்
1: என்ன ஆக்கினர் பையனை பத்தி இப்ப பேசல முன்ன பாத்தீங்களா பையனை பத்தி பேசல இப்ப யாரு அப்பாவை பத்தி மட்டும்தான் பேசி
2: கடுமுரன் ஏனமாகி
1: ஏனம்னா பன்றி பன்றி ஆனார் பண்டினா நீங்க போ நம்ம திருவண்ணாமலையில இன்னொருமல்ல தமிழ்நாட்டில் அல்லது வேற எங்கேயாவது காட்டுப்பட்டி இதெல்லாம் போறாங்க
2: கடுமுரன் ஏனமாகி
1: வலிமையான பண்டினா இது மாதிரி உலகத்தில் இது வரைக்கும் பார்த்தே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா சரி இப்படி இப்படின்னு சொன்னா ஒரு 21 மணிக்கு மேல வருது
2: வருமானம் கேட்காதீங்க
1: இப்ப வந்துடணும் வந்தாதான் நோண்டலாம் ஒரு 6 அடி ஒரு அடி வரும்போது ஒரு 3 மணி வந்ததுன்னா இப்படி ஒரு வேற அப்படின்னா ஒரு 20 வண்டி இப்படி ஒண்ணு சொன்ன ஒரு 50-60 வண்டி மண்ணு அப்படி
2: கடுமுரன் ஏனமாகி முன் கலந்து
1: அது என்ன முன் முன்னுன்னா தனக்கு முன்ன இருக்கிற நிலத்தை நோண்டி
2: முன் கிளந்து இது
1: முன்கிறதுக்கு முன்னே உள்ள நிலத்தை அந்த மாதிரி தூண்டி என்ன செய்தாங்க
2: ஏழு தளம்
1: கீழே போனா 7 இடம் அந்த மாதிரி இருக்கிறார் இந்த 7 இடம் கீழே இதெல்லாம் எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்றது இல்ல வாதியார் மகனு மாதிரி சொல்லியிருந்தார் அந்த பழையதெல்லாம் அவர் ஒண்ணு அழிக்குவார் அல்லவா இங்க பார்த்த பிறகு எழுதுன இங்கே இருந்தேன்னு அதளம் விதளம் சுதலம் தராதளம் அப்புறம் ரசாதளம் மகாதவம் பாதளம் என்று 7 தளம் இருக்கான் கீழே நாம வந்து தொகுத்தம் படிச்சிருக்கோம் பாதாளம் ஏழினும் கீழ் தொத்தழிவு பாதமலர் அது தெரியும் நமக்கு அந்த 7 என்னன்னு தெரியாது அதான் இப்படிப்பட்ட பேருடைய அந்த மாதிரி அந்த இடமெல்லாம் 7 தளம் உருவ இடந்து அந்த 7 இடமும் அப்படியே வந்து நோண்டி வந்துட்டு ஆனா திரும்ப அந்த திருவடியை காணாம்
2: எய்த்து துணிஞ்சு போச்சான் என்னடாதுன்னு
1: இங்க வேற ரத்தம் வேற அப்படியே வருது ஆமா என்ன இல்லை என்ன எவ்வளவுதான் முடியும் அந்த கருவி அதனால மூக்கல ரத்தம் வேற வருது அப்படியே எய்த்து வருந்தினாராம் வருந்தி
2: ஊழி முதல்ல ஜய ஜய என்று
1: இந்த நேர தன்னால் காண முடியும்னு நினைச்சு போன போது காண முடியல பெருமானே காண முடியலையே என்று சொல்லி
2: ஊழி முதல்வ
1: இந்த ஊழி காலத்திற்கெல்லாம் முதல்வனாக இருக்கிற பெருமான் அல்லவா ஜய ஜய வாழ்க வாழ்க என்று போற்றியதாம் அந்த பண்டு அப்படி போற்ற
2: என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள்
1: அந்த நெல்லில் இருந்து போய் தேடுற அந்த தேடுகிற முனைப்பு இருக்கிற வரைக்கும் காண முடியாத அடிகள் அப்புறம் என்ன ஆச்சுன்னர் திருவண்ணாமலைக்காரரை கேளுங்க அப்படின்ட்டு ஆமா நீங்க எல்லாத்தையும் சொல்ல முடியுமா பக்கத்துலேயே திருவண்ணாமலை வச்சுக்கிட்டு போகலையே நிறுத்திட்டாரு நீங்க எல்லாம் வந்திருக்கிறது தெரியும் இருக்கு திருவண்ணாமலையிலேயே பாடுறதுன்னு தெரியும் அதனால காணா மலரடி இணைகள் என்ன ஆச்சுன்னாரு சொல்லலையே உங்களுக்கு போய் நான் சொல்றதா சிவ சிவ மலரடி இணைகள்
2: வழுத்துவதற்கு எளிதாய்
1: இப்படி ஒருவர் தேடியும் காணாத முடியாத திருவடிகளை
2: கேவலம் அடியேன் வழுத்தும்படியாக முடியும்
1: எப்படி சார் வழுத்தினீங்க
2: நாதன் தாழ்வாழ்கே கோகையாந்த குருமனிதன் தாழ்வாழ்கே ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கே அடிவாயேகம் கொடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கே புறத்தார்த்திக்கு உந்தன் பூங்கலல்கள் வெல்கே

ஹரி போற்றி, சேதனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பறுத்து மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 16 வரிகள் என்னும் 16 மனசுல இதை சொல்லி வழிபாடாற்றினால் பெருமான் நம்மை தரமாட்டானா? நமக்கு இம்மி பேருது கிடைக்காதா? மருமி பேரு கிடைக்காதா? அப்படி இந்த திருவடியை வாழ்த்தி கிடைக்காவிட்டால் அந்த பேரே வேண்டாம், வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். அப்படி இதை வலுத்தியும் கிடைக்கலன்னு அந்த உலக நமக்கு வேண்டாம். சுற்றும் முருகா முருகா. இப்படி மலரடி இணைகள் வழுத்துவதற்கு எளிதாய் அப்படி காண முடியாத அந்த உருவம் திருவடி அடியின் சாதாரண ஆள். இங்க வந்து திருமாலை விட நான் பெரியவர் டாம் டாம் போடுதுல, சிவ சிவ போட்டார் மணிவாசகர் அல்ல. அப்படிப்பட்ட திருவடிகள் என்று சொல்லும்போது அவருக்கு உரிய மதிப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட திருவடிகள் யாருக்கு? எமக்கு என்று ஆரம்பிச்சாருன்னா மணிவாசகர் அல்ல. என்ன சொன்னார்? வழுத்துவதற்கு எளிதாய். யாருக்கு? என்னது யாருக்கு? வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துவதற்கு எளிதாய் என் போன்ற சுதீவர்கள் கூட வழுத்தும்படியாக போற்றும்படியாக இருக்கின்ற எளிதாக ஆயிற்று நடிகர். ஆனா நான் யாரு தெரியுமா? மாண்புமிகு அமைச்சர் சிவசிவ. அப்படி ஒரு சொல்லல சொல்லாதீங்க. நான் தான் முன்னே சொல்லிட்டேன், உற்றாரை ஆண் வேண்டேன், ஒரு வேண்டேன், வேண்டேன் செல்வம், வேண்டேன் கல்வி, வேண்டேன் விண்ணு மண்ணும் என்று சொல்லிட்டேன். என் பதவி இது போற எல்லாத்தையும் போன விட்டு மாண்புமிகுங்கிறீங்களே, மக்கு மிகு. அது வேணா சொல்லுங்க. நாங்க போய் ஐயாவை போய் மக்கு மிகு நாங்கெல்லாம் சொல்லலாம். நான் தானே சொல்லி நீங்க சொல்றீங்க, அதனால சொல்லுங்க. சிவ சிவ நானும் சொல்ல மாட்டேன் சுவாமி. மக்கு மிகுன்னு நீங்க உங்களை சொல்லித்தான் நாங்களாம் எந்த மிகுன்னு பேர்றது? நமக்கு இருக்க வேண்டிய மக்கு அங்க அவன் சொல்லிவிட்டா, அப்புறம் நம்ம எங்க எந்த மக்கள் தேர்றது? சிவ சிவ எங்களுக்குன்னு ஒண்ணு வேணாம் சுவாமி, அது எங்களுக்கு இருக்கட்டும். எது இந்த மக்குங்கிறதாவது இருக்கட்டும், அங்க நல்லா இருக்கு. நம்ம மணிவாசரை சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். அதனால் பார் கடல் உலகில் சுவாமி ஏன் நல்ல மாண்புமிகு அமைச்சர் தான் என்ன இதுல ஒண்ணு கதையை கேளுன்னு. என் கதையை கேளுப்பா அப்படின்னா பாவம். அதனாலதான் இது என்ன தெரியுமா? சரிங்களா, அந்த சகத்தின் உற்பத்தி என்று சொன்னாரே, தன்னைக்கு நோக்கி சொன்னது இந்த உலகத்துக்கு பொருந்தும். உலக உற்பத்தியை சொல்லுகிறார், ஆனா தன் உற்பத்தின்னு சொல்லுகிறார். சகத்தின் உற்பத்தின்னு யாரோ ஒரு ஞானி எழுதியிருக்கிறாரு, அது தொகுப்புரை வாழ்க, அவர் திருவடி வாழ்க. அதனால எப்படி இருந்தாரு? வார்கடல் உலகினில்

யானை முதலா எறும்பு ஈராக எல்லா பிறப்பும், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். ஐயா ஒரு சந்தேகம், இன்ன புல்லாகி பூடாய் புதுவாய் மரமாகி எல்லா பிறப்பும், இங்க யானை முதலா எறும்பீராகங்கிறது சந்தேகம், வேற ஒன்றும் இல்லை. சொல்ல முடியுமில்ல, அங்க என்ன சொன்ன, புல்லாகி பூடாய் என்று சொல்லி முனிவராய் தேவராய் செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும். இங்க யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் பிழைத்தும், அங்கே பிறப்பு வகையினாலே ஏழு வகை பிறப்பு இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னார். இங்கே இருக்கிற மிருகத்திலேயே நாம நம்மோடு பழகிற மிருகத்திலேயே எது பெருசு, யானை, என்ன சின்னது, எறும்பு. எனவே நமக்கு இந்த ஊனக்கண்ணுக்கு இங்க ஊர்ல பழ, ஏன்னா காண்டா மிருகம்னு சொல்லிவிடுவீங்க, அதான் நம்மோடு பழகுகிற மிருகங்களின்னு சொன்னோம். இது இவன் ஆமா இல்லைன்னு சரி, மூணாம் கிளாஸ் பையன், அஞ்சாம் கிளாஸ் பையன், ஐயா யானையை விட காண்டா மிருகம் பெருசுன்னு எங்க ஐயா சொன்னாங்கன்னா, நம்மோடு பழகுகின்ற விலங்குகளின் அப்படி தப்பிக்கிற வழி இது. அப்ப நம்மோடு பழகிற மிருகங்கள்ல யானை பெருசு, எறும்பு செய்யும். அதனால யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும், அத்தனை பிறப்பிலையும் ஒவ்வொரு வினையா ஒவ்வொரு வினையா மாறி மாறி மாறி மாறி பிறந்து அந்த வினையெல்லாம் தவறியும், அதாவது பிழைத்தும், அதிலிருந்து தப்பியும் தப்பியும் மானுட பிறப்பினுள் எல்லாம் கடந்து படிப்படியா ஏறி இந்த மக்கள் தாமி ஆரறிவு ஏறே என்றார் தொல்காப்பியர். ஐயா இதெல்லாம் ஓரறிவு ஏறறிவு மூவறிவா இருக்குது, இதுல சிறந்த அறிவத்தினரே, ஏய் மக்கள் தான் இப்ப ஆரறிவு உயர் அப்படின்னார். நாங்களா ஐயா, ஆமா அப்படின்னார். அப்படியே காலர் அப்படியே தூக்கினாங்க. அந்த மக்கள் பிறப்பு அது மாதிரி வரும்போது ஒவ்வொன்னா கடந்து என்ன ஆச்சுனர் மான

சிப்பா. இதுதான் விஞ்ஞானம் அல்லது உடற்கூற்றின் இயல்பு. உடற்கூற்றின் இயல்பு திருவாசகத்தில் உடற்கூற்றின் இயல்பு சொல்ற. தந்தையினிடமாக தோன்றிய கரு தாய் வயிற்றில் விழுந்தவுடனே என்ன, அந்த தாய் வயிற்றில் ஏகப்பட்ட கிருமிகள் இருக்குமா? அப்ப உடம்பினுள் நம்மை அறியாது கிருமிகள் இருக்கின்றன என்று இன்னைக்கு சொல்லுகிற உடல் வல்லுநர் மருத்துவர் சொல்றாங்க. திருவாசகம் அன்றே சொல்லியது உடலுக்குள் கிருமிகள் பல இருக்கின்றன. அது இருதிரம், இருதிரம் ஒன்று ஆக்குவதற்கும் உதவும், இன்னொன்று அடிப்பதற்கும் உதவும். சில கிருமிகள் நமக்கு வேண்டாது சாப்பிட்றதுனால நமக்கு நல்லதும் இருக்கு, சில கிருமிகள் நமக்கு வேண்டியது சாப்பிட்றதுனாலும் தப்பு இருக்கு. செய்த கல்ல செயக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கடும். ரெண்டு விதமான கருதல் அப்படி இருக்கு. அந்த ஈரமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு குஸ்தி நடக்குதான். எப்படித்தாங்க மாண்டி மனசு என்ன, இந்த தந்தையினிடமாக தோன்றி அந்த விந்து தாயின் வயிற்றுல போன உடனே அங்க இருக்கிற கிருமிகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாய் நமதன நரி நமதன பிதா தாய் நமன் தனிதன அப்படி மாதிரி இந்த கிருமி எனக்கு தாண்ட சொந்தம், எனக்கு தாண்ட சொந்தம், எனக்கு தாண்ட சொந்தம். ஒவ்வொன்றும் சேர்ந்து வேட்டு விட்டதுன்னு பிட்டா எங்க அப்புறம் பிட்டா பிட்டா தான் இன்னும் முடிவு போகுதா அப்படின்னு. ஆமா என்னமோ வயிற்றுல ஒரு பொட்டு பூச்சி கொடுக்கல, ஏன் அது பூச்சியா பிறகு மனுஷனாவே பிறகு கிராமங்கள் அப்படி ஒரு பழக்கம், ஒரு வயிற்றுல ஒரு பொட்டு பூச்சி பிறகு கூடாதா என்னமோ அந்த பாப்பாவுக்கு இன்னும் கொடுத்து வச்சுல அப்படி. ஆகவே அந்த மாதிரி அந்த கிருமிகள் ஒன்று ஒன்றுடைய போராட்டத்தில் அந்த கரு இறந்திருக்குமாயின் நான் மனுஷன் வெளிவந்திருக்க முடியாது. அந்த குஸ்தியில பிழைக்க வைத்தது பெருமான். ஈனமில் கிருமி தெருன குஸ்தி, அது குஸ்தினா போர் அர்த்தம். என்ன போர்? அதாவது தான் தான் போய் முயக்கும் அந்த கருவை தின்பதற்கு. அந்த மாதிரி அந்த கிருமிகள் தின்னாதவாறு அதன் நின்றும் பிழைக்க வைத்தன் பெருமான். பிழைக்கும் இது அப்படியே வாங்கியது ஒரு சித்தாந்த சாத்திரம் பதினாலுல ஒண்ணு. அது எது, என்ன சாத்திரம் தெரியுங்களா? போற்றி பகருடைய பதினாலு சாத்திரம் உமாபதி சிவம் பாடியது ஏழு நூல்மாங்க அல்லது எட்டு நூல்மாங்க வச்சுங்க, அத போற்றி பகருடைய உமாபதி சிவம் பாடுங்க. அதுல ஒரு இடம், அதுலதான் அந்த கேவல சகல சித்தத்தை விளக்குற இடம் அந்த இடம் தான் போற்றி பகருடைய தான். கேவலத்தில் ஆன்மா எப்படி இருந்தது, சகல நிலையில் எப்படி ஆன்மா இருக்கிறது, இனி சித்த நிலையில் எப்படி இருக்கும், அருமையாக விளக்கிய நூல் போற்றி பருடை. விஞ்ஞான பதம் கூட மேம்போக்காதான் அப்படி சூத்திரமா சொல்லிட்டாங்க. உட்காந்து நின்று விளக்குறது அந்த நூல் தான். அதனாலதான் பதினாலு சாத்திரம் படிக்கணுங்கிறது. ஆமா ஐயா இதுல எத்தனை படிக்கலாம்னா பதினாலும் படிச்சு இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாய் அதுல சொல்லி. என்னவா தந்தையினிடமாக தோன்றிய கரு தாயினிடமாக சென்ற உடனே அங்கே கிடந்த அனாதி உயிர், இது போட்டி பொருள். இந்த தாய் வயிற்றில் ஏற்கனவே இருந்த அனாதி உயிரினர் இவர் கிருமினர். ஈரமில் கிருமி செருவினில் பிழைத்தும் திருவாசகம். அவர் என்ன சொன்னார், அங்கே கிடந்த தாய் இல்லத்திலே வயிற்றிலே கிடந்த அனாதி உயிர் தம்பதியால் எங்கேனுமாக எடுக்கும் என்று இங்க ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் புத்தியில அங்கே அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் அது உணவு இல்லாம கிடந்தது வைத்துக்குள்ளிய. இது இந்த கரு வந்த உடனே ஆஹா வேட்டை வேட்டை அப்படின்னு போய் உட்கார்ந்து சொல்லும். எங்கேனுமாக எடுக்கும் என யார் சார் காத்தனர், தாய கருக்குழியில் காத்திருந்தும் அந்த வயிற்றிடமாக பெருமானே இயலவா காத்திருக்கிறேன். இல்லைன்னா அந்த ஆன்மா எங்க வர்றது கிழிக்கிறது வெளியில. இது முதல்ல கிருமி இருக்குன்னு ஒத்துக்கிறியாட, ஒத்துக்கிறேன். தந்தையினிடமாக போனதை ஒத்துக்கிறியா? ஆமா. அப்ப அந்த கிருமிகள் வந்து இவற்றை அழித்திருக்கலாம் அல்லவா, அழித்திருக்கலாம். அழிக்காமல் எப்படி இருந்தது உடல் இயற்கை, அந்த உடல் இயற்கையை கொடுத்தது எது, இயற்கை. சரி அந்த உடல் இயற்கையை கொடுத்தது சீ கொடுத்து இன்னொரு இயற்கை. நீ இயற்கைங்கிற நான் இறைவன்கிற போற நீ எக்ஸ்னு வச்சுக்கிட ஆங்கிலேயர் வருகையினால எக்ஸ்னு வச்சுக்க நீ, இவர் இயற்கைன்னு வச்சுக்கிட்டோம் நான் இறைவன் வச்சுக்கிறேன். ஓய அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பதியால் எங்கேனுமாக எடுக்கும் என்று
இந்த தந்தையினிடமாக வந்த கரு தாயினிடத்துக்கு போன உடனேயே ஏதேனும் அழிக்கணுமே விவரம் சொல்றோம்ல, ஏ அந்த வீட்டை திறந்து போட்டு வந்துட்டா நான் இப்ப போய் மறந்து இருந்துட்டேன், ஒருத்தி சாத்திரா ஒருத்தி சாத்திரா அப்படிங்கிறாங்கல்ல தாய்மார். அது மாதிரி ஏ தந்தையினிடமாக வந்த கரு அந்த தாயத்தில் வந்துட்டுப்பா, ஏதேனும் அந்த கிருமியை வந்து அது பற்றி சாப்பிட்டுப்பா அதனால அங்க போயிருந்து காயக்கரு குடியில் சித்தாந்த சாத்திரம் இப்படி எல்லாம் விளக்குங்க. ஒளியும் ஒளியும் நல்லா கிடைக்கிறது சித்தாந்த சாத்திரம் ஒளியும் ஒளியும் காட்டலாமே. காயக்கரு குடியில் காத்திருந்தும் அப்படி செய்ததுனால பெருமானியம் தோன்றினேன், இல்லைன்னு போயவே போயிருந்தேன். அதுதான் ஐயா இதை யாராவது முன்மொழிந்தவர்கள் இருக்காங்களான்னு ஒழிந்தாலும் ஒரு பெரிய காலத்தில் உள் புகுந்து உளம் மண்ணி கருத்திருத்தி ஊன்புக்கு ஏட்டாமி உங்களுக்கு உழவு சங்கடம் கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தினேயானை சித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேன். திருவாசகம் உருத்தெரிய காலத்தே இப்ப அஞ்சரை அடி எஸ்ஐக்கு தயாரா இருக்கிறோம். எப்ப இன்னைக்கல்ல அன்னைக்கு என்ன ஆச்சுன்னாரு, இன்னைக்கு எஸ்ஐக்கு தயாரா இருக்கு சார் நினைக்கிறேன். உன்னை எஸ்ஐக்க தயாரா இருக்கிற விட்ட உடம்பே கொண்டாந்தது யார் தெரியுமானார், எங்க அம்மா அப்பா. அம்மா அப்பாவுக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க தெரியுமாடா அப்படின்னாரு. எங்க தாத்தா அவங்க தாத்தா தாத்தா அவங்க தாத்தா தாத்தா அது என்ன ஆதி பகவன் முதற்றே உலகு போறான் தாத்தாவுக்கு தாத்தாங்களா, தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா தாத்தா ஆதி பகவன் முதற்றி உலகு. அப்பா திருவள்ளூர் தான் முடிவா பட பார்த்தீங்களா, சிங்கம் இல்ல முதல் அதனால ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். அந்த கிருமியுடைய போராட்டம் எதற்குன்னு கேட்டால் அந்த கருவை தின்றுவிட வேண்டும் என்று அப்படி தின்னாதவாறு காத்த. அப்புறம் சரி தாண்டிச்சு ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசம் பத்து மாசத்தையும் பண்ணது திருவாசம் ஒண்ணுதான் இல்ல, ஒரு மாசம் ஆச்சு என்ன ஆச்சுன்னா ஒரு மதி தாண்டி

0: நீங்கள இசைக்கு தயாரா வேணும். அதனால இந்த தாந்திரிக்கா மாதிரி இருக்குமா, அது எப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. விளங்காதுங்கிறதுக்காக தான் அவங்க ஓமி சொன்னாங்க, ஓமியும் விளங்கல, அவ்வளவு ஞானம் நமக்கு என்ன பண்றது. அந்த ஒரு மதித்தாந்தியின் இருமையில் பிழைத்தும் என்னன்னாரு, அது மாதிரி வந்து சேர்ந்து ஒரு சின்ன முட்டை வடிவமா வரும்போது சரி, அது முட்டையா அப்படி சேர்ந்தா சரி, சப்போஸ் அப்படி ரெண்டு இது இப்படி சேர்ந்து இப்படி சேர்ந்து வச்சுங்க, போயே போச்சு, பொண்ணு மேலாம் போடும் கண்ணு காது அல்லது கண்ணு காது இல்லாமல் பிறந்த தொலை, அது எதுக்கு என்ன சனி, இதுவே சனிங்கிறோம் சொல்லவா, சனி எதுக்கு வந்ததோ அப்படிலாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறோம் வாங்கி எல்லாம் அம்மாவை கேட்டா தெரியும் இல்லை இப்போ பரவாயில்ல அதெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த பய பிறக்கிறதுக்கு படாத பாடல்ல சனியும் பிடிச்ச பய சனி முடியும். அப்ப வயிற்றுல இருந்தும் வருத்துறேன், இப்பவும் வருத்துறேன், என்னையும் வருத்துறேன் முட்டித்த அப்படின்னு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நல்ல வேலை தாண்டிட்டோம், எல்லாம் 60 தாண்டிச்சு இல்லை அப்பராதியா இருக்குது இருந்தா சொல்லுவாங்க இப்போ. எனவே அந்த இருமை இருமைன்னு கேட்டா அந்த ரெண்டா பிறந்தாலும் போச்சு, தூங்கையில வாங்குறவங்க துணி மாறி போனாலுங்கிறமே அங்க ஒன்னா அப்படி திரண்டு வரும்போது ரெண்டும் ஒண்ணு தானா புடுவிட்டாலும் போச்சு, அது புடாம கொண்டு வந்தது அம்மா விடமாக. சரி, 2 மாதம் ஆச்சு, இருமதி விளைவின் ஒரு மதியில் ஒரு மயில் பிழைத்தும்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 21 முதல் 30 வரை.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம். திருச்சிற்றம்பலம் ஆனை வெம்போரில் குறும்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 67 பதிகம் 5 பாடல் பொக்கமாய் நின்ற. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருக்கொண்டீச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம்.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.